எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மரத்துல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: அப்பா என்னாச்சு? டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப இரும்புனத இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: விளையாட போலாம்.
0: விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லீப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லீப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு.
3: ஆமாமா நாங்க இதுமலந்து போகும்போது ஸ்லீப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லீப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கு. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா,
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம். ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா. சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முதல் பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க, கொஞ்சம் சொல்லு மேலேயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க நான் தர சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தர சொல்றேன்மா.
0: பரவாயில்லம்மா ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா எந்திரிச்சுக்காங்க, கீழே விழுந்துருக்கோம், இன்னும் எடுத்துட்டு போறேன்னு.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி. அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர், மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர். நிறைய ஓவர் ஒரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ

0: ஹாய், நானும் ஹரிச்சந்த் பேசுறேன். இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம் நேயர்களே, யாருன்னு பாக்குறீங்களா? நான் தான் உங்களுடைய ஸ்ரீகாந்த் பேசுறேன். எஸ், உங்களுடைய ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த். அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அடிக்கடி நம்ம எல்லாருக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, ட்ரங்க் அண்ட் டிரைவிங். இந்த வயசுல வந்து எல்லாருமே வந்து பார்ட்டி பண்றது ரொம்ப சகஜம். சாட்டர்டே நைட்டுனுவோம், ஃப்ரைடே நைட்டுனுவோம், அதேதான் வழக்கமாகவும் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம போறதும் இல்ல. நண்பர்கள் சொல்லுவாங்க, இல்ல வேற வேற காரணத்தினால, சந்தோஷத்தினால, ஏதோ ஒரு கொண்டாட்டத்தினால, சோகத்தினால பல பேர் ஆல்கஹால்ல இறங்கிடுவாங்க, தண்ணி அடிக்கிறது. ஆனா இது எங்க கொண்டு போய் விடும், அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. சில நேரத்துல அந்த வேகத்துல அந்த ஒரு யோசனை இல்ல, அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு நிமிஷத்துக்கான ஒரு ஆத்திரத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சிடறோம். என்ன, நான் மட்டும் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? பட்டிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். ஆமாங்க, நான் என் நண்பர்களோட ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்து அவசரப்பட்டு கூடுதலான ஒரு சந்தோஷத்துல வந்து தண்ணி அடிச்சுட்டு நண்பர்களோட வேகமா கார் ஓட்டினேன். அன்னைக்கு ஓட்டினதான் பெரிய ஆபத்துல மாட்டினேன். ஏதோ ஆண்டவம் புண்ணியத்துல என் மேல கருணை காட்டி நான் தப்பிச்சிட்டேன். அன்னைக்கு யோசிச்சேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ண. என்ன நம்ம இன்னும் நிறைய பேர் வண்டியில இருந்தாங்க, அவசரப்பட்டுட்டேன். குடும்பம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு, எதிர்காலம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு, நம்ம வாழணும், நிறைய சாதிக்கணும், இதை பத்தி யோசிக்கணும். அன்னைக்கு விட்டதான் இன்னை வரைக்கும் நான் தண்ணி அடிக்கிறது விட்டுட்டேன், அதை விட்டுருங்க. ஆனா வாழ்க்கையில் என்னைக்குமே தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டவே மாட்டேன். ஏன்னா நம்மளோட உயிர் மட்டும் இல்லங்க, நம்ம வண்டியில மத்தவங்களோட உயிர், அது மட்டும் இல்ல, எதிரில வர எந்த வண்டியில யாரு என்ன யோசிச்சு என்ன வாழ்க்கையை வாழணும்னு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாத்த பத்தி யோசிப்போம். நிதானமா ஓட்டும், தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்ட வேண்டாம். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். வாழணும், சந்தோஷமா வாழணும், சாதிக்கணும், சாதிச்சிருவீங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வாழணி 107.8. கேளுங்க, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக. நான் தான் உங்களுக்கு

வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பற்றி சொல்லும்போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்லை, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்லை, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்கிறது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். திருக்குறள் புதையலை நாம் இப்பொழுது பார்க்க தொடங்க போகின்றோம். இன்றைக்கு முதலாக முதல் குறளை பற்றி பார்த்து அந்த முதல் அதிகாரத்தை பற்றியும் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இது இறை வணக்கம் என்ற தலைப்புல திருக்குறளுடைய முதல் அதிகாரம் அமைந்திருக்கிறது. எந்த செயல் செய்யும் போதும் நாம் இறைவனை வணங்கிவிட்டு தான் செய்கின்றோம். வள்ளுவரும் அதே மாதிரி தன்னுடைய குறளை தொடங்கும் போது இறை வணக்கத்தோடு தொடங்குகின்றார். அப்போ இதில் என்ன புதுமை என்று கேட்டால், 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே கடவுள் வாழ்த்துல வள்ளுவர் வந்து எந்த கடவுளையும் பெயர் சொல்லி சொல்லவில்லை. இதுவே ஒரு பெரிய சர்ச்சையை அவரை பற்றி கிளப்பி இருக்கிறது. அவர் இங்க வந்து ஒரு இந்து கடவுளுடைய பெயரை சொல்லவில்லை. இல்லை என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்த சமண பௌத்த கடவுள்களை பற்றி சொல்லவில்லை. இதனால இவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று கூட பலரிடையே இன்றைக்கும் சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கிறது. இலக்கியத்தை ரசிப்பதற்கு அந்த இலக்கியத்தை எழுதுவனுடைய ஜாதி நமக்கு தேவையே இல்லை. ஏன்னு சொன்னால் அது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இலக்கியத்தை நம்ம ரசிப்பதற்கு அது எந்த விதத்திலும் நமக்கு துணை செய்ய போவதில்லை. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனை ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து மக்கள் எல்லாம் ஓர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தில் அப்படி ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் தான் நம்முடைய திருக்குறள் தோன்றியது என்பதை நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த வள்ளுவருடைய அதிகார முறைமை என்று சொல்லும்போது முதல்ல இறை வணக்கத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். அடுத்த அதிகாரம் நீங்கள் என்னன்னு பார்த்தா அது வான் சிறப்பு என்று இருக்கிறது. இப்போ முதல் அதிகாரத்துக்கு கூட தொடர்புடையதாக அடுத்த அதிகாரம் இருக்கும். அது அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கின்றேன். அப்போ இப்போ முதல் குறள் என்னன்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு பொருள் வந்து நம்ம ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு எழுத்து தொடங்கும் போது நம்ம சொல்றோம், இப்போ ஆங்கிலம் சொன்னா கூட ஏலேருந்து தொடங்குறோம், ஏலேருந்து செட்டு வரைக்கும் என்று சொல்றாங்க. இல்லை என்று சொன்னா நம்ம சொல்றோம் ஆ முதல் நான் வர என்று சொல்லுகின்றோம். அப்ப இங்க வள்ளுவருடைய குறள் நீங்க பாத்தீங்கன்னா முதல் குறள் ஆல தொடங்குகின்றது. 1330வது குறளை பார்த்தீங்கன்னா தமிழ் அந்த கடைசி எழுத்துல நகரத்துல முடிகின்றது. அப்போ அந்த தொடக்கம் முதல் முடிவு வரை வள்ளுவர் ரொம்ப சிறப்பாக அந்த தமிழ் எழுத்தை கொண்டு போயிருக்கிறாருன்னு பார்க்கிறோம். இது வள்ளுவருக்கு இன்னொரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்த்துக்கு வந்தோம் என்று சொன்னா எந்த கடவுளையுமே அவர் சொல்லல, பொதுவாக அவர் சொல்லுகின்றார் எப்படி ஒரு எழுத்து வந்து ஆள தொடங்குமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்கள் எல்லாம் நம்மை படைத்ததாக நம்ம நம்பிக்கொண்டிருக்கின்ற, இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற சக்தியாக நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சூப்பர் பவர், அந்த சக்தி, அந்த சக்தியை வணங்கி நாம் தொடங்க வேண்டும். அப்போ உலகத்தில் எழுத்துக்கள் எப்படி ஆள தொடங்கி ஆல்பபெட் ஏல தொடங்கி முடியுமோ அது மாதிரி நம்முடைய செயல்கள் எல்லாம், இந்த உலக மக்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே, அன்றாட செயல்கள் ஆனாலும் சரி, இல்லை நாம் செய்யக்கூடிய ஒரு நாள் நிகழ்ச்சி ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் அவையெல்லாம் இறைவனை தொடங்கியே செய்ய வேண்டும். இதுதான் உலக வழக்கு என்று சொல்கின்றார். முதற்றே உலகு என்று சொல்லும்போது இதுதான் உலகத்தினுடைய ஒரு வழக்கமாக பழக்கமாக இருந்து வருகின்றது. அகரத்திலே தொடங்குவது போல ஆதி பகவன், இந்த உலகத்தை ஆதி என்று சொன்னா முதல் என்று பார்க்கின்றோம். அப்ப இந்த உலகத்தை முதல் முதலாக தோன்றிய ஒரு சக்தி என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை நம்பி, அந்த இறைவனை வணங்கி நம்முடைய செயல்களை தொடங்க வேண்டும். திருக்குறளும் அதே மாதிரி அந்த இறைவனை நம்பி முதல் குறளை தொடங்குகின்றார். இந்த இதே மாதிரி திருக்குறளில் நாம் சொன்னோம் புதையல் என்று சொல்லி, இதில் நான் வைரங்கள் இருக்கின்றன, முத்துக்கள் இருக்கின்றன, பவழங்கள் இருக்கின்றன, ஒரு வைடூரியம் இருக்கிறது, நீளம் இருக்கின்றது, மாணிக்கம் இருக்கின்றது. அப்போ இன்னொரு புதையலை நாம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாடம் வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல்கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. என் கூட இன்னைக்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா பேச போகிறாங்க. நேத்துக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து கண்ணில் பார்க்குற காட்சியை நம்ம எப்படி நம்ம மனதோடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். ஆனால் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் வந்து மனசை வந்து நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு பூஜை பண்ணும்போது கூட ஒரு வரி வரும், அதாவது வந்து கண்ணு வந்து கடவுளை பார்த்துட்டே இருக்குது, வாய் வந்து ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது, ஆனால் மனசு மட்டும் எங்கெங்கேயோ அலைப்பாஞ்சிகிட்டே இருக்குது. எவ்வளவோ முனிவர்கள், எவ்வளவோ தவசீடர்கள், எவ்வளவோ செயின்ட்டெல்லாம் வந்து அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு புலன் அடக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, மனதை அடக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் வழி இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் எப்படி?
1: ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இதுவும். மனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்முடையது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் தான் உருவாக்கிக்கோங்க. ஸோ நம்முடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமான விஷயம். ஸோ மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடையதுன்னு நினைக்காம மனம் அது ஏதோ ஒரு பெரிய விஷயம், குரங்கு மாதிரி, அந்த மாதிரிலாம் நாம் வந்து நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் நினைக்கிறதுனால தான் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது கடினமான விஷயம்னு நாம் நினைக்கிறோம். மனம் என்பது என்னுடையது. ஸோ என்னுடைய விஷயங்கள் நிச்சயமாக எனக்கு எதிராக செயல்படாது. எப்படி நம்முடைய குழந்தை, அது நம்முடைய பொறுப்பு, நாம் தான் அதை பார்த்துக்கணும். நிச்சயமாக ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக அதை நல்வழிப்படுத்துவேன், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப சுலபமான ஒரு வழின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மனதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் மனம் என்பது என்னுடைய மனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு அப்படின்ற வார்த்தைகளுக்கு கூட வந்து அங்கே இடமில்லாமல் போகணும். ஏன்னா என்னுடைய விஷயங்கள் எப்பொழுதுமே என்னுடைய கைக்குள், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது.
0: சரி, மனம் வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா மனதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு டிப் கொடுக்குறீங்க. பட் மனசு, நான் ஒரு கவிதை கூட படிச்சிருக்கேன், மனதை வந்து நீங்கள் வந்து குப்பை தொட்டி மாதிரி வச்சிட்ருக்கோம், அதில் தேவையில்லாத பல விஷயங்களை போட்டு போட்டு போட்டு நம்ம அதை திருப்பி திருப்பி அதை யோசிக்கிறதுனாலையும் மனசை வந்து அந்த அந்த எண்ணங்கள் அதை வந்து தேவையில்லாத விஷயங்கள் போட்டு அமுக்கிறதுனால எப்படி வந்து ஒரு குப்பை தொட்டியில் பல நாள் போட்ட குப்பைகளை வந்து போட்டால் அது ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குமோ, மனதில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு போட்டு போட்டு போட்டு அதையே நம்ம யோசிச்சுட்ருக்கும்போது அது வந்து நம்மளுடைய பல விஷயமாக வந்து அது வெளிப்படுத்திடும். அது கோபமாக இருக்கட்டும், இல்லை வந்து வீண் வார்த்தைகளாக இருக்கட்டும், வாயிலிருந்து பேசப்படும் வார்த்தைகளாக இருக்கட்டும் அப்படின்னு, அது உண்மைங்களா?
1: இதை வந்து நாம் வந்து இன்னொரு புலன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம வாய் அப்படின்றது கூட நம்முடைய இன்னொரு ஒரு அங்கம். ஸோ வாயின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்முடைய ஒரு புலன் அப்படின்னு எடுத்துக்கும்போது வாய்க்கு வந்து எந்த விதமான சக்தியும் கிடையாது, ஆனால் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. இப்போ நம்ம ஜென்ரலாக புலன் அப்படின்னு சொல்லும்பொழுது பேசும் திறன் சொல்கிறோம் இல்லை வாயின்னு சொல்கிறோம். ஸோ வாய்க்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆனால் அந்த வாய் மூலமாக எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ அதற்கு எல்லா சக்திகளும் இருக்கிறது. ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது, ஒருத்தரை புண்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை மூலமாக ஒரு மனிதரை வந்து எந்த ஒரு இடத்துக்கும் வந்து கொண்டு செல்லக்கூடிய சக்தி என்பது அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இப்போ நம்ம வார்த்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கேருந்து உருவாகுது? அதுவும் வந்து ஒரு வார்த்தையை நான் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதை யோசிக்கிறேன், நான் அதை சிந்திக்கிறேன், அது வந்து ஒரு எண்ணமாக எனக்குள்ளே உருவாகிறது. ஸோ எவ்வளோ விஷயத்தை நாம் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வார்த்தை என்பது வெளியில் வருது. இப்போ அந்த ஒரு வார்த்தையை நான் வெளியில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ யோசிச்சிருக்கேன். நான் ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்யும்பொழுது கூட, ஒருத்தரை பற்றி நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது கூட நிறைய யோசிச்சுட்டு நிறைய யோசித்ததுக்கு அப்புறமா நான் வந்து விமர்சனமாகவோ இல்லை என்னுடைய கருத்தாகவோ ஒரு விஷயத்த தான் நான் சொல்கிறேன். அப்போது சிந்திக்கக்கூடிய திறன் என்பது யாருக்கு இருக்கிறது? மனத்திற்கு இருக்கிறது. ஸோ மனதின் மூலமாக நான் வந்து சிந்தனை செய்கிறேன், எண்ணங்களை உருவாக்குகிறேன். இப்போ நிறைய எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்கேன், அதுலேயும் கூட எந்த ஒரு எண்ணத்தை என்னுடைய வார்த்தையாக வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? அதுவும் மனதிற்கு தான் இருக்கிறது. ஸோ மனது தான் வந்து எண்ணத்தை உருவாக்குது. அதுக்கப்புறமா இவ்வளோ எண்ணங்களில் எந்த ஒரு எண்ணத்தை ஒரு தீர்மானமாக ஆக்கி அதுக்கப்புறமா அதே வார்த்தைகளின் வழியாக வெளியில் கொண்டு வரது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த வார்த்தைக்கு தான் சக்தி இருக்கிறது, வாய்க்கு வந்து சக்தி கிடையாது. இப்போ ஒரு சில சமயம் நீங்கள் சொல்வீங்க, இந்த வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய வாயிலேருந்து அது வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்து பல பல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டோம், இந்த மாதிரி பேசிட்டோம், பேசினதுக்கப்புறமா வந்து வருத்தப்படுவோம், இப்படி பேசியிருக்க வேண்டாமே, ஏன் இந்த மாதிரி பேசணும், இந்த வார்த்தையை நான் வந்து ஏன் உபயோகப்படுத்தினேன், இந்த ஒரு வார்த்தையால் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாறிப்போச்சு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து வார்த்தையை வந்து நாம் வந்து குறிப்பிட்டு இதனால் என்னுடைய வாழ்க்கை என்பது வந்து மாறிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்னுலாம் வந்து சொல்கிறத வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து நமக்கு தெரியாமல் எப்படி வர முடியும்? ஸோ உள்ளே இல்லை அப்படின்னா வெளியே கண்டிப்பாக வர முடியாது. ஸோ நமக்குள்ளேயே நாம் வந்து செக் பண்ணிக்கணும், சோதனை செஞ்சு பார்க்கணும், இந்த வார்த்தை எனக்குள்ளே முதல்ல எப்படி வந்தது அப்படின்னு. இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து ஏதாவது ஒரு கபர்ட் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வந்து பதுக்கி பதுக்கி வச்சுட்டே இருக்கோம். உள்ளே வந்து அதை வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா பதுக்கி வச்சுட்டே இருக்கோம். மனசுக்கு டம்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லுங்க. ஆ, திணிச்சு. ஸோ என்ன எவ்வளோ துணி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து திணிச்சு வச்சுட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து நான் அந்த கபடை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னாகும், அது உள்ளே இருக்கிற எல்லாமே ஒட்டு மொத்தமாக வெளியில் வந்து விடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சாலும் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய மனதிற்குள்ளே எந்த விஷயங்களை நான் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் வந்து எல்லா துணியுமே வந்து எப்பொழுதுமே டெய்லி பேசிஸில் வந்து நான் மடித்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி இதை வந்து அடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கபோர்டு திறந்தால் எல்லாமே வந்து போகிறது கிடையாது. ஆனால் நான் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திணிச்சு வச்சுட்டு ஒரு நாள் திறந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து வெளியில் வந்து விடுறது என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தரை பற்றி நமக்குள்ள கருத்துக்களாகவோ விமர்சனங்களாகவோ ஒப்பீனியன்ஸாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் நாம் அவங்கள பற்றி சிந்தித்து சிந்தித்து எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். அதை நாம் சொல்ல மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், அதை பற்றி நாம் பேச மாட்டோம். ஸோ அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு ட்ரிகர், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு சண்டை வாக்குவாதம் ஏதாவது ஒன்று வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் உள்ளே வச்சுருந்த அத்தனை விஷயங்களும் அந்த நேரத்தில் வெளியே வந்து கொட்டிடும். ஸோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்துடும். இன்ஃபேக்ட் பல சமயங்களில் வந்து நமக்கே தெரியாது இந்த பர்டிகுலர் வார்த்தையை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன், இதை வந்து என்னால் வந்து நமக்கே வந்து அப்படி யூஸ் பண்ணதை வந்து பிடிக்காம கூட இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையை நான் யூஸ் பண்ண

யாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தீ மாறி மற்றவர்களை சுட முடியும் அப்படின்னா அது எங்கேருந்து புறப்படுதோ அப்போ அந்த இடத்த எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும், அந்த இடத்த வந்து எவ்வளவு சுட முடியும். ஸோ நிச்சயமாக அது நமக்குள்ளே வந்து எரிமலையாக இருக்குது, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளவு காலம் அது இருக்குது.

0: ஸோ இந்த வார்த்தைகளுக்கால தான், இந்த எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து மற்றவர்கள் நமக்கு சொல்லுவாங்க, நம்மை பற்றி எப்படி மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள், நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இன்று பல உறவுகள் வந்து விலகி போயிட்டே இருக்கு. ஸோ எல்லா உறவுகளையும் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியது நாம் மற்றவர்களை பற்றி எப்படி பேசுகிறோம், மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோம் அப்படின்றது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் அப்படின்றது வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவர்களை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் கம்மிங் பேக் டு தட், அந்த வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களிலிருந்து எதை வெளியிலே வார்த்தைகளாக கொண்டு வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடியது, இரண்டுமே வந்து மனம் என்கிற சக்தி தான். ஸோ நாம் வந்து பரிசோதனை செய்யணும் நமக்குள்ள. ஒருத்தரை பற்றி இல்லை ஒரு சூழ்நிலை பற்றி இல்லை ஒரு சில விஷயங்களை பற்றி நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த எண்ணங்களினுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த எண்ணங்களின் தரம் சரியாக இல்லை அப்படின்னா உள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும். உள்ள மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது வெளியே வரவே வராது.
1: நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சுச்சுவேஷனை பற்றி ஒரு நபரை பற்றி அந்த சூழ்நிலையை வந்து மாற்றக்கூடியது வந்து நம்மளுடைய வார்த்தைகள், அதுலேருந்து வர்ற கடும் சொற்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. திருக்குறளை உதாரணம் காமிச்சிங்க, இது ரொம்ப கரெக்டு. பட் நம்மளுக்குள்ளேயே சில வார்த்தைகள் ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசும்போதே சிலர் வந்து சில சொற்களை வந்து தகாத சொற்கள், அடுத்தவங்கள் முகம் வந்து சுளிக்கிற மாதிரியான சொற்கள், பேட் வேர்ட்ஸ், அதை வந்து சின்ன குழந்தைங்க கூட வந்து சம்டைம்ஸ் வந்து அதை வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்க. இன்னும் கூட நீங்கள் சொல்ல போனீங்கன்னா எடுத்த எடுப்பில் வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டியில் பேச கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் டாக்கிங் கொஞ்சம் காரசாரமாக பேச ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எடுது. சாதாரணமாக வீட்டில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் கூட சில பேர் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா சனியன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த சனியன்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும், இழவுங்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும். அதாவது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதுனா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாயேங்கிறாங்க, பேயேங்கிறாங்க, குரங்கேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி திருப்பி வந்து அது அந்த அந்த சொற்கள் அது வந்து பார்க்குற திரைப்படங்கள்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டு பேசலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்தவங்க நான் 10 நாள் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நீங்கள் பேசுகிற ஒரு சில மேனரிசமான வேர்ட்ஸை வந்து என்னை அறியாமையே எனக்குள்ளே போய் நான் அதை ரிப்பீட் பண்ணேன். அது நான் ஒன்று மீன் பண்ணுவேன். கொலவரின்னு ஒரு பாட்டு வந்தது. ஸோ வந்து ஏன் இப்படி கொலவரி பிடிச்சாலேறீங்கன்னா நான் வந்து உண்மையாக அதை ஐ டென்ட் மீன் தட் பட் அந்த வேர்டு வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் கூட வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ நேரில் நீங்கள் கேட்குறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், தேவையில்லாமல் சில வார்த்தைகள் நமக்கு ஒரு ஹேபிட்டாக மேனரிசமாக திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுனால என்னை பற்றின மதிப்பு கூட குறைஞ்சிட்டே போகும், பட் இருந்தாலும் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த இதுக்கான பதிலை சகோதரி ஜெயா அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியை இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் அருணா. வாழ்க்கை வாழ்வதற்காக நிகழ்ச்சிக்காக பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா அவர்களோடு MOP சமுதாய வானொலி 107.8 விடைபெறுறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாக்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த விஷயத்தை உங்ககிட்டோட பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்ககிட்டேருந்து விடைபெறுறது

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால, so அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasil vechi, if you just go out, it's very simple, and or love vechna, you will definitely not spoil the earth.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogu channel paarka vacha kavadi kavadi kavadi kavadi kaatha scale kodu potu aada vacha.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: ஹே விஜி, வாட் அ சர்ப்ரைஸ், உள்ள வாடி. அக்கா யார் வந்திருக்கான்னு பாரு.
4: அப்படி யார் வந்திருக்கா? ஓ விஜியா, என்னம்மா இப்போதான் வீட்டுக்கு வர வழி தெரியுதா?
5: என்னக்கா இப்படி சொல்றீங்க, நம்ம வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், பாப்பா எப்படி இருக்கா?
4: அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா, ஆனா என்ன அடிக்கடிக்க அழுதுகிட்டே இருக்கா. பாரு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள திருப்பி ஆள ஆரம்பிச்சுட்டா.
3: அக்கா அவளுக்கு சாப்பிட கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, பிஸ்கட் கரைச்சி வச்சிருக்கேன், பாப்பாக்கு போய் கொடுங்க.
4: சரிம்மா, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் அவளுக்கு ஊட்டிட்டு வரேன்.
5: எது பிஸ்கெட்டா? குழந்தைக்கு அப்ப தாய்ப்பால் கொடுக்கலையா?
3: அதுதான், குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுல, அப்புறம் அதுக்கு தாய்ப்பால்
5: என்னடி? குழந்தைக்கு ஒரு வயசு தானே ஆகிருக்கு, குழந்தை அக்கா கிட்ட பால் சாப்பிடலையா என்ன?
3: இல்லடி, அக்கா தான் நிறுத்திட்டாங்க.
5: என்னடி இப்படி சொல்ற, குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்து அரை மணி நேரத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் கன்ஃபார்மா தாய்ப்பால் தரணும்.
3: அதுதான் 6 மாசம் மேல ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு?
5: ஏ நான் அப்படி சொல்லலடி, குறைஞ்சபட்சம் 6 மாசம் தரணும், முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு 2.5 வயசு வரைக்கும் தரணும். எந்த அளவுக்கு தரமோ அந்த அளவுக்கு தாய்க்கும் நல்லது, சேய்க்கும் நல்லது.
3: ஓ, அதனால என்னடி யூஸ்?
5: ஏண்டி இப்படி கேக்குற? தாய்ப்பால் தரதுனால குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குழந்தை நல்லா வளர்ந்து ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைக்கு மட்டும் இல்ல, தாய்க்கும் பிரஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர்னு பல நோய் வராதுரி.
4: நானும் பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டேதான் இருந்தேன், இவ்வளோ நாளா இது எனக்கு தெரியாம நிறுத்திட்டேன் விஜி, தேங்க்ஸ்மா.
5: சரிக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன வீட்டுல தேடுவேன், நான் போயிட்டு வரேன், பாய். ஹே பாய் டி.
3: பாய்.
6: புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாசம் மற்றும் தாய்ப்பால் தவிர வேற பெரிய மருந்து எதுவும் இல்லை. எனவே இந்த கலப்படம் இல்லாத உணர்ச்சியை கொண்டாடும் சமுதாய மக்களுக்கு உலக தாய்ப்பால் வார நல்வாழ்த்துக்கள். பொது நலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்
7: நமது வானொலி நமது பெருமை.
0: உங்க வீட்ல ஃபேன் லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இதை நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சற்று நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சில இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ.

0: தூக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, நான் ஆர்ஜே பிரியங்கா. ஐயோ, இன்னைக்கு செம்ம டிராபிக்ல இந்த ஸ்டெர்லிங் ரோட் பக்கம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நான் மாட்டிக்கிட்டேன்.
2: ஆமா, பாப்புலேஷன் அப்படியே ஏறிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். எல்லாரும் ஒரே நேரத்துல தான் வருவாங்க. நம்ம சென்னையிலேயே 8.2 மில்லியன் மக்கள் தொகை இருக்கான்.
1: ஆமா ஆமா ஆமா. உங்க ஏரியாலாம் எப்படி? சூளைமேட்ல எல்லாம் பயங்கரமான டிராபிக்கா?
2: ஐயோ, ஏன் கேக்குற, நடக்க கூட முடியாது. நடந்து போறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடிபடும்.
1: ஆமா, இங்கேயும் தான். டி நகர்ல இருந்து மவுண்ட் ரோட் போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கிளம்ப வேண்டியதா இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சியில டிராபிக் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சோமசுந்தரம் வந்திருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போலீஸ் ஆபீசர்.
1: சோ இவர் நம்ம சென்னை டிராபிக்கை பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப கேப்போம்.
2: சென்னை டிராபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்?
3: சென்னை வந்து சிட்டினுடைய ஸ்டேட்னுடைய ஹெட் குவார்டர்னால இங்க வெஹிக்கிளோட எண்ணிக்கை அதிகம். முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தால் பெரிய விஷயமா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் காலம் ஆனோடனே வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள், எல்லாரும் ஒரு வீட்டிலே ஒரு ஒரு வாகனம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ள நிலைமையில் ஒவ்வொரு நபரும் ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட வாகனம் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஆள் எடுத்துட்டா அவர் பர்சனலுக்காக ஒரு டூ வீலர் வச்சுருப்பார், இது இல்லாமல் ஒரு கார் வச்சுருப்பார். அவங்க வீடுகள்லையே வந்து ஃபங்க்ஷன் போகிறதுக்குன்னு ஒரு பெரிய கார் வச்சுருப்பாங்க, ஷாப்பிங் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன கார் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாகனங்கள் அதிகமாகிட்டே போகுது. இவ்வளவு வாகனமும் இது சென்னையினுடைய சாலைகள் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. அதே அளவு ரோட்ஸ் இது எக்ஸ்ட் பண்ண முடியல, அதே அளவு தான் இருக்குது. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியா அதிகமாகிட்டு வருது, இண்டஸ்ட்ரியல் அதிகமாகிட்டு வரதுனால அவ்வளோ வாகனம் சென்னை ரோட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அதே சாலைகள், அதே வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ளோ, ஹெவி ஃப்ளோ டிராஃபிக். இதில் வந்து டிராஃபிக் போலீஸோட பார்ட்டு, எங்கெங்கெல்லாம் விசிபிளாக போலீஸ் நிற்க முடியுமோ அங்கெல்லாம் இருந்து ரெகுலேட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு. சில இடங்களில் ஒபே பண்ணாமல் போயிட்டுருப்பாங்க, ஒபே பண்ணலைனாலும் அதுக்கான கேசஸை புக் பண்ணுறது, அவங்களுக்கு டிராஃபிக் சம்மந்தமாக அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க. கண்டினியூவாக மார்னிங் 6 o'clock ஆரம்பிச்சிருவாங்க டிராஃபிக் டியூட்டிஸு. மார்னிங் 6 அப் டு நைட்டு 11 வரைக்கும் நம்மளோட டிராஃபிக் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவாக ரெகுலேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஹெவி சிட்டி, ஹெவி ஃப்ளோ.
2: எந்தெந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ட்ரபிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: சிட்டியில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்குமா? இது மெயின் ரோட்ஸ், ஆர்டிடிஎல் ரோட்ஸ்னு சொல்லக்கூடிய ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ்வே, பூந்தமல்லி ஹைவேஸ், பூந்தமல்லி ஹை ரோடு, மவுண்ட் ரோடு, அடுத்து இவிஆர் சாலை, அதே மாதிரி பீச் ரோடு, அதோட ரிலேட்டட் சிட்டிக்குள்ளே எங்கெல்லாம் டிராஃபிக் வந்து சேருதோ, சிட்டிக்குள்ளே வெஹிக்கிள் வரக்கூடிய ரோடுகள் அதிலெல்லாம் மார்னிங் அவர்லேயும், ரிட்டர்ன் அவங்கெல்லாம் போகிறதுக்கு வரக்கூடிய நேரங்களில் ஈவினிங் அவர்லேயும் டிராஃபிக் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஹெவியாக தான் இருக்கும் ஃப்ளோ. ஆர்டிஎல் ரோடு இருக்கக்கூடிய மெயின் ரோடு எல்லாமே ஹெவி ஃப்ளோ ஆன ரோடு தான். அதில்
2: சென்னையில் எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா?
3: அப்படி சொல்ல முடியாது. இங்கே இல்லை, எங்கேயுமே எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு 75% ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய 25% இவங்களால வந்து அந்த 75% சஃபர் ஆகிறாங்க. ஒரு டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்துறது அல்லது ஒரு டிராஃபிக்கில் ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுன்னா அது பர்சன்டேஜில் பண்ண முடியாது. எனி ஒன், ஏதோ ஒரு வாகனம் வந்து அந்த இடத்துல சின்ன பிரச்சனையை சந்திச்சுது அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும். எல்லாரும் ஒபே பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் பண்ணுறாங்க, ஒபே பண்ணுறாங்க.
2: எந்தெந்த காரணத்துக்காக நார்மலி நீங்களாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க சார்? ஏன்னா நீங்கள் நார்மலி வார்ன் பண்ணி விட்டுருவீங்க, இல்லைன்னா சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூட விடுற. ஆனால் அரெஸ்ட் பண்ணுறது எது எதுக்கெல்லாம்?
3: டிராஃபிக்கு பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறது இல்லைம்மா யாரையும். என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டிராஃபிக் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஆக்ட், அவ்வளோதான், ஒரு சின்ன சட்டம், மோட்டார் வாகன சட்டம். இதில் வந்து அரெஸ்ட் கிடையாது. எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க? மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதில் இன்வெஸ்டிகேஷன் விங்கு தனியாக இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் விங்கு, அவங்கள்ட்ட அதை ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க அரெஸ்ட் பண்ணி பின்னாடி பெயில் அனுப்புவாங்க. மற்றபடி அபராதம் விதிக்கிறது சரி, ஃபைன், ஸ்பாட் ஃபைன் இருக்குது, கோர்ட் ஃபைன் இருக்குது, அதனால் ஃபைன் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃபைன் கட்ட முடியாத நேரம் சில நேரங்களில் வாகனங்களில் டீடைல் பண்ணுவாங்க. சில வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ட்ரங்கன் டிரைவருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னா அந்த வண்டியை நாங்கள் நிறுத்தினதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டோம்னா மீண்டும் அதே தவறு கண்டினியூ ஆகுவாங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரங்கள் அந்த வெஹிக்கிளை டீட்டெயில் பண்ணி வச்சுடுவோம். ரூல்ஸ் அகைன் அகைன் ஃபாலோ பண்ணாமல் போகிறவங்க ரிப்பீட்டடாக வயலேட்டர்ஸ்னு தெரிஞ்சதுன்னா அந்த வெஹிக்கிளை டீட்டெயில் பண்ணி கோர்ட்டில் என்டர் பண்ணி, ஸோ கோர்ட் மூலம் ஃபைன் போடுவாங்க. மற்றபடி நாங்கள் ஸ்பாட் ஃபைன் தான் போட்டுட்ருக்கோம்.
2: ஒரு நாளில் ஆவரேஜாக எவ்வளோ டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ் சார் உங்களுக்கு வருது?
3: டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 75 to 100 கேசஸ் வரைக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸரும் புக் பண்ணுறோம். இப்போ எனக்கே 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறேன். இப்போது 3 பேரும் சேரும்போது 300 வரைக்குமே கொண்டு வர முடியும். மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் கேசஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைம் இருக்கும் இல்லையா, அதனால் எங்களுக்கு வந்து கேஸ் புக் பண்ணுறதுக்கான நேரம் கம்மியாக இருக்கும். அதிலே நியர் அபவுட் 100 கேசஸ் ஒரு நாளைக்கு புக் பண்ணிடுவோம்.
2: சார், அஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்கை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? லைக் ஒன்று, வண்டிகள் கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு சொசைட்டியாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
3: இல்லை இப்போ எல்லோரும் வெஹிக்கிள்ங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு, வாகனம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஏன் போக்குவரத்து அப்படின்னாலே மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, அடுத்த வேலைவாய்ப்பு, இதுகளுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதில் ஒரு கிராமம் வாழ்ந்தால் அந்த கிராமத்துக்குள்ளேயே நமக்கு தேவைகள் அடங்கிடுச்சு. இப்போ நகரம் பெருசாகிடுச்சு, ஊர்கள் பெருசானதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வேலையை முடிக்கணும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, சாப்பாட்டுக்காக போகலாம், வேலைவாய்ப்புக்காக போகலாம், பர்ச்சேஸ்க்காக போகலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகலாம். அப்படி அவங்க ஒரு ஒரு வேலைக்கும் போகிறதுக்கும் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது, டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்கும் ஒரு இடம் இன்னொரு இடம். ஸோ அதனால் போக்குவரத்தை கம்மி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே இருக்க தான் செய்யும். போக்குவரத்து இருக்க தான் செய்யும். ஒன்று ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணால் ஓரளவு டிராஃபிக் நெருக்கடியில் கம்மி பண்ண முடியும். எல்லாருமே படித்திருக்கணும், மினிமம் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா மினிமம் ஸ்கூல் எஜுகேஷனாக முடிச்சிருப்பாங்க அவங்க. அப்போ அவங்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இருக்கும், கரெக்டாக ஓரளவு நார்மல் பண்ண முடியும். எல்லாரையும் கட்டுப்படுத்துறதுக்காக டிராஃபிக் ரூல்ஸ் கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸுங்கிறது ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு ரெகுலேஷன். ஒரு 100 பேர் இந்த பக்கம் போகிறாங்கன்னா 100 பேர் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் இவங்க கொஞ்சம் நேரம் நிற்கணும், இவங்க கொஞ்சம் நேரம் நிற்கணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம டிராஃபிக் நெருக்கடிகள் கம்மியாகும். அப்புறம் வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். கரெக்டான டைம் போயிட்டு கரெக்டாக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சேஃபாக போகலாம், வேகமாகவும் போக முடியும்.
2: சார், நார்மல் பீப்புள் கூட டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாமே? ஏன்னா இப்போலாம் வந்துட்டு அங்கங்கே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2-3 ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கெல்லாம் வந்து நின்றுறாங்க இல்லையா சார் நடு ரோட்டில், அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு?
3: பண்ணலாமா, போலீஸ் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கோ எல்லாமே பொதுமக்களுக்கும் சேர்ந்துருக்கு. அரெஸ்ட் பண்ணுறதே பப்ளிக் அரெஸ்ட் பண்ணலான் இருக்கும்போது டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா கேள்வியே இல்லை, பண்ணலாம். அவங்களுக்கும் டிராஃபிக்கை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், எந்த வெஹிக்கிளை நிறுத்தணும், எப்போ நிறுத்தணும், அந்த ஸ்டாப் லைன் எங்கே இருக்குது, இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்து அவங்க பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம ஆத்தரைஸ்டாக சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஹோம் கார்ட்ஸ் இருக்கிறாங்க, டிராஃபிக் வார்டன்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூலில் RSP ரோடு சேஃப்டி பெட்ரோல்ஸ்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு டிராஃபிக் சிக்னல்ஸை சொல்லி கொடுத்து அவங்கள ரோடு கொண்டு வந்திருக்கோம். பல இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு சப்போர்ட்டாக போலீஸ்க்கு ஆதரவாக இறங்கி வேலை செய்கிறாங்க. போலீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஜோன் இருக்கும், ஸ்கூல் கேட்டில் என்ட்ரன்ஸில் வந்து குழந்தைங்க பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் வெஹிக்கிள் ஓரமாக நடத்துறதுக்கும் இதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மற்றபடி வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. ரெகுலேஷனுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ்மேன் இருக்கணும், ஏதோ ஒரு போலீஸ்மேன் இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு 4 பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸ் கூட நின்று காலையில் ஒரு 1/2 hour 1 hour பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரெகுலேஷனை பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க சில்ட்ரன் சேர்த்துட்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சின்ன டீமாக ரெடி ஆகி ஒரு 4-5 பேர் கொண்டு டீம் அவங்க போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹோம் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, அவங்களும் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து ரெகுலேட் பண்ணி டிராஃபிக்கை சேஃபாக கொண்டு போகிறது தான் நம்மளோட லட்சியம்.
2: ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா இப்போலாம் நடந்து போகிறவங்களுக்கு தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, வண்டி ஓட்டிட்டு போகிறவங்களை விட. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு.
3: அவங்க தான் நம்முடைய பேசிக் இல்லையா, நம்ம முன்னோர்கள். அவங்க தான் நம்மளும் முதல் ஆரம்பத்தில் நம்ம ஜெனரேஷன் ஒன்றும் அப்படி தான் இருந்திருக்கோம். ரெஸ்பெக்ட் பெடஸ்ட்ரியன்ஸ்மா, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. நடந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து வாகன ஓட்டிகள் போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விபத்துகள் கம்மியாகும். சாலை விபத்துகள்லாம் 15% to 20% வரை பெடஸ்ட்ரியன்ஸ்னால தான், பெடஸ்ட்ரியன்ஸ் மேலே வெஹிக்கிள் மோதுறதுனால. 2 வெஹிக்கிள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பெடஸ்ட்ரியனும் ஒரு வாகனமும் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நிறைய பதிவாகிட்டு இருக்கு. இப்போது நடந்து போகிறவங்க சாலை ஓரங்களில் போகிறது மட்டும் இல்லாமல் வாகனத்தை கவனித்துக்கு போகணும், எங்கே பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கோ மெயின் முக்கிய சந்திப்புல சந்திக்கும் போது பெடஸ்ட்ரியன் கிராஸுகள் சந்திப்பில் மட்டும் தான் கடந்து போகணும். ரெண்டாவது போகும்போது அசட்டையாக போகிறது, செல்ஃபோன் பேசிட்டு நடக்கிறது இப்போ நிறைய ஜாஸ்தியாகிடுச்சு. இளம் வயதினர்கள் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகிறத விட செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு நடக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஃபோன் வெர்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனை ஸ்க்ரீனை பார்த்துட்டே நடக்கிறாங்க. எதில் வர வாகனங்கள் கவனிக்கிறதில்ல, திடீரென்று குறுக்கிடுற வாகனங்கள் அவங்க அவங்களோட கவனத்தை அதில் கொண்டு வர முடியறதில்லை. செல்ஃபோன் பேசிட்டு போகும்போது வந்து கண்டிப்பாக கவன சிதறல் ஏற்படும். என்ன தான் நம்மளோட பார்வை ரோட்டில் இருந்தாலும் நம்மளோட கவனம் வேறு பக்கம் இருக்கும். ஸோ ரோட்டில் கவனம் வைக்க முடியும், வாய்ப்பு கம்மியாகும். போகிறவங்க ஓரமாக நடந்து போகணும். அதே மாதிரி நடைபாதைகளை யூஸ் பண்ணணும். நடைபாதையில் இருக்கிற வாகனங்களை நிறைய வழக்கு பதிவு பண்ணுறோம், நிறைய கேசஸ் போட்டுட்ருக்கோம். இந்த ரிப்பீட்டடாக அந்த பார்க்கிங் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ அதே மீறி நாங்கள் ரெகுலேட் பண்ணிட்டுருக்கிறோம். நடந்து போகிறவங்க தங்களுடைய உயிர் மேலே கவனம் வைக்கணும். நடந்து போகிறவங்க மிக கவனமாக நடந்து போகணும். மே கோடி அளவுக்கு சாலை ஓரங்களில் தான் போகணும். எதிரில் வர வாகனங்களை கவனிக்கணும், கவனித்து போகணும். அவ்வளோதான்.
2: டிராஃபிக் ரூல்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா சார்? எதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அப்படின்றது.
3: டிராஃபிக் ரூல்ஸ்மா, டிராஃபிக் ரூல்ஸு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லப்பட்ட ரூல்ஸ் நிறைய இருக்குது. பட் டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன ஆடியோ ஆஃபீஸில் போதே அவங்க சொல்லிடுறாங்க எப்படிலாம் வண்டியை நிறுத்தணும். முதல்ல வந்து பார்க்கிங், எங்கே வண்டியை நிறுத்தணும், எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு முதல் கவனம், வண்டி ஓட்டவங்களோட கவனம் வந்து பார்க்கிங்கில் இருக்கணும். எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதோ அங்கே நிறுத்தக்கூடாது. எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். போலீஸ் சைன் போர்டு இருக்கும், சில இடங்களில் சைன் போர்டு இல்லாத ரிமோட் ஏரியாவோ இல்லை இன்டீரியர் ஏரியாவோ கூட இருக்கும். அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வண்டியை நிறுத்துறதுனால மற்ற வாகனங்களுடைய வேகம் கம்மியாகுமா ஆக்சிடென்ட் ஆகுமாங்கிறத பார்த்து அந்த இடத்துல வண்டியை நிறுத்தணும். வண்டியை நிறுத்துறதுக்கு முன்னாடி அதை முதல் பார்க்கணும். ரெண்டாவது சிக்னல் ஒபே பண்ணணும். எங்கெல்லாம் ரெட் சிக்னல் இருக்கும் அங்கெல்லாம் நின்றுணும். சிக்னலில் முன்னாடி போகணும் அப்படின்னு அவசரப்பட்டு இந்த சிக்னல் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய வாகனம் தான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. சிக்னலில் ஸ்டாப் லைனில் வண்டி நிறுத்தணும். அங்கே தான் நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின் நீங்கள் கேட்ட மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும். சிக்னலில் நடந்து போகிறவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். வண்டி அங்கே நிறுத்தினா தான் நடந்து போகிறவங்க போக முடியும். ஓவர் ஸ்பீட் அவாய்ட் பண்ணணும். ஸ்பீடாக போகிறதுனால சேஃப்டி கிடையாது. கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பி சேஃபாக ட்ரைவ் பண்ணி, ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி சேஃபாக போய் ரீச் ஆகிடலாம். கடைசி நேரமாக கிளம்பி வேகமாக போய் அர்ஜெண்ட்டாக போய் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய விபத்துகள் நிறைய இருக்குது. அவசரமாக கிளம்பி வந்தேன் சார், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே கிளம்பணும். நார்மல் ஸ்பீடு, சிட்டிலேயோ மற்ற இடங்கள்லேயோ எல்லா இடத்துலையுமே ரோட்டில் ஸ்பீடு லிமிட்டு சைன் போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீட் லிமிட்டு சைன் போர்ட்ஸு அங்கே நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை அல்லது அந்த ஃப்ளோவை முடிவு பண்ணி பார்த்து அதன்படி தான் அந்த போர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்பீடு லிமிட் ஃபாலோ பண்ணணும். அடுத்த வெஹிக்கிளுக்கு இடம் இல்லாமல் நம்ம கொண்டு போகணும். டூ வீலர் பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட இரண்டு பேருக்கு மேலே டூ வீலரில் போகக்கூடாது. ட்ரிபிள் ரைட், அந்த வாகனத்தினுடைய கெப்பாசிட்டி ரெண்டு பேர், அதையும் மீறி மூணு பேர் போகும்போது அந்த வாகனம் நம்ம கட்டுப்பாட்டிலேருந்து தான் மேக்ஸிமம் போகும். ரெண்டாவது போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து லெஃப்ட் ரைட்டு போய் ஏதோ விபத்துகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டூ வீலர்னால் ரெண்டு பேர் தான் போகணும். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். டூ வீலர் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும், அது மஸ்ட்டு. அது நம்முடைய சேஃப்டிக்காக போடப்பட்ட சட்டங்கள் தான், நம்முடைய பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்காங்க. ஒரு பூகம்பத்துலேயோ ஒரு புயல்லையோ எவ்வளோ ஒரு நாட்டில் உயிரிழப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கான உயிரிழப்பு ஒரு வருடத்தில் தலைக்கவசம் போடாமல் வர வாகன ஓட்டிகளால் ஏற்படுது. அவங்களுடைய உயிர் அது சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ ஹெட் இன்ஜுரி அவாய்ட் பண்ணணும்னா ஹெல்மெட் போட்டு போகணும். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் வேர் பண்ணியிருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்து அதன்படி தான் நம்ம லைசன்ஸ் வாங்குகிறோம். அஜாக்கிரதையில் நம்ம இந்த தவறுலாம் செய்யறோம். சிறு தவறு தான், எல்லாமே திருத்திக்கலாம். நம்மளுடைய கவனக்குறைவினால் பண்ணக்கூடிய தவறு தான் மோட்டார் வாகன சட்டத்தில் வரக்கூடிய தவறுகள் எல்லாமே. இதை திருத்திக்கணும், சேஃபாக டிரைவ் பண்ணணும்.
2: ஸோ பீக் ஆர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்ல முடியாது.

0: பீக் அவர் நம்ம காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பீக் அவர் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஈவினிங்கில் 4 o'clockலேருந்து நியர் அபவுட் 9 o'clock இது வந்து பீக் அவர்னு முடிவு பண்ணியிருக்கோம். பீக் அவர் அப்படின்னா என்னென்னா, அந்த நேரத்தில் தான் தினசரி வேலைக்கு போகிறவங்க காலையில் கிளம்பி போகக்கூடிய நேரம், அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து அலுவலகம் போகக்கூடிய நேரம், அல்லது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ போகக்கூடிய நேரம். ஸோ அனைவரும் ஒரே நேரத்தில் கிளம்பி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கோ படிக்கிற இடத்துக்கோ போகக்கூடிய நேரம் இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் வந்து அதிகமான வாகனங்கள் ஃப்ளோ ஆகும் அந்த ரோட்டில். இந்த நேரத்தில் வந்து விபத்துகள் அது கொஞ்சம் அதிகமாகும். மற்ற நான் பீக் அவரோட பீக் அவரில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிற காரணம் என்னென்னா, ஒரே நேரம் அதிகமான வாகனங்கள் ரோட்டில் ஃப்ளோ ஆகும். அப்படி ஆகும்போது இவங்க வந்து கொஞ்சம் முன்பாக வீட்டிலேருந்து கிளம்பி பத்திரமா சேரணுங்கிற எண்ணம் இல்லாமல் கடைசி நேரம் இவங்களோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் வந்து அந்த டயத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைப்பாங்க. வீட்டில் மெதுவாக கிளம்பி அவசரம் இல்லாமல் அவங்களுடைய சாப்பாடு ரெடி பண்ணுறதோ மேக்கப்போ ட்ரெஸ்ஸிங்கோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக கிளம்புவாங்க வீட்டிலேருந்து. ஒரு மணி நேரம் ரன்னிங் இருக்கக்கூடிய நேரத்துக்கு வந்து இவங்க அதனுடைய 1/4 மணி நேரத்தை இவங்க வீட்டில் யூஸ் பண்ணிட்டு மீதி 45 மினிட்ஸில் போய் சேரணும்னு நினைப்பாங்க. அப்போது வேகம் அதிகமாகும், வாகனத்தோட வேகம் அதிகமாகும், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ண தோணாது, வைலேட் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி காரணங்களில் ஹெவியாக இருக்கும் டிராஃபிக், அந்த நேரத்தில் தான் ஆக்சிடென்ட் அதிகமாகும். ஸோ முன்னாடியே கிளம்பிடணும். பிக்கப் நம்ம தெரியும் நம்முடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகிறோம், இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியும். அதுக்கும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி சேஃபாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு போனால் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும்.
1: சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ்க்கு எவ்வளோ பேர் சார் மாட்டுறாங்க? ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டா அதோட நீங்கள் அதை வந்து எப்படிலாம் வந்து ஆக்சுவலி ஏமாற்றிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சார், நான் குடிக்கவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். ஆனால் நீங்கள் எப்படி அதை வந்து கரெக்டாக இவங்க இல்லை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க?
0: நம்மகிட்ட ப்ரீத்திங் அனலைஸ்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்களுடைய ப்ரீத்தில் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ப்ரீத்திங் அனலைசரில் வந்துடும். இப்போ வர்றவங்கள அதில் ப்ரீத்திங் அனலைசரில் ப்ளோ பண்ண சொன்னோம்னா அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்ற ரீடிங் வந்துடும். ஸோ அந்த ரீடிங்கோட அடிப்படையில் நம்ம கேஸ் போடுறோம், அவங்கள்ட்ட சைன் வாங்குறோம், அக்செப்ட் பண்ணி அவங்க சைன் போடணும், அவங்க சைன் வாங்குவாங்க. ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வந்தாங்கன்னா அந்த வெஹிக்கிளை டீடர் பண்ணிடணும். ஏற்கனவே குடிச்சிட்டு வர வர்றதே வரும்போது விபத்து ஏற்படுறத தடுக்குங்கிறதுனால தான் நம்ம கேஸ் போடுறோம். அதனால் பிடிச்ச உடனே மீண்டும் அவங்கள்ட்ட வண்டி கொடுக்க மாட்டாங்க, வண்டியை டீடர் பண்ணி வச்சுருவோம். மறுநாள் காலையில் வந்து அது கண்டிப்பாக கோர்ட்டில் தான் ஃபைன் கட்டணும், அவங்களோட ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் தான் எடுத்து வரணும். ரூல்ஸ் ஹெவியாக போட்டுட்ருக்குறாங்க, 10,000 ரூபா வரைக்கும் குடிபோதையில் வண்டி ஓட்டினா ஃபைன் போடுறதுக்கு ரூல்ஸ் வந்துட்டுருக்கு, மசோதாலாம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றிருக்காங்க. அது மற்ற போக்குவரத்து வழக்குகளை விட மிகவும் அக்கறை எடுத்துக்க வேண்டிய கொள்ள வேண்டிய வழக்கு அந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டுறது. ஏன்னா அதில் அவங்க மட்டும் வழக்கில் சிக்கிறது இல்லாமல் மற்ற உயிரிழப்புகள் காரணமாகிடுறாங்க. ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். தினசரி ஒரு இரவு நேரத்தில் வந்து 10 மணிக்கு மேலே ஆரம்பிச்சோன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் போலீஸ் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் அது புக் பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் அதில் வரும், எல்லா வெஹிக்கிள்ஸும் கேஸ் போடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கேசஸ் ஒரு ஸ்டேஷன்லேயும் மட்டும் போடுறோம். சிட்டியில் பூரா 60-70 ஸ்டேஷன் இருக்குது, அவ்வளோ பேருக்கு கேஸ் போடுறோம். கோர்ட்டில் தான் போய் ஃபைன் கட்டிட்டுருக்காங்க.
1: சென்னையில் ஒரு நாள் படத்தில் ஒரு குழந்தைக்காக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்தேன். அது மாதிரி இன்றைக்கி ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா சார்?
0: அது சென்னையில் ஒரு நாள் படம்னு இல்லை, பொதுவாகவே இப்போ இந்த ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம மெடிக்கலுடைய வளர்ச்சியில் ஒரு பார்ட். அது முன்னாடி ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா அவர் அவ்வளோதான் அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. இப்போ டொனேட்டர்ஸ் ஆர்கன் டொனேட்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க, ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது, அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க. இப்போ மெடிக்கல் லைனில் இதுக்கு ஆர்கனைசர்ஸ் தனியாக இருக்கிறாங்க, நிறைய சக்ஸஸாக சர்ஜரிஸ் முடிஞ்சிருக்கு சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும். சிட்டிக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு வந்து டொனேட் பண்ணுற பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு இன்னொரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுக்கு மிக குறைந்த நேரம்தான் அந்த ஹார்ட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்க முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த நேரம் என்னென்னு சரியாக எனக்கு தெரியல. ஆனால் வெளியூர்கள்லேருந்து வரது, ஏர்போர்ட்டை ஃப்ளைட் மூலம் கொண்டு வருது, பை ரோடு கொண்டு வருது, இந்த மாதிரி ஹார்ட் கொண்டு வருவாங்க. போர்ட்டும் கொண்டு வரும்போது எங்களோட ரன்னிங் டைம் மிக கம்மியான நேரத்தில் விரைந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. முன்னாடியே சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தகவல் தெரிஞ்சால் கூட உடனடியாக எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. க்ரீன் காரிடர்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வழி முழுவதும் பச்சை விளக்குகள் தான் இருந்துகிட்ருக்கோம், க்ரீன் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா சிக்னலும் ஓப்பனில் இருக்கும், மற்ற எந்த வாகனத்துக்கும் அனுமதி இருக்காது. அதே மீறி வர வாகனங்களை நாங்கள் முன்னாடி சைரன் போட்டு கொண்டு போகிறோம், கம்மி நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோ அது வேறு ஒன்றும் இல்லை. அது மெடிக்கலுடைய

0: அதை வழியாக எடுத்துகிட்டு போய் அடையாரில் ஒரு மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அந்த 40 கிலோமீட்டருக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்ட நேரம் மொத்தம் 30 நிமிடங்கள் தான். 100-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகிறோம். பப்ளிக் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம சிக்னலில் வண்டி நேரம் அதிக நேரம் நிறுத்தியிருந்தாலும் அவங்களுக்கு காரணம் சொல்கிறோம். மற்ற நேரங்களில் நிறுத்தி விஐபி வரைக்கும் நிறுத்தும்போது பப்ளிக் கோவப்படுறாங்க. இதில் வந்து நம்ம சொல்லுவோம், ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கேன், வண்டி வந்துட்டுருக்குறாங்க, வேகமாக வருவாங்க, தயவுசெய்து கொஞ்சம் வண்டி நிறுத்திக்கிட்டோன்னா எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறோம், பப்ளிக் நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் அந்த சினிமாவோட பங்கும் கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அதில் அதனுடைய எங்களுடைய ரிஸ்க்கு அந்த சினிமா காமிச்சதுனாலே என்னவோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கு காலையில் கூட ஏர்போர்ட்லேருந்து மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, கொண்டு போனாங்க. கம்மி டைம், ஒரு உயிரை காப்பாற்றுற வேலைங்கனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க போலீஸ் கொண்டு வச்சு.
1: உங்களுக்கு வந்துட்டு இந்த டிராஃபிக்னால பொல்யூஷன் இருக்கு இல்லையா சார், நிறைய இருக்குது, அது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு கோப்ப பண்ணி வெளில வரீங்க?
0: டிராஃபிக்கு பொல்யூஷன் மஸ்ட்டுமா, நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுனால அதில் தாங்கிட்டு தான் ஆகணும். நிறைய சில நேரத்தில் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம், மாஸ்க் இருக்கு எங்கள்கிட்ட, மாஸ்க் யூஸ் போட்டு நின்றுக்குவாங்க. பட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ஓட்டுங்க அப்படின்றோம். சர்டிஃபிகேட் இருக்குது, எமிஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் போய் வெஹிக்கிள் செக் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் நான் பப்ளிக் போய் சேரல. எப்படினாலும் ரெகுலேட் பண்ணுறதா இருந்தால் ரோட்டை நின்று தான் ரெகுலேட் பண்ண முடியும். பொதுவாக ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் கான்ஸ்டபிள் நிற்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டிராஃபிக் சென்ஸோடு போகலாம், டிராஃபிக் சிக்னல்ஸ் உபயோக பண்ணலாம், சைன் போர்ட்ஸை உபயோக பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா டிராஃபிக் போலீஸ்க்கான வேலை கம்மியாக இருக்கும். நாங்கள் நிறைய வேலை செய்ய விரும்பலை, ஆனாலும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் புகையிலையும் டஸ்ட்லேயும் நிற்கிறோம். சர்வீஸாக நினைச்சு தான் பண்ணிருக்கோம். டஸ்ட் அலர்ஜி நிறைய போலீஸ்க்கு வரும், அப்புறம் அதிக நேரம் நிற்கிறனால காலில் சில ப்ராப்ளம்ஸ் வரும். போலீஸாக பண்ணிட்டுருக்காங்க, அதை யாரும் பெருசாக எடுக்கிறதில்ல. ஒரு 1/2 மணி நேரம் நின்னோம் அப்படின்னா என்னை கடந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 1000 வெஹிக்கிள், இந்த பக்கம் 1000 வெஹிக்கிள் போயிருக்கு, எல்லாரும் சேஃபாக போயிருக்காங்கன்னு நினச்ச விதத்தில் சந்தோஷம். அதான் பண்ணிட்டு
1: லைசன்ஸ்க்காக சார், இது அண்டர் ஏஜ் குழந்தைங்களாம் வந்துட்டு, ஐ மீன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் வந்துட்டு பைக்கு ஸ்கூட்டிலாம் ஓட்டிட்டு அவங்க வந்துட்டு இப்போ நாங்கள் கற்றுக்குறோம், 18 ஆனோடனே நாங்கள் லைசன்ஸ் எடுத்துருவோம், அதுக்காக தான் கற்றுக்குறோம் இப்போ அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்லேயே ஓட்டுறாங்க இல்லையா சார், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
0: ஆமாம், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது ஒரு அஃபென்ஸ். அது பை லா அப்படி இருந்தால் கூட அந்த 18 வயசு வந்தால் தான் அந்த வண்டி ஓட்டக்கூடிய பொறுப்புணர்ச்சி வருன்றக்காக 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அண்டர் ஏஜில் இருக்கக்கூடிய தன்னுடைய பையன்களுக்கு வெஹிக்கிள் கொடுக்கக்கூடாது, அதுதான் முதல். இப்போது லைசன்ஸ் இல்லாமல் அண்டர் ஏஜ் ஜுனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 18 வயசு கம்மியான வண்டி ஓட்டினா அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 181 படி தவறு, அதுக்கு 500 ரூபா ஸ்பாட் பெயின் விதிக்கிறோம். ஆனால் இந்த 18 வயதுக்கு கம்மியான வண்டி ஓட்டும்போது இவங்களுக்கு அந்த வாகனத்தை கொடுத்த குற்றத்துக்காக அவங்க பேரண்ட்ஸுக்கு 500 ரூபா ஃபைன் கட்டணும். ஸோ 1000 ரூபீஸ் ஃபைன் வர்றதுக்கு வர்றதாக வண்டி கொடுக்கக்கூடாதவங்க, அவங்க குழந்தை மேலே காட்டுற பாசத்துக்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம், வீட்டில் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது படிக்கிற மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், விளையாடுறதுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். வாகனத்தை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக கருதி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ரோட்டில் போட்டு அளவு பார்க்கக்கூடாது. யார் ஓட்டினாலும் வண்டி ஓடப்போகுது. ஆனால் அந்த கம்மியான வயதில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த டிராஃபிக் சென்ஸ் அதிகம் வராது, பொறுமை இருக்காது, வேகமாக போகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட்டு அண்டர் ஏஜ் ஸ்டூடெண்ட் பசங்களால் வந்துட்டுருக்கு. அதனுடைய முழு பொறுப்பும் அவங்க பேரண்ட்ஸ் தான் சார், அவங்க வண்டி கொடுக்கக்கூடாது.
1: சார் நார்மலாக நீங்கள் எந்தெந்த கேஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ ஃபைன் போட்டுறீங்களா சார்?
0: அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லியிருக்காங்கம்மா, எனக்கு வந்து மினிமம் ஃபைன் இருக்கும், ஸ்பாட் ஃபைன் கட்டுறதுக்கு. ஸோ எல்லா வழக்குலையும் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து கோர்ட்டில் முடிக்கிற முடியாத சூழ்நிலை. ஒரு நாளைக்கு 100 வழக்குகள் ஒரு ஒரு ஸ்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கும் பட்சத்தில் கோர்ட்டு தாங்காது. ஏற்கனவே கோர்ட்டில் நிறைய ஒர்க் இருக்கனால ஸ்மார்ட் பெயின் போட்ட சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, நாங்களே ஸ்மார்ட் பெயின் விதிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிவிட்டு கட்டுறாங்க. சில நேரத்தில் பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேமாங்க, அவங்கள கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுவோம், கோர்ட்டில் போய் கட்டிடுறாங்க. இப்போலாம் மேக்ஸிமம் ஸ்மார்ட் பெயின் எல்லாமே கட்டிடுறாங்க. சிறு வழக்குகள் டிராஃபிக் சிக்னல் வயலேஷன்ஸ் இருக்குது, நோ பார்க்கிங், நோ என்ட்ரி, இந்த மாதிரி வயலேஷன்ஸு 100 ரூபீஸ் வரும். லைசன்ஸ் ரிலேட்டட் அஃபென்ஸ் எல்லாம் 500 ரூபீஸ் வரும். டேஞ்சரஸ் டிரைவிங், ஸ்பீடாக போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அஃபென்ஸுக்கும் ஃபைன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரு அமௌண்ட் வரும், அதே அஃபென்ஸு ரிப்பீட்டடாக மீண்டும் ஒரு தடவை பண்ணாங்கன்னா அதனோடலேருந்து 3 மடங்கு வரும், 100 ரூபா ஃபைன் வருது. அடுத்த ரெண்டாவது இதே அஃபென்ஸுக்கு மாட்டினோம்னா 300 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
1: சார் ஒன் வேன்னு சொல்லி போட்டுட்டு அந்த இடத்துலையும் உள்டாவாக வராங்கல்ல சார், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது, தவறுன்னு தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போ எங்கே போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க அந்த ஒன் வே வயலேட் பண்ணுறாங்க.

0: அவங்க அது ஒரு சாகசமாக கூட நினைக்கிறாங்க. சில பேர் நம்ம பார் ஏமாற்றிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க அதை பெருமையாக நினச்சிருக்கிறாங்க. ஒரு ஒன்றுவேன தெரியும் பட்சத்தில் வரக்கூடாத பகுதியிலேருந்து வர்ற வாகனங்களை கவனிக்காமல் வந்து ஆயுசந்தாருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விபத்து ஏற்பட்டால் இவர் கரெக்டாக ஓட்டிகிட்டு வந்தால் தான் சொன்னாலுமே இவங்க மேலே தான் வயலேஷன் கேஸ், இவங்க தான் ஃபைன் கட்டணும், அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். உண்மையாக வயலேஷனாக தான் பிரச்சனை. எல்லா இடங்களையும் போலீஸ் நின்று ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சைன் போர்டு இருக்குது. ஒவ்வொரு சைன் போர்டும் ஒரு ஒரு போலீஸ் கான்செப்ட். நோ என்ட்ரின்னு போட்டு ஒரு போர்டு போட்டாங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் நின்று அவங்க சொல்கிறதா தான் அர்த்தம். அதை டிரைவர்ஸ் அதை ஒபே பண்ணணும். போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க பார்த்து அதை வெளியில் போகாமல் இருக்கணும். அது மீறி வர நிமாரங்கள்லாம் வழக்கு பதிவு பண்ணுறோம்
1: சார். இந்த ஷேர் ஆட்டோலாம் அங்கங்கே நிறுத்திடுறாங்க இல்லையா சார், அதனால உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
0: ஷேர் ஆட்டோஸ் வந்து ஒரு இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டினுடைய எண்ணிக்கை கம்மியானதும் நம்முடைய தேவைகள் அதிகமானதுனால இந்த ஷேர் ஆட்டோ உருவாயிருக்கு. அதுக்கு பெர்மிஷன் இருக்குது கவர்மெண்டில். ரெஜிஸ்ட்ரேட்டட் சீட் 7 பேர், 11 பேர்னு அவங்க அந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளை கொடுத்து லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு தனியாக ஸ்டாண்டு கிடையாது. ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இருந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சீட்டோ சீட்டை ஃபுல் பண்ணக்கப்புறம் நேரடியாக அடுத்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி தான் போகணும். அங்கே தான் போய் அந்த அவங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க பணம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களை இறக்கி விடணும் தான் ஷேர் ஆட்டோனுடைய ரூல். அப்படி கிளம்பும்பொழுது அவங்களுக்கு டிக்கெட் ஃபுல்லாகாதனால அதிகமான அளவுக்கு இந்த ஷேர் ஆட்டோஸ் வண்டிகள் பெர்மிட்டு வந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாம் வெளியில் வந்து ப்ளே பண்ணுறதுனால அங்கங்கே நிறுத்தி ஏற்றுறாங்க. எல்லா இடத்துலையும் ரிலேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரொம்பவும் முக்கியமான இடங்களில் அவங்க நிறுத்தக்கூடாது, நிறுத்தி அவங்க டிக்கெட் ஏற்றும்போது ஃபைன் பண்ணுறோம், ஃபைன் பண்ணிகிட்ருக்கிறோம். ஷேர் ஆட்டோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ்னோட எண்ணிக்கை நம்ம கம்மிங்கனால இதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, பஸ் ரூட் இல்லாமல் மற்ற இன்டீரியர் ஏரியாக்குள்ளேயும் இந்த ஷேர் ஆட்டோ போயிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு பப்ளிக் கன்வீனியன்ஸுக்காக அதில் ஏறி வந்துட்டுருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலேட் பண்ணிட்டு
1: இருக்கோம் சார். இந்த ஆட்டோஸ்லாம் மீட்டர் என்னதான் வச்சிருந்தாலும் மீட்டர் ஒர்க் ஆகல, மீட்டர் இல்லம்மா மீட்டர்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு டிராபிக் போலீஸ் நின்னா அங்க வந்துட்டு இல்ல மேடம் மீட்டர் போட்டுதான் மேடம் உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க போலீஸ்காரன் முன்னாடி. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் இவங்களெல்லாம் நிறுத்தம்?
0: இது கோர்ட் ஆர்டர் இருக்குமா, கண்டிப்பா அவங்க மீட்டர் போட்டுதான் ஓட்டணும்னு ஆர்டர் இருக்கு. கேசஸ் புக் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி போலீஸை பார்த்த உடனே மீட்டர் போட்டுக்கிறாங்க, அந்த பக்கம் உடனே ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதில் பேசஞ்சருடைய பங்கும் இருக்குது. பேசஞ்சர்ஸும் ஒபே பண்ணணும். அதை மாதிரி ஸ்ட்ரிக்டாக மீட்டர் போட்டால் தான் ஏறுவேன்ற ரூல்ஸ் கொண்டு வரணும். நமக்கும் அதுக்கு நேரம் இல்லை. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு அவசரமாக போகணும், ஏதோ பணத்தை கொடுத்தோம் சீக்கிரம் போகணுன்ற மாதிரி நம்மளும் இருந்துட்டுருக்கிறோம். கேசஸ் நிறைய போட்டுட்ருக்கிறோம் ஆட்டோஸ் மேலே. மீட்டர் இல்லாத ஆட்டோ, மீட்டர் போடாத ஆட்டோ இவங்க மேலே போட்டுட்ருக்கோம். ரிஃப்யூசல் டு ப்ளே, வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் தனியாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா கேஸ் போடுறோம்.
1: சார் நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, லைக் டிராஃபிக் பத்தி இல்ல பப்ளிக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பப்ளிக் சொல்றதுல, டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான ரூல்ஸ் இல்லை. டிராஃபிக் ரூல்ஸ் உங்களை வரைமுறைப்படுத்தி ஒரு ஒழுக்கமா கொண்டு போறதுக்கான ரூல்ஸ் தான் அது. இதை சட்டம் போட்டும் ஃபைன் போட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒபே பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒவ்வொருவரும் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு பாதுகாப்பான பயணம் கிடைக்கும். சேஃப்டி ஃபஸ்ட், பாதுகாப்பான பயணம் கிடைக்கும், சீக்கிரமாக போய் சேர முடியும், மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும், ஆக்சிடெண்ட் கம்மியாகும், உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதுக்கு செய்ய வேண்டியது, டூ வீலர் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். டூ வீலர்னால் வரக்கூடிய விபத்துக்களில் ஹெட் இன்ஜுரியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்மெட் போட்டு ஓட்டலாம். பின்னாடி உட்காந்துருக்க ரைடரும் ஹெல்மெட் போடலாம். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும். நம்ம வாகனம் ஓட்டும்போது நம்மளோட கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது. அதில் முக்கியமாக செல்ஃபோனுடைய பங்கு இருக்குது. ஸோ செல்ஃபோன் பேசுகிறத இயர்ஃபோனில் தான் நம்ம பேசிட்டு போனோம் அப்படின்றது போலீஸ்க்கு சொல்கிற பதிலாக வேணால் இருக்கலாம், ஆனால் இயர்ஃபோனில் பேசிட்டு போகும்போது நம்மளோட கவன சிதறல் தான் செய்யும். அந்த முனையிலேருந்து பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கும் மாறுபட்ட சப்ஜெக்ட். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க. ஆனால் கவனம் சிதறதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட்டாக நிறைய ஆகும். அது மாதிரி காரில் போகிறவங்க தங்களை விட குறைந்தவர்கள்னு நினச்சி டூ வீலரில் போகிறவங்களையும் பெடசிடன்களையும் மதிக்காமல் வாகனம் ஓட்டக்கூடாது. சிக்னல்ஸை கரெக்டாக ஒபே பண்ணணும். நடந்து போகிறவங்களுக்கும் தன்னை விட சின்ன வாகனங்களான பைக்கில் ஸ்கூட்டரில் போகிறவங்களுக்கும் ஒபே பண்ணணும். ஹெவி வெஹிக்கிள்ஸு பஸ்ஸஸ்ஸு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கான லேனில் தான் ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது லேன் கிராஸ் பண்ணும்போது இடதுபுறம் வலதுபுறம் பார்த்து கிராஸ் பண்ணி மற்ற சின்ன வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அவங்கவுங்களுடைய போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய கவனமும் அடுத்த ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஸோ அதனால் கவனமாக எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை அவாய்ட் பண்ணணும், பாதுகாப்பாக போய் சேரணும்.
1: சார், இந்த ஃபைன் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார், சில பேர் வந்துட்டு பில் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பில்லாம் எனக்கு கொடுக்கல ஆனால் ஃபைன் மட்டும் போட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பில்லுன்றது என்ன
0: பில்லுன்றது? நீங்கள் எவ்வளோ ஃபைன் கட்டுறீங்களோ அதுக்கான கொடுக்கக்கூடிய ரெசிப்ட், இது ரொட்டீனில் தான். இது கண்டிப்பாக ஃபைன் கட்டுற இடத்துல ரெசிப்ட் கேட்டு வாங்கணும், அல்லது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியில் வர வரதான் செய்யும். இது நீங்களாக பண்ணுறதுக்காக தவிர, எவ்வளோ ஃபைன் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், பே பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டு போகணும். இதுதான் நம்மளோட
1: சார். இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க?
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிராஃபிக் போலீஸினுடைய பிரச்சனைகள், அவங்க ரெகுலேஷன் பண்ணக்கூடியதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதை தெரிஞ்சுக்கிட்டதோட ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகிறது எப்படி எப்படி கம்மி பண்ணிக்கலாம், ஃபைன் எப்படி அவாய்ட் பண்ணலாம், பீக் அவர் டிராஃபிக்கை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே பப்ளிக் ரிலேட்டடான கொஸ்டின். ஆக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சோசியல் சென்ஸ் பப்ளிக்கு உதவக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க பிரியங்கா மற்றும் ராதிகா, உங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் மைண்டு இது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இதே போல் நீங்கள் இந்த இன்டர்வியூ மூலம் கொண்டு போகக்கூடிய ரிசல்ட் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்கள் பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் மூலம் நான் தகவல் சொல்கிறது என்னென்னா, டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக போய் எப்படி சேஃப் டிரைவிங் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசணும் நிறைய இடத்துல, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சார்ந்தவங்களுக்கு இந்த தகவல் சொல்லுங்கள். ஐ ப்ரௌட் ஆஃப் திஸ்.
1: சார், ரொம்ப நன்றி சார், உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் டிராஃபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஹலோ
3: ஹலோ ஸ்ரீ, நான் ஸ்ருதி பேசுறேன்.
2: ஆ சொல்லு ஸ்ருதி.
3: இது மாயாஜால டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், வரியா?
2: ஆ போலாமே. எத்தனை மணிக்கு?
3: 2:30 ஷோடா.
2: 2:30 கா? நான் ரெடி, போலாம். வர்ஷாவ கூப்பியா?
3: வர்ஷாவ கூப்பிடலாமே. சரி, கான்ஃபரன்ஸ் கால் போடு.
2: ஹலோ.
3: ஹலோ
2: வர்ஷா.
3: ஏ சொல்லு ஸ்ரீ, என்ன பண்ற?
2: நம்ம சினிமாக்கு போலாமா? ஸ்ருதி சினிமாக்கு போலான்னு சொன்னா.
3: ஆ போலாமே. என்ன படம்?
2: தெய்வ திருமகள்.
3: ஆ ஓகே, போலாம். என்ன தியேட்டர்?
4: மாயாஜால் 2:30.
3: ஹே கான்ஃபரன்ஸ் கால். ஹாய் ஹாய் ஹாய்.
4: ஹாய் வர்ஷா, இது மாயாஜால 2:30 ஷோ, போலாமா?
3: ஆ போயிடலாமே. படம் நல்லா இருக்குல்ல?
4: சூப்பரா இருக்கும்.
3: ஆ சரி ஓகே. ஆனா இப்ப எல்லாமே பிரச்சனை இல்ல, ஆனா என் வண்டி எங்க அப்பா எடுத்துன்னு போயிட்டாரு, சோ அது மட்டும் என்ன பண்றது?
4: பிரச்சனை இல்ல, நீ என் வீட்டுக்கு வந்துரு. ஸ்ரீ, நீ அந்த டீ கடை தருமோன டீ கடையில நின்றுறியா?
2: எப்படி மூணு பேர் போறது? மூணு பேர் எல்லாம் ஒண்ணு போவே நான் வண்டியில.
3: ஏ அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, பாத்துக்கலாம். மூணு பேர் தெரியல, உங்க வீட்டுக்கு வரேன். பை பை பை பை கிளம்பணும். பை பை பை பை. ஏ ஹாய்.
4: ஹாய் வர்ஷா, உள்ளவா உள்ளவா உள்ளவா.
3: ஏ ஹாஸ்டல் நல்லா இருக்கு, என்ன பண்ண?
4: இங்க பக்கத்துல இருக்க பியூட்டி பார்லர்ல.
3: சரி ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம்.
2: போலாம் சிக்னல்ல நின்னுட்டு போலாம்.
3: சீக்கிரம் போலாம்.
5: இங்க பாருப்பா இந்த பசங்க போற வேகத்தை. ஹெல்மெட் கூட போடாம போகுதுங்க. அதுவும் ஒரே வண்டியில த்ரிபிள்ஸ். ரொம்ப தான் தைரியம். கடைசியில உட்காந்துருக்கே அந்த பொண்ணோட துப்பட்டா வீல்ல மாட்ட போகுது, காத்துல பறக்குது. அத வந்து சொல்லலாமே, கொஞ்சம் உஷார்படுத்தலாமே சிக்னல்ல நின்னான்னா, சிக்னலுக்கு கூட நிக்காம போகுதுங்க. ஐயோ பசங்க கெட்டுச்சு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு தைரியமா? என்ன வேகமா வந்தாங்க இந்த மூணு பசங்களும் ஒரே வண்டியில த்ரிபிள்ஸ் ஓட்டிக்கிட்டு, சிக்னலுக்கு கூட நிக்காம வந்தாங்க. இப்ப லாரி கடையில சிக்கி தவிக்கிறாங்க. யாராவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்பா.
2: நான் தாங்க ரூல்ஸ் ராமானுஜன் பேசுறேன். ரூல்ஸ் சொல்லும் போது ரூடாதான் தெரியும், ஆனா வாழ்க்கையில நம்ம ரோல மிஸ் பண்ணாம இருக்கணும்னா டிராபிக் ரூல்ஸுக்கு நோ சொல்லாதீங்க.
6: எஸ் சொல்லுங்க.
7: கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, நான் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில் உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ சென்னை டிராபிக்கை பத்தி சென்னை இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டோம். ஸோ இப்போ சென்னை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க போலாம்.
8: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கிஷோர், சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கேன். இப்போ இந்த ஏரியாவில் இருக்க டிராஃபிக் பற்றி பேச போகிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4 மெயின் தெருக்கள் இருக்குது. இந்த 4 மெயின் தெருக்களை வச்சு நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் போய்க்கலாம். இங்கே டிராஃபிக் வந்து ஈவினிங் 1:30 to 8 வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் 2 தெருக்களை மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயநகர் பார்க்கு. இந்த பார்க்குக்கு டெய்லி 400-500 பேர் வராங்க. இதை தவிர பார்க்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கும் நிறைய கூட்டம் வருது. அதனால மத்தியானம் ஒரு 4 to 6 வரைக்கும் ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருக்குது. மற்றபடி இந்த ஏரியாவில் ஃபேன்சி ஸ்டோர்ஸ், மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், ஃபாஸ்ட் ஃபுட், மெக்கானிக் கடை, பார்பர் ஷாப், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க வண்டிகளை ரோட்லேயே விட்டுறாங்க. இதனால் ரோட்டில் போகிற வண்டிகளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்கெல்லாம் வண்டிகளை ரோட்டில் விடாமல், மற்ற வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி விடாமல் ஒழுங்காக ஏதாவது ஓரமாக பார்க் பண்ணால் டிராஃபிக் பயங்கரமாக குறையும். இதை தவிர வண்டலூர் குடுவாஞ்சேரியில் இருக்க டிராஃபிக் பற்றியும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால டெய்லி இந்த ரூட்டில் தான் க்ராஸ் பண்ணி ஆகணும். ஸோ வண்டலூரில் வந்து மார்னிங் 1:30 மேலே சிக்கிட்டிங்கன்னா சிக்னல் தாண்ட 8:30 ஆகிடும். இதேமாதிரி குடுவாஞ்சேரியிலையும் சிக்னல் தாண்ட 1/2 hour ஆகிடும் சிக்னலில் மாட்டினா. வண்டலூரில் ஏன் இவ்வளோ டிராஃபிக்னா, காலையில் அந்த 7:30 வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் அந்த சைட் க்ராஸ் பண்ணுவாங்க. இங்கே செங்கல்பேட் போகிற வண்டிங்க, செங்கல்பேட்லேருந்து வர வண்டிங்க, கேளம்பாக்கம் போகிற வண்டிங்க, கேளம்பாக்கத்துலேருந்து வர வண்டிங்க, எல்லாமே ஒரு ஸ்மால் ஜங்ஷனில் க்ராஸ் பண்ணி ஆகணும். இந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதிக டிராஃபிக் ஆகுது. இதை வந்து ஒரு ஃப்ளைஓவர் கட்டினா இந்த டிராஃபிக்கை பயங்கரமாக குறைக்கலாம், நிறைய பேரோட டைமை மிச்சம் பார்த்தலாம். இதேமாதிரி குடுவாஞ்சேரியிலையும் ஒரு ஃப்ளைஓவர் இல்லை ஆல்டர்னேட் ரூட் கொடுத்தா டிராஃபிக் பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம். நன்றி.
9: ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் சுஷாந்த். நான் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகரும் மற்ற ஏரியாஸ் சென்னையில் இருக்கிறத கம்பேர் பண்ணிங்கனாக்கா அண்ணா நகரில் டிராஃபிக் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. நான் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இங்கே நிறைய ப்ராட் ரோட்ஸ் இருக்குது. பட் பழைய அண்ணா நகரும் புது அண்ணா நகரும் கம்பேர் பண்ணிங்கன்னா பழைய அண்ணா நகரில் இவ்வளோ ஷாப்ஸ்லாம் இருக்கவே இருக்காது, மெட்ரோ இருக்காது. பட் இப்போது ப்ரெசன்ட் டே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ், நிறைய அண்ணா நகர் வந்து கிட்டத்தட்ட டி நகர் மாதிரி ஆயிடுச்சு. பட் கம்பேரேட்டிவ்லி அண்ணா நகர் வேறு ஏரியாஸோட கம்பேர் பண்ணால் டிராஃபிக் இஸ் வெரி வெரி லெஸ். அப்புறம் அண்ணா நகரும் என் காலேஜ் ரூட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா காலேஜ் ரூட் வந்து ஹைவேஸ் இருக்கிறதுனால அது சில டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், சில டைம்ஸ் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பட் அண்ணாநகர் அண்ட் வேர் த ஹைவேஸ் வேர் த ஏரியா கம்பேர் பண்ணால் அண்ணாநகர் இஸ் ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். என்னோடய காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. ஒரு மந்த்துக்கு நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கனாக்கா ஒரு 2 ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த 2 ஆக்சிடென்ட்ஸும் பைக்னால தான் இருக்கும், இல்லை பைக்குக்கே ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹைவேஸில் பைக் ஓட்டுறவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் ஓரமாக ஓட்டுங்க. ஸோ யூ கேன் அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் எங்களுக்கும் எதுவும் ஆகாது. அண்ட் ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்ஸ். அப்புறம் நான் சென்னை மக்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், தயவுசெய்து நைட்டில் ஹை பீம் போட்டு ஓட்டாதீங்க, எதிர்க்க வரவங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். ட்ரைவ் சேஃப், லிவ் ஹாப்பி.
6: ஹாய், திஸ் இஸ் அஞ்சனா. யா, ஸோ ஐ ஸ்டேட் அண்ணாநகர் வெஸ்ட் சாந்தி காலனி. And talking about the traffic nuisance there, there are few traffic, I mean not nuisance, traffic problems or issues. There are few traffic problems and issues which are being faced by the public staying there. First, very first thing is the metro work going on. And few places are still more better, but the other places in and around Annanagar West have been become very bad. And there is a lot of inconvenience for the public to travel around. This one-way road which has been converted now, the Ramtana one, is a little too hectic for the one who, for people who want to go back and come back from 12th or 11th main road to 9th or 10th main road. I mean, if they want to come back, they have to all the way go back to Shanti Colony, take the two-way road and then come, or come within the streets. And one more issue I feel in Annanagar West, not only in Annanagar West, in complete part of Chennai, most of the parts of Chennai, is that share auto issues. I feel there has to be another single lane made for the share auto people, so that they don't create any nuisance on the road, because they travel on the road as and when they want, and they don't bother about the public which is traveling in two wheeler, especially them. And there's a lot of nuisance there also. The Shanti Colony road, which is because of the cafes and restaurants which are recently being opened up, causes a lot of traffic, because people find it difficult for their vehicle to be parked, and they don't find a place for the vehicles to be parked, so that also causes traffic issues.
10: வணக்கம், என் பேர் ஆர்த்தி அபிலாஷா. நான் வந்து அண்ணாநகரில் இருக்கேன். நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். என்னோடய காலேஜ் காட்டாங்குளத்தூரில் இருக்கிறதுனால நான் வந்து டெய்லி பஸ்ஸில் தான் வந்து போயிட்டுருக்கேன். காட்டாங்குளத்தூரில் டிராஃபிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் இருக்காது, ஏன்னா அது ஜிஎஸ்டி அண்ட் ஹைவேனால டிராஃபிக் ஃப்ளோ ஸ்மூதாக தான் இருக்கும். பட் தென் காத்தால 7 to 8 அண்ட் சாயங்காலம் ஆஃப்டர் 5 or 4 பீக் அவர்ஸ் மோஸ்டா, பிகாஸ் அதே ஏரியாவில் இன்னும் 3 காலேஜஸ் இருக்குது, விஐடி, எஸ்ஆர்எம் அண்ட் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ 3 காலேஜுமே சேர்ந்து பஸ் விடுறதுனால, காலேஜ் பஸ்னால நிறைய டிராஃபிக் கிரியேட் ஆகும். ஸோ மோர் தென் 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்காங்க, ஏற்கனவே பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க டிராஃபிக்கை. ஸோ அது போக அந்த காட்டாங்குளத்தூர் டு வண்டலூர் சைடு அந்த அந்த ஸ்ட்ரெச் மட்டும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். 4 o'clock மேலே அந்த ஸ்ட்ரெச் க்ராஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் 30 minutes. ஜென்ரலாக இட் டேக் 15 minutes, இட் டேக்ஸ் ட்வைஸ் த டைம். ஸோ அந்த ஏரியாவில் டிராஃபிக் அவ்வளோ தான். ஸோ பீக்கார்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் மட்டும்தான். மற்றபடி ஹைவேனால ஃப்ளோ இஸ் அலாட் ஸ்மூதர். யா, தட்ஸ் ஆல்.
11: ஹலோ, ஐ எம் பாவிகா ஃப்ரம் டிஜி வைஷ்ணவ் காலேஜ். So my college usually gets over around 6:30, and I feel it gets very tough for the students to cross the road and go to the other side. Vehicles keep going without even allowing people to cross. Not only this, it gets very tough for the people who go home by bike, car and other vehicles to come out of the exit gate, as the bus drivers and other vehicle riders keep honking and going. I find a huge traffic near my college. Even though the traffic policeman keeps guiding and tries controlling the traffic, but the senseless drivers overtake and break the rules. There are many more areas in Chennai where you may find a huge traffic. Few of the areas are Tirumangalam Signal and the Loyola College Road. That is the Nungambakkam Railway Station Road where there is a subway. And there I find a huge traffic where people drive ruthlessly there. Share auto and bus drivers stop anywhere for the passengers to get in and get out, which creates a huge traffic jam and disturbances for the people. People are in a hurry. One doesn't wait for the other people to cross the road, and this car and they car and they honk and drive ruthlessly. Especially the youngsters, they show off using their bikes and do stunts which not only causes their deaths but leads to accidents and death of others too. I feel the traffic jam can only be controlled when there are strict laws made by the government, and the laws should be followed. Unlike other cities like Bangalore and other cities, CCTV cameras must be installed in the signals and strict actions must be taken. Even though the traffic police people do their level best to control traffic, but somewhere people escape and they don't obey the laws. So I feel some strict action should be taken.
12: My name is Vishnu. I am a resident in Vandalo Kelambakam Road. This place is famous for its heavy traffic. You can find heavy traffic at mornings as well as evenings, and it is quite difficult for students as well as office employees to reach the destination on time. There has been an initiative of developing a flyover months back, but till now there has been no progress. So if there is a flyover coming up, I think it would reduce the traffic in this place. So this is my suggestion. Thank you.
13: என் பேர் ஸ்ரேயா. நான் மந்தவெளியில தான் நான் தங்குறேன். இங்கே டிராஃபிக் ஓடுதுன்னு பற்றி சொன்னால், மவுண்ட் ரோட் மாதிரி அவ்வளோ ஜாஸ்தி டிராஃபிக்கும் இல்லை, இல்லைனா வேற எங்கேயாவது இடத்துல சுத்தமாக டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவினிங் டைமில் ரொம்பவே டிராஃபிக் இருக்குது. மந்தவெளி மயிலாப்பூரோட அடுத்த ஏரியா தான் மந்தவெளி. ஸோ மயிலாப்பூர் கபாலீஸ்வர் டெம்பிள் இருக்கிறதுனால இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்போல்லாம் ரொம்ப டிராஃபிக் இருக்குது. எந்த பஸ்ஸும் மூவ் ஆகாது. அது ரெசிடென்ட் ஏரியாவாக இருந்தாலும் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக காரு பைக்கு டூ வீலர் எல்லாமே பார்க்டாக இருக்கும் இங்கே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவ்வளோலாம் போலீஸ் எல்லாம் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன் வே எல்லாம் அப்படியே ஒன் வேலேயே எல்லாருமே வராங்க, டூ வீலர்ஸு. சில நேரம் அப்போனா ஃபோர் வீலர்ஸே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கெல்லாம் போலீஸ் இருக்கணுமோ அங்கெல்லாம் போலீஸ் இல்லை, எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இந்த டஸ்ட்பின் இந்த குப்பை லாரியெல்லாம் வருவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ரோடே பிளாக் பண்ணிடுறாங்க. சில டைம் மார்னிங்லலாம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க, யாருக்குமே மூவே பண்ண முடியாது. இது மந்தவெளியில் மட்டும்னு இல்லை, இது எல்லா ஏரியாலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் டிராஃபிக் போலீஸ் அந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு சஜஷன், ஒரு மந்தவெளியில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட்டோட சஜஷன். இது மந்தவெளிக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லா ஏரியாலையும் தான் சொல்கிறேன். ஒன்வேயில் வரவங்கள பிடிங்க, ஹெல்மெட் போடாதவங்கள பிடிங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடல, அது அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அவங்க அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க. டிராஃபிக் போலீஸோடது தான் டியூட்டி ஹெல்மெட்டு லைசன்ஸு. நான் ரொம்ப என்ன பார்த்துருக்கேன்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் டிராஃபிக் இருக்கும், ஆனால் அப்படியே பைக்லலாம் வரவங்கலாம் அப்படியே உள்ளெல்லாம் போயிட்டு எப்படியோ போயிடுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் டிராஃபிக்னால ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அதனால டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு சின்ன சஜஷன், ப்ளீஸ் மந்தவெளியிலையும் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ப்ளீஸ் கொஞ்சம் டிராஃபிக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. அண்ட் யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிங்க, யாரை பிடிக்க கூடாதோ அவங்கள பிடிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
14: பேர் தருண்யா, நான் டிநகர்ல இருக்கேன். டிநகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வீக் டேஸ் ஆகட்டும் வீக் எண்ட் ஆகட்டும் எப்பவுமே டிராஃபிக் தான். அதாவது வீக் டேஸ்ல வந்து ஆஃபீஸ் டைமிங்ஸ் ஜென்ரலி, அதாவது 10 to 11 ஆர் 10 to 12, அண்ட் ஈவினிங் டைம் அதாவது விடுற ஆஃபீஸ் விடுற டைம் 6 to 8 அந்த மாதிரி டைம்ல தான் ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி. அதாவது பீக் அவர்ஸ் மற்ற ஏரியாஸ் கம்பேர் பண்ணும்போது டிநகர் ரொம்பவே மோசமா இருக்கு. அண்ட் ரங்கநாதன் தெரு அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்னால ப்ராப்ளம் வருது வீக் வீக் எண்ட்ஸில். எப்படின்னா அவங்க வந்து அந்த எக்ஸாக்டா எப்போ வண்டிக்கு கிரீன் சிக்னல் போடுறாங்களோ அப்பதான் வந்து எல்லாரும் பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் நடந்து போவாங்க. அவங்களுக்கு எப்போ சிக்னல் போடுறாங்களோ அப்போ நடக்கவே மாட்டாங்க. அதனால வந்து வண்டியெல்லாம் நிற்க வேண்டிய ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து ஜென்ரலாகவே யாராவது தெரியாம போய் இன்னொருத்தவங்க வண்டியை இடிச்சிட்டாலும் ஒரு சைட்ல போய் நின்று அவங்களோட என்ன ஏதுன்னு கேட்கற விஷயமே நம்ம ஊர்ல கிடையாது. நட் ரோட்ல நின்று தான் சண்டை போடுவாங்க. அதனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் வருது. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு. டி நகர்னு நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ். பட் அது தான் டி நகர்ல வந்து பாண்டி பஜார், பாண்டி பஜார்ல வந்து பார்க்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்து அந்த பார்க்கிங் இம்ப்ரூவ் பண்ணா டிராஃபிக் அங்கே குறையும். அண்ட் நிறைய இடத்துல சிக்னல்ஸ் வந்து ஃபாலோவே பண்றது கிடையாது. பிகாஸ் சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் த யங்கர் ஜென்ரேஷன், அவங்களெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த சீட் பெல்ட் போடுறதோ, ஹெல்மெட் போடுறதோ, ரெட் சிக்னலை நிற்கிறதோ, இது எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். என்னதான் எமர்ஜென்சியாக இருந்தாலும் வந்து டிராஃபிக் ரூல்ஸையோ இல்லை ரோட் சேஃப்டியோ வந்து நம்ம அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வருது இல்லையா. அதனால ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ஃபாலோ ரோட் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து ஒரு பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டினா பெட்டர். ஏன்னா பிரிட்ஜ் கட்டினாலே வந்து டிராஃபிக் ஆர் பெடஸ்ட்ரியன் டிராஃபிக் ஆகட்டும் இல்லை வெஹிக்கிள்ஸ் டிராஃபிக் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது மை ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இன் வீக் டேஸ் ஆர் வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே வந்து அங்கங்கே சில டிராஃபிக் போலீஸ் வைக்கணும். சில ஏரியாவில் டிராஃபிக் போலீஸ் இல்லை, அதனால இந்த சஜஷன் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ சி அ லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஹூ டூ ஹெல்ப் வித் ரிகார்ட்ஸ் டு டிராஃபிக். அதாவது அங்கங்கே நின்று கிரிட்லாக் வரும்போது அங்கே ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வைக்கலாம், நிறைய ஏரியாஸில் வைக்கலாம், நிறைய ஸ்ட்ரீட்ஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே வந்து டிராஃபிக் இன் டி நகர் அண்ட் நாட் ஜஸ்ட் இன் டி நகர், இன் அதர் ஏரியாஸ் கூட குறையும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
15: நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ கேட்டோம். எல்லாருமே அதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிங்க, அது உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது. டிராஃபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். இந்த டிராபிக்னால எக்கச்சக்க பிரச்சனை, நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு கூட இல்லாம போச்சு.
1: அதுக்காக தான் கவர்மெண்ட் சாலை பாதுகாப்பு விதிகளை செயல்படுத்தி இருக்காங்க. அதாவது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பது கட்டாயம்.
0: அது மட்டுமல்ல, ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது கட்டாயமானது. உனக்கு ரோட் சேஃப்டி வீக் பத்தி தெரியுமா?
1: இதெல்லாம் இருக்கா?
0: ஆமா, ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 11-17 வரைக்கும் ரோட் சேஃப்டி வீக் என கொண்டாடப்படுகிறது.
1: ஓ, அதனாலதான் என்ஜிஓல இருந்து டிராபிக் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்களா?
0: ஆமா, என்ஜிஓ ரோட் சேஃப்டி பத்தின நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு தேவையான அவேர்னஸ் கொண்டு வராங்க.
1: நேத்து தான் நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிராபிக்னால நடைபாதைகள்ல கூட வாகனங்கள் ஓட்டி போறாங்களாம். இதனால எவ்வளவு பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல?
0: கண்டிப்பா, ஆனா அவங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல. நடந்து போறவங்க ஒழுங்கா போறாங்களா? செல்போன் பேசிட்டே போறதும், இல்லனா டெக்ஸ்ட் பண்ணிட்டே போறதும், இல்லனா ஹெட்போன் போட்டுட்டு பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு தெரியாம போகிறதும், இதெல்லாம் தப்பு இல்லையா? ரோட்ல போகும்போது நம்ம கவனம் நம்ம கிட்டதான் இருக்கணும். சேஃப்டி இஸ் மஸ்ட்னு கேட்டிருப்போம், அது எவ்வளவு முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வீட்டுல நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்கன்றத மறந்துடாம டிராபிக் ரூல்ஸை கட்டாயமா கடைபிடிக்கணும். இந்த மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஆர்ஜே ரேஷ்மா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா.
1: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ராதிகா.
0: இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
4: என்னங்க, நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
3: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
4: இருங்க, இதை கொடுக்குறேன்.
3: தேங்க்ஸ்.
5: எக்ஸ்கியூஸ் மீ.
3: என்னங்க,
5: நேத்து பண்ண தப்பே திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
3: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
5: நேத்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
3: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல.
5: பாத்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
5: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஸ்ல இருக்க வேணாமா?
3: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
6: நுகர்வோர் கவனிக்க,
5: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
6: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
7: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து யூஎஸ் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அதை கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க ஆர்ஜே பிரீத்திங்க. என்னோட பேசுறதுக்கு மாளவிகாவும் வந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் டாக்டரை கேளுங்கள் நேரில் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா வந்து சொல்வாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டாபிக் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எதை பத்தி அப்படின்னா, குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி. இங்க ரெண்டு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எமர்ஜென்சி பீடியாட்ரிஷியன்ஸ். இவங்க வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுற எமர்ஜென்சி ப்ராப்ளம் எப்படி வந்து கியூர் பண்ணலாம், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், இதை பத்திலாம் சொல்ல வராங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது எப்படி கியூர் பண்ணணும், அவங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, அது என்ன ப்ராப்ளம்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த டைம்ல நம்ம பீடியாட்ரிஷியனை கிட்ட அணுகணும், எந்த டைம்ல நம்ம எமர்ஜென்சி பீடியாட்ரிஷியன் கிட்ட போகணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ரெண்டு டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ஜெரனி வந்திருக்காங்க அண்ட் டாக்டர் ராதிகா வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எமர்ஜென்சி பீடியாட்ரிஷியன், அவசர குழந்தை நல மருத்துவர். இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம். மேடம், இப்போ வந்து ஜென்ரலா வந்து பீடியாட்ரிஷியன் குழந்தை நல மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் எமர்ஜென்சி பீடியாட்ரிஷியனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன மேம்?
1: இப்போ குழந்தை நல மருத்துவர் பொதுவா அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து எல்லா விதமான குழந்தைங்களுக்கு வர எல்லா விதமான ப்ராப்ளமையும் பார்ப்பாங்க. ஆனா எமர்ஜென்சின்னு வரும்போது நம்ம வந்து அவசரமா சிகிச்சை, அவசர சிகிச்சை அந்த மாதிரின்னு வர குழந்தைங்களை மெயினாக நம்ம வந்து டேக்கிள் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து ஃபீவர் கூட அவசரம்னு இருக்கலாம், இல்லை குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது கூட அவசரம் இருக்கலாம், இல்லைனாக்கா ஃபிட்ஸு அந்த மாதிரி சீரியஸான ப்ராப்ளமும் எமர்ஜென்சி தான். ஸோ எதாக இருந்தாலும் அவங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், எமர்ஜென்சின்னு அந்த மதர் ஃபீல் பண்ணாங்கன்னா, அந்த ரூமுக்கு வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள நாங்கள் வந்து டேக்கிள் பண்ணுவோம். அதாவது முதல்ல நாங்கள் குழந்தைங்கள பார்த்துட்டு வி டிசைடு, இந்த சைல்டு ரொம்ப சிக்கா இருக்கா இல்லையா, இந்த சைல்டை வந்து வெறும் ஒரு ஓரல் மெடிசன், இப்போ ஃபீவர்னா வெறும் பேராசிட்டமால் அந்த மாதிரி கொடுத்து வேற எங்கேயாவது வெயிட் பண்ண வச்சுட்டு வேற ஜெனரல் பீடியாட்ரிஷன் பார்க்கலாமா, இல்லை இமீடியட்டா ஏதாவது பண்ணி ஆகணுமா அப்படின்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வி கோ ஆல் அவுட் அண்ட் ட்ரீட் த சைல்டு. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்ட் எமர்ஜென்சி பீடியாட்ரிஷன் அண்ட் ஸோ மெயினாக வந்து சில்ட்ரன் வந்து எமர்ஜென்சின்னு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்களோ அந்த சில்ட்ரனை தான் மெயினாக பார்ப்போம் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில். இது வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் இல்லை. பீடியாட்ரிக்ஸ்க்குன்னு தனியாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டு கங்காராம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் வந்து அடல்ட்ஸ் கூட தான் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டு பார்ப்பாங்க, சில்ட்ரனையும் பார்ப்பாங்க, எமர்ஜென்சிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இஸ் எக்ஸிஸ்ட் அலாங் வித் அடல்ட்ஸ், தனியாக இல்லை.
0: எனக்கு
2: நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் பீடியாட்ரிக்ஸ்லேயே சப் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துருது. முன்னெல்லாம் வெறுமை நியூரலஜி, கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி அப்படி தான் இருந்தது. இப்போ கார்டியாலஜி, அலர்ஜி, ரெஸ்பிரேட்டரி ஸ்பெஷலிஸ்ட், எமர்ஜென்சி மெடிசன் இன்டென்சிவிஸ்ட் மாதிரி நிறையா ஹெமடாலஜிஸ்ட்.
1: இதுலேயே வந்து டாக்டர் ஜெனனி பற்றி சொல்லணும்னா, அங்கே வந்து பீடியாட்ரிக் எமர்ஜென்சிலேயே வந்து இப்போ வந்து ரொம்ப சிக்காக இருக்கிற சில்ட்ரன், அதாவது லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், சாக போகிற நிலைமையில் இருக்கிற குழந்தைய காப்பாற்றுறதுக்கு தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அட்வான்ஸ்ட் லைஃப் சப்போர்ட் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே இன்டர்நேஷ்னலி வெல் நோன் கோர்ஸ் அது, பீடியாட்ரிக் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் கோர்ஸ். ஸோ அதுக்கு வந்து டாக்டர் ஜெனனி இஸ் அ ஹெட், ஷீ ஹெட்ஸ் த பீடியாட்ரிக் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் கோர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன்.
0: ஓகே, இப்போ வந்து ஆஸ் அ சைல்டு எமர்ஜென்சி பீடியாட்ரிஷியன்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றி மேம், ராதிகா மேம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன எமர்ஜென்சி கேசஸ் பொதுவாக வரும் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட?
1: காமனாக நாங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறது என்னென்னு கேட்டோன்னா ஃபிட்ஸ், சில்ட்ரன் வித் ஃபிட்ஸ். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் வருது எங்களுக்கு. அதை தவிர வந்து சில்ட்ரன் வித் டீஹைட்ரேஷன், பல்ஸ் இல்லாமல் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை வாட்டர் லாஸ்னாலேயோ அந்த மாதிரி டெங்கி சீசனில் வந்து டெங்கி ஃபீவர் அதனால வர ஷாக்கு, அப்புறம் நிமோனியா, நிமோனியா காய்ச்சல்னால மூச்சு விட முடியாமல் குழந்தைங்க, அப்புறம் ட்ராமா கேசஸ் அடிபட்டு அந்த மாதிரி வருது, ஆக்ட் பாய்சனிங், ஹெட் இன்ஜுரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் அவர் எமர்ஜென்சி மெடிசன்.
0: நீங்கள் சொல்லுங்கள் மேம், நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப அவசரப்படுவாங்க இல்லையா அப்படின்னா என்ன மாதிரியான கேஸ்
2: தான் மேடம் சொன்ன மாதிரி? நிஜமாகவே எமர்ஜென்சி கேர் தேவைப்படுற கேசஸ் மேடம் சொன்னாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எமர்ஜென்சியாகவே இருக்காது, பட் பேரண்ட்ஸ் அதை எமர்ஜென்சின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு அரை நாள் ஃபீவர், ஒன் அவர் ஹை ஃபீவர் இருந்தாலே தே திங்க் ஆஃப் பிரெயின் ஃபீவர். தலையை தொட்டு பார்த்துட்டு தலை சுடுறது, உடனே பிரெயின் ஃபீவர். ஒன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாமிட் பண்ணாலே தே திங்க் தட் இட் இஸ் சம்திங் வெரி சீரியஸ். ஆர் இஃப் த சைல்ட் கம்ஸ் வித் சம் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங், ரெகுலர் ஆஸ்மேட்டிக்ஸாக இருக்கும் பட் ரொம்ப ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறச்சு, அதுக்கும் தே வில் வாண்ட் இமீடியட் அட்டென்ஷன். ஸோ ஃபார் பேரண்ட்ஸ் எனி திங் இஸ் அன் எமர்ஜென்சி. அழுதுண்டே இருக்கிற குழந்த காரணமே இல்லாமல் இரிட்டபிளாக இருக்கும், ஒன்றுமே எது பண்ணாலும் சமாதானமே படுத்த முடியாது, அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமே எமர்ஜென்சி தான். இது ரியல் எமர்ஜென்சிஸ் வேற, பேரண்ட்ஸ் எமர்ஜென்சிஸ் ஃபீல் பண்ணி வருது, பட் அந்த டைத்தில் நம்ம இது ஒன்றும் எமர்ஜென்சி இல்லைன்னு நம்ம அவங்கள கோவப்பட முடியாது. வீல் ஹேவ் டு டெல் தெம் இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி, டோன்ட் வரி, வீல் கவுன்சில் தெம். அந்த மாதிரி கேசஸ் தான் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக டேக்கிள் பண்ணுவாங்க, பிகாஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். நம்மளுக்கு தெரியும் அது ஒன்றுமே இல்லை, என்னம்மா ஒரு நாள் ஃபீவர், அரை நாள் ஃபீவர்க்கெலாம் நீங்கள் ஓடி வரீங்களேன்னு அப்படி சொல்லிட்டோன்னா தே வில் கெட் வெரி அப்செட், பிகாஸ் ஆல் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், சிங்கிள் சில்ட்ரன், ஒன் ஒன்லி சைல்டு, ரொம்ப ப்ரெஷியஸ் சில்ட்ரன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இஸ் லைக் தட், அண்ட் தே ஆர் ஆல் இன் அ நியூக்ளியர் ஃபேமிலி, தே டோன்ட் ஹாவ் சப்போர்ட் ஆஃப் தி எல்டர்ஸ், தே ஆர் ஸ்கேட் ஃபார் எவ்ரி திங். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஸோ வீல் ஹாவ் டு, அதுதான் ட்ரையாஜிங்னு பேர். வாட் வி டு வாட் ஷி மென்ஷன் வாஸ் ஸ்டேபிளாக இருக்காங்களா ஆர் அன்ஸ்டேபிளாக இருக்காங்களா. இஃப் தே ஆர் ஸ்டேபிள் தட்ஸ் கால் ட்ரையாஜிங், டிவைடிங் தட் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள். ட்ரையாஜ் பண்ணி கவுன்சில் தெம், டாக் டு தெம். யூ வில் பி ஸ்பெண்டிங் மோர் டைம் டாக்கிங் டு தெம் அண்ட் லெஸ் ஆஃப் ரைட்டிங் மெடிசன்ஸ். ஜஸ்ட் டாக் டு தெம், கவுன்சில் தெம் தட் ஃபீவர் இஸ் நாட் அன் எமர்ஜென்சி, மேபி தேர் ஃபார் 2-3 டேஸ் வில் ஹவ் டு ரெடியூஸ் டெம். சம் பேரண்ட்ஸ் வில் பி வெரி ஆங்ஷியஸ் ஃபீவர் வந்துருதுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மெடிசன் வந்து கரெக்டாக 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை டோஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம், பட் அவங்களுக்கு ஃபீவர் உடனே குறையணுங்கிறதுக்காக அதே மெடிசனையே எவ்ரி ஹவர் கொடுப்பாங்க. தட் கேன் லீட் டு அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். சிம்பிள் பேராசிட்டமால், நம்ம க்ரோசின் கமர்ஷியலாக சொல்கிறோம் இல்லையா, க்ரோசின், தட் கேன் காஸ் வெரி சிவியர் லிவர் டேமேஜ், ஆர் இட் கேன் காஸ் சிவியர் பிளட் வாமிட்டிங், கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து வாமிட் பண்ணலாம். பிகாஸ் தீஸ் சில்ட்ரன் வென் தே ஹேவ் ஃபீவர் தே டோன்ட் ஈட் எனி திங், ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர் ஆன் அன் எம்டி ஸ்டொமக். அதில் வந்து இஃப் யூ கோயிங் டு கிவ் சச் ஹை டோசஸ் ஆஃப் மெடிசன் தென் த சைல்ட் வில் வாமிட், சைல்ட் வில் ஹேவ் அன் அக்யூட் லிவர் ஃபெயிலியர். So those are all, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவங்களுக்கு. டோன்ட் பி ஆங்ஷியஸ், கீப் த சைல்டு இன் அ கூல் ரூம், பிரிங் டவுன். இப்போ வெளி டெம்பரேச்சரே ரொம்ப ஹாட்டாக இருக்கு, ஸோ நார்மலாக நம்மளோட பாடி டெம்பரேச்சரே ஹையாக இருக்கும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எவ்ரி அந்த இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வச்சு எவ்ரி 10 மினிட்ஸ் தெல் மெஷர், 102.5, 102.6 அப்படின்னு தெல் கெட் எக்ஸைட்டட் அண்ட் தேல் ஸ்டார்ட் கிவிங் மோர் அண்ட் மோர் மெடிசன்ஸ். மெயின் திங் இஸ் எஜுகேட்டிங் பேரண்ட்ஸ். ஈவன் மோர் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Even the innocent ones and ignorant ones will listen, but Radhika will agree with me, educated parents, it's more difficult to convince them, because ரொம்ப கஷ்டம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுது. தேர் திங் இஸ் இப்போ க்ரோசன் கொடுத்தோமா அதுதான் 10 நிமிஷத்தில் ஃபீவர் ராக் பாட்டம்க்கு வரணும், அது இப்படி இல்லைன்னா தெல் கெட் ஆங்ஷியஸ், திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க, மூடி மூடியாக ஊற்றி ஊற்றி தெல் கீப் கிவிங், ஆர் தெல் பை சம்திங் ஸ்ட்ராங்கர் தென் க்ரோசின். தெர் ஆர் ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த கமர்ஷியலி அவைலபிள் விச் ஆர் பேண்ட் மெடிசன்ஸ் ஆக்சுவலி, பட் ஸ்டில் பீப்புள் ஆர் செல்லிங் அண்ட் பீப்புள் ஆர் ரைட்டிங். நிமசுலைட்னு ஒரு மெடிசன் இருக்குது, தட் இஸ் பேண்ட் இன் யூஎஸில், இட்ஸ் பேண்ட் லாங் டைம் பேக், இந்தியாவில் இட்ஸ் பேண்ட் இன் சில்ட்ரன், பட் ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி வி சி சம் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைபிங் இட். தட் இஸ் வாட் ஷி மென்ஷன், அடல்ட் பார்க்குற உங்கள் சில்ட்ரன் பார்த்தாங்கன்னா தே வில் நாட் நோ த டிஃபரன்ஸ், தே வில் ஒன்லி ரெடியூஸ் த டோஸ் அண்ட் ரைட் த சேம் மெடிசன். So that is why pediatric specialties are springing up. So and the nimesulide is a very dangerous drug that can cause kidney toxicity, liver toxicity, plus severe gastritis. So adala na problems.
3: Ipo vandha neenga sonninga illa ma'am, trauma nala varavanga ipo chinna vayasla eppadi trauma varum and in what basis do they come?
1: Naanga common a trauma naka physical trauma, not mental trauma, that is any injury. காமன்லி வந்து ஆக்சிடென்ட்ஸ் வாட் வி சி இஸ் ஸ்டில் வி சி காமனஸ்ட் வாட் நான் சொல்கிறேன். இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 18 கேஸ் சில்ட்ரன் 20 கேஸ் பார்த்துருக்கோம் சில்ட்ரன். ரொம்ப அன்யூஷுவலான காஸ் என்னன்னாக்கா டிவி புல் பண்ணி தலையில் விழுந்த ஹெட் இன்ஜுரி. இது ஒரு 20 பேஷண்ட் பார்த்துருக்கோம் நாங்கள். அதில் ஒரு 5 பேஷண்ட்ஸ் வென் டு ஐசியு இன்டென்சிவ் கேர் யூனிட், தே நீடட் இன்டென்சிவ் கேர் யூனிட், ஏன்னாக்கா பிரெயின் டேமேஜ் ஆகிடுது. ஸ்கேனில் பார்த்தோன்னா ஃப்ராக்சர் ஆஃப் த ஸ்கல், ப்ளீடிங் இன்சைட் த பிரெயின், இந்த மாதிரிலாம் வந்தது. அண்ட் ஒன் சைல்டு டைடு. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் நோன் டு த லே பப்ளிக். அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல, யாருக்குமே வந்து இந்த விஷயம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படி இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. யூஎஸ்ல இஸ்ரேலெலாம் வந்து இது ஒரு 1989-88 தே ஹவ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கேஸ் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி. பட் இந்தியாவில் நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம். சென்னையில் நான் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் 20 கேஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ட்ராமா வந்து தி அதர் காமன் காசஸ் ஃபாலிங் ஆஃப் த பால்கனி, கிரில் இல்லாமல் பால்கனியில் வந்து விழுந்துடுறது, அது ஒரு நிறைய கேசஸ் வரும். மற்றபடி ஆக்சிடென்டலாக சைல்டு பிளே விளையாடிட்டு இருக்கு, திடீர்னு ரோடை கிராஸ் பண்ணுறது, ஹிட் பை அ ஸ்கூட்டர், இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிறது. இட் போன் ஃப்ராக்சர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பிரெயினில் பிளீட் இருக்கலாம், ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி, இந்த மாதிரி என்ன இன்ஜுரி வேணா இருக்கலாம். சம் ஆஃப் தேம் ஆர் மேஜர், தே வில் நீட் சம் சர்ஜரி, ஐசியூ கேர். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்கள் பார்க்குறது சின்ன சின்ன கட்டு, நாங்கள் அதை எமர்ஜென்சி ரூம்லேயே சூச்சர் பண்ணிட்டு சர்ஜன்ஸ் கம் அண்ட் தே சூச்சர் அண்ட் வி டேக்கிள் இட்.
0: ஓகே, இப்போ வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன எமர்ஜென்சிஸ் வர சான்ஸ் இருக்கு? இப்போ மூச்சு விட முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பிறந்த குழந்தைக்கு?
2: பிறந்த குழந்தைக்குன்னா மெயினாக ப்ரீடர்ம் பேபிஸாக இருந்ததுன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லங்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆயிருக்காது. ஸோ தே ஹேவ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங். த சர்ஃபாக்டன்ட்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த லங்ஸ் டூ expand during breathing, the alveoli and all to expand. The surfactant, when the maximum production is only during the last few weeks of pregnancy. The child is born before 36 weeks munadi porandirudna and the surfactant adequately produce aayirukadu. So their lungs are still immature, so they are not able to breathe. So that's called respiratory distress syndrome or RDS na we call it. So those children will require commercially surfactant is available. So surfactant idu tube valiya ulla kudupom, plus they may need mechanical ventilation. The other things are preterm babies, again their everything is immature, their brain is also immature, so they can have bleeds inside, they can have during the delivery oxygen supply, blood supply la inadequate brain ku pochuna, it's called hypoxic ischemic encephalopathy, HIE nu solluvom. So those children will be very depressed at birth, they won't cry, some of them will be having fits. So those are all the emergencies in newborn.
0: இப்போ வந்து இப்ப இருக்கிற கத்திரி வெயில வந்து நம்மளுக்கே வந்து இந்த ஹீட் தாங்க முடியல, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது நம்மளுக்கு. இப்போ இப்போ இந்த டைம்ல பொறுக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த சம்மர்னால ஏதாவது பாதிப்பு ஏற்பட சான்சஸ் இருக்கா?
2: நிறைய ஏற்படும், they need a lot of fluids. மதர்க்கே ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருக்கிறச்சே இந்த சமயத்துல பிரெக்னன்சி டெர்மினல் ஸ்டேஜஸ் இருக்கிறவங்க எல்லாம் they should take a lot of water. Because motherோட சர்க்குலேஷன்லேருந்து இட் கோஸ் டு த்ரூ தி பிளசண்டா டு த சைல்ட். ஸோ மதரோட பிளட் பிகம்ஸ் கான்சன்ட்ரேட்டட்னா பிளசன்டல் பிளட் ஃப்ளோ பிகம்ஸ் லெஸ். ஸோ பிளட் பேபிஸ் பிளட் சப்ளை கம்ஸ் டவுன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் த மதர்ஸ் ஹூ ஆர் பிரெக்னென்ட் ஹூ ஆர் டியூ டு டெலிவர் இன் ஜூன் ஜூலை, தே ஷுட் டேக் அ லாட் ஆஃப் வாட்டர், சம்திங் மோர் தேன் வாட் இஸ் ரிக்வயர்ட். Normally, or says that they say that about 6 to 8 liters per day. They should take something like 10 liters per day. Plus, they should also பிறந்த குழந்தைக்கும் ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் தே ஷுட் கிவ் மோர் ஃப்ரீக்வெண்ட் ஃபீடிங். பிரஸ்ட் மில்க் நிறையா சுரக்கணும்னா மதர் ஷுட் டேக் அடிக்வெட் மில்க், அடிக்வெட் ஃப்ளோ வாட்டர். அண்ட் சில்ட்ரனுக்கும் தே நீட் எக்ஸ்ட்ரா ஃப்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா மில்க், அதர்வைஸ் வாட்டில் ஹேப்பன் ரொம்ப இரிட்டபிளாக ஆகிடுவாங்க, டல்லாக ஆகிடுவாங்க, அண்ட் பிளட் வில் பிகம் வெரி கான்சன்ட்ரேட்டட். ஸோ தே கேன் ஹாவ் ப்ளீட்ஸ் இன்சைட், தே கேன் ஹாவ் ஃபிட்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் கேன் ஹேப்பன்.
0: இப்போ இந்த சம்மருக்கு வந்து நம்மளோட ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா, இந்த வேர்க்கூர் மாதிரி வருது. இப்போ நம்மளாம் வந்து ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்கிறோம், பட் குழந்தைங்களை அந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ரூம்ல வச்சிருக்க முடியாது, அதனால வந்து ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது வர சான்சஸ் இருக்கா?
1: டிசீஸ் வராது, மில்லியான்னு சொல்லுவோம், வேர்க்கூர் இஸ் கால் மில்லியா.

0: பவுடர்ஸ் ரொம்ப போடக்கூடாது.
1: சிக்கன் பாப்ஸ் அகைன் இன் சம்மர் வந்து வி சீ மோர் ஆஃப் சிக்கன் பாப்ஸ் வருது.
2: பிகாஸ் மோஸ்ட்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரிக்லி ஹீட் பவுடர் ஃபார் தீஸ் டைப்ஸ் ஆஃப்
0: ரொம்ப பவுடர்
2: குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பிரிக்லி ஹீட் பவுடர்.
1: இட் ரியலி டசன்ட் ஹேவ் அ பெரிய எஃபெக்ட் கிடையாது. பேசிக்லி வந்து சூதனிங் எஃபெக்ட்
0: அவ்வளவுதான். ஓரளவுக்கு இருக்கும் அவ்வளவுதான். பிளாக் தி ஸ்வெட்ல இது டக்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும் பாயில்ஸ் எல்லாம்.
2: ஓ சோ நம்ம வந்து
1: கீப் யுவர்செல்ஃப் கூல் அதான்
0: அண்ட் வார்ம் வாட்டர்ல லியூக் வார்ம் வாட்டர்ல குளிப்பாட்டி விடணும்.
2: நாட் தட்
0: கோல்ட் வாட்டர்ல குளிப்பாட்டினா அகைன் எவ்ரிதிங் வில் க்ளோஸ் தி டக்ஸ் அண்ட் ஆல்.
2: ஓகே
0: சோ கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டர்ல ட்வைஸ் a day as
1: man காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கணும். லைட் வேர்
0: பிகாஸ்
2: குழந்தைங்க எல்லாம் தே வோன்ட் லிசன் இஃப் யூ ஹேவ் டு ஸ்டே இன் அ பொசிஷன். நம்ம சொன்னா அது மிஞ்சி தான் போகும் குழந்தைங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹவு வாட் இஸ் த டைப்
0: ஃப்ரீலி மூவ் ஆகணும் ஒரு இடத்துல எல்லாம் உட்காத்தில வைக்க வேணும்.
2: ஆமா
0: பட் கிவ் தம் எக்ஸ்ட்ரா ஃப்ளூட்ஸ் எஸ் மேடம் செட். நிறைய ஃப்ளூட்ஸ் கொடுங்க. புட் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் காட்டன் க்ளோத்ஸ் அண்ட் கிவ் தம் பாத் ட்வைஸ் அ டே ப்ரிஃபரபிளி இன் லியூக் வார்ம் வாட்டர். அவாய்ட் புட்டிங் டூ மச் ஆஃப் பவுடர். உடம்பு முழுக்க பவுடரை கொட்டி அபிஷேகம். சில மதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொட்டுவா மேலேருந்து கீழே அந்த மாதிரிலாம் கொட்டக்கூடாது.
3: இப்போ வந்து நம்ம நார்மலா ஹெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ். இப்போ பிரெயின் சம்பந்தப்பட்ட எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ்னா என்னென்னலாம் இருக்கு?
1: இந்த காமனா பாக்குறது நான் சொன்ன மாதிரி ஃபிட்ஸ்.
3: ஓகே
1: சில்ட்ரனுக்கு ஐதர் ஃபீவர்னால வர ஃபிட்ஸ் ஃபெபரைல் ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுவும் வரும் நிறையா. இல்ல ஃபீவர் இல்லாமையும் வேற காரணனால சாதாரணமாக டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சில்ட்ரன் நார்மல் சில்ட்ரனுக்கெல்லாம் ஃபிட்ஸ் வரலாம். காமனஸ்ட் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். மற்றபடி பிரெயின் ஃபீவர் வந்து மெனிஞ்சைட்டிஸ் அண்ட் என்கெஃபலைட்டிஸ் சொல்லுவோம். அது ரெண்டுமே பார்க்குறோம். சில குழந்தைங்களுக்கு வந்து இது
0: ப்ளீடிங்
1: இன்ஜுரினால பிரெயின் ப்ளீட் இந்த பிரெயின் அது வந்து நாட் வெரி காமன் பட் ஸ்டில் வி டு சீ.
0: காமன் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த கொஞ்ச நாள் குழந்தைங்களுக்கு இந்த விட்டமின் கேன்னு ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிறந்த உடனே அந்த விட்டமின் கே அம்மா குழந்தைக்கு கொடுக்கணும். பட் சம் ஆஃப் த நர்சிங் ஹோம்ஸ் தே ஃபர்கெட் டு கிவ் தட். ஸோ விட்டமின் கே கொடுக்கலன்னா என்ன ஆகும்? தே கேன் ப்ளீட் பேட்லி இன்சைட். அந்த சில குவாகுலேஷன் ஃபேக்டர்ஸ்லாம் விட்டமின் கே டிபெண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் பிகாஸ் பேபிஸ் ஆர் இம்மெச்சூர் த லிவர் இஸ் இம்மெச்சூர். ஸோ அந்த அதனால வர ப்ளீட்ஸும் ரொம்ப காமன். ஷீ வுட் ஹவ் சீன் லாட் ஆஃப் கேசஸ். விட்டமின் கே கொடுத்து அந்த பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம். விட்டமின் கே அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆர்டிஃபிஷியலாக பிளாஸ்மா கொடுத்து காப்பாற்றலாம்.
3: இப்போ நீங்கள் பிரெயின் ஃபீவர் சொன்னீங்க இல்லையா, எதனால இந்த பிரெயின் ஃபீவர் வருதுக்கு?
1: பிரெயின் ஃபீவர் வந்து பாக்டீரியானாலையும் வரலாம் வைரஸ்னாலையும் வரலாம். இப்போது பாக்டீரியானால வரது வந்து டிபியாகவும் இருக்கலாம். சாதாரண வேறு பாக்டீரியா நியூமோகோக்கை ஹெச் இன்ஃப்ளூயன்ஸான்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி பாக்டீரியானாலையும் இருக்கலாம். முக்கால்வாசி இந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கும், ஹெடேக் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், கழுத்து வலியெல்லாம் இருக்கலாம். ஸோ என்னன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து செக் பண்ணிவிட்டு வி ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அது டிபினாலையும் இருக்கலாம் வைரஸ்னாலையும் வரலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் சிம்டம்ஸ் என்னென்னா லைக் ஐ செட் ஹெடேக், வாமிட்டிங், நினைவு வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம் குழந்தைங்களுக்கு, ஃபிட்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ்.
2: இப்போ டிபி வரதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் நிறைய குழந்தைங்களுக்கு டிபி அவ்வளோவா வராது. நீங்கள் எமர்ஜென்சிக்கு நிறைய டிபி
0: குழந்தைங்களுக்கு டிபி வராதுங்கிறது
2: யா
0: குழந்தைங்களுக்கு நிறைய வரும் டிபி.
2: இப்போ
1: டிபி வந்து கான்டாக்ட்னால தான் வருது.
0: டிபி
1: மூலக்காய்ச்சல்ங்கிறது பை கான்டாக்ட்.
2: இஸ் இட் a genetic disease?
1: இல்ல. சின்ன
3: வயசுல இது வந்து பெருசானதுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் திருப்பி அந்த வரதுக்கு சான்சஸ்
1: வரலாம், வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பாக்டீரியா நிறைய வைரசஸ் இருக்கு which cause brain fever. ஸோ அதனால வரலாம்.
3: ஓகே இப்போ வந்து சொல்லுங்க மேம்.
0: இல்ல இல்ல அது அந்த முதல் வாட்டி ட்ரீட் பண்ணதோட கண்டினியூவேஷனா இருக்காது.
3: ஓகே
0: ட்ரீட்டட் அடிக்குவேட்லி அது சரியாயிடும். பட் அந்த ட்ரீட்மெண்ட்லயே ஏதாவது சீக்குவலேன்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த வென் தே கேம் வித் பிரெயின் ஃபீவர் தே கேம் இந்த டெர்மினல் ஸ்டேஜஸ் ஆர் வெரி சிவியர் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்ததுன்னா தே கேன் ஹேவ் சம் ஒரு கை கால் வராது, ஒரு கண் பார்வை போயிடும். ஸோ தோஸ் ஆர் ஆல் கால் சீக்குவலே போஸ்ட் மெனஞ்சிட்டிக் சீக்குவலேன்னு சொல்லுவோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எக்ஸசைஸ் பண்ணணும். கண் பார்வை சில பசங்களுக்கு திரும்பி வரலாம், சில பசங்களுக்கு வராமலே போகலாம். அதை தவிர டோட்டலாக நல்லா ட்ரீட் ஆகி ரெக்கவர் ஆன குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம்னால திருப்பி ஒன்றும் வராது. பட் திருப்பியும் வேற இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது.
3: ஓகே, இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த உடனே அழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து அழுகாம வரும், இதை வந்து

0: வரக்கூடாதா இல்ல கண்டிப்பா அழுகணுமா, இந்த மாதிரி இது வந்து எமர்ஜென்சி கீழே வருமா?
1: மெயின்லி இது வந்து நியூ பார்ன்ல வரும். நாங்கள் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்து டசன் டீல் வித் நியூ பார்ன். நியூ பார்ன்ங்கிறது எங்களுக்கு தனி யூனிட், நியூனேட்டல் யூனிட்னு தனியாக இருக்குது. ஸோ விசி சில்ட்ரன் அபவ் 1 month ஆஃப் ஏஜ், லெஸ் தென் 1 month வந்து தே கால்ட் அஸ் நியூ பார்ன். பட் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் வந்து டெஃபினட்டாக வந்து குழந்தை அழணும் நல்லா பிறந்த உடனே. Okay, that means everything is all right for the baby. Adalena, definitely this child has a problem.
2: But on the other hand, அழுதா எல்லாம் நல்லா இருக்கும்னு கிடையாது.
1: அதுவும் சொல்ல முடியாது.
0: இப்போ வந்து கொஞ்ச நாள் 1 month ஆனதுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காது கேட்காம போகுது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு வந்து காது கேட்கல?
2: யூஷுவலா பேரண்ட்ஸ் தேல் ஐடென்டிஃபை, சம் ஆஃப் த மதர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட், தே டேக் த பேபி ஹோம் அண்ட் தேல் ஃபைண்ட் அவுட் இந்த மாதிரி கொஞ்சம் நாய்ஸ் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறது அதெல்லாம். மதர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட், தேல் கீப் செக்கிங் த சைல்ட். ஸோ தே தெம்செல்ஸ் வில் கம் டு அஸ் அண்ட் எவ்ரி டைம் த சைல்ட் கம்ஸ் டு த டாக்டர் ஃபார் வேக்சினேஷன் வீல் செக் எவ்ரி திங், தலை சுத்தளவு அப்புறம் பேபியோட விஷன், ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நார்மல் டெவலப்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேபி ப்ராக்ரெஸ் ஆகுறதா இல்லை கொஞ்சம் லேக் பண்ணுறதா டிலே இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தலை சுத்தளவு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா ஆல் தட் வில் பிளாட் ஆன் அ கிராஃப் அண்ட் வி வில் டிஸ்கஸ் வித் த பேரண்ட்ஸ் வெதர் தே ஆல்சோ ஃபைண்ட் சம்திங் அப்நார்மல். சம்டைம்ஸ் தேல் கம் வித் லீடிங் குவஸ்டன்ஸ் அண்ட் வி வில் ஆல்சோ ஃபைண்ட் தட் தெர் இஸ் சம்திங்
1: இல்லை, ஏதாவது பிறக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, ஜாண்டஸ் இருந்தது, வேறு ஏதாவது ருபெல்லா மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெஷல் பேபிஸ்க்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க முன்னாடி 6 வாரத்துலேயே ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க.
3: இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், லைக் நீங்கள் முன்னாடியே டெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த பிறந்த குழந்தை அப்புறம் ஒரு 1 month அப்புறம் டெஸ்ட் பண்ணுவீங்க, லைக் பேசுறதுல வந்து அவங்களுக்கு நார்மலி வந்து ஒரு 6 months 7 months கழிச்சு தான் பேச ஆரம்பிப்பாங்க நிறைய குழந்தைங்க. இப்போ சில குழந்தைங்கள்லாம் 3 years ஆன அப்புறமும் பேசாமல் விடுறதுக்கு நீங்கள் என்ன, வாட் யூ சஜஸ்ட்? சில குழந்தைங்கள்லாம் பேசாமல் தே
1: ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் சொன்ன மாதிரி ஹியரிங் தான் ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். இஃப் ஹியரிங் இஸ் ஓகே அதுக்கப்புறம் வி சி வெதர் தேர் இஸ் எனி அதர் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கா, ஆட்டிசம் இருக்கலாம் சில சமயம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக.
3: பிகாஸ் நான் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு 3 years ஆச்சு இன்னொருக்கும் பேசலை.
1: டெஃபினெட்லி த சைல்ட் ஹஸ் டு பி இவாலுவேட்டட்.
3: The doctors are not able to find out what is the mistake because she's able to hear everything but she's not able to reciprocate it. Only thing she's able to do is cry. Other than cry, nothing is coming out.
1: She might be having some amount of retardation then paakanum illa vera edavadhu autism mari edavadhu iruka ennaan paakanum kandippa.
3: Okay,
1: any other problem?
0: இப்ப வந்து wheezing problem வந்து குழந்தைகளுக்குலாம் இப்ப நிறைய
1: common emergencies நாங்க பாக்குறோம்.
0: இப்போ அது இந்த வீசிங் எதனால குழந்தைங்களுக்கு வருது?
1: வீசிங் வாங்கிறது வந்து அலர்ஜினால வருது மோஸ்ட் காமன்லி. அலர்ஜி மோஸ்ட் காமன்லி இஸ் டியூ டு டஸ்ட் வாட் வி இன்ஹேல். அது உள்ள அந்த அலர்ஜின் போகும்போது என்ன ஆகுதுனாக்கா நம்ம ஏர் டியூப்ஸ் இருக்குல்ல உள்ள அது வந்து நேரோ ஆகிடும். அது நேரோ ஆகும்போது காற்று சரியாக போகாததுனால அந்த வீசிங் வருது. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டாக தி ஸ்டார்ட் ப்ரீதிங் வெரி ராபிட்லி.
0: இப்போ வந்து வீசிங் ப்ராப்ளம்ல உங்ககிட்ட எமர்ஜென்சிக்கு வரும்போது நீங்க எப்படி அதை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணுவீங்க, என்ன கேர் பண்ணுவீங்க?
1: ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து பாப்பா அசஸ் பண்ணுவோம். சிவியர் வீசிங்காகவும் இருக்கலாம், மைல்டாகவும் இருக்கலாம். மைல்டு வீசிங்னாக்கா ஓபிலே தே டேக்கிலேட்டர், சிவியர் வீசிங் எமர்ஜென்சியில வி டேக்கிள் தான். வி கிவ் த மெடிசன் நவ டேஸ் த்ரூ நெபுலைசர் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் கொடுத்துட்டு நெபுலைசர் வேணா மாஸ்க் வழியாக ட்ராப்லெட்டாக போகும். இந்த மெடிசன் கோஸ் டைரக்ட்லி டு த லங்ஸ். இந்த வாட் இஸ் மெடிசன் டஸ் இஸ் இட் கோஸ் இன்சைட் தி ஏர் டியூப் அண்ட் டைலேட்ஸ் தி ஏர் டியூப். ஸோ தட் இஸ் வாட் இட் டஸ். ஸோ த்ரூ நெபுலைசேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி செட்டில் எமர்ஜென்சிஸ். வெரி வெரி ரேர்லி வீசிங்கிற பேஷண்ட் வந்து தே கேன் கோ டு தி ஐசியூ ஆல்சோ ரொம்ப பேடாக இருந்தனாக்கா. பட் நெபுலைசேஷன் இஸ் த மெயின் ஃபார்ம் ஆஃப் தெரப்பி ட்ரீட்மெண்ட் ஃபார்
0: வீசஸ். மேம் இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அடிக்கடி வாமிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, அது எதனால வாமிட் வருது, அது எப்படி நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும்? இப்போ சப்போஸ் வீட்டில் வந்து வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கு குழந்தைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: வாமிட்டிங் பிறந்து கொஞ்ச நாளைக்கு ஜிஓஆர்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோஎசிஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ்னு. அது இந்த மிசோஃபேகஸ் ஃபுட் பைப்புக்கும் அந்த ஸ்டொமக்குக்கும் நடுவில் தெர் இஸ் அ ஸ்ஃபின்க்டர். நார்மலி வென் த ஃபுட் கோஸ் இன்சைட் த ஸ்டொமக் தட் வில் க்ளோஸ். ஃபிசியலாஜிக்கலாக அது க்ளோஸ் ஆகணும். பட் இன் ஸ்மால் பேபிஸ் தட் ஸ்ஃபின்க்டர் இஸ் ஸ்டில் நாட் ஃபுல்லி டெவலப்ட். ஸோ உள்ளே போனப்புறம் அப்படியே வெளில வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வை பொசிஷன் வைல் ஃபீடிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதர்ஸ் என்ன பண்ணணும், இப்படி கை குழந்தை இப்படி வச்சுன்னு ஃபீட் பண்ணணும், இப்படியே ஃப்ளாட்டாக வச்சுன்னு ஃபீட் பண்ணக்கூடாது. இப்படி வச்சுன்னு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சுக்கணும்.
0: ஸ்ட்ரெயிட்டாக
2: அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆஃப்டர் ஃபீடிங் பேபி ஷுட் பி இரெக்ட். ஆ, தே கேன் புட் இட் ஆன் த ஷோல்டர் அண்ட் இப்போ வேப்பாவோட வைக்கிறது அதெல்லாம். பட் கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு அப்படியே படுக்க வைக்கிறது இல்லை படுத்துட்டே ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் தப்பு. சம் மதர்ஸ் வில் லை டவுன் அண்ட் ஃபீட். பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம், தே வில் நாட் செட் அப். கேட்டால் முதுகு வலிக்கிறதும்பா, என்னால் படுத்துட்டு கொடுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்லாம் சொல்லி தே லை டவுன் அண்ட் கீப் கிவ் அது மாதிரி பண்ணுறதுலாம் ஃபிசியலாஜிக்கலாக அந்த ஸ்ஃபின்க்டர் வில் நாட் ஒர்க் அண்ட் தே வில் வாமிட். சம் சில்ட்ரன் வில் ஹேவ் மைல்ட் வாட் இஸ் கால்ட் இஸ் பொசெட்டிங் அப்படிம்போ, கொஞ்சோண்டு கக்கும், அது நார்மல், அது ஒன்றும் அப்நார்மல் கிடையாது. இஃப் இட் இஸ் வெரி சிவியர், இஃப் த சைல்ட் வாமிட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ஃபீடிங் கொட கொட கொடன்னு மூக்கிலேருந்துலாம் வரும். ஸோ அந்த மாதிரி வருது, தெர் இஸ் வெயிட் லாஸ், சைல்டு இஸ் நாட் கெய்னிங் வெயிட். இஃப் இட் இஸ் காசிங் ரியல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் த மதர்ஸ், பிகாஸ் ரொம்ப வாமிட் பண்ணினதுன்னா இங்கெல்லாம் நம்மளுக்கே வாமிட் பண்ண ஒரு மாதிரி எரியும். ஸோ சைல்டு வில் பி க்ரைங் ஆல் த டைம். ஸோ க்ரைங் ஆல் த டைம் அண்ட் வெயிட் லாஸ் அண்ட் கண்டினியூஸ் வாமிட்டிங் எல்லாம் இண்டிகேஷன்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ தெர் ஆர் மெடிகேஷன்ஸ் விச் வில் ஹெல்ப் டு ப்ரிவென்ட் வாமிட்டிங் அண்ட் விச் வில் ஹெல்ப் த ஸ்ஃபின்க்டர் டு கெட் ஸ்ட்ரென்தன். ஸோ அந்த மெடிசன்ஸ் கொடுப்போம் அண்ட் வி வில் டாக் டு தம் மெயின்லி அபவுட் பொசிஷனிங்.
3: இப்போ வந்து நார்மலி வந்து சக்கரவியாதிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வராது, ஆனால் வந்த அப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் விச் தே ஹேவ் டு ஃபேஸ். வாட் இஸ் த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்க எமர்ஜென்சிக்காக வருது சக்கரவியாதினால?
1: ஸோ குழந்தைங்களில் வர இந்த டயபெட்டிஸ்ங்கிறது வந்து முக்காசு டைம் நாங்கள் என்ன பார்க்குறோம்னா அக்யூட்டாக தான் வரும், அதாவது எமர்ஜென்சியாக தான் வருவாங்க. ஏன்னா அதோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அதிகமாக யூரின் போகும், மேபி கொஞ்சம் வெயிட் லாஸ் இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும், அதெல்லாம் வந்து ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதனால வந்து தெரியாது. பட் யூஸ்வலாக எமர்ஜென்சிக்கு தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் டைம். எமர்ஜென்சின்னு வரும்போது வந்து என்ன ஆகுனாக்கா தே மே பி வெரி டீஹைட்ரேட்டட் பிகாஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் நிறைய வாட்டர் உடம்புல. அப்புறம் ரொம்ப ரேப்பிடாக தே வில் பி ப்ரீதிங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக தே கம் வித் டீஹைட்ரேஷன் அண்ட் ஃபாஸ்ட் ப்ரீதிங். ஸோ இது வந்து இமீடியட்டாக டேக்கிள் பண்ணணும். பிளட் சுகர் ரொம்ப முக்கால்வாசி பார்த்தோன்னாக்கா ஹையாக ஒரு 400-500 அந்த மாதிரி இருக்கும். இது எப்படியே விட்டுட்டோம்னா வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், அவங்களுக்கு வந்து நினைவு இல்லாமல் போகலாம், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரலாம், ஐசியு போகிற அளவு தீமே எண்டப்பு. தட் கால் இஸ் டயபெட்டிக் கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது
3: யூஸ்வலி டைப் 2 டயபெட்டிஸ் எல்லாம் வந்து தே கன் நாட் பி சால்வ்டுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு எமர்ஜென்சிக்கு அவங்க வந்து டீஹைட்ரேட்டாக வந்திருக்காங்க அண்ட் they have type 2 diabetes and they didn't diagnose it. நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்படி பேரண்ட்ஸை டேக்கிள் பண்ணுறீங்க அண்ட் எப்படி குழந்தைய டேக்கிள் பண்ணுறீங்க?
1: வெரி ரேர் ஆக்சுவலி, வி டோன்ட் சி டைப் 2 டயபெட்டிஸ் ஹூ கம் இன் வித் சச் எமர்ஜென்சிஸ். வந்தாங்கன்னா யூஸ்வலாக வெறும் ஹை பிளட் சுகர் அந்த மாதிரி தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து யூ கேன் டேக் டைம், டூ ஆல் த ரிப்போர்ட்ஸ், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இன்சுலின் வில் பி த மெயின் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல் திஸ் வெயிட் ரிடக்ஷன் பிகாஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒபேஸாக இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். யூஸ்வலி எமர்ஜென்சிக்கு வி டோன்ட் சி மச் ஆஃப் டைப் 2. டைப் 1 டயபெட்டிஸ் தான் நாங்கள் வந்து நிறைய பார்ப்போம். Type 2 oral medications also they use.
0: இப்போ நீங்க டயபெட்டிஸ் பத்தி சொன்னீங்க, இப்போ பெரியவங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டயட் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்படி அந்த டயட்?
2: வெரி டிஃபிகல்ட், குழந்தைங்களுக்கு அவ்வளோ டைரக்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரேபிட்லி க்ரோயிங் ஏஜ், தில் ரிக்குவயர்மெண்ட் இஸ் மோர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். யூ கேன் டெல் தெம் டு அவாய்ட் ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ், ரொம்ப ஹெவி சிம்பிள் சுகர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். சிம்பிள் சுகர்ஸ்லாம் ஈஸிலி டைஜஸ்டபிள், டக்குன சுகர் லெவல் ரைஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். மோர் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ். ஏன்னா அந்த பசிக்கும் நிறையா அந்த பசங்களுக்கு, பிகாஸ் தே டேக் இன்சுலின். ஸோ லைக் தே ஹாவ் டு கீப் ஈட்டிங் சம்திங். நவு கமர்ஷியலி லாட் ஆஃப் நான் சுகர் கண்டெய்னிங் ஐஸ்கிரீம், நான் சுகர் கண்டெய்னிங் பிஸ்கெட்ஸ், எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது யூ கேன் கிவ் தெம். பட் யூ கேனாட் டோட்டலி கிவ் அ ஸ்ட்ரிக்ட் டயட் லைக் அடல்ட்ஸ் பிகாஸ் இட் இன்டர்ஃபியர் வித் தேர் பாடி டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்.
1: மோர் ஆஃப் எக்ஸசைஸ், ஜங்க் ஃபுட், கட் டவுன் ஆன் ஜங்க் ஃபுட்.
3: குழந்தைங்கள்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்காதே மேம், அப்போ என்ன பண்ணுறது?
2: அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எஜுகேட் பண்ணணும்.
3: எமர்ஜென்சி கேஸ் வந்துட்டாங்கன்னா தே ஹேவ் டு டேக் அ லாட் ஆஃப் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் அண்ட் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லை மேம்? அது எவ்வளோ நாள் அவங்க ஜாகிரதையாக இருக்கணும் இந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்த அப்புறம்?
1: இல்லை, ஒன்ஸ் டயபெட்டிஸ்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னாக்கா லைஃப் லாங் தே ஹேவ் டு பி கேர்ஃபுல். எனி டைம் வந்து எமர்ஜென்சியாக வரலாம், அவங்க ஃபாலோ பண்ணலாம். இஃப் தே டோன்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இன்சுலின் தெரப்பி அண்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் டயட் வந்து ஃபாலோ பண்ணலன்னா தே கேன் கோயின் ஃபார் டிகே லைஃப் லாங். அது லைஃப் லாங் அது ஹேவ் டு ஃபாலோ ரெகுலர் செக்அப், ரெகுலர் பிளட் சுகர்ஸ், லைக் ரெகுலர் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் ஃபிசிஷியனை, பீடியாட்ரிஷனை வந்து பார்க்கணும்.
3: இப்போ நான் இப்போ வந்து மற்ற எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நாட் ஓன்லி த டயபெட்டிஸ், இப்போ இந்த ஏதாவது எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்தானா அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அவங்க ஜாகிரதையாக இருக்கணும்? யூஸ்வலாக வந்து ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி த செட் ஆப்ரேஷன்ஸ்னால் அவங்க அந்த டூ ஒன் மந்த் டூ மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ எமர்ஜென்சின்னு வந்தப்புறம்
1: இது டிபெண்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளமோ அது பொறுத்து தான். இப்போ வெறும் ஒரு ஃபிட்ஸ் ஃபீவர் அண்ட் ஃபிட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் அன்றைக்கே கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். வெறும் டைரியல் டீஹைட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை,
2: அது நோ ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் லைக் தட்.
0: ஓகே, இப்போ வந்து ஸ்டொமக் பெயின் பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போ ஸ்டொமக் பெயின் வந்து எதனாலலாம் வரும் முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு?
2: அப்டாமினல் பெயின் யூஸ்வலாக நான் ஸ்பெசிஃபிக் தான், வர்ம்ஸ்னால இருக்கலாம், சாரி வேர்ம்ஸ்னால இருக்கலாம், இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் இஸ் அ காமன் திங். பிகாஸ் நம்ம இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட், ஈட் அ லாட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், தெர் இஸ் நோ ஃபைபர் கண்டென்ட் இன் த டயட். ஸோ த மதருக்கெல்லாமும் அவசரம், மார்னிங் ஸ்கூல்ஸ் தே லீவ் அட் 7:30, ஸோ தட் நார்மல் பவல் எம்டிங் ஹேபிட்டே போயிடுது. ஸோ தே ஹாவ் அ ஹேபிட் கான்ஸ்டிபேஷன், ஸோ தே கீப் போஸ்ட்போனிங் அண்ட் ஹேபிட் கான்ஸ்டிபேஷன், தட் இஸ் அ காமனஸ்ட் காஸ் ஆஃப் வயிற்று வலி. The next cause is worms. Again, lot of junk foods, lot of the uncooked food from outside. So worms are very common. Very rarely we can see pain due to urinary tract infection or appendicitis. Older children, abdominal pain, vomiting after every time after eating a big meal outside or some spicy food outside, then sometimes gastritis can come, but it's more commonly constipation and worm colic than children. Rarely the other things, renal stones, appendicitis, urinary tract infection, pancreatitis. Some girls labadala menorrhagia, dysmenorrhea, they can have very severe menstrual bleeding, both they can have. Sometimes in girls you can even have ovarian tumors or torsion of the ovarian cyst. Adala rare. ஃபர்ஸ்ட் காமன்னா கான்ஸ்டிபேஷன், கான்ஸ்டிபேஷன், கான்ஸ்டிபேஷன்.
0: இப்போ வந்து அந்த மாதிரி வயிற்று வழி சும்மா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறச்ச அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்கேன் பண்ணணுமா இல்லை எப்படி என்ன பண்ணணும்?
2: இல்லை, முதல்ல வி ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெட் அ குட் ஹிஸ்ட்ரி அபவுட் தேர் பவல் ஹேபிட்ஸ், எந்த டைத்தில் பெயின் இருக்குது. காத்தால பெயின் இருக்குன்னா ஃபங்க்ஷனலாக இருக்கலாம். சாட்டர்டே சண்டே பெயின் இல்லை, வீக் டேஸ் மாத்திரம் பெயின்னா யூல் நோ டெஃபினெட்லி இட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அது எக்ஸ்கியூஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி டேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Which part of the day, after a meal or before a meal, is it in the evening, is it on a weekday, is it on a holiday, or there is no difference, any time he gets, suddenly he gets, so how is the severity of the pain, does the child goes and lies down or shouts and screams with pain, or vaitvalin solittu jaliya valali irukka, so adala important, adha vachu da we'll decide. Modalla we will basica constipation da we'll treat constipation, apra if there is worms na we'll treat worms, and we'll examine the child. Or a particular point la if he feels some pain is there, tenderness irukna adike edha madri we will evaluate. Ella child ku scan pannanum avasiyame kedaiyadhu.
0: Okay, ipo ulcer nala kuda vaitholi vara chances
2: irukku, romba rare children la, romba romba rare, very rare.
3: Ipo vandha liver abscess irukengradhu vandha romba rare ana case illa ma'am, ana avangalukala kuda vaitho normal la vaitholi ingradnal da varuvaanga, neenga eppadi adu vandha abscess vandha neenga adu edhu pandreenga?
2: Abscess na child romba sick ah irukum.
3: ஆமாம்,
2: ஆப்சஸ்னால் வெறும் வயிற்று வலி மாத்திரம் இருக்குது, அதில் பி ஹை ஃபீவர், சைல்ட் வில் லுக் சிக் அண்ட் சைல்ட் வில் டச் பண்ணாலே சைல்ட் வில் ஷவுட்
3: ஷவுட்.
2: ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் கூட இருக்கலாம். ஸோ அது யூ கேன் ஈஸிலி டிஃபரன்ஷியேட், தே வில் நாட் வாக் இன் ஜெக்லஸ் லைக் அ
3: நார்மல். தே கான்ட் வாக் ப்ராப்பர்லி, பட் வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் இட்?
2: ஆப்சஸ் இருந்ததுன்னா வில் யூஸ்வலி அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணிடுவோம், உள்ளே இருக்கிற பஸ்ஸை வெளில எடுக்கணும். வென் எவர் தெர் இஸ் அ பஸ், இட் ஹஸ் டு பி ரிமூவ் அவுட் சைட். வெறும மெடிசன் கொடுத்தா போகாது.
3: வாட் இஸ் அன் ஆப்சஸ் ரியலி?
2: இட்ஸ் அ கேவிட்டி கண்டெய்னிங் பஸ்.
3: இட்ஸ் நாட் லைக் ஒரு கட்டி அப்படின்னு
2: சொல்லுவாங்க. கட்டினா தட்ஸ் கம் கலோக்கியலி தே கால் இட் அஸ் கட்டி, பட் இட்ஸ் ஆக்சுவலி சீட் கட்டின்னு சொல்லும். பட் எனி கேவிட்டி தட் இஸ் ஃபில் வித் பஸ் இஸ் ஆப்சஸ்.
3: ஓகே,
0: இப்போ வந்து ஸ்டமக் பெயின் பத்தி சொன்னீங்க இல்லையா, ஒரு சில குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது எனக்கு ஸ்டமக் பெயின் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு ஸ்டமக் பெயின் மட்டும் காரணமா இருக்கலாமா, இல்ல வேற என்னென்ன காரணங்கள் இருக்கும்?
2: ஸ்டமக் பெயின் மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்.
0: ஓகே,
2: ரொம்ப காமனா இன்டர்செப்ஷன் ஒரு இது இருக்கு, குடல் சுத்திக்கிறதுன்னு சொல்லுவோம், இன்டெஸ்டைன்ஸ் இப்படி ஒன்னோட ஒன்று இப்படி சொருகின்றோம்.
0: ஓகே,
2: ஸோ அது மாதிரி ஆர்ச்சே த பெயின் வில் பி வெரி சிவியர். சைல்ட் வில் கம் ஒன்லி வித் crying continuously. Some children can have vomiting, some children can have mari redda red currant jelly stools in solu, they'll pass or mari reddish black stools. So and mari if you have a doubt sometimes paitha amiki paatha or vague mass theriyum and the sorigin irukra edam you can feel it. So and mari doubt irundhale we'll do an ultrasound scan panni paathrom.
0: ஓகே, இப்போ வந்து நிறைய குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து தெரியாம ஏதாவது முழுகிடுவாங்க, அது உடனே எமர்ஜென்சிக்கு
1: அந்த மாதிரி நிறைய வருது எங்களுக்கு எமர்ஜென்சி. முக்கால்வாசி நாங்கள் பார்க்கறது வந்து காயின் காயின் வந்து முழுங்கிட்டு வர மாதிரி தான் நிறைய பார்க்குறோம். விசில் கூட முழுங்கிருக்காங்க, விசில், பென்சில், சேஃப்டி
2: பென்சில்
1: இதெல்லாம் வந்து நிறைய பார்க்குறோம் நாங்க.
0: இப்போ அதை எப்படி நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி
1: இருக்க குழந்தைங்க ஒரு சில சமயம் வந்து என்னன்னாக்கா அது டைரக்டா போய் இந்த மெயின் மூச்சுக்குழாயில மாட்டிக்கும். அந்த மாதிரி மாட்டிட்டுனா இட்ஸ் எமர்ஜென்சி, இட்ஸ் லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னாக்கா நாங்க வந்து உள்ள அந்த ஏர் பேசேஜ்குள்ள ஒரு டியூப் போட்டுடுவோம், ஒரு பேசேஜ் கிரியேட் பண்ணிடுவோம். நாங்க கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆர்டிபிஷியல் வென்டிலேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்ல போய் ரிமூவ் பண்ணுவாங்க. இல்ல சைல்டு நல்லா இருக்கு, குவாய்டா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஆக்சிஜனேஷன் எல்லாம் நல்லா இருக்கு, அவ்வளவா பிரீதிங் டிஃபிகல்ட்டி இல்லை அப்படின்னாக்கா யூஸ்வலாக ஏன்டி சர்ஜனை கூப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ரே எடுப்போம் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு. சிலதெல்லாம் எக்ஸ்ரேல தெரியும், சிலதெல்லாம் தெரியாது, சில ஃபாரின் பாடிஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து அதை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஏன்டி சர்ஜனை கூப்பிட்டுட்டு அவங்க வந்து ஸ்கோப்பி மூலமாக அதை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போய்
0: எடுப்பாங்க.
1: ரீசெண்டாக ஒரு குழந்தை இருந்தது எங்களுக்கு, 11 months ஓல்டு, 25 pies காயின், 1 month இருக்கு உள்ள இன்சைட் ஃபேரிங்ஸ் சொல்லுவோம். ஸோ 1 month அது சுற்றி டிஷ்யூ எல்லாம் க்ரோ ஆயிடுச்சு, அதனால தே ஹேட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ரிமூவிங் திஸ். நல்லவேளை பார்ட்டி வாஸ் த ஒன் ஹூ ஃபவுண்ட் அவுட் சைல்ட் இஸ் நாட் ஈட்டிங், வெறும் லிக்விடாக குடிச்சுட்டு இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் தே ஹேட் கான் டு அ டாக்டர். அது கொஞ்சம் சளி அடி அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்ததுல தே ஃபவுண்ட் அ காயின். ஸோ இந்த மாதிரிலாம் வி டூ சி. இவன் பெரிய குழந்தைங்க பென்சில் எல்லாம் ஸ்வாலோ
2: பண்ணி வேர்க்கடலை அந்த கடலை பருப்பு அதெல்லாம் கூட சாப்பிட்டுட்டு அது போய் மாட்டிக்கும்.
1: பட் யூஸ்வலா ஸ்டமக்ல பார்த்தோம்னா பட்டன் பேட்டரிஸ் ரொம்ப காமனா பாக்கிறோம். பட்டன் பேட்டரிஸ் லாட் ஆஃப் சில்ட்ரன் கம் தி ஸ்வாலோ இட். அது எங்க இருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இஃப் த பேட்டரி ஓபன்ஸ் அப் டியூ டு சம் ரீசன் இட்ஸ் டேஞ்சரஸ். மோஸ்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் லோவர் டவுனா இருக்குன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம், இட் கேன் கம் அவுட் ஆன் இட்ஸ் ஓன், இல்லைன்னா எண்டோஸ்கோபி மூலமா அதை எடுப்பாங்க.
0: இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு காயின் உள்ள போயிட்டு 1 month இருந்ததுன்ட்டு, அந்த 1 month அவங்களுக்கு எந்த சேஞ்சஸ், பிரீத்திங் ப்ராப்ளம் அதெல்லாம்
1: வரும் ரிப்பீட்டடா? அது மேபி கொஞ்சம் பேசேஜ் இருந்ததுனால, ஏர் பேசேஜ் இருந்ததுனால அந்த பாப்பா வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் ஜாஸ்தியா அந்த டிஷ்யூ க்ரோத் அதை சுத்தி இருந்த உடனே தான் கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் பிரீதிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் காஃப் கோல்ட் எல்லாம் ஆரம்பிச்சது.
0: இந்த மாதிரி ஸ்வாலோ ப்ராப்ளம்ஸ்ல ரொம்ப எமர்ஜென்சி ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா
1: எமர்ஜென்சியா இன்னொன்னு நாங்க அடிக்கடி பாக்குறது குரூப்னு சொல்லுவோம். குரூப்புங்கிறது அது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், ஏர் பேசேஜோட வைரல் இன்ஃபெக்ஷன். அதுல என்ன ஆகும்னாக்கா இந்த வின்டர் சீசன்ல வரும் நிறைய, ஏர் பேசேஜில் வந்து இருக்கிற அந்த லைனிங் எல்லாம் வந்து வீங்கிடும், வீங்கிறதுனால காற்று உள்ளே போகிறதுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் பயங்கர ஒரு சத்தத்தோடு மூச்சு விடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு எமர்ஜென்சி. இதுக்கு வந்து நாங்கள் நெபுலைசர் தான் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஆக்சிஜன் அண்ட் நெபுலைசர் கொடுப்போம்.
0: ஓகே, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்வாலோ பண்ற ப்ராப்ளம்ஸ் பத்திலாம் சொன்னீங்க. இப்போ இதே வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் முழுங்குவாங்க. இப்போ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்க
1: தேவையில்லை, நிறைய தடவை வந்து அது தனியா வெளியில வந்துடும், அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதுதான் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது ஒரே இடத்துல ரொம்ப நாளாக இருக்கா அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணிட்டு தான் ஆக்ட் பண்ணுவோம்.
0: இப்போ லங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா குழந்தைங்களுக்கு? இப்போ 10 years வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் லங்ஸில் வரும்?
1: வீசிங் தான் காமனஸ்ட் ப்ராப்ளம் நாங்கள் பார்க்கறது. அது தவிர நிமோனியா.
0: ஓகே,
1: நிமோனியாங்கிறது வந்து லங் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியானாலேயோ இல்லை வைரஸ்னாலேயோ வரலாம். அது இன்னொன்று வந்து தண்ணி சீழ் கொத்துக்கிறது செஸ்ட் கேவிட்டிக்குள்ளே. ஸோ இதெல்லாம் வந்து காமன் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் பார்க்கறோம்.
0: இப்போ வந்து கிட்னி இல்லைன்னா கிட்னியில என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் சான்சஸ் இருக்கு?
2: கிட்னா மெயினாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன். அது கரெக்டாக ட்ரீட் பண்ணலன்னா இட் கேன் லீட் டு கிட்னி இன்ஃபெக்ஷன், கிட்னி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். கிட்னி ஸ்டோன்ஸ் இஸ் ஆல்சோ காமன். ஃபேமிலியில் இருக்கா ஸ்டோன்ஸ் இருக்குது, த சைல்ட் கீப்ஸ் ஹேவிங் ஒன் சைடட் பெயின் ஒரு ட்ராகிங் பெயின்னா வி ஆல்வேஸ் டூ அன் அல்ட்ராசவுண்ட் அண்ட் சி வெதர் தெர் இஸ் எனி ஸ்டோன். ஸ்டோன்ஸ் இஸ் காமன். கிட்னி ஃபெயிலியருங்கிறது ரொம்ப ரேர் இன் சில்ட்ரன், வெரி ரேர். வாட் இஸ் அதர் திங் இஸ் நெஃப்ராடிக் சின்ட்ரோம்னு இருக்குது, தட் இஸ் வெரி காமன். அது என்னென்னா அந்த யூரின் வில் த கிட்னிஸ் வில் லூஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் ரீடைனிங் த ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ்லாம் யூரினில் போயிடும். ப்ரோட்டீன்ஸ் யூரினில் போகிறதுனால சைல்ட் வில் ஸ்டார்ட் ப்ளோட்டிங் அப், பிகாஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹோல்டிங் பேக் த ஃப்ளூயிட்ஸ் விதின் தி பிளட் வெசல்ஸ். ஃப்ளூயிட்ஸ் பிளட் வெசல்ஸில் இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் இம்பார்ட்டன்ட். வெளில போனோடனே எல்லா ஃப்ளூடும் வெளில மூஞ்சியெல்லாம் வீங்கி போயிடும், யூரின் கம்மியாக போகும். இட்ஸ் கால்ட் நெஃப்ராடிக் சின்ட்ரோம். அதுதான் காமன். தி அதர் திங் இஸ் அக்யூட் க்ளோமெர்லோ நெஃப்ரைட்டிஸ்னு. சில்ட்ரன் ஹூ ஹாவ் நிறையா காலில் அடிக்கடி புண்ணு வருது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர குழந்தைகளுக்குலாம் அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தட் ஆர்கானிசம் கேன் சைமல்டேனியஸ்லி அஃபெக்ட் த கிட்னி. ரொமேட்டிக் ஃபீவர் காஸ் பண்ணுற மாதிரி கிட்னி அஃபெக்ட் பண்ணும் சில ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ அதுக்கு பேர் அக்யூட் க்ளோமெர்லோ நெஃப்ரைட்டிஸ். த சைல்டு ஹூஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி சடன்லி இல் ஸ்டார்ட் பாசிங் ரெட் கலர்ட் யூரின், கால் இட் அ ஸ்மோக்கி யூரின் ஆர் கோகோ கோலா கலர்ட் யூரின். ஸோ அது வந்து தட் இஸ் அகெயின் பிளட்லலாம் யூரினில் போகும், தட் அகெயின் இஸ் ட்ரீட்டபிள். நத்திங் டு ஐ மீன் நத்திங் கிராஸ். அது ரீனல் ஃபெயிலியர்லாம் வராது. ரீனல் ஃபெயிலியர் பை இட் செல்ஃப் இஸ் வெரி வெரி ரேர் இன் சில்ட்ரன்.
3: இப்போ வந்து பேரலட்டிக் அட்டாக் எல்லாம் சில பெரியவங்களுக்கு வரும், அந்த மாதிரி சின்னவங்களுக்கு ஏதாச்சும் வந்திருக்கா?
2: ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரோக் அண்ட் சில்ட்ரன் இஸ் அ பிக் என்டிட்டி. ஏன்னா வாஸ்குலர் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு எம்பலஸ் போய், ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து ஒரு எம்பலஸ் போய் மாட்டிக்கலாம். ஆர் தே கேன் ப்ளீட் இன் சைட், தே கேன் ஹேவ் சம் கஞ்சனட்டல் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸில் ஹோமோசிஸ்டின் உரியான், ஹோமோசிஸ்டின் ஒரு பர்டிகுலர் பயோகெமிக்கல் இது ப்ராடக்ட், இஃப் இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் மோர் இன் த யூரின் தட்ஸ் கால் ஹோமோசிஸ்டின் உரியா. அந்த மாதிரி சில்ட்ரன் கேன் ஹேவ் ஒரு பர்டிகுலர் பிரெயினில் ஒரு ஏரியாவில் தே கேன் ஹேவ் அன் இன்ஃபாக்ட் அண்ட் தே கேன் ப்ரெசென்ட் வித் ஹெமிப்ளீஜியா. ஆர் சம்டைம்ஸ் இந்த பிளட் குவாகுலேஷன் ப்ராப்ளம், ப்ரோட்டீன் சி ப்ரோட்டீன் எஸ்லாம் இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் தே கேன் ஹேவ் ஒரு சைட் ஸ்ட்ரோக் மாதிரி தே கேன் ப்ரெசென்ட்.
3: இப்போ இந்த மாதிரி கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
2: 1 மந்த்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் நான் யாருக்கான வரும்
1: ஸ்ட்ரோக்குங்கிறது பார்த்துருக்கோம். 1 மந்த்லேருந்து
0: இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு வர மாதிரியான ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்களுக்கு அதே டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரச்சுன்னா
1: ஸ்ட்ரோக் இவங்க சொன்ன மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா அந்த சின்ன ரத்த கட்டி மேலே போயிடும், அந்த ரத்த நாளத்தை போய் அடிச்சிடும் மேலே, அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரோக் வரல. இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு, ரைட் டு லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் கம்யூனிகேஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் போகலாம், பிரெயினுக்கு போய் பிரெயின் ஆப்சஸ் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கும்.
0: இப்போ வந்து கேன்சர்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கேன்சர்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு?
2: காமனஸ்ட் கேன்சர் இன் சில்ட்ரன் இஸ் லுக்கீமியா.
0: ஓகே,
2: பிளட் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் வெரி வெரி காமன். மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் கேசஸ் இப்போ கூட லாஸ்ட் 2 வீக்ஸில் வி ஹவ் சீன் அபவுட் 10 கேசஸ் ஆஃப் பிளட் கேன்சர் இன் சைல்ட்ஸ் ரிஸ்ட். ஆல் ஆஃப் தெம் ரேஞ்சிங் ஃப்ரம் லெஸ் தென் 1 year to 5 years ஆஃப் ஏஜ், எல்லாமே அந்த ஏஜ் குரூப்பில். இட்ஸ் வெரி வெரி காமன் அண்ட் இட்ஸ் ட்ரீட்டபிள். So there's nothing to it.
3: What is the symptom for the cancer for the child? Because for an adult it is obvious to அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது.
2: சில்ட்ரனுக்கு தே கேன் ஹாவ் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். யூஸ்வலாக காமனாக ப்ரெசன்ட் பண்ணுறது ஒரு ஷார்ட் ஃபீவர், தேல் சடன்லி பிகம் வெரி பேல், பிளட் அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் டக்குன்னு குறைஞ்சிரும், தே மே ஸ்டார்ட் ப்ளீடிங் ஃப்ரம் சம்வேர், டிபெண்ட்ஸ் பிளேட்லெட்ஸ் ரொம்ப லோ ஆனால் தேல் ஸ்டார்ட் ப்ளீடிங், தே கேன் ஹாவ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த நோட்ஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிவர் கிட்னி, சம்டைம்ஸ் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கும், ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் இருக்கலாம், டிபெண்ட்ஸ். யூஸ்வலாக இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ ஒரு சாதாரண ஃபீவர்னு போயிருப்பா, அந்த ஃபீவர் வெட் டேர்ன் அவுட் டு பி அ கேன்சர்.
0: இப்போ பிளட் கேன்சர் வந்து ரொம்ப காமன் சொன்னீங்க, வேறு என்ன டைப் ஆஃப் கேன்சர்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது?
2: பிளட் கேன்சர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ALL, AML அது ரெண்டு ரொம்ப காமன். இன்னொன்று வந்து ஹாட்ஜ்கின்ஸ் லிம்ஃபோமான்னு, ஒரு நெறி கட்டிக்கிறது ஒரு ஸ்மால் சின்னதாக ஸ்வெல்லிங் மாதிரி ஆரம்பிக்கும், அது அப்படியே பெருசாகிடும். ரொம்ப பெருசாக ஆனவுடனே வில் திங்க் ஆஃப் எதர் டியூபர்க்ளோசிஸ் ஆர் ஹாட்ஜ்கின்ஸ். டியூபர்க்ளோசிஸ் அந்த நோடையே எடுத்து பயோப்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இட் இஸ் டியூபர்க்ளோசிஸ் இட்ஸ் 100% ட்ரீட்டபிள் மெடிசன்ஸில். தி அதர் திங் இஸ் ஹாட்ஜ்கின்ஸ். ஹாட்ஜ்கின்ஸ் அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேஜ். ஏர்லி ஸ்டேஜஸில் இஃப் யூ டயக்னோஸ் யூ கேன் ட்ரீட் இட், தெர் ஆர் குட் ட்ரக்ஸ் அவைலபிள், யூ கேன் ட்ரீட் இட். ஹாட்ஜ்கின்ஸ் இஸ் வெரி காமன்.
0: இப்போ வந்து போன் கேன்சர்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். குழந்தைங்களுக்கு
1: போன் கேன்சர்ஸ்னால் முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு வந்து போன் பெயினாக தான் இருக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா நைட் பெயின்ஸ் எஸ்பெஷலி. இந்த குழந்தை வந்து நைட்டில் ரொம்ப போன் ஒரு பர்டிகுலர் போன் வலி இருக்குது, க்ரோயிங் பெயின்ஸ்னும் இருக்குது சில்ட்ரனுக்கு. ஸோ அது நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இதுக்கும் அதுக்கும். இது வந்து கண்டினியூஸாக சிவியர் பெயினாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அந்த பெயின் வந்து குறையாது. யூஸ்வலாக அப்படி தான் காமனாக வரும். இன்னொன்று வந்து ஃப்ராக்சர்ஸ். ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக வந்து நடந்துகிட்டே இருக்கும், லேசாக விழுந்திருக்கும், இல்லைனா விடாமையும் இருக்கலாம், ஃப்ராக்சர் வரலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் யூஸ்வலாக அது போன் கேன்சர்ஸ் ப்ரெசென்ட் வித் ஐதர் போன் பெயின் ஆர் வித் ஃப்ராக்சர்ஸ். அண்ட் தென் ஸ்கேனோ இல்லை எக்ஸ்ரேயோ பார்த்தனா கண்டுபிடிக்க முடியும். பயோப்சி பண்ணணும். பண்ணிட்டு தென் பேஸ்ட் ஆன் என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட், ஐதர் ரேடியேஷன் ஆர் கீமோதெரப்பி, இல்லைனா ரெண்டும் கம்பைன்டாக பண்ணணும்.
0: இப்போ போன் கேன்சர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து க்யூர் பண்ணிட முடியுமா அந்த குழந்தைங்க அந்த ஸ்டேஜ்லேயே?
1: அது அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. சில டைப்ஸ் வந்து அதே மாதிரி டாக்டர் ஜனனி சொன்ன மாதிரி ரொம்ப ஏர்லியா இஃப் யூ டிடெக்ட் சான்சஸ் ஆர் பெட்டர் கேன் பி க்யூர்ட்.
3: இப்போ வந்து அதர் தேன் போன் கேன்சர் அண்ட் பிளட் கேன்சர், ஹார்ட் கேன்சர், ஹார்ட்ல கூட சில கேன்சர்ஸ் வரும்.
2: ஹார்ட்லாம் ரொம்ப ரேர்.
3: லைக்
2: லிவரில் வரலாம், லிவர் டியூமர்ஸ், கிட்னி டியூமர்ஸ் வரலாம், ஹெபடோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம், கிட்னியில் விம்ஸ் டியூமர்னு சொல்லுவோம், நியூரோபிளாஸ்டோமா அது அனதர் திங். சென்ட்ரல் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்லேயே வரும். ஸோ தட் இஸ் அகெயின் அ வெரி காமன் திங். சென்ட்ரலில் வரும் அது, சென்டர் அதாவது சென்டர் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டோட சென்டரில் வந்து டியூமர் மாதிரி க்ரோ ஆகி இட் கேன் காஸ் இட் வில் ரிலீஸ் சம் substances that can cause diarrhea, that can cause weight loss, that can cause excessive sweating, they can have a huge mass, can cause swellings in different parts of the body. That's called neuroblastoma. Brain tumors is another very common in children.
3: How come, what is the symptoms for a brain tumor?
2: Brain tumor again, each one will present in a different way. Some of them will come with just headache, vomiting. Some of them will just come with a neck tilt. இந்த பிரெயின் டியூமர் இருக்கிற பசங்களுக்குலாம் டபுள் விஷன் இருக்கும். ஸோ இந்த டபுள் விஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதில் டில்ட் தியர் நெக். ஸோ வெறுமை அவ கழுத்து வலி, கழுத்து சுழுக்குன்னு சொல்லிட்டு தில் பி கோயிங் டு தி ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்டெல்லாம் போயின்னு
3: இருப்பான்.
2: ஸோ இஃப் யூ ஹேவ் அ டவுட், ஒன்றுமே இல்லை, ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் ஹவ் டோல்ட் எவ்ரி திங் இஸ் நார்மல், யூ ஷுட் சஸ்பெக்ட் பிரெயின் டியூமர்.
0: ஓகே நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது டாக்டரை கேளுங்கள் நேரலி நிகழ்ச்சியில. ரெண்டு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. டாக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ஜனனி அண்ட் டாக்டர் ராதிகா வந்திருக்காங்க. இவங்க கிட்ட மேலும் தொடர்ந்து நிறைய குழந்தைங்க சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6512133333. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கால் பண்ணிங்கன்னா டாக்டர் ஜனனியும் டாக்டர் ராதிகாவும் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வாங்க. ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து எமர்ஜென்சின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம பிரெயின், ஹார்ட், கிட்னி, லங்ஸ் இந்த மாதிரி நிறைய வேரியஸ் பார்ட்ஸ் பார்த்தோம். ஈவன் இன்டர்னல் ப்ளீடிங் பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசினோம். இப்போ இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆஸ் அ பேரண்ட் வந்து குழந்தைங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரியும்?
1: இது வந்து எந்த இடத்துல இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குங்கறத பொறுத்தது.
0: ஓகே,
1: சப்போசிங் வயருக்குள்ள அடிபட்டதுனாலோ இல்ல டாக்டர் ஜனனி சொன்ன மாதிரி ப்ளீடிங் டிசார்டர்னாலயோ எங்கேயாவது அப்டமின்குள்ள வயருக்குள்ள ப்ளீடிங் இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு சில சமயம் வயிற்று வலி, இல்லைனாக்கா வெறும் பேலா இருக்கும், பல்ஸ் நல்லா இல்லாம இருக்கும், ரொம்ப கோல்டா இருக்கும், பாப்பா ரொம்ப டயர்டா இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும். இல்ல ப்ளீடிங் இந்த பிரெயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து நினைவு வந்து இல்லாம இருக்கலாம், நினைவு ரொம்ப கம்மியா இருக்கலாம், வாந்தி இருக்கும், தலைவலி இருக்கும், ஃபிட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம குழந்தை வந்து அந்த மாதிரி இருக்கலாம். இதர் ஹெடேக், வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனாக்கா ரொம்ப தோண்டு போய் பேயலாம் அந்த மாதிரி இருக்கலாம்.
0: ஓகே, இப்போ இந்த இன்டர்னல் ப்ளீடிங் அப்படிங்கிறது க்யூரபிளா?
1: அது வந்து அந்த என்ன காரணமோ அதை பொறுத்தது தான். ஸோ சப்போஸிங் இப்போ தலையில் வந்து அடினால உள்ள ப்ளீடிங், அடிப்பட்டு உள்ள ப்ளீடிங் இருக்குனாக்கா ரொம்ப ஏர்லியாக வந்தாங்க அப்படின்னாக்கா அதை சர்ஜிக்கல் சர்ஜரி வழியாக மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி வயிற்றுலேயும் உள்ள அடிப்பட்டு ப்ளீடிங் ஏதாவது இருக்குது, ஏதாவது காரணத்தினால ப்ளீடிங் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அதுவும் வந்து ரொம்ப ஏர்லியாக வந்தாங்கன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம். பிளட் டிசார்டர்ஸ் அதாவது ரத்தம் வந்து உறையாமல் இருக்கலாம், ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ், ஹெரிடிட்ரி ப்ராப்ளம்ஸ்னால அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பிளட் ப்ராடக்ட்ஸ், பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ், இப்போ ஹீமோஃபீலியா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி குழந்தைங்க வருவாங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அந்த பிளட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். சில சமயம் அவங்க மசல்குள்ளே கால்லையோ அந்த மாதிரி ஏதாவது பெரிய மசல்குள்ளே ப்ளீட் ஆகலாம், நீ ஜாயிண்ட்குள்ளே, ஹீமோஃபீலியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக ஜாயிண்ட்குள்ளே ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பிளட் ப்ராடக்ட்ஸ் அந்த ஹீமோஃபீலியா ஃபேக்டரே கொடுக்கலாம். ஸோ என்ன காரணமோ அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளோ சிவியராக இருக்கோ அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டு.
3: இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், அந்த நார்மலாக ஒரு ஆஸ் அ பேரண்ட் ஒரு எமர்ஜென்சி என்னென்னலாம் எமர்ஜென்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க? லைக் நீங்கள் சொன்னீங்க இது வந்து எமர்ஜென்சியாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க. ஒரு எஜுகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன இதுதான் எமர்ஜென்சி, இது எமர்ஜென்சி இல்லை அப்படின்னு சொல்றது நீங்க எப்படி ஒரு எஜுகேட் பண்றீங்க பேரண்ட்ஸ்க்கு?
2: இல்லை யூஸ்வலாக வில் டெல் ஏதாவது அப்நார்மலா சம்திங் லைக் கண்டினியூஸ் கிரைங் ஆர் யூரினே போல, இல்லை சரியாக ஃபீட் பண்ணல, ஆல் தோஸ் ஐ மீன் இஃப் த சைல்டு இஸ் ஹேவிங் வெரி ஹை ஃபீவர், சைல்டு இஸ் வாமிட்டிங், தோஸ் ஆர் ஒன்லி எமர்ஜென்சிஸ்னு வி ஹவ் டு டிபெண்ட்ஸ். அகெயின் டெங்கு சீசனில் வில் பி லிட்டில் மோர் அலர்ட், கொஞ்சம் ஓவராக வில் காஷன் த பேரண்ட்ஸ். அதர் டைம்ஸ் வி ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சொன்னாலும் அவள் கேட்க போகிறது இல்லை, தே ஆர் கோயிங் டு கம் வென் எவர் தே வாண்ட். மீன் அட்லீஸ்ட் ஃபார் யூ டு டெல் யூ கேன் சே ஒன்லி தீஸ் ஆர் தி அலாமிங் சிம்டம்ஸ்.
1: சைல்டு நாட் த யூஸ்வல் செல்ஃப், ரொம்ப டயர்டாக இருக்கு, யூஸ்வல் ஆஸ் யூஸ்வல் இருக்கிற மாதிரி ஆக்டிவாக இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் சரியா இல்லை எமர்ஜென்சி.
0: ஓகே, இப்போ வந்து மோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒன்றா வந்து மோஷனே போகாமல் இருக்கும், இல்லாட்டி வந்து லூஸ் மோஷனாக இருக்கும், இதெல்லாம் வந்து எப்படி க்யூர் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன பண்ணணும்?
2: இல்லை கான்ஸ்டிபேஷனுக்கு தான் முதலே நான் சொன்னேன் இல்லையா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் மாடிஃபிகேஷன். லூஸ் மோஷன்ஸ் அகெயின் மோஸ்ட் ஆஃப் த டைம் சில்ட்ரனில் இட்ஸ் வைரல், வைரல் டயரியாவுக்கு தெர் இஸ் நோ நீட் ஆஃப் மெனி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் எனி திங். What they have to do is rehydrate the child. Whenever the child is passing stools, the water content will get lost. Water, sodium, potassium, all that will go. So replace that. That commercially available ORS solution. ORS, oral rehydration solution. That's it. Some children have the taste too. If you have that, you cannot force them. You can give them just coconut water or buttermilk or rice kanji. Continue to breastfeed the child. It's not, only thing is make the parents understand that don't worry about the number of times the child is passing. The child is not vomiting, able to retain whatever you're giving, don't worry. The child becomes very tired, urine output is very less or large volume, the child is purging, not able to take that much inside, then they have to admit. Otherwise, it's most of the time, 2-3 days, it'll get controlled.
3: இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் சிக்குன் குன்யா அண்ட் டெங்கு ஃபீவர் ஒரு காலத்தில் பயங்கர ப்ரெசிஸ்டிங்காக இருந்தது. இப்போ வந்து அந்த ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் நார்மல் ஃப்ளூக்கும் இந்த இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்?
1: ஒன்று வந்து மெயினாக இந்த சீசனில் வர குழந்தைங்க எல்லாமே வி சஸ்பெக்ட் டெங்கு. எனி டைம் பிட்வீன் சே ஜூலை டு ஃபெப்ரவரி இஸ் அ சீசன் சென்னையில், அது எந்த மற்ற வைரல் ஃபீவர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி குழந்தைங்க வந்து தே மே பி வெரி இரிட்டபிள், ரொம்ப அழுதுண்டே, இதே மேபி கீப் க்ரைங், ஓகே இதே மாரி லுக் வெரி லெத்தார்ஜிக்கு, டயர்டாக இருக்கும் மற்ற குழந்தைங்களாம், கொஞ்சம் கண்ணெல்லாம் கொஞ்சம் வீங்கி இருக்கலாம், கால கையெல்லாம் சிவப்பாக இருக்கலாம், சில சமயம் ப்ளீடிங் இருக்கலாம், ஐதர் வந்து வாமிட்டிங் பிளட்டு அந்த மாதிரி மோஷனில் பிளட்டு, ஸோ இந்த மாதிரி வரலாம், இல்லை தோலில் ப்ளீடிங் சின்ன சின்ன பொட்டு பொட்டா பிளட் மாதிரி இருக்கலாம், ரேஷ் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள வி சஸ்பெக்ட் இட் இஸ் டெங்கு ஃபீவர், வார்னிங் சைன்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர்.
0: ஓகே, இப்போ வந்து டெங்கு ஃபீவர் பற்றிலாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த சீசனல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், இந்த சீசனில் தான் இந்த இதை டிசீஸ் வரும் அப்படின்ட்டுருக்கு குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி இல்லாமல் சீசனல் சேஞ்சஸில் நிறையா டிசீசஸ் வர இருக்கும், அதாவது இந்த இந்த மழை காலத்தில் வந்து இந்த மாதிரியான டிசீஸ் வரக்கூடாது அப்படின்னு இருக்கும், ஆனால் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்க சான்சஸ் இருக்கா?
1: சீசன் இல்லாமையா?
0: ஆமாம்,
1: சீசன் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி பார்க்குறது எல்லாமே வந்து முக்கால்வாசி ஃபிட்ஸ் த்ரூ அவுட் தி இயர் நாங்கள் வந்து பார்ப்போம். ஓகே, ஆக்சிடென்ட்ஸ் த்ரூ அவுட் தி இயர் நாங்கள் பார்க்குறோம். சென்னையில் வந்து மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ டைஃபாய்ட் ஃபீவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே வருது. வீசிங் இப்போ சென்னையில் வந்து வின்டர்னு சொல்லுவோம், பட் இப்போ எல்லா சீசன்லேயுமே பார்க்குறோம்.
0: ஓகே மேம், வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு மேம், நம்ம யாருன்னு பார்க்கலாம். நேர்கள் ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ,
2: ஹலோ,
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: எஸ்,
4: என் பேர் கார்த்திகா.
2: ஓகே
4: மேம், எனக்கு வந்து 1.5 வயசுல ஒரு பையன் இருக்கா மேம்.
2: ஓகே,
4: அண்ட் அவன் வந்து ஜென்ரலா அவனோட மூஞ்சில எல்லாம் வந்து நிறைய இந்த ராஷஸ் மாதிரி வருது மேம்.
2: ஓகே,
4: ஹீ அது ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம், பட் அது அந்த இந்த ஹீட்னால வருதுன்னு சொன்னாங்க, பட் ஸ்டில் அவனுக்கு அந்த ரேஷஸ் இருக்கு.
2: அந்த ரேஷஸ் இந்த கிளைமேட்டில் ரொம்ப காமன் தான். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வார்ம் வாட்டரில் ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி விடுங்கோ, ரொம்ப பவுடர் போட வேண்டாம்.
4: ஓகே. அண்ட் ஆல்சோ மேம், தேர் இஸ் அனதர் க்வெஸ்சன். ஜென்ரலாக ஹீஸ் எதை பார்த்தாலும் லைக் அவனுக்கு அந்த கடிக்கிற ஹேபிட் ரொம்ப ஜாஸ்தி மேம், லைக் எதை பார்த்தாலும் லைக் கடிச்சுட்டே இருப்பான்.
2: அது 1.5 வயசு ஆகுது இல்லையா? இப்ப பல்லெல்லாம் நிறைய வர டைத்துல அந்த மாதிரி டீதிங்க்கு they will bite everything.
4: ஓகே, சோ மேபி அதனால அலர்ஜி ஏதாச்சும் இருக்கலாம்.
2: இல்ல இல்ல இல்ல, அலர்ஜி வராது, அந்த மாதிரி வராது. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் கிவிங் him டாக்ஸிக் பிளாஸ்டிக் டாய்ஸ். அது அதுக்கும் ரேஷ்க்கும் சம்பந்தமே இல்ல.
4: ஓகே மேம், தேங்க் யூ சோ மச்.
2: ஓகே ஓகே, தேங்க் யூ.
0: மேம், இவங்க கேட்டாங்க இல்லையா ஸ்கின்ல ரேஷஸ் இருக்கு, அதை பத்தி கேட்டாங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வெயில் காலத்துல வந்து இந்த ரேஷஸ் எல்லாம் வர்றது வந்து ரொம்பவே சகஜமா இருக்கு. மேபி வந்து அவங்க வந்து இச்சிங்னால வந்து அந்த ரேஷஸ் வரலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேஷஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து சம்மர் சீசன்ல குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் வீட்டில்? முதலே நான் கேட்கணும்னு நினைச்சேன், பட் ஐ ஃபர்காட்.
2: பிளென்டி ஆஃப் லிக்விட்ஸ், கீப் தம் இன் எ கூல் ரூம், கிவ் பாத் ட்வைஸ் எ டே. Avoid putting too much of powders.
1: ரொம்ப அரிப்பு இச்சிங் இருந்தானே டாக்டர் பார்க்கணும், அதுக்கு மெடிக்கேஷன் கொடுப்பாங்க.
3: இப்போ மேன்மேடாக நிறைய பொல்யூஷன் அதனாலலாம் நிறைய டிசீஸ் வருது இல்லையா? அந்த டிசீஸ்னால என்னென்னலாம் பாதிப்பு அவங்களோட உள், லைக் நார்மல் ஸ்மோக்னால கூட அவங்களுக்கு வந்து ஃபீவர் இல்லாட்டி கோல்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துலலாம் என்ன டைப் ஆஃப் மெடிகேஷன் டு யூ? அவங்க வந்து எமர்ஜென்சியா தான் வருவாங்க, இந்த மாதிரி ஹை ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் ஃபீவர்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க குழந்தைங்களுக்குன்னா? ஏன்னா ஊசி அதெல்லாம் போடணும்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அது விரும்பாது. என்ன பண்றீங்க நீங்க அந்த மாதிரி சமயத்துல?
1: ஃபீவருக்கு வந்து காமன்லி வாட் வி அட்வைஸ் இஸ் பாராசிட்டமால். அது வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவங்க பாராசிட்டமால் கொடுக்கறது தப்பு. அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் பாராசிட்டமால், லைக் டாக்டர் ஜனனி செட் அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னாக்கா அதனால ப்ராப்ளம்ஸ் வரும், ஹை லெவல்ஸ் ஆஃப் பாராசிட்டமால்னால. ஸோ பாராசிட்டமால் இஸ் அ காமன் ட்ரக் வாட் வி யூஸ் ஃபார் ஃபீவர். அது வந்து கீப் த சைல்ட் அ லிட்டில் கூல், கிவ் பிளென்டி ஆஃப் வாட்டர், கீப் த சைல்ட் இன் அ கூல் ரூம். அண்ட் இஃப் த டெம்பரேச்சர் கோஸ் அப் வந்து டாக்டரை பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் கொடுக்கணும் அவங்க. பாராசிட்டமால் இஸ் அ காமனஸ்ட் ட்ரக் விச் வி யூஸ் ஃபார் ஃபீவர்.
3: பட் வாட் இஸ் அ வீட்லயே ரெமெடி பண்ணணும் டாக்டர்ஸ் கிட்ட வர வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது,
1: எனி ஃபீவர்னு பார்த்தாங்கன்னாக்கா அதர்வைஸ் இந்த சைல்டு இஸ் ஆல் ரைட், நல்லா விளையாடிட்டு இருக்கு, ஆக்டிவா இருக்குனாக்கா பயப்பட வேண்டாம். மோஸ்ட் காமன் வந்து வைரல் ஃபீவர் தான் நாங்கள் பார்க்குறோம். வைரல் ஃபீவர் வந்து ஒரு 3 days செட்டில் ஆயிடும். பட் சப்போஸ் இந்த டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை, தெர்மோமீட்டர் வச்சு படிச்ச பேரன்னா பார்க்கலாம். இல்லை இஃப் தே ஃபீல் த டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹைனாக்கா டெஃபினெட்லி தேவ் டு கம் அண்ட் சி அ டாக்டர். அண்ட் ஆஸ் பர் த டாக்டர்ஸ் அட்வைஸ் தே கேன் ஃபாலோ. ஃபீவர் கேன் பி டியூ டு எனி ரீசன், சாதாரண வைரல் ஃபீவரா இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். பட் ஜென்ரலா வந்து வாந்தி எடுக்கிறது குழந்தை, ரொம்ப பேதி ஆகிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, யூரினே போகல, இந்த மாதிரிலாம் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாதான் இட்ஸ் அன் எமர்ஜென்சி.
3: சிக்கன் குனியாக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் தரீங்க இந்த குழந்தைங்களுக்கு?
2: சிக்கன் குனியாங்கிறது சில்ட்ரன்ல இட்ஸ் வெரி
3: ரேர்,
2: இட்ஸ் ஒன்லி ஓவர் டயக்னோஸ்ட். That's all.
3: Rare cases, what do you
2: nothing, just symptomatic treatment. Just give them some pain relievers, fluids.
1: Pain relievers mostly.
2: There is no specific treatment for chikungunya.
1: Adult mari avlo bad alla.
0: ஓகே. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரி அஸ்டமின் C4 இந்த மாதிரி நிறைய விட்டமின் சில ட்ராப்ஸ்ல நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. நீங்க முன்னாடியே சொன்னீங்க நிறைய மெடிசன்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க, பட் ஸ்டில் அவங்க கண்டினியூ பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி கண்டினியூ பண்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு?
2: அன்னெசரியா விட்டமின்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. ஒன்லி வென் தெர் இஸ் அ டெஃபிஷியன்சி யூ ஹவ் டு ட்ரீட் இட். இந்த மாதிரி ஆஸ்டமின்சிலாம் நிறைய கொடுக்கறதுனால என்ன ஆகும், இல்லை ஹேவ் கொஞ்சம் இரிட்டபிலிட்டி, கொஞ்சம் வயிறு எரிச்சல் இருக்கும், விட்டமின்சிலாம் நிறையா கொடுத்தா. ஸோ தில் கீப் கிரைங் விதவுட் எனி ரீசன். அண்ட் டயரியா ஈஸியாக, அந்த சுகர் நிறையா சுகர் கண்டெய்னிங் சிரப்ஸ் கொடுத்தா, லக் சுகர் இன்டாலரன்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் நுரைச்சு நுரைச்சு போயிட்டே இருக்கும். ஸோ த harmful effects are more than the beneficial effects. Normal child does not require any supplements.
3: இப்ப வந்து போலியோ டிராப்ஸ் போடாம அந்த போலியோ அஃபெக்ட் ஆனவங்க வந்து இப்ப எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, ஐ ஹாவ் டு கால் எனக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களை நீங்க எப்படி இது பண்ணுறீங்க? எமர்ஜென்சியாக தான் வருவாங்க அவங்களும். ஹவு டு யூ டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ்?
1: பேரலிசிஸ் மாதிரி வரக்கூடாது. போலியோனாலயா?
3: போலியோனால.
1: போலியோனால வந்து இப்ப ரொம்ப ரொம்ப ரேர் இந்தியாலே.
3: இப்ப
1: வந்தாங்க கூட போலியோக்குன்னு தனி ட்ரீட்மெண்ட் கிடையாது.
3: ஓகே.
1: ஸோ நம்ம வந்து ஃபீவரை ட்ரீட் பண்ணுவோம், போலியோ தானா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம், போலியோ தானான்னு ப்ரூவ் பண்ணுவோம். மற்றபடி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. வெறும் கால் பேரலிசிஸ் வந்ததுனாக்கா அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு ஆனதுக்கு அப்புறமா வந்து காலை வந்து பிசியோதெரப்பி அந்த மாதிரி ஸ்பிளிண்டிங் அண்ட் பிசியோதெரப்பி பண்ணுவோம். அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். போலியோ அக்யூட் ஃபேஸ்ல திடீர்னு வரும்போது பயங்கர வலியோட கால் துவண்டு போய் வந்தாங்கனாக்கா அது ஸ்பிளிண்டிங் சொல்லுவோம். மூவ் பண்ணாம காலை ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து ஸ்பிளிண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ் ஒரு வீக் அப்புறம் பிசியோதெரப்பி ஆரம்பிப்போம். மற்றபடி போலியோக்குன்னு தனி ட்ரீட்மெண்ட் கிடையாது, ப்ரிவென்ட் தான் பண்ணலாம்.
0: இப்போ நீங்க எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறதுனால ஈவன் ஃப்ராக்சர் கேசஸ்லாம் கூட உங்ககிட்ட வருமா? ஏன்னா ஜென்ரலாக ஃப்ராக்சர் அப்படின்னா ஆர்த்தோபெடிக்ஸ் அவங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் போவாங்க. நீங்க எமர்ஜென்சியில் இருக்கிறதுனால?
1: நாங்கள் எமர்ஜென்சியில் இருந்தால் கூட வந்து ஆர்த்தோபெடிஷன் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பேசிக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணுவோம். கிவ் த சைல்ட் சம் பெயின் ரிலீஃப் கொடுத்துட்டு பொசிஷனிங் த லிம்ப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கா கொஞ்சம் மூவ் பண்ணாலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஃபர்தர் டேமேஜ் பண்ணலாம். நம்ம மூவ் பண்ணோம்னாக்கா அங்கே இருக்கிற ரத்த நாளம் நரம்பு அதெல்லாம் டேமேஜ் பண்ணலாம். ஸோ அதை வந்து வலிக்காமல் ஸ்பிளிண்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு வி கால் த அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க வெதர் இது வந்து இட் ஹஸ் டு பீ சர்ஜிக்கல் ட்ரீட்மென்ட் பண்ணுமா பிளாஸ்டர் போடணுமா என்ன.
0: இப்போ முதல்ல நம்ம இன்டர்னல் ப்ளீடிங் பற்றிலாம் பேசினோம் இல்லையா? இப்போ ஜென்ரலாக பெரியவங்களுக்குலாம் வந்து பிளட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வி கிவ் பிளட் டு தெம். இப்போ இந்த மாதிரி குழந்தைங்க கேஸில் வந்து நம்ம இந்த மாதிரி பிளட் சப்ளை கொடுத்துருக்கோமா?
2: கொடுப்போம். நிறையா கண்டிஷன்ஸில் வி கிவ் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ். ரெகுலராக டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குற கண்டிஷன் பேர் தாலசீமியா.
0: ஓகே.
2: அது வந்து பை பர்த் இட் செல்ஃப் தே ஹாவ் அன் அப்நார்மல் ஹீமோக்ளோபின், ஸோ த ஆர்பிசிஸ் கெட் டெஸ்ட்ராய்ட் வெரி ஃபாஸ்ட். ஸோ அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு எவ்ரி மந்த் இல் ரிக்வயர் டிரான்ஸ்ஃபியூஷன், அதர்வைஸ் ஹீமோக்ளோபின் வில் ட்ராப். நார்மலாக அந்த 8 to 10 இட் வில் நாட் மெயின்டெயின், வில் ட்ராப் டு 6-5. ஸோ தே கொஞ்சம் ட்ராப் ஆனவுடனே தில் பிகம் லிட்டில் டயர்ட் அண்ட் தே கே நாட் டூ தே நார்மல் ஆக்டிவிட்டீஸ், பார்த்தாலே வெளுத்து போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ரெகுலராக கொடுப்போம். இந்த மாதிரி பிளட் கேன்சர் இருக்கிற சில்ட்ரன் அவங்களுக்குலாம் டு ஸ்டெபிளைஸ் தம் இனிஷியலி பிஃபோர் ட்ரீட்மெண்ட் வி கிவ். பிளட் லூஸ் பண்ணுற ப்ளீடிங் டிஸார்டர் பிளட் லூஸ் பண்ணுற குழந்தைகளுக்கு கொடுப்போம். தென் அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவே வென் இட் இஸ் வெரி சிவியர். ஈவன் 2-3 days பேக் வி ஹேட் அ பாய் ஹூஸ் ஹீமோக்ளோபின் வாஸ் ஜஸ்ட் 2.5.
0: நார்மல்
2: நார்மல் இஸ் 12.5. ஸோ ஃபார் ஹிம் இட் வாஸ் 2.5 அண்ட் ஹி வாஸ் ஈட்டிங் ஒன்லி பேப்பர் பென்சில் ரப்பர் அண்ட் எவ்ரி திங். அயன் டெஃபிஷியன்சி இருக்கச்சே தே ஹாவ் தட் கிரேவிங் ஃபார் all these abnormal things. So anda madri romba low ah irukirche we to step it up to normal. Less than 8 irunda we normally we give. Less than 5 for severe problems, less than 8 for other things.
0: ஓகே. இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், போன்லாம் கூட இப்போ டிரான்ஸ்பிளான் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி கேசஸ் ஏதாவது எமர்ஜென்சியில் நீங்கள் ஃபேஸ்?
1: எமர்ஜென்சியில் வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணது எமர்ஜென்சி ரூம்லேருந்து வந்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் வந்து நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டோம், வி டொனேட்.
0: ஓகே.
1: இஃப் த பேரண்ட்ஸ் வாண்ட் அந்த மாதிரி வந்து இருக்கிற சைல்டுக்கு வந்து பிராட் டெட் சில்ட்ரனுக்கு தான் பண்ணியிருக்கோம். மற்றபடி எமர்ஜென்சி ரூம்ங்கிறது வந்து நாங்கள் சைல்டு ரொம்ப சிக்காக இருந்தனா வி செந்தம் டு ஐசியு. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் ஃப்ரம் ஐசியு தான் நடக்கும். பிரெயின் டெட் சில்ட்ரன் அந்த மாதிரி இருக்கிறவங்களே தான் டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும். ஸோ எமர்ஜென்சி ரூம்லேருந்து பண்ண முடியாது, பட் கார்னியல் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் சங்கர் நேத்ராலியா. டாக்டர்ஸ் ஹவ் கம் அண்ட் தேவ் டொனேட்டட் த கார்னியா ஃபார் த சைல்ட்.
0: ஓகே. மேம், இவ்வளோ நேரம் வந்து குழந்தைங்களுக்குலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி க்யூர் பண்ணணும், எமர்ஜென்சி வார்டில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, எப்படி அவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நம்ம வந்து உங்களோட பிஸி ஷெட்யூலில் இங்கே வந்துட்டு என்னோடய கேள்விக்கெலாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பொறுமையாக பதில் சொன்னீங்க. அதனால வந்து ரொம்ப நன்றி மேம் இங்கே வந்ததுக்கு. நீங்கள் வந்து இப்போது மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா கடைசியாக?
2: மெயினாக பேரண்ட்ஸ் கொஞ்சம் educate panikano. They shouldn't get panic for, they shouldn't panic for minor problems, and lifestyle modification is very important. Children's habits should be very clean, avoid junk foods, regularize their bowel habits.
0: Okay,
2: all those things are more important.
0: Okay ma'am, thank you Radhika ma'am and thank you Janani ma'am.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: Oh, hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellarum nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattuvasi pattuvasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் உரிங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட் குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: ஆப்ரைட். வணக்கம் மக்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் அஜய் விஜயலட்சுமி
1: மற்றும் அஜயுவா. ஹே விஜி, என்ன என்ன விட்டு தனியா பேசிட்டு இருக்க?
0: ஏ, யார்ட்டையும் இல்ல யுவா. நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு காம்படிஷனுக்கு போக போறேன், அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன காம்படிஷன் போற?
0: ஸ்பீச் காம்படிஷன்.
1: ஓ, எதை பத்தி பேச போற?
0: ஓ, அதுவா? நான் கை குழந்தைங்களுக்கு நிரப்பு உணவு கொடுக்கறத பத்தி பேச போறேன்.
1: நிரப்பு உணவா? அப்படியானா என்ன
0: நிரப்பு உணவுனா? காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்.
1: கை குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுப்பாங்க, அது என்ன காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்?
0: ஆமா யுவா, தாய்ப்பால் தான் மெயினா கொடுப்பாங்க. அது கூடவே அதே மாதிரியான ஊட்டச்சத்து இருக்க சாலிடான ஃபுட்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்.
1: சாலிடான ஃபுட்ஸ்னா எப்படி? இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி தானே?
0: இது நட்ஸா? அதெல்லாம் அவ்வளவு சின்ன குழந்தைக்கு கொடுக்க கூடாது, அடைச்சுக்கும். குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்.
1: அப்போ எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க?
0: குழந்தையால ஈஸியா சாப்பிட முடியற காய்கறி பழம்லாம் கொடுக்கலாம்.
1: எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் சாப்பிட முடியறது தான், அதுல எதுன்னு எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க?
0: சின்ன குழந்தைங்க முழுங்க முடியற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்.
1: முழுங்க முடியற மாதிரினா எப்படி? இந்த ஆப்பிள் மேஷ் பண்ணி கொடுப்பாங்களே, அது மாதிரி தானே விஜி?
0: கரெக்டா சொன்னவா, அதே தான். ஆனா ஆப்பிள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காய்கறிகளும் பழங்களும் கொடுப்பாங்க.
1: எனக்கு தெரிஞ்சது இந்த ஆப்பிள் தான், இன்னும் வேற என்னென்னலாம் கொடுப்பாங்க?
0: அவகேடோ, மாம்பழம், வாழைப்பழம், பப்பாயா, இந்த மாதிரி விட்டமின் ஏ மற்றும் வந்து அயன் சக்தி நிறைய இருக்க ஃப்ரூட்ஸ் தான் தருவாங்க.
1: ஃப்ரூட்ஸ்னா எப்படி? நம்ம சாப்பிடுற மாதிரி இந்த ஜூஸ் அந்த மாதிரி தானே?
0: ஆமா, ஆனா அதுவே கொஞ்சம் தண்ணி கம்மியா திடமா கொடுக்கணும்.
1: அப்போ சுகர் ஆட் பண்ண மாட்டாங்களா?
0: அதெல்லாம் போட வேணாம் யுவா, அப்படியே திடமா ஜூஸ் மாதிரியே தரலாம்.
1: சரி, ஃப்ரூட்ஸ் பத்தியெல்லாம் சொல்லிட்ட, வெஜிடபிள்ஸ்?
0: தோ சொல்றேன் இரு, அவசரப்படாத. வெஜிடபிள்ஸ்ல உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பம்ப்கின்லாம் தருவாங்க.
1: ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் தருவாங்களா? சாப்பாடெல்லாம் தர மாட்டாங்களா?
0: ஓ, கொடுப்பாங்களே. சாதம் மட்டும் இல்ல, ஓட்ஸ், பார்லி, கார்ன் அதெல்லாம் மசிச்சு கொடுப்பாங்க.
1: ஓ, அப்படியா விஷயம்?
0: ஆமா யுவா.
1: ஆமா, என்ன தரணும்னு சொன்ன, எப்ப தரணும்னு சொன்னியா, அத சொல்லு முதல்ல.
0: அது வந்து குழந்தை பிறந்து 6 மாசத்துக்கு மேலதான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
1: காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் குடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்?
0: சரியான கேள்வி கேட்டயவா. குழந்தைக்கு 6 மாசத்துக்கு மேல சக்தியும் ஊட்டச்சத்தும் நிறைய தேவைப்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட செரிமான சக்தியும் அதிகரிக்கும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும்.
1: 6 மாசத்துக்கு மேல குடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னியே, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கூடாதா?
0: நல்ல வேலை கேட்டியே. 6 மாசத்துக்கு மேல 8 மாசம் அப்படின்னு லேட் ஆகலாமே தவிர அதுக்கு முன்னாடி குடுக்கவே கூடாது.
1: ஓ, அப்படியா? சரி, என்ன குடுக்கணும்னு சொன்ன, எப்படி குடுக்க ஆரம்பிக்கணும்னு சொன்ன, எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லவே இல்லையே, அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: சொல்றேன் கேளு. 6 மாசத்துக்கு மேல குழந்தைக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஆரம்பிக்கும் போது முதல்ல ரொம்ப கொஞ்சமா, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபுட் தாய்ப்பால் சாப்பிட்ட கொஞ்ச நேரம் அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி குழந்தைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அளவை அதிகரிக்கணும். 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன், 3 ஸ்பூன்னு கொடுக்கணும். அப்புறம் 1 வேளைக்கு கொடுத்துட்டு இருந்தத 2-3 வேளைக்கு கொடுத்து பழக ஆரம்பிக்கலாம்.
1: இப்படி கொடுத்து பழகி ஆரம்பிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்?
0: என்ன பெனிஃபிட்ஸா? குழந்தை நல்லா போஷாக்கா சத்தோட வளரும். குழந்தையோட வளர்ச்சியில நிறைய நன்மைகள் இருக்கு. குழந்தை அண்டர் வெயிட்டாவோ ஓவர் வெயிட்டாவோ இல்லாம கரெக்டா வளரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நிறைய நோயெல்லாம் வராம தடுக்க முடியும்.
1: ஹே, பரவாயில்ல விஜி, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, கண்டிப்பா உனக்கு தான் பிரைஸ்.
0: ஏ, கலாய்க்காம வா, லஞ்ச் டைம் முடிய போகுது, கிளாஸ்க்கு போலாம்.
1: இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்.
0: புதுநலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஆர்ஜே விஜயலட்சுமி
1: மற்றும் ஆர்ஜே யுவா.

வணக்கம். நம்ம சிட்டியை வந்து நம்ம கிளீன் அண்ட் க்ரீனாக வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்கே போய் எவ்வளோ எவ்வளோ அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்கே போடாமல் நீட்டாக வச்சுக்கலாம், க்ளீனாக வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: Appa, enakku neenga cycle vaangi tharingla?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துரலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தைய பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: 92.8. வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம், நமஸ்காரம் நண்பர்களே. யூ ஆர் லிசனிங் டு MOPN கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் ஐ எம் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே அபிநயாஸ்ரீ. அபிநயாஸ்ரீனாலே புதுமைகளை கொண்டு வருபவள் என்ற அர்த்தம். இதோ உங்களுக்கு புதுமையாக டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரும் ஷோ. திறமைகள் என்றாலே ஒரு கல்லுக்குள் இருக்கும் சிற்பம் போன்றது. அதை செதுக்கி வெளியே கொண்டு வருபவர்களே ஒரு திறமைசாலிகளாக மாறுகிறார்கள். இதோ உங்களுக்காக ஒரு திறமைசாலியுடன் வந்திருக்கிறேன். வாங்க அமிர்தா கணேஷ்.
1: ஹலோ அபிநயாஸ்ரீ.
0: இவங்க ஒரு கிரேட் சிங்கர், நம்ம MOPயோட ஸ்டார்.
1: என் பேர் அமிர்தா கணேஷ், நான் வந்து பிகாம் எண்ட் ஆஃப் ஷிஃப்ட் 1ல வந்து படிக்கிறேன்.
0: கிரேட் அமிர்தா, எத்தனை வருஷமா நீங்க பாட்டு கத்துக்கிட்டு வரீங்க?
1: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபார் தி பாஸ்ட் 10 இயர்ஸ் கத்துக்கிறேன்.
0: யார்கிட்ட கத்துக்கிட்டு வரீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: நான் வந்து ஸ்ரீ கணேஷ் ஐயர் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு டிவோஷனல் சாங்ஸ் பிடிக்குமா இல்ல லைட் மியூசிக் பிடிக்குமா?
1: அபிநயாஸ்ரீ, எனக்கு எப்பவுமே டிவோஷனல் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன்னு சொல்றீங்களா?
1: டிவோஷனல் சாங்ஸ் தான் நம்ம மனசுக்கு மன நிம்மதியும் ஒரு அமைதியும் தருது.
0: அப்போ எங்களுக்காக முதல் முதற் கடவுளாம் கணபதி மேல ஒரு சாங் பாடுங்களேன்.
1: ஆ, கண்டிப்பா. இப்போ நான் பாட போறது வந்து ஸ்ரீ கணேஷாச்சரணம். இயற்றியவர் ஸ்ரீ பாபநாசம் சிவம். ராகம் திலங் தாளம் ஆதி.

0: அருமையா பாடுனீங்க அமிர்தா. எனக்கு ஒரு டவுட், சங்கீதத்தின் மூவர்னு தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிய சொல்றாங்க, அது எதனாலன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: ஆமா கண்டிப்பா. இவங்க மூணு பேர் வந்து நிறைய கர்நாடக சங்கீதத்துக்கு அவங்க நிறைய பாடல்கள் இயற்றியிருக்காங்க. நிறைய ராகங்களையும் தாளங்களையும் இவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இசையின் மும்மூர்த்திகள்னு கருதப்படுற இவர்கள் இயற்றிய ஆயிரம் கணக்கான பாடல்கள் இன்னும் கர்நாடக இசையோட உயிர் நாடியா இருக்கு. முத்துசாமி தீட்சிதர் எழுதின பாடல் நிறைய சமஸ்கிருதம் தான். அதே மாதிரி தியாகராஜர் எழுதினது நிறைய தெலுங்கு தான். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கறது வந்து நம்ம அளவிடவே முடியாது, அவ்வளவு பெருசு. அதனாலதான் இவங்க சங்கீத மும்மூவர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க.
0: வாவ், இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இவர்களோட ஒரு பாட்டு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு பாடணும்.
1: கண்டிப்பா. இப்போ வந்து நான் தீட்சிதர் எழுதின மரகதவல்லி அப்படிங்கிற பாட்டை பாடினேன்.
0: பா, மரகதம்னாலே பச்சையாச்சே, அப்ப பச்சை பசேல் ஆயிடும் போங்க நம்ம உலகமே.
1: ராகம் காம்போதி, தாளம் ஆதி.

0: அற்புதமா பாடுங்க அமிர்தா. நீங்க பாடிக்கிட்டே இருக்கும் போதுதான் கொஞ்சம் தியாகராஜ பத்தி கேப்போமேனு கொஞ்சம் கூகுளை பார்த்தேன். பா எவ்வளவு சிறப்பு பெற்றவரா இருக்கிறாரு, மொத்தமா கிட்டத்தட்ட 2400 உருப்படிகள் செஞ்சிருக்காராமே. கீர்த்தனைகள் மட்டும் இல்லாம பிரகலாத பக்தி விஜயம், நீலக சரித்திரம்னு சில இசை நாடகங்களையும் எழுதியிருக்காராமே.
1: பின் என்ன அபிநயாஸ்ரீ, சங்கீத மும்மூவர்ல ஒருத்தர்னா சும்மாவா?
0: அப்ப இவ்ளோ சிறப்பு பெற்ற இவரோட ஒரு பாடல் கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஒன்னு பாடியே ஆகணும்.
1: ஷியோர். நான் இப்ப பாட போற ராகம் காபி நாராயணி, தாளம் தேசாதி, பாடல் சரச சாமதான.

0: அற்புதமா பாடினீங்க. எனக்கு அப்படியே சரஸ்வதியவே பார்த்த மாதிரி இருந்ததுங்க. ஆனா சங்கீத மூவர் பாடின பாட்டுல நிறைய இது தமிழ்லயே கிடையாதுங்கிறீங்க. அப்ப தமிழ் மட்டுமே தெரிஞ்ச மக்களுக்கு இது போய் சேராதே. அப்ப தமிழ் பாடல்கள்ல பாடணும்னா யாரோட பாடல்கள்லாம் பாடலாம்?
1: தமிழ் கவிதை அப்படின்னாலே அதுக்கு முதல்ல நம்ம யோசிக்கிறதே வந்து பாரதியாரும் பாரதிதாசனும் தான். அவர்களோட பாடல்களே எவ்வளவோ இருக்கே அபிநயா. அதுல வந்து டிவோஷனல் மட்டும் இல்லாம நம்ம சுதந்திரத்துக்காக போராடின பாடலும் நிறைய இருக்கு. அதெல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பியும் கேக்குறாங்க.
0: எனக்கும் பாரதியார் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நிறைய கவிதைகள் எடுத்து படிச்சிருக்கேன். அப்பனா எங்களுக்காக நீங்க கண்டிப்பா ஒரு பாரதியார் பாடும் பாடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் கொஞ்சம் பாடுங்களேன்.
1: ஹா கண்டிப்பா.

0: பா, நீங்க பாடும்போது எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குதுப்பா. ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு.
1: கேளுங்க.
0: ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரே ராகம்ல தான் பாடணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ராகத்தை சேர்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டான இது வருமே.
1: உங்களுக்கு தோணிருக்கிற மாதிரியே தான் அந்த காலத்து கவிஞர்களுக்கும் தோணிருக்கா அபிநயா. அதனாலதான் ராக மாலிகா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அந்த பாட்டுல அந்த மாதிரி பாடல்கள்ல பாத்தீங்கன்னா 4-5 ராகத்தை சேர்த்து வச்சு பாடுவாங்க. அப்ப கேக்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாங் கேட்ட மாதிரியே இருக்கும்.
0: அப்ப எங்களுக்காக கண்டிப்பா ஒரு ராக மாலிகால இருந்து ஒரு பாட்டு பாடுங்களேன்.
1: ராக மாலிகா அப்படின்னா அதுக்கு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்ததே வந்து ஸ்ரீசக்கர ராஜ சாங் தான். அதை எழுதியவர் வந்து அகஸ்தியர்.
0: அப்ப வாங்க நம்ம போய் அம்மனை போய் பாத்துட்டு வந்துடலாம்.

0: ஆஹா, நீங்க பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனா இதுக்கு டைமும் பத்தாது, உங்களோட தொண்டையும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஸோ அதனால நம்மளோட ஷோவை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஆனா கச்சேரினா எப்பவுமே ஒரு திருப்புகளோட தான் முடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பனா கண்டிப்பா ஒரு திருப்புகள் பாடி முடிங்கல.
1: ஆ கண்டிப்பா அபினியா, நான் ஏறுமயில் ஏறி அப்படிங்கிற திருப்புகள் பாடலான்னு இருக்கேன்.
0: பா எவ்வளவு நல் அருமையான பாடல் அது. கண்டிப்பா வாங்க, நம்ம எல்லாரும் போய் நம்ம முருகனை சந்திச்சுட்டு வந்துடலாம்.

0: அப்பா, முருகர் அப்படியே மயில் மேலே வந்துட்டார் போலயே. சரி, நம்மளோட ஷோக்கான எண்டிங்க்கு வந்துட்டோம். ஆனா இதே மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா வெளியே வரணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். அதனால இந்த எம்ஓபி ஸ்டார் உள்ள இன்னொரு கண்டிப்பா ஒரு டேலண்டோட வரேன். நன்றி அமிர்தா, எங்களோட இந்த உங்க பொண்ணான நேரத்தை செலவிச்சதுக்கு.
1: தேங்க்யூ அபிநயாஸ்ரீ.
0: தேங்க்யூ.

97.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பாரு ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: மனம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்கய்யா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர்ஸ் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் கேளுங்க அடுத்தவங்களையும் கேட்க வைங்க கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்
6: வணக்கம் சென்னை. என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும்போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
7: Masi masi pasi pasi kattuvasi pattuvasi.
6: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
8: ஹாய் எவ்ரிபடி, ஐம் சிங்கர் உன்னிகிருஷ்ணன் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா, you'll definitely you know, not spoil.
6: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
5: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
7: You are all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு போட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும். கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பால விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் முறை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: community, our pride.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் அ கிஃப்ட் டு அ மதர் அண்ட் ஹர் பேபி. இதையே இப்ப சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு குழந்தையும் இம்யூனிட்டியோட ஹெல்த்தியா வளர ஒரு அற்புதமான உணவு தான் தாய்ப்பால். அண்ட் யா, திஸ் இஸ் அ பிரஸ்ட் ஃபீடிங் வீக். ஸோ அதை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம கூட நம்ம சிஆர்எஸ்ல அனிதா பாரதி மேம் இருக்காங்க. இவங்க சைல்டு பர்த் ட்ரைனர், ஆல்சோ பேரண்டிங் பத்தின, ஆல்சோ ரிலேஷன்ஷிப் பத்தின கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்காக நிறைய அவேர்னஸும் சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பத்தின நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்,
1: வெல்கம் டு அவர் ஷோ.
2: Thank you so much.
1: ஸோ முதல்ல நீங்கள் வந்து உங்களோட ஆர்டிக்கல் நாங்கள் படித்தோம், அதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் வந்து ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து சைல்டு பர்த் ட்ரைனராக இருக்கீங்க. எதனால இந்த சடனான ஒரு சேஞ்ச், உங்களுக்கு எப்படி இந்த மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
2: ஓகே, ஸோ கார்ப்பரேட்டில் வந்து மோர் தேன் 10 இயர்ஸ் பக்கமாக இருந்தோம். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு சேச்சுரேட் ஆகிடும் லைஃப். என்னடா இது மொனாட்டனஸாக இருக்குது, ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, எதுக்கு சம்பாதிக்கிறோம், பணம் மட்டும் வரும் பட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி தெரியாது, ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் வரும். ஸோ தட் வாஸ் த டைம் வென் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் வித் மை ஃபர்ஸ்ட் சன். ஸோ அப்போ யோசிச்சேன், என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல, ஒன்றும் தெரியலையே அப்படிங்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிறேன். ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் எனக்கு கிடைக்குது. ப்ரெக்னென்சி வந்து இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ ஃபேஸ் டு செலிப்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து மைண்ட் லெவலில் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ, மைண்ட் லெவலில் அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ பேசுகிறீங்களோ, அதோட பிரதிபலனெலாம் நீங்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்பிடல, பாதி நம்பினேன். ஓகே, இதெல்லாம் நினப்போம், இதெல்லாம் வருதா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இதான் இருந்தது. ஸோ குழந்தை பிறந்து அவன் வளர வளர சில விஷயங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணும்போது, அடடா இவ்வளோ பெரிய மேஜிக்காக இருக்கே, நம்ம உள்ளார போடுற சீட் வந்து ஒரு 4-5 வருஷம் கழித்து அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதையே எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. நிறைய சைல்டு பர்த் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் எல்லா பெண்மணியும் போய் எஜுகேட் பண்ணிட முடியாது. ஸோ நம்மளும் ஒரு குட்டி ரோல் பிளே பண்ணுவோம் அப்படிங்கறக்காக தான் இது உள்ள வந்தது. அண்ட் ஐ தாட் இட் இஸ் ஆடிங் சம் மீனிங் டு மை லைஃப். ஸோ அதனால தான் இந்த டிரான்சிட்.
3: நம்ம அடுத்ததாக பிரெக்னென்சி அப்படின்னு சொன்னோம்னா மூவிஸ்லாம் வந்துட்டு வாமிட் எடுக்கிற மாதிரி, இல்லை அந்த டைம்ல வந்துட்டு மாங்காய் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் தோணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வேற சயின்ஸ் என்ன மேம்?
2: சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி வாமிட் எடுப்பாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. ஸோ இதுவும் இருக்கு. இது கூடவே நமக்கு சம்ஸ் வரப்போகுது, பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா என்ன மாதிரி எல்லாம் இருக்கும், அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், காலெல்லாம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே சிம்டம்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகும்போதும் வரும், லேபருக்குள்ளே போகும்போதும் அதுதான் வரும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் கூட நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாம், எந்த சைனுமே இல்லாமல். 2 மந்த்ஸ் எல்லாம் 2 மந்த்ஸ் கழிச்சு கூட சில பேர்லாம் செக் பண்ணியிருக்காங்க, என்ன நமக்கு பீரியட்ஸே வரல, ஏன்னா எந்த சயின்ஸுமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ இப்படியும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லா சயின்ஸும் வரணுங்கிறதும் இல்லை, வராமல் இருக்கணுங்கிறதும் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். மற்றபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயந்துக்க வேண்டாம். அந்த ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஐயோ வாமிட் எடுத்துகிட்டே இருக்கமே, தூங்கிட்டே இருக்கமே அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாமல், இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ்ன்னு ஒவ்வொரு நொடியும் நம்ம ப்ரெக்னென்சியில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் நம்ம குழந்தைகிட்ட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.
3: அதே மாதிரி இப்போ எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலேயுமே கட்டுக்கதைகள் நிறையா இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகள், ஸோ அதனை உங்களை பற்றின வியூஸ்
2: நிறைய இருக்குது. நம்மளோட பம்ப் சைஸ் பார்த்துட்டு பெருசாக இருந்ததுன்னா பெண் குழந்தை தான் அப்படிம்பாங்க, ஒரு மாதிரி கூறாக இருந்ததுன்னா பையன் அப்படிம்பாங்க, ஒரு பக்கம் கை ஊனி எழுந்தால் அதுக்கும் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் நிறைய இருக்கும், அண்ட் ரெண்டு பேருக்கு சாப்பிடுன்னு போட்டு திணிப்பாங்க. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரூ. ஸோ எப்படின்னா இட் இஸ் மோர் ஆஃப் குவான்டி வர்சஸ் குவாலிட்டி. நம்ம வந்து ரெண்டு பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் ஒரு கைப்பிடி சாதம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணுங்கிறது கிடையாது. நமக்கு த்ரூ அவுட் பிரெக்னன்சி நமக்கு தேவை வந்து அந்த 300-450 calories தான் நமக்கு தினப்படி தேவைப்படும். அதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிக்கலாம், ஒரு ஃப்ரூட் பால் ஒன்று எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம், ஒரு 2 முட்டை சாப்பிட்டோம்னா அது போகும். பட் இந்த வீட்டில் உள்ள பெரியவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனாவசியமாக அதிக வெயிட் போடுவோம், அது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸில் கொண்டு போய் விடும். அதனால நம்ம சாப்பிட்றது தரமான உணவான்றதை பார்த்து சாப்பிடணும். நீங்க ஒரு ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்றதுக்கு பதில் நான் ஒரு முட்டை சாப்பிட்டுக்கிறேன், ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்கிறேன், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தரமா பார்த்து சாப்பிடணும். குவான்டிட்டியை விட்டுருங்க, தட்டு நிறைய இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் குவாலிட்டியா சாப்பிட்றேன்னா அப்படிங்கிறது தான் முக்கியம். அண்ட் நோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படிம்பாங்க, குழந்தைக்கு போய் ஹார்ம் பண்ணும், ஸோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தட் இஸ் அகெயின் மித், அது கட்டுக்கதை தான். இன்ஃபேக்ட் கடைசி காலத்தில் அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்கோர்ஸ் இருக்கும் பொழுது அந்த மென்ல இருந்து வந்த அந்த வர சிமன்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும்னா லேபரை நமக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும், ஈஸி பண்ணி கொடுக்கும். ஸோ இது சொன்னன்றதுக்காக எல்லாரும் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இட் இஸ் பியூர்லி ஆன் த மதர்ஸ் சாய்ஸ், அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, ஆமாம் எனக்கு விருப்பம் இருக்குது ஹஸ்பண்டை எனக்கு ஹாப்பி பண்ணணும்னு இருக்குது, இல்லை எனக்குமே அந்த டிசையர் இருக்குது, செக்ஷுவல் டிசையர் இருக்குன்னு அந்த மதர் ஃபீல் பண்ணால் மட்டுமே வி கேன் ஹாவ் தட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இல்லைனா இட் இஸ் பியூர்லி ஆன் த மதர்ஸ் சாய்ஸ் டு டினை தட்.
1: ஓகே மேம், இப்போ அடுத்ததாக இப்போ நார்மலாக இருக்கிறப்பவே நம்மளுக்கு நிறைய மென்டல் இல்னஸ், லைக் இல்னஸ்னால் நிறைய டிப்ரெஷனாக இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இன்னும் நிறைய வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் ஃபேஸ் பண்ணுறாங்க மென்டலி ஆல்சோ ஃபிசிக்கலி? ஏன்னா ஒர்க்கிங் விமன்ஸ்லாம் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு ஒரு மந்த் ஒர்க்கோ வரைக்கும் ஒர்க் போயிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ்
2: மென்டல் டிஃபிகல்ட்டிஸ்னால் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களாவே செல்ஃப் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கோ செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி இல்லையே, செகண்டுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு அவங்களே எடுத்துப்பாங்க. இல்லை பக்கத்தில் உள்ளவங்களே வீட்டில் உள்ளவங்களே கூட அந்த பொண்ணு பார்த்தியா அவளுக்கு வயிறு நிறைய இருக்கு, உனக்கு வயிறு கம்மியாக இருக்கு, நீ வெயிட்

0: போடவே இல்லை, உன் முகம் பார்க்கறதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது, அது வந்து நமக்கு பெரிய மென்டல் டென்ஷன் கொடுக்கும். அது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே அப்பியரன்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் போடுவோம் இல்லையா ப்ரெக்னென்சியில். ஐயோ நான் கொஞ்சம் குண்டாகிறனே, என் ஃபேஸ் ரொம்ப சப்பி ஆகுது, எனக்கு முடி உதிருதே, இந்த மாதிரி வந்து டென்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா ஏதாவது ரிப்போர்ட்ஸ் நமக்கு வந்து ஏதுவாக இல்லை, வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவுமே ஒரு மென்டல் டென்ஷன் ஆகிடும். ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே, என்ன ஆறுது தெரியலையே அப்படின்னு அந்த பர்த் பற்றின ஃபியர் இருக்கும். லேபர்னாலே எல்லாருக்குமே பயம் இருக்கும், மறுபிறவின்னெல்லாம் ஒரு பயமுறுத்தி விடுவாங்க. ஸோ அது ஒரு டென்ஷன் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட மென்டல் டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னோட பதில் என்னன்னா, ப்ரெக்னென்சி வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ நம்மளோட பர்சனல் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடு அப்படின்வாங்க. அதோட அடி காரணம் என்ன, பேஸ் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளை ஹாப்பியாக வச்சுக்கணும். அந்த மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்கிறதுக்கு. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. தூங்குங்கன்னா பகலில் வந்து நல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, வேர் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். நல்லா தூங்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நல்லா சாப்பிடணும். இதுதான் மென்டல் ஹெல்த் பார்த்துக்கிறதுக்கு. ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால் ஏகப்பட்டது இருக்குது. இந்த பம்பே நம்ம வந்து ஒரு பிடி எக்ஸ்ட்ரா சாதம் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு பிகிஞ்ச மாதிரி ஆயிரும். இதில் ஒரு குழந்தை உள்ளார வச்சிருக்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பெருசாக ஒன்றும் தெரியாது. இந்த 4வது 5வது மாதம் தான் கொஞ்சம் பம்ப் சைஸ் வளர ஆரம்பிக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரியா இருக்கும். அப்புறம் போக போக சொல்கிற மாதிரி, சந்தானம் சொல்கிற மாதிரி பழகிரும், ஆ இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒரே சைடு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு 6-7 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் 2 சைடுமே திருப்பி படுத்துக்கலாம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் பரிந்துரை பண்ணுறது என்னன்னா, லெஃப்ட்லயே படுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர் மட்டும் 3/4 நம்ம லெஃப்ட்ல படுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நேரமும் நம்மளால் லெஃப்டில் படுக்கவும் முடியாது, இந்த சைடு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், லெஃப்ட் தைஸ் அண்ட் இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். டர்ன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரைட் சைடு திரும்பி படுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பேக் ஏக் வரும், ஏன்னா குழந்தை முன்னுக்கு வெயிட் இழுக்கும் போது நமக்கு பேக் ஏக் வரும். ஸோ நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க, வாக்கிங் போகிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம்.
1: மேம் இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உண்மையாகவே ப்ரெக்னென்சி டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா, இல்லை குறிப்பிட்ட இந்த எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும்னு அப்படி இருக்கா?
0: சூப்பரான ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க, ஏன்னா எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு. என்னன்னா, நீங்க என்ன யூஸ்வலா பண்ணிட்டு இருந்தீங்களோ, நான் டெய்லி வாக்கிங் போவேன், நான் டெய்லி யோகா பண்ணுவேன், என்னோட ருட்டீன்ல அது முன்னாடியே இருந்தது, பிரெக்னன்சில முன்னாடியே இருந்ததுன்னா அது தாராளமா பண்ணலாம். ஆல் ஆஃப் அ சடன் இன்னைக்கு வந்து நான் திடீர்னு சூரிய நமஸ்காரம் பண்றேன், டாக்டர் சொல்லியிருக்காங்க, என்னை வந்து யோகா பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு மணி நேரம் நடக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது, திடீர்னு நீங்க ஒரு புது பிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த பாடி கொடுக்குறீங்கன்னா அப்பதான் அது வந்து உபாதையா மாறுமே ஒழிய, நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் அது பாடிக்கு தெரியும், இவ்வளோ நாள் யூஸ்வலாக பண்ணிட்டு தான் இருந்தா அப்படிங்கிறது அந்த பாடிக்கு தெரியும். அது வந்து பெருசாக போய் ப்ரெக்னென்சியை டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், அஸ் இன் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஷட்டில் காக் விளையாடுறது, எகிரி விளையாடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் பண்ணாமல் இருக்கலாம். மற்றபடி வாக்கிங், யூஸ்வலாக வீடு கூட்டுறது, அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம், ஒன்றுமே தவறு கிடையாது.
1: மேம் இப்போ நார்மல் டெலிவரிக்கு வந்து குறிப்பிட்ட இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் மேம்?
0: நம்ம வீட்டு வேலைகளை வந்து ஒழுங்காக செஞ்சோம்னாலே அதுவே போகிற குனிஞ்சு நிமிந்து. ஓகே, ஸோ நிறைய வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸசைசஸ் ஃபார் நார்மல் டெலிவரியிடா. அது ப்ளஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரங்கும் போது அந்த ஃபுல் நம்மளோட நடு பகுதியை எல்லாமே வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ சூரிய நமஸ்காரம் ஒரு 12 postures தான் யூடியூப்லேயே நிறைய இருக்குது, அதை பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட நார்மல் டெலிவரிக்கு. பட் அதே அந்த சூரிய நமஸ்காரம் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அதை கிராஜுவலாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு 2 செட்லேருந்து ஆரம்பித்து ஒரு 4 செட்டு 6 செட்டு எடுத்த உடனே 10 செட்டு 20 செட்டு பண்ணோன்னா உடம்பு கஷ்டமாக போயிடும். ஸோ வாக்கிங் அண்ட் சூரிய நமஸ்கார் ப்ளஸ் வீட்டு வேலைங்க.
2: மேம் இப்போ நிறைய டீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு PCOS ப்ராப்ளம் வந்துட்டு நிறையவே இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுடைய ப்ரெக்னென்சியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது மேம்?
0: ப்ரெக்னென்சி PCOS டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுது. என்ன மாதிரி வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இது வந்து டெஃபினட்டாக PCOS இருக்கிற எல்லாருக்குமே இது நடக்கும்ன்ற அவசியம் கிடையாது. மிஸ்கேரேஜ் ஆகலாம், டயபெட்டிஸ் வரலாம், அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னென்சி முடிஞ்ச பின்னாடி, டெலிவரி முடிஞ்ச பின்னாடி அது போயிடும். இல்லை பிளட் ப்ரெஷர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகலாம். இதெல்லாம் மேபி சான்சஸ் இருக்குது. என்ன இதில் என்ன பியூட்டினா, PCOS இருந்து எந்த ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போயிட்டு கன்சீவ் ஆகாமல் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற கேசஸும் உண்டு, பேக் டு பேக் கன்சீவ் ஆகிற கேசஸும் உண்டு, நார்மல் டெலிவரி பண்ணவங்களும் உண்டு. ஓகே, ஸோ அதனால பிசிஓஎஸ் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கிடையாது. பட் இங்கே என்ன ஒரு ப்ரிவென்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோம், எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னாக்கா முதலே நம்மளோட வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அந்த கன்சிடரபிள் அந்த பிஎம்ஐ லெவலுக்குள்ளே நம்மளோட வெயிட்டை கொண்டு வர்றது, நல்ல லைஃப் ஸ்டைல், நல்லா தூங்கி எழுறது, அழகான நல்ல சத்துள்ள சாப்பாடாக சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஓரளவுக்கு நம்ம பாடியை வந்து ப்ரெக்னென்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ போயிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட டீனேஜர்ஸ்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், நாட் ஜஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இதை பண்ணணும், இல்லை கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் தான் இதை பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் லைக் டீனேஜ் என்ட்ரு ஆன உடனே எல்லாருமே இது கொஞ்சம் கவனத்தை கொண்டு வந்துடணும். ஏஜ் அட்டன் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிக்கணும், டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நடக்கணும், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கணுங்கிறதுல ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும், 7 to 8 hours தூங்கணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். சின்ன பசங்கள்லாம் சண்டே சாட்டர்டேஸ்னாக்கா 11 மணிக்கு எழுந்து சாப்பிட்றது, மதியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளை லைஃப் ஸ்டைலில். பிகாஸ் நம்ம பாடியிலேயே வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது, காலைல 3 மணிக்கு எழுந்து நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது கரெக்டாக அப்போ செரிமான ஆகி அப்போ தான் கரெக்டாக மதியானம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் நமக்கு பசிக்கும். நீங்கள் காலையில் சாப்பாடே 11 மணிக்கு சாப்பிடும்போது உள்ளார இருக்கிற ஹார்மோன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், உள்ளார இருக்கிற அந்த கிளாக் வந்து ரீசெட் ஆகும். இந்த பொண்ணு இஷ்டத்துக்கு எழுந்துக்குது, நான் எப்போ வந்து ஹார்மோன் செக்ரேட் பண்ணோம் எனக்கு தெரியலையேன்னு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சூரியன் எழும்போது எழணும், அது அஸ்தமனம் ஆகும்போது நம்ம அஸ்தமனம் ஆகிற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா எந்த பிசிஓஎஸ் பிசிஓடி எந்த ப்ராப்ளம்ஸுமே நமக்கு வராது.
2: இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு ப்ரெக்னென்சி அந்த மாதிரி பேசணும் மேம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற மாதிரி வரலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா ஒரு தாய் வந்துட்டு எவ்வளோ நாட்கள் வந்துட்டு அது அவங்களுடைய குழந்தைகள் வந்து பால் கொடுக்கணும், ஸோ அதை வந்துட்டு நிறுத்தும் போது எப்படி ஒரு ப்ராசஸாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் மேம்?
0: பிரெஸ்ட் ஃபீடிங்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் 6 மாதம் இப்போ இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கு, முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற அவேர்னஸ் முக்கால்வாசி வந்திருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா போகிற ஹாஸ்பிட்டல்ஸ் பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸில் எல்லாருமே அந்த போர்டு ஒன்று போட்டிருக்காங்க 6 மாதம் கொடுக்கணுங்கிறது, பட் எந்த அளவுக்கு மக்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றது தான் தெரியல. இது தெரியுது, இன்ஃபர்மேஷன் தெரியுது, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களாங்கிறது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் தான். ஏன்னா அந்த மதர் நினைச்சாலுமே வீட்டில் உள்ளவங்க விடமாட்டாங்க, 3 மாதம் ஆயிடுச்சு போதும், மேல் பால் கொடு, பால் பத்தலை, குழந்தை அழுது பால் பத்தலை, கஞ்சி கொடு, இட்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா குழந்தைனா சப்பியாக இருக்கணும், இந்த லீனாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ள எல்டர்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, வேற ஏதா கொடு வேற ஏதா கொடு அப்படிம்பாங்க. அதனால முதற்கட்டமாக வீட்டில் உள்ளவங்க அந்த மதருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும், நீ கூட 6 மாதம் கொடு உனக்கு வரும், நீ சாப்பிடு, நீ சாப்பிட்றது மூலயமா வரும் அப்படிங்கிற அந்த சப்போர்ட் வந்து வீட்டில் கொடுக்கணும். ஸோ முதல் 6 மாதம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி தாய்ப்பால் மட்டும்தான், ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாலியே எல்லாமே இருக்குது, அந்த தேவையான ஸ்வீட்னஸ் முதற்கொண்டு தண்ணி முதல் கொண்டு ஃபேட்டு ப்ரோட்டீன் எல்லாமே பேலன்ஸ்டாக அந்த குழந்தைக்கு அதோட சின்ன வயிறுக்கு எப்படி டைஜஸ்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக டெய்லர்ட் மேடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த பால். அதனால் ஃபர்ஸ்ட் 6 மாதம் பால் மாத்திரம் தான். 6 to 1 year வரைக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேஜர்லி நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்கணும், கூட வேணால் இந்த கஞ்சி, இந்த சத்துமாவு கஞ்சி மாதிரி சொல்கிறது, இந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது, பாயில்டு வெஜிடபிள்ஸ் ஸ்மாஷ்டு இது மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எஸ்கேப் ஆயிடக்கூடாது, 6 மாதம் முடிஞ்சிருச்சு, என்னோட டர்ன் முடிஞ்சிருச்சு, ஸோ குழந்தைக்கு நிறைய நான் மற்ற ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு தாய்ப்பால் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்னு தான் சொல்கிறோம், பிரெஸ்ட் மில்க் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, கொடுக்க போகிற சாப்பாடு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணுமே ஒழிய அது மேஜர் ஃபுட்டாக இருக்கக்கூடாது. ஸோ தாய்மார்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் கூட தாய்ப்பால் தான் மிக முக்கியமான சாப்பாடு அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா எப்போ நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவல் ஆன்சர்ஸ் எதுவுமே கிடையாது, அந்த குழந்தை விருப்பப்படுற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு கொடுக்க முடியுன்ற காலகட்டம் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். 2 வயசாயிடுச்சு 3 வயசாயிடுச்சு நிப்பாட்டு குழந்தை உங்ககிட்டயே ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க, 2 வயசுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா மூர்கதனம் ஜாஸ்தியாயிரும் குழந்தைக்கு அதனால கொடுக்காது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து லைஃப்ல அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கிஃப்ட், ஒன் டைம் கிஃப்ட் மாதிரி லைஃப் லாங்காக அந்த குழந்தைக்கு சத்து சேர்க்க போகிறது அந்த தாய்ப்பால் தான். ஸோ அதனால் அந்த குழந்தை விருப்பப்படுற வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் நிப்பாட்டணும் சில சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும், அந்த அம்மா வேலைக்கு போகிற மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கலாம், வீட்டில் பெரிய சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அது கொஞ்சம் ஜென்டிலாக நிறுத்தணும். அப்ரப்டா இன்னைக்கு வரையும் கொடுத்துட்டு இருந்த நாளையிலிருந்து கிடையவே கிடையாது, நான் வந்து வேப்பெண்ணையை தடவுறேன் அதை தடவுறேன் அப்படின்னு அப்ரப்டா ஸ்டாப் பண்ணும்போது அந்த குழந்தையினால அதை ஏற்றுக்க முடியாது. அது வந்து அந்த அம்மாவோட நல்ல பாண்டாக இருக்கு, அந்த ஸ்மெல்லு அந்த சூடு அந்த புசு புசுன்னு இருக்கிற அந்த இடம் வந்து அந்த குழந்தைக்கு அவ்வளோ சென்சிட்டிவான ஏரியா, நல்ல பாண்ட் பண்ணுறதுக்கான ஏரியா. அது திடீர்னு இல்லைங்கும் போது அந்த குழந்தை ஏக்கமாயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணலாம். மூணு தடவை நீங்கள் ஃபீட் பண்ணுறதுங்கன்னா அது ரெண்டாக மாற்றலாம், ஒன்னா குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா தான் அந்த வீனிங் ஸ்டேஜ் கொண்டு வரணுமே ஒழிய அப்ரப்டா ஸ்டாப் பண்ணணும்னா அது பெரிய இஷ்யூஸ்ல கொண்டு போய் முடிக்கும். ஓகே, ஸோ கிராஜுவலா கொண்டு போ.
1: மேம், இதுக்கு முன்னாடி பிரெக்னன்சியில் நம்ம நிறைய கட்டுக்கதைகள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங்லேயும் நிறைய கட்டுக்கதைகள் கேட்டிருப்போம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் உங்களோட அழகு போயிடும், அடுத்த நெக்ஸ்ட் இருக்க குழந்தைக்கு வந்து பத்தாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் லைக் வந்து இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட கட்டுக்கதைலாம் என்ன?
0: கேள்விப்பட்ட கட்டுக்கதைகள் இப்போ ரீசெண்டாக நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். தலை குளிச்சுட்டு வரதுக்குள்ளே குழந்தை அழுவா எடுத்து பால் கொடுத்தேன்னா தலைக்கு ஊத்திட்டு பால் கொடுக்குறியா, என்னமோ டைரக்டா ஒரு டாப் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரூ. ஸோ தலை குளிச்சுட்டு தாராளமா குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். எப்போ குழந்தைக்கு கோல்டு பிடிக்கணும், நமக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, நம்மளோட ஜெர்ம்ஸ் பாக்டீரியாஸ் போய் குழந்தைய நம்ம தும்பும் போது பக்கத்துல குழந்தை இருக்குன்னா அதுதான் போய் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும். இல்ல வேற யாருக்கா கோல்டு பிடிச்சிருந்த அந்த ஜெர்ம்ஸ் வந்ததுனா தான் கோல்டு பிடிக்கும் ஒழிய நம்ம தலை குளிச்சுட்டு பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு எதுவும் ஆக போறது இல்லை. இன்னொன்னு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னா நீ நிறைய பால் குடி அப்படிம்பாங்க. இது என்ன கனெக்ஷன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த நமக்கு பால் சுரக்கிறது வந்து முழுக்க முழுக்க சப்ளை ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. குழந்தை எந்த அளவுக்கு எடுக்குதோ அந்த அளவுக்கு அங்கே உற்பத்தி ஆகும். ஸோ குழந்தை வந்து நம்மகிட்ட எவ்வளோ பால் உறிஞ்சுது அதில் தான் இருக்குது. நம்ம ஒரு லிட்டர் பால் குடிக்கிறோமா 100 ml பால் குடிக்கிறோமா அது மேட்ரே கிடையாது. ஸோ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல், அந்த பால் சுரக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் மேபி இருக்கலாம். பால் குடிக்கிறதுனால பால் உங்களுக்கு உற்பத்தி ஆகலாம். என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ளூயிடாக இருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ தண்ணி ஆகாரங்கள் நிறைய எடுக்கணும், மோர் சூப்பு தண்ணி இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு பால் நிறைய சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பால் குடித்தா பால் வருங்கிறது ரொம்ப பெரிய மெத்து. இன்னொன்று வந்து இந்த பிரஸ்ட் சைஸ் கூட வச்சு சொல்வாங்க, ஃபிளாட்டா இருக்கிறதுனால உனக்கு பிரஸ்ட் சின்னதா இருக்கு உனக்கு பாலே இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ பிரஸ்ட் சைஸுக்கும் பால் சுரக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரிய பிரஸ்ட் உள்ளவங்க பால் இல்லாம தவிக்கிறதையும் பார்த்துருக்கோம், சின்ன பிரஸ்ட் உள்ளவங்க தானம் பண்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால பிரஸ்ட் சைஸ்க்கும் பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை.
2: மேம், இப்போ நம்ம வந்துட்டு ஐ டொனேஷன் கேள்விப்பட்டிருப்போம், பிளட் டொனேஷன் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கிறது வந்துட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் அப்படின்னா என்ன மேம், யாரெல்லாம் வந்துட்டு பிரெஸ்ட் மில்கை டொனேட் பண்ணலாம், அதோட ப்ராசஸை கொஞ்சம் விளக்கங்க மேம்.
0: கண்டிப்பாக. ஸோ இருக்கிறதுலே பெரிய தானம் வந்து இந்த பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் தான் நான் சொல்வேன். ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் வந்து என்ஐசியூவில் இருக்கு, 6 months பிறந்த குழந்தைங்க, 7 months பிறந்த குழந்தைங்கள்லாம் என்ஐசியூவில் இருக்கு. அவங்களால அவங்களோட தாய்மார்கள் கிட்ட போயிட்டு சக்கல் பண்ணி எடுக்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைக்கு இருக்காது. ஏன்னா ஒரு அம்மா கிட்ட போயிட்டு அந்த குழந்தை தாய்ப்பால் உறிஞ்சிறது வந்து ஈஸியான வேலை கிடையாது. அந்த ரெண்டு சீக்ஸும் வேலை பண்ணணும், அந்த இந்த ஈர் போய் அதை ப்ரெஸ் பண்ணணும், பெரிய கஷ்டமான வேலை. ஸோ அந்த என்ஐசியூவில் இருக்கிற குழந்தைனால அது பண்ண முடியாது. ஸோ எந்த தாய்மார் வந்து தன்னோட குழந்தைக்கு பிரெஸ் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்களோ அத்தனை தாய்மாருமே வந்து டொனேட் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணுங்கிறதுல தன்னோட குழந்தைக்கு ஊட்டிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு குழந்தைக்கும் அவங்க ஊட்டலாம். ஸோ இந்த டொனேட் பண்ணுறதுனால எனக்கு பால் குறைஞ்சிருமா, என் குழந்தைக்கு பத்தாமல் போயிருமா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ பால் எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவங்க பால் உற்பத்தி ஆகும். நான் இன்றைக்கி 100 ml என் பிரஸ்ட்லேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பிரெயின் அவ்வளோ அழகாக டிசைன் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 120 ml நான் ப்ரொடியூஸ் பண்ணோம், நிறைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து 120 ml தான் அது வந்து பிரெயின் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் சயின்ஸ் நம்ம உடம்புல இருக்குது, அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பிரெஸ்ட் என்கார்ஜ் ஆகுது. பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் அஸ் இன் நிறைய பால் இருக்குது, பால் கட்டிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதை சுரந்து கீழே கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி கொட்டாம நிறைய ஃபேஸ்புக்ல குரூப்ஸ் இருக்கு. அமிர்தம் பிரஸ் மில்க் டொனேஷன் கூட ஒன்று இருக்கு. ஸோ அவங்க எல்லா சைட்லயுமே வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ உங்க ஏரியா பக்கத்துல எந்த பிரஸ் மில்க் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் சர்ச் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களே வாலண்டியர்ஸ் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பிரஸ் மில்க் ஸ்டோர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு பர்டிகுலர் கவர் இருக்கு. ஓகே, அந்த கவரை வச்சுட்டு அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரீசரில் போட்டோம்னா வாலண்டியர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க அதை ட்ரீட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால யாருக்குமே பிரஸ்ட் என்கவரேஜ் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அதை வீணாக்க

0: எவ்வளோ தூரம் நம்மளால் பிரஸ்ட் பண்ண ஃபீட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த ரிஸ்க்கு ரொம்பவே குறையுது. அண்டு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி யாருக்கும் எந்த காரணமும் தெரியல, இதனால தான் வருது அப்படிங்கிறது நிர்ணயமாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போதெல்லாம் இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கலாம். எவ்ரி உமன் ஹூஸ் அபவ் 35 இயர்ஸ் இல்லையா, குளிக்க போகும்போது நம்மளோட அந்த பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கா. ஸோ பிரெஸ்ட்டில் மட்டும் பார்க்காம நம்ம ஆம்பிட்டோம் கொஞ்சம் செக் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஒரு பட்டாணி அளவு ஏதாவது கட்டி தெரிஞ்சால் கூட உடனடியாக நம்ம வந்து ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணலாம். இல்லை நிப்பிலிருந்து ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் வருது, பிரெஸ்ட் சைஸ் திடீர்னு ஏதோ பெருசாகுது இல்லை கம்மியாகுது, பிரெஸ்டில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து ஏதா இச்சியாக இருக்குது, ஸ்கேலியாக இருக்குது, கலர் மாறுது, இந்த மாதிரி எல்லாம் ஏதா அப்னார்மலாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த பிரெஸ்ட் பகுதியில் நீங்கள் டாக்டர் அணுகலாம். ஸோ தட் ஏன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கேன்சர்ஸ் விச் கேன் பி ட்ரீட்டட் வெரி ஈஸிலி, முன்னாடியே கண்டுபிடிச்சோம்னா. அதனால் குளிக்கும்போது ஒரு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கிறது நல்லது. அதை தொட்டு பார்த்தோம்னாலே நமக்கு லம்ப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பெரும்பாலும் நம்ம தவிர்க்கலாம் பிரெஸ்ட் கேன்சர்ஸ்.
1: மேம், எந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுனாலும் சோஷியல் மீடியா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்க நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க மேம்?
0: அவேர்னஸ் அப்படிங்கும்போது பிரெஸ்ட் ஃபீடிங், இப்போது எனக்கு வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தை இருந்ததுனால ஸோ நான் என்னெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன், ஏன்னா நான் ஒரு எஜுகேட்டராக இருக்கும்போது எனக்கே ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ், கொஞ்சம் குழந்தை அழுதா கூட பால் பத்தலன்னிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் போடலனாக்கா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கே அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்பொழுது மற்றவங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்கும். ஸோ அந்த தருணங்களெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் போட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ரியல் டைமில் நடக்கிறது அதை அப்படி கேப்சர் பண்ணி என்னோட இன்ஸ்டா பேஜில் போடுறது தான், அப்படி தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது கொஞ்சம் மும்முரமாக இறங்கணும், இப்போ இது பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்குன்றதுனால கொஞ்சம் நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு என்னோட பேஜில் போயிட்டுருக்கேன் சோஷியல் மீடியாவில்.
1: வெரி கிரேட் மேம், ஆல் தி பெஸ்ட்.
0: தேங்க்யூ.
2: ரொம்ப அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிங்க மேம். ஸோ கடைசியாக ஒரு சைல்ட் பர்த் ட்ரைனரா எங்க லிசனர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க சொல்ல விரும்பும் பேரண்டிங் டிப் என்ன மேம்? அப்புறம் வந்துட்டு நியூ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க பேரண்டிங்கா இருந்தாலும் சரி ஒரு சைல்ட் ஹெல்த் எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: ஓகே, பேரண்டிங் டிப் அப்படின்னாக்கா யாருமே பர்ஃபெக்ட் பேரண்ட்டும் கிடையாது, பர்ஃபெக்ட் சைல்டும் கிடையாது. நம்ம டக்குன்னு என்ன பார்ப்போம்னாக்கா பக்கத்து வீட்டில் ஐயோ அவங்க சூப்பராக அந்த குழந்தை நச்செல்லாம் சாப்பிடுதே, என் குழந்தை சாப்பிடவே இல்லையே அப்படிம்பாங்க, அவங்க வந்து குழந்தைகிட்ட கோவமே பட மாட்டுறாங்க, நான் ஓயாமல் கோவப்பட்டுட்டு இருக்கேன்னு இந்த கம்பேரிசன் தான் வரும். ஸோ யாருமே அவங்க வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரியாக இருக்கும், நம்ம வீட்டு சூழ்நிலை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிற ஒரு பேரண்டிங் டிப் எல்லா வீட்டுக்கும் பொருந்தாது, எல்லா நாட்டுக்கும் பொருந்தாது, அது வீட்டுக்கு வீடு மாறுபடும். இது இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் பர்ஃபெக்ட் பேரண்ட்டும் கிடையாது, பர்ஃபெக்ட் சைல்டும் கிடையாது. தப்பு பண்ணுங்க, தப்பு பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஆமாம் நான் தப்பு பண்ணிவிட்டு அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களை ஈஸியாக வளர்த்துடலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு நான் சொத்து சேர்க்குறேன்னு ஓயாமல் ஓடி ஓடி உழைச்சிட்டு இங்கே குழந்தைங்களை கன்சிடர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நம்ம இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகுது 1 hour ஆகுது அவங்களோட உட்காந்து கண்ணு கண்ணு பார்த்து பேசி சிரித்து மற்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அசெட்டை பில்ட் பண்ண போகிறோமே ஒழிய லைஃப் ஸ்கில்லை பில்ட் பண்ண மறந்துடுறோம். எப்படி திங்க் பண்ணணும், எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் சொல்லிக் கொடுங்க, வீட்டில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, நம்மள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படி உதவணும், எப்படி ஆனஸ்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் பெரிய அசெட்டாக இருக்குமே ஒழிய நம்ம சேர்த்து வைக்கிற வீடோ காரு பங்களா இது வந்து இன்றைக்கி இருக்கோ நாளைக்கு இல்லாமல் போயிடும். பட் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒவ்வொரு வேல்யூஸ் அண்ட் வேர்ச்சுவஸ் அந்த குழந்தைக்கு அது காலம் முழுக்க அது வந்து ஒரு பெரிய அசெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பேரண்டிங் வந்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ணவே முடியாது. நோ பர்ஃபெக்ட் பேரண்ட், நோ பர்ஃபெக்ட் சைல்ட், என்ஜாய் த பேரண்டிங் அவ்வளோதான்.
2: ரொம்ப அழகா உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க சிஆர்எஸ்க்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு, ஸோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம் நீங்க வந்ததுக்கு, இவ்வளவு அழகான இன்ஃபர்மேட்டிவான நிறைய பேரண்டிங் டிப்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: Thank you so much.
2: மக்களே ரொம்ப அழகான இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்க டியூன் இன் பண்ணுங்க. இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஆர் பிரைம்.
1: ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் படவ கூப்பி பேசுறேன், ஆக்டர், ஸ்டாண்ட் அப் காமெடியன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது செம்மவெட்டு. இது எம்ஓபி வைஷ்ணவோடைய சமுதாய வானொலிங்கிறதுனால சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ளவர்கள் இதை கண்டிப்பா கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்ல, எல்லாரும் இதை கேட்டே ஆகணும். நிறைய பயனுள்ள பல விஷயங்கள் இதுல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல எனக்கு என்ன அக்கறை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சமுதாயத்துல சுற்றுப்புற சூழல் பத்தி எனக்கு மிகவும் கவலை உண்டு, அக்கறை உண்டு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாம எல்லா இடத்துலயுமே எங்க போனாலுமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். டீ கடையில இருந்து வீட்டுல வரைக்கும் எல்லாத்துலயும் பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். யூஸ் பண்றது தப்பு இல்ல, பட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம விசிறி கடைசிட்டு போயிடுறோம். இதனால வந்து பூமிக்கும் ஆகாயத்துக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் உண்டாவது. ஒரு குளோபல் வார்மிங் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இதை நம்ம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவோம். பேசிக்கா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமே இருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணால் அதை ப்ராப்பராக எப்படி நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம அழிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே பையை எடுத்துகிட்டு போங்க. டெஃபரெண்டாக கடையில் கொடுக்குற பிளாஸ்டிக் கவர் வாங்காதீங்க. டீ கடையில் பிளாஸ்டிக் கப்பில் கொடுத்து அதை குடிக்காதீங்க. பேப்பர் கப்பில் குடிங்க. எல்லாம் பேப்பர் பிளேட் யூஸ் பண்ணுங்கள் பிக்னிக் எங்கே போனாலும். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு மரத்தை வெட்டிங்கன்னா 4 மரம் நீங்கள் நடணும். ஓகே. ஸோ மரத்தை வெட்டுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிரைம் அப்படின்ற ஒரு சட்டத்தை நம்ம அரசாங்கம் கொண்டு வரணும். ஸோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் என்வாரன்மெண்ட். அதுதான் என்னுடைய மெசேஜ். ஸோ வி ஷுட் லீவ் அ கிளீன் அண்ட் அப்சல்யூட் ஃபண்டாஸ்டிக் வேர்ல்ட் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். நீங்கள்லாம் வந்து இப்போ காலேஜ் எஜுகேஷனை முடிச்சுட்டு சமுதாயத்தில் ஒரு பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் லீடர்ஷிப் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டிஸோட வெளில வர போறீங்க. ஸோ அதனால இந்த பேசிக் தாட் உங்கள் எல்லாருக்கிட்டே இருந்தால் டெஃபினட்டாக வி கேன் ப்ரொடெக்ட் அவர் என்வாரன்மெண்ட். திஸ் இஸ் படவா கோபி.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும்போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இதை நம்ம நாடு சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் பூஞ்சோலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது உங்கள் சுகன்யா. இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியில இன்னைக்கும் ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருமே குட்டீஸா இருக்காங்க. அவங்களை பார்க்க எனக்குமே ஆர்வமா இருக்குச்சா, அவங்க நம்மளுக்காக என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நேயர்களே, நீங்களும் ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க அவங்க கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேரு?
1: என் பேர் விக்னேஸ்வரன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து புக்ஸ் படிக்கிறது. என்னோட ஆம்பிஷன் வந்து சயின்டிஸ்ட் ஆக.
0: சயின்டிஸ்ட்? பரவாயில்ல பரவாயில்ல. சரி, உனக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் யாரு?
1: தாமஸ் ஆல்வா எடிசன் அண்ட் ஐன்ஸ்டீன்.
0: பா, பெரிய எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் கேக்கலாம். உங்க பேர்?
2: என் பேர் சரோமியா. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன். எனக்கு வந்து புக் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஏன் தெரியுமா? நான் வந்து டிராஃபிக்கை கட்டுப்படுத்தி அதுக்கு மெயின் பாலம் கட்டணும். அதனால தான் நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஏன் தெரியுமா? நான் வந்து டிராஃபிக்கை கட்டுப்படுத்தி அதுக்கு மெயின் பாலம் கட்டணும். அதனால தான் நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
0: பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம் போல இருக்கு. எந்த மாதிரி கனவுகள் மட்டும் இல்லாம அதுல என்ன நிறைவேற்ற போறேன் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் குட்டீஸ் கிட்ட போலாம். உங்க பேர்?
3: என் பேர் சூர்யா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய ஹாபி பாட்டு கேக்கிறது. நான் வந்து விளையாட்டு வீரர் தோனியாக விளையாட ஆசைப்படுறேன்.
0: நம்ம கேப்டன் தோனி மாதிரியே இருக்காருங்க. அவரை நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரி நெக்ஸ்ட் பாக்கலாம். உங்க பேர்?
4: என் பேர் ஸ்ருதி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து ஃபுட்பால். நான் வந்து என்னோட ஆம்பிஷன் வந்து கலெக்டர். ரோல் மாடல் வந்து இறையன்பு சார். என்னோட வருங்காலத்தில் நான் மிகப்பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இறையன்பு சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாவட்ட கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன்.
0: இறையன்பு சார், நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியுங்க, ஆனால் குட்டீஸ்லேருந்தே இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு இறையன்பு சார் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷன் இருக்க தான் செய்யுது. எனக்கு கூட இறையன்பு சார்னா ரொம்பவே பிடிக்கும். வாங்க நெக்ஸ்ட் குழந்தைகிட்ட கேட்கலாம். உங்களோட பேர்?
5: என் பேர் சி ஜினிமோல். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து மியூசிக் கேட்கறது. ஐ வாண்ட் டு பிகம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. மகாத்மா காந்தி, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் உண்மையே சொல்லுவார். நாட்டுக்காக ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்.
0: காந்திஜி எல்லாம் ஒரு பெண் உருவத்துல பாக்கலாங்க இங்க. சரி நெக்ஸ்ட்.
6: என் பேர் வந்து எஸ் பவதாரணி. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து பாட்டு கேட்கறது. என்னோட ஆம்பிஷன் வந்து நான் வருங்காலத்துல டாக்டரா வரணும்னு. நான் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
0: அப்ப என்னால வந்தா ஊசி போடுவீங்களா? பரவாயில்லையே, ரொம்ப கியூட்டா பேசுறாங்க. சரி நெக்ஸ்ட்.
7: என் பேர் நிவேதா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து பிளேயிங் செஸ். அப்புறம் என்னோட ஆம்பிஷன் வந்து ஐபிஎஸ் கிரண் பேட்டி மாதிரி ஒரு நல்ல போலீஸ் ஆகணும். அப்புறம் எல்லாரோட பிரச்சனையை தீர்க்கணும் தான்.
0: ஐபிஎஸ் அங்க பார்க்கவே பயமா இருக்கே. சாங்க நெக்ஸ்ட் நகர்ந்து போயிடலாம். அவங்க பேர்?
8: நான் எஸ் ரம்யா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஹாபி ஸ்டாம்ப் கலெக்ஷன். நான் வந்து ஒரு நல்ல டீச்சர் ஆகணும். என்னோட அனுமிஸ் மாதிரி நான் ஒரு நல்ல டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோட ரோல் மாடலும் அனுமிஸ் தான்.
0: பரவாயில்லையே, டீச்சரால

0: நிறைய பேரை உருவாக்க முடியும். ஸோ நீங்களும் ஃபியூச்சர்ல நிறைய பேரை உருவாக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நீங்க?
1: நான் ரேவதி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து ஸ்டோரி புக் படிக்கணும்னு தான். என்னோட ஆம்பிஷன் வந்து ஆர்கிடெக்ட். நான் எல்லாருக்கும் வீடு கட்டணும், அது மாதிரி நல்ல ஒரு வீடு.
0: குட். நெக்ஸ்ட்.
2: என் பேர் திவ்யா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் வந்து கலெக்டர். ஏன் நான் இது ஆகணும்னா, நிறைய தப்பு நடக்குது, அது கண்டிப்பா நான் தட்டி கேட்டு அவங்களுக்கு நல்லபடியா செஞ்சு தருவேன்.
0: ஒரு நேர்மையான கலெக்டரை கூட இங்க பாக்கலாம். இங்க ஏகப்பட்ட பேர் ஒவ்வொருத்தரும் நிறைய கனவுகளோட பயணிக்கிறாங்க. ஒருத்தர் கலெக்டர், சயின்டிஸ்ட், கிரிக்கெட்டர், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி ஒரு குட்டீஸ் எல்லாம் பார்க்கும் போது நமக்கே ஒரு இன்ஸ்பயர் ஆகுது. இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பேரை தெரிஞ்சிருக்கு. இப்ப பெரிய பெரிய ஆளுங்களை, கிரண் பேடி இருக்கட்டும், இரண்பு ஐஏஎஸ் சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க திறமையை வந்து வெளிப்படுத்தினாங்க. அவ்வளவு பெரிய மனுஷங்கள்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இவ்வளவு பேர் வந்து நமக்காக எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நவரத்தனங்களை பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு சொன்னாங்க. நவ அப்படின்னாலே 9. நம்மளுக்கு நவ அப்படின்னு என்ன ஞாபகம் வருது? நவ கிரகங்கள், நவராத்திரி, நவரத்தினங்கள், இந்த மாதிரிதான் ஞாபகம் வருது. நம்மள எப்போ உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வருதோ அங்கேயே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுதுங்க. இது உயிருள்ள பொருட்கள்னு இல்ல, உயிர் இல்லாத பொருட்களுக்குமே தகும். அந்த வகையில நவரத்தினங்களுக்குள்ள நான் தான் உயர்ந்தது, நீ தான் தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்தா எந்தெந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்படும், எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத வந்து ஒரு சிறு நாடகமா நமக்காக காமிக்க போறாங்க. என்ன நேர்களே, கேட்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க போய் கேட்கலாம்.
3: நவரத்ன மாலை தமிழ் நாடகம்.
4: ஒரு தாய் தன் குழந்தையை தாளாட்டும் போது முத்தே, பவளமே, மாணிக்கமே என்று நவரத்தினங்களையும் உவமையாக்கி பாடுவது நம் தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள பண்டைய மரபாகும். முகலாய சக்கரவர்த்தியான அக்பரின் அவையில் உள்ள நவரத்தினங்களை போல எங்கள் நாடகத்தில் வரும் நவரத்தினங்களுமே தத்தம் பெருமையை கூறும் இந்த நாடகத்தை கேட்டு ரசிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், கேட்டு மகிழ்வோம்.
5: நான் யார் தெரியுமா? உலகில் 3/2 பாகம் கடலால் சூழப்பட்டுள்ளது. அந்த கடலிலிருந்து பிறந்தவள் நான். என் பெருமையை அறியாத இவர்கள் என்னுடன் போட்டி போட முயற்சி செய்கிறார்கள். அருணகிரிநாதர் முருகனின் பல் வரிசையையும் அவன் செழிப்பையும் வைத்தே முத்தை தருபத்தி திருநகை என்று என்னை உவமையாக்கியே பாடியுள்ளார். ஆகவே முத்தாகிய நானே முதலில் தோன்றியவள் என்று உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமா?
6: முத்து என்னுடைய பெருமையை தெரியாமல் பேசிவிட்டது. உங்களுக்கு நிறங்களின் அருமை தெரியுமா? பச்சை நிறத்தை பற்றி கண்ணீர் இனிமையும் குளிர்ச்சியும் தருவது பச்சை நிறம். மரகத பச்சை, மாயிலினும் இச்சை என்று பெரும்புலவர்களால் வர்ணிக்கப்பட்டவன் நான். உலகை காக்கும் கடவுளான திருமாலுக்கே என்னை பிட்டு பச்சை மாமலை போல் மேனி என்று பாடியுள்ளார் பெரியாழ்வார். ஆகவே நானே உங்களில் சிறந்தவள். ஓ வைரமா, நீ என்ன சொல்ல போகிறாயோ? எதற்காக வீண்வாதம் செய்து வேதனை படுகிறீர்கள்? பூலோக நட்சத்திரம் என்று புகழ்ந்து கூறப்படும் என்னை பற்றி அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரவர்கள் பற்றும் வைரப்படைவாள் வைர பகைவருக்கு யமனாக எடுத்தவளை என்று கூறியுள்ளார். ஆகவே வெண்மையாக தோன்றினாலும் எல்லா நிறங்களும் என்னுள்ளே இருந்து வாரிக்கொட்டும் நான் தான் தரட்டில் உயர்ந்தவள்.
7: உலகில் எல்லை இல்லாத ஒன்று உண்டெனில் அது கடலும் வானமும் தான். அதன் நிறம் என்ன? நீலம்தான். ஆளிலே மேல் பள்ளி கொண்டவனும் அர்ஜுனனுக்கு இதே உபதேசித்த கண்ணனும் நீல நிறம் உடையவன், நீலமேக சாமலன் என்று போற்றப்படுபவன். இது தெரியாத உங்களுக்கு அத்தகைய பெருமையுடையவள் நான்.
8: நீலத்திற்கு வீண் தற்பெருமை. உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்து ஆகாது. அதுபோல நீங்கள் என்னதான் பெருமைப்பட்டாலும் எனக்கு நிகர் நானே. காலையில் தோன்றி மாலையில் மறையும் சூரியனின் நிறம் சிவப்பு. அதற்கு எடுத்துக்காட்டாக நான் விலகுகின்றேன். நாவுக்கரசர் என்னை சிவபெருமானின் திருமேனியோடு ஒப்பிட்டு பவளம் போல் மேனி என்றும், பெரியாழ்வார் திருமாலின் வாயரகை பவளவாய் கமலசிங்கன் என்று போற்றி பாடியுள்ளார். ஆகவே நானே உங்களில் உயர்ந்தவன்.
9: மாலைக்கு மனமும் அழகும் தருவது புஷ்பமாகும். பாட்டிற்கு சுவையும் பெருமையும் தருவது பண்ணினும் ராகம். அத்தகைய இரு பெரும் சிறப்பையும் ஒரு பெரும் சிறப்பாக உடைய என்னை அமிர்த சொருபியான அம்பிகையை தாமரை தடாகத்தின் குளிர்ந்த நீருக்கு நிகரான என் குளிர்ந்த தன்மைக்கு ஒப்பிட்டு சஞ்சல ரோகன் சிறந்த சிறப்புடையவள். ஓ மாணிக்கமா, நீ என்ன சொல்ல போகிறாயோ?
0: தெய்வ இசை மணக்கும் திருவாசகம் பாடிய மாபெரும் மாணிக்க வாசகர் காணிக்கை கோடி தந்தாலும் மாணிக்கம் ஒன்றுக்கு இணையாமோ என்று பாடியுள்ளார். ஆகவே நான் சொல்லவே வேண்டாம், உங்கள் எல்லோரிலும் நான் தான் உயர்ந்தவள்.
4: போதுமா உங்களின் தற்பெருமை? என் பெருமையை அறியாத இவர்கள் அறியாமலேயே பேசுகிறார்கள். எனக்கு இப்பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? உலகில் மங்களமானதும் பூஜிக்கப்படுவதும் நான். தீ மேலிடினும் திடமாயிருப்பவள் ஆதிபராசக்தியை கோமேதகமே குளிர்வான் நிலவே என்று அபிராமி பட்டர் பாடியுள்ளார். எனவே உங்கள் அனைவரிலும் நானே சிறந்தவள்.
9: எட்டு ரத்தினங்களும் என்னுடைய மேன்மையை அறியாமல் புரியாமல் பேசிவிட்டார்கள். சுவை, நிறம், குணம், மனம் அனைத்திலும் இனிமையுடன் கூடியது. தேனின் பளபளப்பையும் மேலான ஒளியையும் பெற்று திகழ்வது வைடூரியம்தான். அடியார் முடிவாள் வைடூரியமாக போற்றப்படுபவளும் நான் தான். எனவே நானே உங்கள் அனைவரிலும் சிறந்தவள், உயர்ந்தவள்.
10: நிறுத்துங்கள், உங்களில் யார் உயர்ந்தவள் என்று வாதத்தில் உண்மையில் உயர்ந்தவள் உங்களை தங்கிய தங்கத்தினால் செய்யப்பட்ட தங்க கம்பியாகிய நான் தான். இதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு விதத்திலும் பெருமையுள்ளவர்கள். ஆனால் உங்களை ஒன்றாக்கி சமமாக்கிய என்னை மறந்து விட்டீர்கள். ஒற்றுமை இழந்து உதிரியாக்கி விட்டீர்கள். ஆனால் இவற்றை மீண்டும்

0: சொல்கிறேன்.
1: தங்க கம்பி நவரத்தினங்களை ஏற்றுக்கொண்டு நவரத்தின மாலையாக ஜொலித்தது.
0: ஒற்றுமையே உயர்வு, அதை கற்றறிந்தால் மகிழ்வு.

என்ன நேர்களே, விளைவுகள் பிரச்சனைகளை பத்திலாம் பயங்கரமா தெரிஞ்சதுல இவங்க பேசினது, இவங்க ஒரு நாடகமா நம்மளுக்கு காமிச்சதுலயே தெரிஞ்சது. ஒரு பிரச்சனைகள் எப்படி வந்து வருது, உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையினால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. சோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கணும். எல்லாருமே உயர்ந்தவங்க, எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தான் இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப உலோகங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் தங்கம் வந்து ரொம்ப பெருசு, வெள்ளி வந்து அதை விட சின்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உண்மையே கிடையாது. இப்ப நம்ம காலில் மெட்டி எல்லாம் வந்து யாரும் தங்கத்துல செஞ்சு போட மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து வெள்ளி தான் உயர்ந்ததா இருக்கு. சோ எல்லாருக்குமே ஒரு பார்ட் இருக்கு, எல்லாருமே ஒவ்வொரு வகையில உயர்ந்தவங்க தான். இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல கருத்தையும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட நிகழ்ச்சி நாளைக்கும் தொடரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகன்யா. இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: 97.8.
1: Hi, this is Leon James and you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. My social message would be just be good people, be kind and just help everyone, I guess. So, hi, na Leon James. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Today's interview is about time management in the day-to-day life. The interview will sensitize the listeners and create awareness for youngsters to make them realize how important time is. Today's guest will highlight the importance of time and help us become more organized and

0: you know, scheduling their own time. It could be a political leader, it could be a businessman, it could be a sportsman, or it could be an artistic guy, it could be a musician. How they are scheduling their time. If you look at their own, you know, scheduling, you will learn many, many things from their own life. So it is going to be a learning experience if you look at those biographies. These biographies can reveal a lot of secrets to you. You have to just choose one role model in your life. Nowadays, we have role models for different kind of aspects. Supposing, Tarunya, if you are interested in music, you can choose one person, you know, for music. Let us say you are interested in sports, just choose one role model, how they are scheduling their time. So that is how I want all the young people to understand the value of their own time and value of other people also. So when you say this program is for half an hour, you need to finish it in half an hour. So that is how that is why editing takes a very, very vital role. But you look at the advertisements that we, you know, listen to in the radio or in the television, it may be short for a week, but we are able to see that advertisement well within 30 seconds or a minute. But they are conveying a very, very powerful message. And even if you look at a movie, it is just for 2 hours to 3 hours. And if you look at the one day match or, you know, nowadays 2020 match, everything is time oriented. So everyone is trying to value their time. So we must understand the value of time. As I told you earlier in this program, whatever time that we have lost, it can never, never be retrieved. So time is very important. Time is like our life. காலம் என்பது ஒரு உயிர் போன்றது, போனால் திரும்பி வராது. அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு தருணத்தையும் ரொம்ப நல்லா பயன்படுத்தணும். எஸ்பெஷலி நம்ம என்ன சொல்கிறோன்னா, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு சொல்கிறோம். பாஸ்ட்ன்றது முடிஞ்சு போன காலம், இறந்த காலம்னு சொல்கிறோம். ஃப்யூச்சருங்கிறது எதிர்காலம், அதாவது அது வந்து உடஞ்சி போன வீணைன்னு சொல்கிறோம். இது வந்து மதில் மேல் பூனைன்னு சொல்கிறோம் ஃப்யூச்சரை. ஆனால் இப்போ இருக்கிற நிகழ்காலம்னு சொல்கிறேன், அது வந்து ப்ரெசன்ட்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட்னா என்ன பண்ணுவோம், யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தால் என்ன சொல்கிறோம், வாட் இஸ் அ வேர்ட் தட் வி யூஸ்,
1: ப்ரெசன்ட்.
0: ஸோ இந்த மொமெண்ட், இந்த ஒரு நிமிஷம், இந்த தருணம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அழகான மொமெண்ட். எவ்ரி மினிட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், வி நீட் டு யூட்டிலைஸ் இட். அதை தான் லேட்டஸ்ட்டாக ஒரு படத்தில் ஒரு பாட்டில் கூட என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன. பட் எல்லாருக்குமே டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
1: Thank you so much, sir, for spending your valuable time here. It was indeed a pleasure having you here. And of course, all the tips and advices you gave us are not just meant to be noted down, but also to be followed for the rest of our lives to make our dreams a reality.
0: Thank you, my dear students, for spending a precious time interviewing me on time management. Hope it was very useful to the, you know, listeners. And I wish you all the very best. Many more programs to come in this, you know, wonderful community radio, which is very, very useful to the entire community who are listening to this. Thank you.
2: And listeners, we are sure these tips and points will help you manage your time effectively. Not just that, it's always good to find some time for yourself to follow your hobbies and passion. Until next time, this is Tarunya
1: and Bhargavi
2: on Radio MOP 107.8.
1: Our community,
2: our radio,
1: our pride.
2: Stay tuned.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
2: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

0: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சுகி சிவம் பேசுகிறேன். ஒரு பெண்களுடைய வாழ்க்கை முறையில நீங்க பாத்தீங்கன்னா, பிறருக்காக வாழுகிற ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஆனா பிறருக்காக வாழுகிறவர்கள் தங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறத சரியா கவனிக்கிறாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு குத்து விளக்கு ஏத்தி வச்சு நீங்க பாருங்களேன், ஒரு குத்து விளக்கு ஏத்தி வச்சு பார்த்தா அது எல்லா பக்கமும் பளிச்சுன்னு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா குத்து விளக்குக்கு கீழே ஒரு இருட்டு இருக்கும். ஏன்னா அந்த குத்து விளக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குதே ஒழிய அதனுடைய தண்டே அதை மறைச்சு அதுக்கு கீழே வந்து ஒரு கருப்பா ஒரு நிழல் இருக்கும். பெண்கள் வந்து குத்து விளக்கு மாதிரி தான், மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்வாங்க, மற்றவங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு போடுவாங்க, மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்லா கவனிப்பாங்க. ஆனா தங்களை கவனிச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் நான் பெண்கள் இடத்துல ரொம்ப அன்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற செய்தி, பிறருக்கு நாம எப்படி நன்மை செய்கிறோமோ அப்படி நம்முடைய உடல் நலத்திலும் நாம் அக்கறையோடு இருக்கணும். எப்படி பிறருக்கு கெடுதல் பண்ணக்கூடாதோ அது மாதிரி நம்முடைய உடம்புக்கும் கெடுதல் பண்ண நமக்கு உரிமை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாகனம், அதை கெடுத்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், சரியான நேரத்துக்கு முதல்ல சாப்பிடணும், சரியான உணவு சாப்பிடணும், சரியான அளவு சாப்பிடணும். சரியான நேரம்ங்கிறது கணவர், குழந்தைகள் இவங்கெல்லாம் வெளியில போட்டோம், அப்புறம் வந்திருக்கிறாங்க விருந்தாளி அவங்க போட்டோம், இல்லை வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் கவனிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம், காலம்பரை வந்து ஒண்ணுமே வேண்டாம், நேரம் நாம வந்து காப்பியை குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிடுவோம், இதெல்லாமே தவறு. ஏன் தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில அது மாதிரி திரும்ப திரும்ப ஒரு திரவ உணவை சாப்பிடுற போது குடல் வந்து ஒரு அளவுக்கு மேல காஃபி டீ எல்லாம் சாப்பிடும் போது வீணா போயிடும். அசிடிட்டிங்கிற அமிலத்தன்மை வந்து அதிகமா கூடி இந்த குடல் எரிச்சல் வரும். அதன் மூலமா எல்லா உணவு பழக்கமும் உணவு நஞ்சாவதற்கே விஷமாவதற்கே வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல நேரத்துல சாப்பிடணும். காலை உணவு வந்து தவிர்க்கவே கூடாது. காலை உணவு கண்டிப்பாக சாப்பிடணுங்கிறது ஒரு இயற்கை உணவு விதி. பிறகு அதே மாதிரி சரியான அளவு சாப்பிடணும், சரியான உணவு சாப்பிடணும். நல்லதெல்லாம் பிள்ளைகள் சாப்பிட்டு நம்ம மோசமானதை சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் பெண்களுக்கு இருக்கக்கூடாது. இது வீணா போகுது, இது வீணா போகுதே, பழச சாப்பிடுவோம், அதுக்கு முந்தினதை சாப்பிடுவோம், இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து பெண்கள் வெளியில வரணும். பிறருக்காக வாழணும், அதே சமயத்துல நமக்காகவும் வாழணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து பெண்களுக்கு தேவை. உணவு இது சம்பந்தத்தில் விழிப்பு உணர்வு என்பது மிக அவசியம் என்பதை பெண்கள் புரிந்து கொண்டால் ஒரு குடும்பத்துக்கு நல்லது, ஒரு குடும்பம் நன்மை அடைந்தால் அது நாட்டுக்கே நல்லது.
1: சுபதினம். This is Subhashree, Akshaya and Shruti from BCom Accounting and Finance, Shift 2, here to recite Baj Govindam, a famous Sanskrit devotional lyrics contributed by Adi Shankaracharya. Here we go.

0: एतत् MOPCRS 107.8 अस्माकम् आकाशवाणी अस्माकम् समुदायः अस्माकम् अभिमानः
1: हेलो चेन्नई
2: நீங்க கேட்டிட்டு இருக்கது
3: MOP சமுதாய வானொலி 107.8
4: எனக்கு ஒரு வேலை எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா
5: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா
6: பஸ்ல தான் உரசறாங்க வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா
7: நான் அவரை தெய்வம் மாதிரி பார்த்தேன் ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல
8: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா
9: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா
10: Presenting

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்கவுங்களோட அளவுகோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்வேன்னா, எமோஷனலா நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதா ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்க?
6: இது கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்ல அச்சமில்லன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்குன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒண்ணு பிடிச்சிக்கலாம், நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு எது கொடுக்கறது. சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டப்புறம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கும். நம்ம அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திர ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம். மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே. முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே பேசிக்கா வயத்து ரொப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிக்கும். என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழியை வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே பொழுது கோவை கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. சாதாரணமா வீடை பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம். நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கிறது தான். ஏன்னா எல்லார்கிட்டையும் எல்லாம் நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ணா?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும்பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோடை கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான். சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்ல, நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். ஏன்னா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும், இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும்பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது.
5: அவ்வளோ கேரிங்கா.
6: If that particular soul doesn't decide, the soul தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. The soul decides only. It comes to the parents.
5: நீங்க அவ்ளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
6: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைய எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பல விதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே. எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும், அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியாயிரேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டு பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதையெல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
6: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள், தே ஹேவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கிறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா பண்ண பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. நீ ராக இருக்கிறதுக்குள்ள நானே சொல்லி, இட்ஸ் மை பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட், மேக் இட் பிகின்.

0: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
1: நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு டூ வீலர்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, எப்பவுமே வந்து சிட்டியை கிளீனா வச்சுக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் அக்கறை எடுத்துக்கிறது நம்ம ஊர்ல தான். நிறைய பேர் வந்து அப்படியே குப்பையை ரோட்ல போட்டுருவாங்க, பேக்கெட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து துப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்துல இருக்கிறவங்க போறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. One thing I would like to say is that எல்லாரும் தயவு செஞ்சு கேரி சம் டிஷ்யூஸ் வித் யூ பீப்புள், ஆர் முடிஞ்ச வரைக்கும் ரோட்ல நிறைய இடத்துல குப்பை தொட்டி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, அங்கங்க போயிட்டு ஜஸ்ட் அதை துப்புறதா இருக்கட்டும் இல்ல டிராப் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துட்டு ஜஸ்ட் டிராப் இட் அட் த பிளேசஸ், அந்த டஸ்ட்பின் இருக்கிற இடத்துலயோ இல்ல குப்பை தொட்டி இருக்கிற இடத்துலயோ போய் போடுங்க. நம்ம ஊரை நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும்.
0: முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, என்னை மறந்து எந்த நிழல் போனது.
1: நான் தான் உங்கள் கௌதம் பரத்வாஜ் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. கேளுங்க, நிறைய உங்களுக்காக நல்ல நல்ல ஷோஸ் எல்லாம் லைன்ட் அப். அண்ட் ப்ளீஸ் டியூன் இன் டு எம்ஓபியின் சமுதாய வானொலி. தேங்க்யூ.

0: வணக்கம் மக்களே, இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் தான் உங்க ஆர்ஜே தனுஸ்ரீ. மற்றும்
1: நான் தான் உங்க ஆர்ஜே மெர்லின். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தனுஸ்ரீ?
0: என்ன மெர்லின், ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல போல?
1: அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா இன்னும் எந்த ஐடியாவுமே கிடைக்கல. சரி, நீ ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா?
0: ஏ என்னப்பா, இது என்ன வாரம்னு உனக்கு தெரியாதா?
1: தெரியுமே, இது வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வாரம் தானே?
0: அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி தான் பேச போறோம்.
1: அத பத்தியா? ஆனா நம்ம நேத்தே பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பேசிட்டோமே.
0: அது இல்ல, நம்ம இன்னைக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ், அதாவது நிறைப்பு உணவு பத்தி தான் பார்க்க போறோம்.
1: ஓ, காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டா? எனக்கும் இத பத்தி கொஞ்சம் விஷயம் தெரியும்.
0: அப்போ ரொம்ப நல்லதா போச்சு.
1: சரி தனு, அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபுட்னா என்னன்னு எனக்கும் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
0: சொல்றேன். தாய்ப்பாலுக்கு நிகராக ஒரே அளவு போஷாக்கு உள்ள உணவு பொருட்களை நம்ம குழந்தைங்களுக்கு தரதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி சரி, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், ஆனா இதெல்லாம் எப்பத்துல இருந்து குழந்தைங்களுக்கு தருவாங்க?
0: குழந்தைங்க பிறந்து 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் தருவாங்க. 7வது மாசத்துல இருந்துதான் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் தருவாங்க.
1: சரி சரி, ஆனா இதெல்லாம் எந்த வகையான உணவா இருக்கும்? அதெல்லாம் எப்படி அந்த குழந்தைங்களால சாப்பிட முடியும்?
0: காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்க்கு மசித்த உணவுன்னு இன்னும் ஒரு பெயரும் இருக்கு.
1: மசித்த உணவுகளா? அப்படின்னா அதை எப்படி தயாரிப்பாங்க?
0: நல்லா மசியக்கூடிய காய்கறிகளை நல்லா சுத்தம் செஞ்சு அதை வேக வச்சு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டுவாங்க.
1: இரு, காய்கறிகள் மட்டும் தானா, இதுல பழ வகைகளும் இருக்குதானே?
0: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
1: நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, எனக்கும் இத பத்தின சில விஷயங்கள் தெரியும்.
0: அப்படி என்ன, சொல்லு பாப்போம்.
1: காய்கறிகளோடு சில ஆரோக்கியமான பழ வகைகளையும் தருவாங்க.
0: அதெல்லாம் என்ன?
1: சொல்றேன் கேளு. வாழைப்பழம், ஆப்பிள், மாம்பழம், அவகாடு, இது போன்ற பழ வகைகளை தருவாங்க.
0: ஓ,
1: இரு, இது மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு நல்ல வடிச்ச சாதத்தையும் மச்சித்து தருவாங்க. அது கூட பால், பிஸ்கெட், சர்லக், இதெல்லாம் கலந்தும் கொடுப்பாங்க.
0: பரவாயில்லையே, சாப்பிடுற விஷயத்த பத்தி இவ்வளவு

0: நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே, வேற லெவல் மெர்லின் போ.
1: சரி சரி, இப்போ என்ன புகழ்ந்தது போதும், இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னா என்னன்னு அதோட பயன்கள் என்னன்னு சொல்லு.
0: சொல்றேன், இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு நம்மள மாதிரியான அன்றாட வாழ்க்கைய வாழறதுக்கான அடித்தளமா இருக்கு. குழந்தைங்களுடைய செரிமான சக்தி அதிகரிக்கும். அது வரைக்கும் ஒரே மாதிரியான ஊட்டச்சத்தை எடுத்துட்டு இருந்த குழந்தைக்கு இப்ப பல வகையான போஷாக்கு கிடைக்கும்.
1: ஆமா ஆமா, ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. சரி சரி, குழந்தைங்க வளர்றதுக்கு நிறைய ஊட்டச்சத்து தேவைதான், இத நானும் ஒத்துக்கிறேன்.
0: சரி, இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னு ஏதோ சொல்றாங்களே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா?
1: என்னடி இப்படி கேட்டுட்ட? அப்படினா என்னன்னு நான் சொல்றேன். World Health Organization என்ன சொல்றாங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் as a new process starting when breastfeeding along is no longer sufficient to meet the nutritional requirement of infants and therefore other food and liquids are needed along with breast milk.
0: மேடம் மேடம், என்ன பண்றீங்க? கொஞ்சம் எனக்கும் நம்ம நேயர்களுக்கும் புரியற மாதிரி சொல்லுங்க.
1: சரி சரி, புரியற மாதிரியே சொல்றேன். தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே பத்தாது. குழந்தைங்க நல்லா ஊட்டச்சத்தோடு வளர குழந்தைங்களோட சாப்பாட்டு முறையும் அதை கொடுக்கற முறையும் மாற்றுவது தான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்.
0: ஓ, அதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்கா?
1: ஆமா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. இன்னைக்கு உன்ன மாதிரியே நானும் இதை பத்தின நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். நம்ம கூட இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த நம்ம நேயர்களும் இதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பாங்க. சரி மக்களே, இதோட நம்ம கடையை சாத்திட்டு கிளம்பலாம். இது உங்கள் ஆர்ஜே மோலின் மற்றும்
0: ஆர்ஜே தனுஸ்ரீ.
1: நீங்க கேட்டுட்டு இருந்தது MOPCRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: आप राय।
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத.

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே.

0: Hola, Sené. Hola, Sené. Hola, Sené.
1: Dorama.
0: Sigla va.
1: Nama.
0: இம்புட்டேரம் தலை கூசினுகிறியே காசல் வந்தா என்ன பண்றது தலை தோட்டின்னு அவங்க அப்ப கூப்பிடறான் உன் மாவன் வந்திருக்கான் என்னன்னு
2: கேளு ஏய் இங்க வாட மலலா இருந்து போய்க்குது அயக்கிறோம் உக்காரன்னு சொல்றல
1: எப்பா நான் பள்ளிக்கூடம் போனப்பா
2: நான் பழுப்புக்கு போனமில்ல குத்திக்கணும் தான் சோறு வந்துருமா கூடினாய்க்க
1: போப்பா
3: ஏய் சக்கரை எங்க மாவும் புருஷன்
0: கூப்பிடுற சாமியா தா பசுனை ஐயா கூப்பிடுறாரு வந்து
2: என்னான்னு கேளு கூப்பிடுற சாமியோ ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க
3: ஏய் சக்கரை நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க மருமகனுக்கு காடுன்னா ரொம்ப பிடிக்கும் காடை இருக்குமாப்பா அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க தங்க மாட்டாங்க அதனால பத்து காடையும் அஞ்சு கவுதாரையும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு
2: போங்க சாமி கொண்டாந்துரு
3: மறந்துடாதடா சக்கரை
2: தொட்டு குடுத்துருக்கீங்களா மறந்துருவன காலிம்பா பாடி ஆந்துட்டம்மா காலையில
0: போச்சே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாரா ஒருத்தர் வர சொன்னாரு, யாரா ஒருத்தர் எங்க கூட வர.
1: கூட்டிட்டு
2: போய் சாப்பிட சொல்லுங்க.

0: வாங்க உட்காருங்க.
1: சொன்ன
0: உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலந்து போச்சு.
1: போய் பார்த்து வந்துடுற சாமி.
0: வாடு கொண்டு வந்துருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: ¿Qué pasa? Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளியும் மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராலும் ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியட்டா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சரியா
2: ஏண்டா சக்கர இம்புட்டி வாசனா, எனக்குன்னு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்ன.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ள தானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போகுது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போகுது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு. எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்க, அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டர் கணிப்புக்கு ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
4: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
5: என்ன சக்கர நீனும் போல?
2: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
5: என்னது?
2: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு, இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. பாரு சாமி,
6: ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் 4 பேரை வாழ போறான், அவன் சாவே இல்ல குப்பி, அவன் சாவே இல்ல. நீ வாமச்சம் போலாம்.
7: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனா மாறியிருக்கேன்.
0: நீங்க எழுதின புத்தகங்கள்ல எதை ரொம்ப முக்கியமான புத்தகமா நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த புத்தகம் வந்தது. தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துகிட்ருக்கு, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடைச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாவில் போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும், அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும், அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்னு நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சி முகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்டு ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழலை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங், அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், 2 பேரோட கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்ற பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவள் ஆனவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை தருணங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா. இல்ல இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம ரெக்கார்ட்
0: பண்ணி
1: வடிவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்போ புதுசாக வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியரை வந்து அப்சர்வ் பண்ணணும்.
0: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃபேண்டஸி அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ், ஃபேண்டஸி புக் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டஸி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம், அது வந்து ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விழியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, அப்படி அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
0: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி எல்லாம் ரோல்ஸ்.
1: சோ இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். ரெண்டு வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய, அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை ரெண்டு வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து ரெண்டு, ரெண்டுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். எட்டுலேருந்து பதினாலு வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். பதினாலுலேருந்து பதினெட்டு வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ரெண்டுலேருந்து எட்டு வயசுக்கான இலக்கியம். இந்த எட்டுலேருந்து பதினாலு வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது, டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தார், இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது தான் அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 to 18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கதான் நிறைய தடுமாற்றம் இருக்கும். டீனேஜ் அந்த ஏஜ்ல தான் பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனா நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும் நான்
0: அந்த ஏஜ்ல தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
1: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி அவங்கள அவங்களுக்கு விஷயங்களை சொல்லி தர மாதிரி
0: நம்ம அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
1: ஒரு இலக்கிய வகையில ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா குழந்தை இருந்து ஸ்ட்ரெயிட்டா அடல்ட் தான் அந்த மாதிரி தான் ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசுல வந்து ஒரு பையனும் பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கையில் தான் இந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வேகம்
0: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கை மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
1: கரெக்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போகிறோம், அதாவது என்னென்ன
0: ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க.
1: அங்கிருந்தும் இருக்குது. ஏன்னா அந்த ஏஜில் வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு

0: கேட்டால் நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆகப்போறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆகப்போறேன்னா அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தா இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
1: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன்னு வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன்னு வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன்னு வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
0: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு நாலஞ்சு கட்டுரை இல்லைன்னா ஒரு மூணு நாலு புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணல, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணல. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா ஒரு கடிகாரம் இருக்குது, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவில் அல்லது ஒரு வல்கனோ பக்கத்தில் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன மாற்றம் நடந்தால் நம்ம பூமியில் வந்து பூகம்பம் வரும் இல்லை சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
1: ஆரம்பத்தில் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
0: ஆனால் ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும்போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேண்டசி மூலமாக நிறைய விஷயங்களை சயின்ஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு.
1: தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்கிருந்து குயிலோட சத்தம், குயில் பாடுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்கு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு, இனிமே வந்து நீ இது மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட்லாம் சொன்னீங்க. இதை தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக இருந்தோம் அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலாக அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: இந்த கதை செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு சொல்லும் போது.
1: ஆமா, இன்னும் அதுதான் இது எல்லா அவார்டையும் விட நான் இது எதுவும் குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்?
1: இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80களோட 80 வரைக்கும், 85 வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவில் இருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதை விட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போ அது எப்படி வளர்க்கும்ன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இது வேறு வேறு ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லேயே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: மரம் எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்.
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ்,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. ஸோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும். சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க, ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா நம்ம அப்படியே
0: குழந்தைங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை, அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இது சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க, ஒரு சின்ன கதை, நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய விஷுவலைசேஷன், அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து, அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான் அது, அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில், அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்குது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இந்த க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்கில் வந்து முக்கியம். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசில் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்கறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு, பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
0: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா, நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி, இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா, இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களும் அல்லது இன்ஸ்பிரேஷனும் வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி, புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமானிட்டேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து, குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா, பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 365 டே ஸ்டோரிஸ்ன்னு அப்படி புத்தகம் இருக்குது. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலாம்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலாம்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமார்த்தகுரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இப்போது வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேட்டை வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது. அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. 365 டேஸ்க்கும் கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்ட்

0: கிடையாது அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும், கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்ம கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லோரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சிங்க, முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்றவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்களை இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கள்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம வயல் என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுடணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, வேறு யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்கிற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன ஒரு என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஒரு 1.5 வயசு பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா, நம்ம என்ன ஒரு 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலனாலும், பாட்டில் இது பாட்டில்னு சொல்லலனாலும், கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ், அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களோட வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா நீங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல்லு தேய்க்கலை அப்படின்னா, அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல்லு தேய்க்கலை, அந்த பல்லு தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுச்சு, ஏன்னா அவன் பல்லு தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல்லு தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா, நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா, இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா, உரையாடலே கிடையாது பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதலே சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டுருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
1: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பத்தி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பத்தி அல்லது தத்துவங்களை பத்தி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃபிளிப் சைடும் அதே தான், ஒரு 12வது படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போவும் வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் குட்டுவாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடுநடுல அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, ஏகப்ப நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அந்த கதை முடிஞ்சிட்டு அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்றாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்கிறேன். முன்ன வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்ருப்போம், ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் வந்து அதில் இருக்க ஓட்டைகள், அந்த கதையில் இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்தை தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்தை தூக்கும், கையில் பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அதை விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கேள்வி கேட்குறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது, அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதுனால எதை சொல்றதுன்னு தெரியல.
1: ஆமா, இப்போ 2 நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை, அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னன்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனால எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கே கதை சொல்கிறது அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
1: மாற்ற முடியுன்றத விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம், நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாற்ற முடியும், நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த ரொம்ப முக்கியமாக என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில். இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான் என்ன கிளாஸில் படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா பி கற்றுக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கேட் நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா, நீ ஏன் 3 வருஷம் ஆகும் 4 வருஷம் ஆகும், நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும்,
0: ஒரு
1: ட்ரீமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனா ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்தில் என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்போது. அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம், அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடி பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கிடைக்கலாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு
0: அழகான
1: உலகமாக நம்ம மாற்றலாம்.
0: முன்னாடிலாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும், நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்,
0: ஹிஸ்டரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 1945 டு 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
1: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியட் ஏன் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் இபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷன் அவர் தான், இபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பது. ஆனால் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றது கணக்கிடுறதுக்காக டைரெக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
0: ரிலேட்டிவ்லி சின்ன,
1: அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுகிறாங்க. பத்து பிரதி எழுதிட்டு இவங்க ஊரில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து, சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்கே தமிழகம் முழுக்க வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பித்து இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லேயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா, ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழடைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுனா, இன்னும் சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மழைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
0: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம். அது சீக்கிரம் நடக்கும்.
0: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி, அதெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
1: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன்னா. நீதி இப்போ வந்து நீதி நெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாறல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா, உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷய இப்போ ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும். இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த கதையோட கருவிலேயே வந்து அவனுடைய ஹெல்ப் பண்ற அந்த டெண்டன்சி வந்து அந்த கதாபாத்திரத்து மேல வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னுடைய இடத்துல பொருத்தி பார்ப்பாங்க எப்பவுமே. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பொண்ணா இருந்தா தன்னுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ எல்லாம் பக்கத்து வீட்டில் பாக்குற பையனோ பொருத்தி பார்ப்பான். அந்த பையன் படிக்கிறான்னா தான் தான் அந்த இடத்துல பொருத்தி பார்த்துப்பான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல கதாபாத்திரமாக இருக்கும்போது அல்லது வலுவாக தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ள வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ், தகவல் தேவைன்னா கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுலேருந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.

0: அல்லது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலராக இருக்கலாம், இல்லை எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்கிறோன்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மழைத்தனம் போகாமல் அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது, ஆனால் உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்போவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
1: இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்ல, இப்ப எல்லாருமே ஜென்ரலா அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண் அரண்ன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது எந்த ராணா போடுறது எந்த நா போடுறது தெரிலனா, நீங்க அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்க மனசுக்குள்ள போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
1: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்.
0: அறிமுகப்படுத்துறதை விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும். ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகமில் இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
1: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்குற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகம் எங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைகளுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னு அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மூணாவது ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும். அது வந்து ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்க வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல் அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபராக வந்து ஒரு நீங்கள் 2 பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
1: குழந்தைங்களுக்கு நிறைய வீக்லி மேகசின் நிறைய மேகசின் வருது, ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்களை எப்படி ஈர்க்கலாம்?
0: அவங்கள அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது, அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போ சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்க காரணம் என்னென்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது, எழுதுகிறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுறாங்க. ஆனால் குழந்தைகள்

0: அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிக்கை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்துலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகள் வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
1: நம்ம சமூகத்துல பெண் எழுத்தாளர்களே குறைவா இருக்காங்க, அதுலயும் சிறுவர் இலக்கியத்துல பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்ல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்ல.
0: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நம்ம இதுல. நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்திலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படினா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வரான், இல்லைனா அந்த காக்கா பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்கு, அது வந்து மறுக்கவே முடியாது.
1: ஆனா அதை அவங்க எழுத்து வடிவில்
0: கொண்டு வரதுக்கு இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமா மாறினாதான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்பதான் ஜாஸ்தி உருவாங்க.
1: கதைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோட முடிக்கலாமே.
0: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. குண்டெறிதல், உயரம் தாண்டுதல் அப்படின்னு நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆகப்போகுது. ஏன்னா ரெண்டு பகுதி சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜி வந்து யாருன்னா முதல் முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி, அப்புறம் ரெண்டு மான் இருக்குது, அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூணாவது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதி சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுற்றி திரும்பி வந்து திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறு தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது. யாருமே அதை மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டு பகுதிக்கு போது அந்த கயிறு வருது. கயிறு கிட்ட வந்து கயிறு கவனிக்கல, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோடனே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பார்வையாளர் செக்ஷனுக்கு வராது. சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைகள்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது. அந்த மெயின் பார்வையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க. மற்ற போட்டியை மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை. அந்த யானை விழுந்துட்டு எது மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. நரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க முதல்ல எழுந்து உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்து உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக குழந்தை யானைகள் வந்து எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்திக்கிறது கஷ்டம். இது விழுந்தே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்து உட்காருது, எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, நேரம் வந்திருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடில் போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில் அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க. எல்லோரும் கை தட்டுறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்ருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்ருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாதுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சோம் இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க. மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும். இந்த மாதிரி விழுந்துட்டேன் இந்த கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது, நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி. அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரின்னு கிளம்புறாங்க. போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கல, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கை தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகமும் கை தட்டி விசில் அடிக்குது. அது சுத்துப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
1: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாம படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா.
0: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
1: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
0: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சதுன்னா
1: நிறைய கதைகள் வரும்.
0: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு. ஆக்சுவலா அந்த போட்டி மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பற்றி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஓடும். ஸோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு ஒரு கதையில.
1: இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பற்றியும் கதைகள் பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னதுக்காக நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து செயல்படுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விழியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அது இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னான்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கின் பற்றி பார்த்தாச்சு, எவ்வளோ கருப்பாக இருக்கவங்களுக்கு நம்ம இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, பாடி ஷேமிங் பற்றி பேசியாச்சு, டு ஹெல்ப் பீப்புள் கம் அவுட் பாடி ஷேமிங். ஆனால் சிலவங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள், நம்ம எல்லோரும் நான் கருப்பாக இருக்க குண்டாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதை பார்த்தே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கீழே போகுது. ஆனால் நம்ம ரோடில் கண்ணு தெரியாதவங்களாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து நடந்து அவங்க பாடுறது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, ஆனால் அன்அவாய்டபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனும் ஒரு சுச்சுவேஷன், மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரியே சுச்சுவேஷனில் இருக்கிற பீப்புள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி ஃபுல் கான்ஃபிடென்ஸ் ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். இன்செக்யூரிட்டிஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கும், ஆனாலும் அதை ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து என்ன டிஃபார்மிட்டி இருந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி ஆர் ப்ரைட். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறது பூர்ணிமா ஆண்டி. அப்போ பூர்ணிமா ஆண்டி வந்து ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டவுன் சிண்ட்ரோம் அண்ட் மென்டலி ரீடார்டட் பிள்ளைங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இந்த மென்டலி ரீடார்டட் பிள்ளைங்க கூட டெஃபினட்டாக நம்ம பேசி இன்டர்வியூ எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் நினச்சி பூர்ணிமா ஆண்டிக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும், எப்படி அவங்கள பற்றி அவங்க டீல் பண்ணியிருக்காங்க அந்த பிள்ளைங்க கூட. அவங்க என்ன பிஸ்னஸ்னால், இந்த பிஸ்னஸ் இந்த பேப்பர் கப்ஸ், இந்த பேப்பர் இதெல்லாம் விற்கிறது. இந்த பேப்பர் கப்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து இந்த மென்டலி ரீடார்டட் பிள்ளைங்க தான். ஸோ அவங்கள வந்து முதல்ல இன்டர்வியூ பண்ணலாம். ஹலோ லிஸ்னர்ஸ், ரைட் நவ் வேர் ஆக்சுவலி இன்டர்வியூயிங் அவர் பூர்ணிமா ஆண்டி. ஸோ ஆண்டி ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் ஷேர்ஸ் திஸ் ஃபேக்ட்ரி வேர் இட்ஸ் ஆல் தீஸ் பேப்பர் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஷி டஸ் பேப்பர் பிளேட்ஸ், பேப்பர் கப்ஸ். அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஷி டஸ் யூஸ் நார்மல் ஒர்க்கர், ஷி யூஸ் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸோ வி ஆர் ஹியர் டு இன்டர்வியூ ஹர். ஸோ ஃபர்ஸ்ட் வீட் லைக் டு ஆஸ்க் ஆண்டி, வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு ஆக்சுவலி ஒர்க் வித் தீஸ் சில்ட்ரன்?
1: பிகாஸ் மை சைல்ட் இஸ் கைண்ட் ஆஃப் சைல்ட், so okay. I am going for helping to her only. After okay. that we in our school, after they got trained, they wants us to put some this unit separately, independently.
0: Okay,
1: so that time we came to our place, we are having garage here, that time it is vacant.
0: Okay, so
1: we started a unit from here itself.
0: Okay, so you actually have it in your house, a factory.
1: Yeah.
0: So, auntie, what inspired you, auntie, to actually take this up? You know, taking, like, instead of using normal workers, you're taking special children. What is it that, you know, wanted you to, you know, start this

0: small unit.
1: Yeah, that's what. Actually, my child is belongs to mentally retarded. So we started. These children got trained from one institute called Vidyasagar.
0: Okay.
1: So from there, these people came. And independently, we start one unit in our house. That time, our garage is free. That time, we started here itself. Mm. After that, we got one place in Nangolpet.
0: Mm.
1: So we shifted to that place. In that, actually, with eight children, we started this unit. Now it is, we got support from WIA. So they are giving some place to in Nadamuni Street. So we took few more children, 5 children are there.
0: Mm.
1: So they are coming daily, they are doing paper bags, block printing, screen printing, and again beadwork.
0: So they're very talented, those children.
1: Not talented actually.
0: Oh, you teach them?
1: No, their mothers also coming with them.
0: Okay, okay.
1: With the help of mothers only these people are doing.
0: Oh.
1: Actually, for truth, no, these people are not become so independent.
0: Mm.
1: They have some little help only they can do.
0: Mm.
1: Otherwise, they can't do independently. That is the margin lines are there.
0: So you're also providing a living for them.
1: Yeah.
0: Okay.
1: They want some occupation. But that because of that thing only we are going there. We are helping them. We started and our unit also become one trust now. That is Sakti Ganapati Trust now.
0: Sorry, auntie. Appo unga experience eppadi auntie ipdi in the unit kuda irundha, like how it started and all. How did it start? How was the experience from beginning?
1: We got training from the school, no? But
0: how is the difference in the beginning till now? Have you seen a huge growth, the difference?
1: Yeah, naturally, if they are having in one rule, then they are having some habits also, no? After that, if we are leaving with them, just like that, they are becoming adamant. Like that, they are behaving. Behavior will come so differently. That is there. Actually, this is practically in our children also. Few children went. You are listening to 107.8 MOP Community Radio Station. Our community, our pride.
0: நாங்கள் அடுத்த இன்டர்வியூ பண்ணது வந்து ஜெரால்ட் அண்ட் ஜோசப் வில்லியம் அங்கிள். நம்ம ஆசிட் விக்டம்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தம் வந்து லேடிஸ்க்கு தான் மோஸ்ட் ஆஃப் ஆசிட் மூஞ்சில் தூக்கி போடுறது, எல்லா லவ் ஃபெயிலியர்னால தூக்கி போடுறாங்க. ஆனால் மென்னுக்கு நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து ஆசிட் அட்டாக் நடந்திருக்கு, அதுக்கு யாரும் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கல. அப்போது இந்த அங்கிள் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து காலேஜ் வெளியே போயிட்டுருக்கோமோ, நாங்கள் வந்து இந்த கிராஸ் பண்ணுற ஏரியா, அது எங்கள் காலேஜ்லேருந்து அடுத்த சைட் கிராஸ் பண்ண ஏரியாவில் உட்காந்துருந்தார். அப்போது நான் ஓடி போய் கேட்டேன், அங்கிள் உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ண ஹெல்ப் வேணுமா? ஏன்னா நினச்ச அவருக்கு வந்து கண் தெரில, கண் பார்வை இல்லை. ஸோ நான் நினச்சேன் அவர் கண் பார்வை இல்லை, ஸோ அதனால்தான் அவர் உட்காந்துருக்காரு, ஹெல்ப் வேணும்னு நினச்சேன். ஸோ நானும் சரி போய் அங்கிள்கிட்ட கேட்டேன், அங்கிள் நீங்கள் வாரீங்களா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அடுத்த சைட் க்ராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஆனால் அங்கிள் சொன்னாங்க, நல்ல இங்கிலீஷில் பேசினாங்க, இல்லைம்மா எனக்கு ஹெல்ப் எல்லாம் வேணாம், நான் இங்கே தான் உட்காந்துருக்குறேன்னு. நான் வந்து கொஞ்சம் தூரம் சரி ஓகே அங்கிள் சொல்லி விட்டுட்டு போமோ, பார்த்தா இவர் ரோட்டில் வந்து காசு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். அப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுகிற ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுட்டு இருக்காருன்னு எனக்கு ஷாக் ஆனிச்சு. அப்போ நான் அங்கிள்கிட்ட போய் கேட்டேன், என்ன அங்கிள் நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கன்னு. அப்போ அங்கிள் அவங்க லைஃப் ஸ்டோரி சொன்னாங்க. இது நல்ல ஒரு என்ன ஆக்சுவலி நல்லா ஒரு ட்ராஜடி தான் அவங்க லைஃப் பார்த்தா. ஆனால் இவ்வளோ ட்ராஜிக்காக இருந்தப்பறம் அவங்க வந்து ஸ்டில் ஒரு பாசிட்டிவாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம இன்செக்யூரிட்டிஸ் பற்றி பார்த்து இவங்களாம் தான் சூப்பர் ஹீரோஸ். நம்மளாம் ஃபேஸ் அவுச்சர் அப்பியாக இருந்தால் குண்டாக இருக்கு, கருப்பாக இருக்கு, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இவங்களுக்கு உண்மையே நிறையா ஆக்சுவலி உண்மையே இல்லைன்னு சொல்லலாம், ஆனாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அங்கிள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசினார். இது இவங்க தான் ஆக்சுவலி என்கிட்ட நீங்கள் கேட்டால் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டீல் பண்ண. இவங்க தான் எனக்கு என்ன கேட்டால் சூப்பர் ஹீரோஸ் இந்த விஷயத்தில். ஸோ
2: What actually do you want to know?
0: I'll ask you the questions.
2: Where and what you will do with what I say?
0: What
2: Oh my God, you put it on the radio. I don't want my children to know that I have given, because they don't know that I am blind.
0: But it's okay, uncle. I think it's
2: okay. But I won't say my full name. I just say the initial.
0: Okay, fine.
2: Okay?
0: Okay,
2: because
0: fine.
2: My children know about this. They must have grown up and all, but still, they have never seen me blind and I don't want
0: to. But actually, I'm sure they miss you too, right?
2: Yeah, they were very fond of me. Two girls.
0: And yeah, so don't you think they'd want you back?
2: No, but their mother is there. How can they come back?
0: That's fine. They've grown up. Maybe they do.
2: Up, they must have been married and all sent away, but I don't know where they are. And I don't want to see them because they see me blind. They'll feel very, very heartbroken. So I don't want to spoil their mood.
0: Okay, uncle. As you wish. So, uncle, just give us a name, a small introduction about yourself.
2: Me, eh?
0: Yes.
2: My name is Gerald Joseph Williams, but better known as Jerry Williams, okay? I was born in 11th January 1947 at Krishna Reni Hospital, Royapuram. Then I took my education at St. Kevin's School, Convent, till the 4th standard. From there, I went to St. Mary's School in Armenian Street, Paris Corner.
0: Okay.
2: I finished my 11th standard there. Then after that, I completed my BSc Mathematics course in Loyola College under Father Kuriakos. Then with that, I was staying alone, but my mother forced me to get married. I said, no, I won't get married. When my father expired, he said, you have to get married. I had no idea, love for marriage at all that time. But finally, I found I got in touch with a girl while we were staying in Alvarpet. She was in the showroom, but she was a Malayali hire girl. And I told my mother, you wanted me to get married. I got a girl, Mark, can I marry her? What is she? Then she said, no, my son, you are a different religion. She's a different religion. You should not marry her. You'll stand in the middle of the road. I said, Ma, don't talk about any religion and all. All is one. All of us are brothers and sisters. I married her against my mother's wishes. We were there for 13 years, Ma. For 13 years. And then in those 13 years, we had 3 children. 2 girls and a boy. But after the 13th year, got into contact with cataract. So then I was...
0: So you had cataract?
2: Yeah.
0: So you had cataract before, uncle?
2: No. Lately only. I couldn't see properly and all. Then I told... Before cataract, I married this girl and we stayed separately in Biliwakkam. Then when I got cataract, I wanted to have an operation. So I used to go to other doctor. Then I came to Shankaran Salyana, and Dr. Lingam Gopal was treating me. Then he said the cataract should be right before operation. Till then, you'll have to go and put these eye drops. In the meantime, my wife used to go to an export company. She saw that a cataract was me, there was no job for me and there was no income. She was a girl who loved jewelry and all high type of living. But she found a rich man there, working along with her. He was a big shot there. So they came into contact and they planned to escape. But before escaping, my wife was scared of me. She was thinking as to how I'm going to leave her. How she's going to leave me. So that man other man gave her the idea. And when I was using eye drops, they mixed acid in the eye drops. And I put the eye drops and it used to burn my eyes. I used to tell my wife, why is my eyes burning like that? I said, I don't know. But once it burned, one day when I got up, this right eye was fully closed, fully got black. I couldn't see. The left eye only half was able to see. So I ran to my doctor. He said, what is this, man? How you got this? Bring the eye drops bottle. So I came back home and I was searching. And my wife asked me, what are you searching for? I said, I'm searching for the eye drops. The doctors asked me to bring the bottle. When she heard about this, she thought, So when I found the bottle, I took it to the doctor. He said, I'll tell you in a few days' time, and he sent me home. When I came back home, I found my wife had disappeared. She ran away. Tell me that the eye drops I got.
0: Yeah.
2: She went away. With that, I left her. I was very sad that she had written a letter, "God search for me, I won't come back again." I left it off. I went to my mother got a heart attack. Then my brother staying in Australia, he came and took away my mother. With that, I never saw my mother again. My one sister is in Muscat, one brother is in Australia, one sister is in Washington, America. I'm the only one that is here. After that, I used to roam about in the streets only. That's all. I gave up my house. I gave up all my things to the poor. That's all. What else is there to do? I was strolling about. I used to sleep in the... I got fully blind. With that, I got fully blind. Then one girl saw me, Judy Pereira. She said, "Uncle, why are you walking there?" I said, "I can't see, Judy. My eyes are blind." "Wait, you come. I know a doctor. He'll help you." So that she took me to the doctor. The doctor gave a letter to Shankaranatalia. There they did the operation. The first operation was done on 18 September 1995. But then it was of no use. The second operation was done on 15 December 1995. That too was useless. The third and final operation was done on April 1st, 1996. I was made a fool, April Fool's Day. With that, the doctor said, "No, the acid has eaten up all the bones that are holding the eye, and the eye is completely gone. We can't do anything about it. We can't even replace it with another eye. So you have to be like that to the last." With that, I had no one. I got no one. I don't have any relatives here. So I came away on my own. I used to sleep in the station, Central Station, Park Station, Liwakam Station. I found it very difficult once my eyes went away. I used to fall on the platform on the rails once I hurt my head. But then I said, "Okay, go on, let's go on." I remembered my professor's words. He says, "Even if worry worries you, never get worried." So I thought of that and I carried on. I never feel backward to come forward and tell everybody the truth. So through that, I usually ask alms for my food. One friend helped me by giving me his room in Vyasar Party. He said, "I can only give you the room, but your food and other things you have to buy." He's gone away to Madurai. He's in Madurai. But his own house, he says, "You stay here. It's got a light and all, but it doesn't have any TV, nothing. I don't mind, but everything is there. The bathroom, bathing room, everything is there. But I have to wash my own clothes. I have to fill up water. I have to pump water. All that I have to do, which is very difficult. I can do everything, but washing clothes is a very big problem for me. But still, I have to do it." And with that, I just come here, meet some friends. They help me. I come daily to this church. They help me. And with that, I'm just carrying on my life till the last.
0: How old are you, Uncle? Huh? How old are you?
2: I was born on 11 January 1947. When January 2017 January comes, 11th January comes, I'll be exactly 70. 70
0: so
2: years.
0: How many years has it been since, you know, all this happened?
2: This happened in the this happened on 1994, 29th January. That is all.
0: Thank you, Uncle, for choosing to share your story with us, because many of them, you barely see them happy. You know, whatever happens, you see them sad, depressed, move out into a shell. But you were so cheerful. Like when I came here, I actually thought you needed help to cross the road.
2: I was in a band. I used to play the guitar. I play the mouth organ. I sing all English songs, pop music. I'm always singing. Then a lot of these sad people wanted to help me. They tell me, "Give me your cell number." Somebody gave me a cell. I gave it to my friend. He lost the SIM card. And I had a vote ID. But during the rains, the vote ID went away. When I went for another SIM card, they won't give me. You must have your own SIM card. So they say they sell SIM card. I don't know how far that is true. I've got a cell, but still I don't have any SIM card. I'm not able to use my phone. But I still use it for the FM to listen to the songs. Only the song. I can't talk to anybody. I can't ask for anybody. That's all.
0: Like when you were actually sitting down, I thought you wanted help crossing over. And I spoke to you. It was so cheerful of you to immediately talk, get a conversation with us. And I was so happy to see through all this in life, you've been cheerful.
2: You know, nobody talks. I myself go and ask, "What's your name?" Many girls from Vaishnavi. I'm here for the past 5 to 6 years. I've known so many girls. Not only Vaishnavi, there's a chartered accountant, CA class, no? Mm. A CA class too, early morning. I come at 6 o'clock in the morning. Every morning some girls help me to go to the tea shop. They take me and they cross me over to the church. And they tell me they're coming from here, here, 6 months course. And all right, I just gather information from them. That's all. And I pass off the time. And the only thing, every day I got a house to sleep in. The only thing, I come here to ask farms for my food. For my food and for my clothes, medicine, for other things, that's all. Sometimes it is very difficult, Ma. You don't even get, not even 10 rupees you will get. And that time is very, very difficult. Because I don't know anybody, I can't go and ask them, give me money, how can I repay them? So that is, I just passed off, that's all.
0: Uncle, if we can do something, we'll do our best, Uncle.
2: Yes.
0: I'll see what we can do about
2: I'll
0: it.
2: I'll be here.
0: And can you tell us where you'll be or, you know, so we can spot
2: you? I come here in the morning, Ma. I go to church. After 7 o'clock, I come and sit on.
0: That is outside Isfahan.
2: No, yes, church inside.
0: St. Teresa's.
2: St. Teresa's inside. I'm a Christian, no, Roman Catholic. I go inside. After church, I come sit on here, then I go sit down by the bus stand. After that, I come here, go to the tea shop that they sell boxes, na, lemon rice, tomato rice and all, na, 30 rupees. I buy it and I cross the road, I go to Chetpat. I go to Chetpat bus stand, sit down there for some time, ask for alms. After that, by 1 o'clock, 2 o'clock, I take a bus and go straight to Mint. From Mint, I go to Vyasapati, go back to my home. I can travel anytime by bus because I have a bus pass. I'm free. Bus pass is free. Only thing is, I don't have a cell, that's all.
0: Thank you, Uncle, for sharing your story.
2: Welcome.
0: I'm sure this, you know, information will go to a lot of people. They would actually come to know how life is for you.
2: Yeah, life is...
0: Life
2: has its ups and downs, Ma. Life is not a bed of roses. It is also a bed of thorns, Ma. You can never know. Life is not easy. Whatever it is. Anyway, thank you, Ma.
0: Thank you, sir. ஸோ நீங்கள் அங்கிள் கதை கேட்டுட்டீங்க. அங்கிள் கதை சிம்பிள், லைக் ஒரு பயங்கர பெரிய ட்ராஜிக் ஸ்டோரி. ஸோ 20 இயர்ஸ் பேக் என்னாச்சுன்னா, அங்கிள் வந்து லாயலால் தான் படித்தார். அவர் வந்து மேத்மேட்டிக்ஸ் படிச்சிருந்தாரு. நல்ல எஜுகேட்டட் மேன், நல்லா நீங்கள் உங்களுக்கு கேட்டது மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஸோ அங்கிளுக்கு என்னாச்சுன்னா, 13 இயர்ஸாக அங்கிள் ஆக்சுவலி அங்கிளுக்கு என்னாச்சுன்னா, அங்கிளுக்கு வந்து ஆக்சுவலி கல்யாணம் பண்ண ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு பொண்ணு பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா பிடிக்கல. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க எனக்கு வேணாம், அந்த பொண்ணு நல்லா இல்லை. அவங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு, இந்த நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் அவங்க அப்பா அம்மா பேச்சை மீறி அவங்க போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. 13 வருஷம் கழிஞ்சு என்னாச்சுன்னா, அங்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக கேட்ராக்ட், கண்ணில் வந்து ஒரு ஸ்மாலாக அப்படியே லைட்டாக டிம் ஆயிடுச்சு, லைட்டாக அவங்களுக்கு பார்வை குறைஞ்சிச்சு. ஸோ அங்கிள் வந்து வேலைக்கெல்லாம் போக முடியலை. அப்போ அங்கிளுக்கு வந்து வேலைக்கெல்லாம் போக முடியலை. அப்போ அங்கிள் என்ன பண்ணாங்க, இந்த டாக்டர்கிட்ட போய் கண்ணில், டாக்டர் வந்து ஆக்சுவலி அங்கிளுக்கு ஐ ட்ராப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஐ ட்ராப்ஸ் போட்டுக்கோங்கன்னு. இப்போ என்னாச்சு, இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துல வேலை பண்ணிருந்தாங்க. அந்த ஒய்ஃப் தான் நல்லா அப்போ ஏர்ன் பண்ணிருந்தாங்க, ஏன்னா அங்கிள் கேட்ராக்னால அவ்வளோ தெரிய முடியலன்னு. ஸோ இந்த ஒய்ஃப் ஏர்ன் வேலை பண்ணுற இடத்துல ஒரு ஆளை பார்த்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து எப்படியாவது ஓடி போகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அந்த அந்த அந்த அங்கிளோட பொண்டாட்டி வந்து அந்த ஐ ட்ராப்ஸில் ஆசிர் ஊற்றுனாங்க, கண்ணில் போடுற ட்ராப்ஸில் ஆசிர் ஊற்றுனாங்க. அப்போ அங்கிள் வந்து இந்த காலையில் எல்லாமே இந்த ஐ ட்ராப்ஸ் கண்ணில் ட்ராப்ஸ் போடுமோ, கண் அப்படியே அடுத்த நாள் பார்த்தா கண் அப்படியே பார்வை போயிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் காமிச்சு டாக்டர் சொன்னாங்க, நான் இது என்ன இந்த ஐ ட்ராப்ஸ் என்ன இருக்குன்னு நான் வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. அப்போ அவங்க அந்த அங்கிளோட பொண்டாட்டி புரிஞ்சு போச்சு, சரி கண்டுபிடிச்சிட்டு வரணும். அவர் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டியை வீட்டை விட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், நான் என்னை வந்து என் பின்னாடி திருப்பி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கிள் வந்து லாஸ்ட்டாக அவங்க 3 பிள்ளைங்க பார்த்தது அவங்க 6 or 8 வயசு இருக்கும்போது தான். இப்போது 20 இயர்ஸ் அவங்க ஆச்சு, அவங்க வந்து விட்டுட்டு. அங்கிள் வந்து இப்போது நீங்கள் வந்தீங்கன்னா எம்ஓபி வெளியே, எங்கள் காலேஜ் வெளியே இருப்பாங்க, அந்த பஸ் ஸ்டாப்பில் 11 o'clockலாம் இருப்பாங்க. ஸோ அங்கிள் வந்து அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ வி ரியலி ரியலி ஆர் மோட்டிவேட்டட். இட் இஸ் ட்ராஜிக், எஸ் ட்ராஜிக்காக தான் இருந்துச்சு அவங்க கதை, ஆனால் எவ்வளோ ஹாப்பி அண்ட் ஷியர்ஃபுல்லாக இருந்தாங்க தெரியுமா. அவங்க பேசுவோம் ஓப்பனாக, நாங்கள் வந்து அங்கிள் நீங்கள் பேசுவாங்க சொன்னால் உடனே அவர் சொன்னார், நாங்கள் வந்து நான் வந்து

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.7.
1: MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞ்சிக்கும் வேலை வாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது MOP கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.

வணக்கம். நமது எம்ஓபி சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பயணத்திற்கான தேடலில் உங்களுடன் பயணிப்பது அப்துல் கரீம். நமது எம்ஓபி சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பயணத்தின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்தை பார்த்துட்டு இருந்தோம். மீண்டும் இலக்கணத்திலையும் சில தலைப்புகளை பார்க்க போகிறோம்.

குருவி அழகுன்னு, இன்னொரு அழகு பெரியலா, அது வந்து பெண் மயில், பெண் மயிலாக அழகுன்னு, இன்னொன்று அழகு எழில் பியூட்டி, அதை தான் அழகுன்னு. ஆணி ஆணி, ஆணின்றது ரெண்டு சுழினா, ஆணி தமிழ் மாதம், ஆணி மூணு சுழினின்றது சுவரில் அடிப்போம் தெரியுமா, ஆணி அந்த ஆணி. அடுத்தது தேநீர், தேநீர் தேநீர்ன்றது குடிக்கும் நீர், தேநீர் வந்து தாப்பகத்தில் வரும் நான் தெரியுங்களா, தேநீர். இன்னொரு ரெண்டு சுழி நீ போட்டு கொடுத்தோன்னா தேநீர். தேநீருக்கும் தேநீருக்கும் என்ன வித்தியாசம்னா, தேநீர் வந்து நம்ம டீ குடிக்கிறோன்னா அதுதான் தேநீர், தேன் ரெண்டு சுழி நீ போட்டால் தேனுக்கு வரும் தெரியுங்களா, தேன் நீ, அந்த தேன் வந்து தேனீக்கு தேனி அந்த இதில் வர ரெண்டு சுழினா வந்து தேன் கலந்த நீர், தேநீர்ன்றது நம்ம குடிக்கிறது, தேநீர்ன்றது தேன் கலந்த நீருக்கு தேநீர்னும். இல்லை இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, சிறியவர் பெரியவர், இது சில இடத்துல நிறைய குழப்பம் உண்டாக்கும், சிறியவருக்கு எந்த ரா போடணும் பெரியவருக்கு எந்த ரா போடணுன்றது, சிறியவர்ன்றது பெரிய ரா போடணும், சிறியவருக்கு பெரியராகவும் பெரியவருக்கு சிறியராகவும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொடர்பு படுத்தி சொன்னிங்கன்னா தேர்வுகளை எழுத ஈஸியாக இருக்கும், சிறியவருக்கு பெரியரா பெரியவருக்கு சிறியரா, புரியுதுங்களா. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. என்னங்க இது ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன, ஆங்கிலத்தில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, 26 எழுத்துக்கள் இருக்குது, இந்த 26 எழுத்துக்களில் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கு தான் பொருள் இருக்கும். உதாரணத்துக்கு ஏ, ஏனா என்ன, ஒரு இல்லைனா ஒரு ஓர். அடுத்தது ஐ, ஐன்றது பார்த்திங்கன்னா நான், இந்த ரெண்டு எழுத்துக்கு தான் பொருள், ஒரே ஒரு வார்த்தையில் பொருள் இருக்கும். அதே போல் தமிழில் பார்த்திங்கன்னா 247 எழுத்துக்களில் 42 எழுத்துக்களுக்கு தனித்தனியே பொருள் உண்டு, அதுலேயும் ஒரு ஒரு எழுத்துக்கும் நிறைய பொருட்கள் உண்டு. அந்த மாதிரி என்னென்னதை நம்ம முறைப்படுத்தி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த 42 எழுத்துக்களில் நம்ம நிறைய நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஆ, ஆன்னு சொல்லுவோம், ஆவின் பால், ஆ ஆன்றது பசு, பசுவின் பால் தான் ஆவின் பால், நம்ம வாங்குவோம் பாருங்க காலையில் எழுந்திருச்சோன்னா ஆவின் பால், ஆவின் பால், ஆன்ற பசு பசுவின் பால், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வரும் அந்த ஈயை ஓட்டு பண்ணோம், ஈன்றது ஒரு வகை பூச்சி, பூச்சி இனத்தை சேர்ந்தது. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் கா வரிசையில் பார்த்திங்கன்னா கை, கைனா நம்மளுடைய ஒரு உறுப்பு கை, கோ, கோ என்றால் அரசன், அரசன் வாழும் இல்லம் தான் கோயில்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு, கோயில், கோ என்றால் அரசன், அரசன் வாழும் இல்லம் கோயில். அடுத்த தா, தா வரிசையில் பார்த்தீங்கன்னா தா, எதையாவது தா, தீ நெருப்பு, தை தமிழ் ஆண்டுகளில் ஒன்று தை, மா, மான்றது பெரிய, மை கண்ணுக்கு வைக்கும் மை, இதெல்லாம் நம்ம நடைமுறையில் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பா, பா என்றால் பாட்டு நூல் இதெல்லாம் சொல்லலாம், பூ தலையில் வைக்கும் பூ, பூச்சூடுதல், பை நம்ம எப்பவும் கையை பாலித்தீன் அவாய்ட் பண்ணுங்கள், பையை எடுத்துகிட்டு போங்கன்னு நமக்கு நிறையா எஸ்எம்எஸ் வாயிலாகவும் நிறையா விழிப்புணர்வுகளும் நிறைய வருது. போ, போன்றது நம்ம வெளியே போ, அந்த போன்ற வார்த்தை நம்ம நடைமுறையில் நிறைய உபயோகப்படுத்துகிறோம். நா, நாக்கு, நீ எதிரில் இருக்கோம், நீ, நை, நைன்றது நெஞ்சு போச்சுன்னுவாங்க, வாழைப்பழத்தை வைத்தால் நெஞ்சு போச்சுன்னுவாங்க, நைந்து போவதால் நசுங்குதால் அழிதால். வா வரிசையில் பார்த்தீங்கன்னா வா, இங்கே வை. அதே போல் சா வரிசையில் பார்த்தா சி, ஒரு ஏளனமாக சொல்லும்போது சி, இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிற நிறைய வார்த்தையெல்லாம் இதிலே வந்துடுது. இது இல்லாமல் ஒரு 42 மொத்தம் சேர்ந்து 42 எழுத்துக்கள் என்னென்னதை நம்ம ஒவ்வொரு வரிசையாக பார்த்துடலாம். உயிர் எழுத்துக்களில் என்னென்ன இருக்குன்னா ஆ, ஆ நம்ம பார்த்தோம், பசு, இ பூச்சி, ஊ, ஏ ஐ என்றால் ஐயம், ஓ. அதே போல் கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கா, கூ, கை, கோ. சாயினத்தில் பார்த்தோம்னா சா, சி, சே, சோ. இந்த மாதிரி தா இனத்தில் பார்த்தா தா, தி, தூ, தே, தை. நா இனத்தில் பார்த்தா நா, நீ, நே, நை, நோ. பா இனத்தில் பார்த்தா பா, பூ, பே, பை, போ. இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. மா இனத்தில் பார்த்தா மா, மா என்றால் பெரியது, மீ, மூ, மே, மை, மோ. வா இனத்தில் வா, வி, வை, வவ். அது இல்லாமல் மூன்று தனியாக வரும், யா, யா என்றால் யாப்பு, நோ, தூ, தூ என்றால் துன்பம். இந்த 42 எழுத்துக்களை மாற்றி மாற்றி தான் கேட்குறாங்க, அது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. அதை சமச்சீர் கல்வி புத்தகத்தில் ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோன்னா தேர்வுக்கு போகும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்த தலைப்புகள் வேர் சொல்லை கண்டறிதல். நாங்கள் வேர் சொல்னால் என்ன, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், வேர் சொல்னால் ஒரு சொல்லை கொடுத்து அதோடய வேர் சொல் என்னன்னு கேட்பாங்க. அது ரொம்ப எளிமையான பகுதி. என்ன வேர் சொல்னால், வேர் சொல்

ஆதாரம் ரெண்டே ரெண்டு விதி தான். மேற்சொல் எப்போதும் கட்டளையாக இருக்கும், பிரிக்க முடியாது. இப்போ நடந்தான்றதில் மேற்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட. இந்த நட மறுபடியும் மேற்கொண்டு பிரிக்க முடியுமானா? பிரிக்க முடியாது. நடன்றதே ஒரு கட்டளை, கல்வின்றது படின்றது அர்த்தம். அந்த படியை மேற்கொண்டு நம்மளால் பிரிக்க முடியாது, கல்ன்றதை பிரிக்க முடியாது. வருக, வருகன்றதுடைய வேர்ச்சொல் வா. வா மேற்கொண்டு பிரிங்க, பிரிக்க முடியாது. வான்றதே கட்டளை சொல்லாக தான் இருக்குது. அதுதான் ஒரு எளிமையான பகுதி. இது வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஒரு நடந்தான், வென்றான். வென்றானுக்கு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா வென்றானுக்கு வேர்ச்சொல் வெல். விழுந்தான் வீழ். எழுந்தான் எழு. படித்தான் படி. இந்த மாதிரி எல்லாம் வர்றது தான் வேர்ச்சொல்லை கண்டறிதல். அடுத்த பகுதி, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர் தொழிற்பெயர் உருவாக்குதல். ஒரு வேர் சொல்லை கொடுத்துவாங்க. இப்போ தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். அந்த சொல்லை வச்சுட்டு வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர் தொழிற்பெயர். இது எல்லாமே கொஞ்சம் லகுவான பகுதி தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக எழுதிடலாம், எளிமையாக இதுக்கு விடை சொல்லிடலாம். வேர் சொல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னு. கட்டளை சொல்லாக இருக்கும், பிரிக்க முடியாது, மேற்கொண்டு அதை பிரிக்க முடியாது. இதை வினைமுற்றை எப்படி ஆக்கணும்னா, முதல்ல ஒரு வேர் சொல் கொடுத்தா அதோடய தொழில் என்னன்னு பார்த்துக்கணும். அதை இறந்த காலத்துக்கு மாற்றிட்டு பாலோடு சொல்லணும். இப்போ ஃபார் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கல். கல்ன்றது படிக்கிறத கல். அந்த கல்லுடைய வேர் சொல், அந்த கல் வேர் சொல்லாக இருக்குது. அதை தொழிலாக மாற்றிக்கிட்டு கற்றல். அதுவும் இறந்த காலத்தில் சொன்ன கற்றான், ஆண் இல்லாத பெண்பாலில் மாற்றிக்கலாம். கட்டான் கற்றால்.

பார்த்தீங்கன்னா இன் இ உ இதில் தான் அதிகமாக முடியும். இன்னுன்றது சில இடத்துல முடியும். இப்போ கல் பார்த்தோம், கட்டான்னு பார்த்தோம், அது வினைமுற்று. இதை வினை எச்சத்தில் மாற்றினா கடைசியில் ஊவில் விகுதி முடியணும். அப்போ கட்டான்றது கற்று, நடந்தான்றது நடந்து, படுத்தான்றது படுத்து. இந்த மாதிரி ஊவில் முடிஞ்சது தான் அது செய்து, நடத்தி, காண்பி, இந்த மாதிரி ஈல முடிஞ்சு பாருங்க. இதெல்லாம் வினையச்சம். வினையால் அணையும் பேர்னா அந்த வினையை அணைச்சி வர்றது. நம்ம மேலே பார்த்தோம் கட்டான், கட்டான்றது வினைமுற்று. கற்றவன் யார் அதை செய்கிறாங்களோ அந்த வினையை அணைச்சி வர்றதால அது கற்றவன். தொழிற்பெயர், தொழிற்பெயர்னா தொழில்னா என்ன, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் வெர்ப். வினை, நம்ம என்ன வினை பண்ணுறோமோ அதுதான் தொழில். நடத்தல், விளையாடுதல், படித்தல், தல்ல முடியும். தல், அல், கை, இந்த மூணு முடிவில், இந்த மூணு விகுதியில் இந்த மூணு முடிஞ்சால் அது வந்து தொழிற்பெயர் ஆகும். தல், அல், கை ஆகியவற்றில் முடிந்தால் அது தொழிற்பெயர் ஆகும். உதாரணத்துக்கு கற்றல், நடித்தல், பாடுதல். கை முடிகிறது வாழ்க்கை. சில இதில் விதிவிலக்கு இதெல்லாம் இந்த மூணு இதுலேயும் வராது. ஆட்சி, அடக்கம், ஆக்கம், அறிவு, செய்கை, சாக்காடு, ஒழுக்கம், நோன்றல், இதெல்லாம் உங்களுக்கு தொழிற்பெயரில் வரும். இதெல்லாம் சில விதிவிலக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஆட்சி, அடக்கம், ஆக்கம், அறிவு, இதெல்லாம் செயல். ஒவ்வொரு செயல், ஆட்சின்றது ஆட்சி செய்தல், அடக்கம், ஆக்கம், அறிவுன்றது ஒரு செயல், செய்கை, சாக்காடு, இறத்தல், ஒழுக்கம். ஒழுக்கம் நிறைய தடவை கேட்டுருக்காங்க. ஒழுக்கம் நோன்றல்லாம் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்த ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பார்த்திங்கன்னா நாலு அல்லது ஐந்து சொற்கள் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. அகர வரிசை இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. அதை அகர வரிசையில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னுவாங்க ஆங்கிலத்தில். அதில் அமைச்சு எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த விடையில் கரெக்டாக நீங்கள் பொறுத்துனீங்கன்னா அதுதான் இதில் ஈஸியான முறை. தமிழில் 246 எழுத்துக்கள். இதில் விதி என்னென்னா அகர வரிசையில் முதல்ல உயிர் எழுத்துக்கள் வரணும், பிறகு மெய் எழுத்துக்கள் வரணும், அதன் பிறகு உயிர்மை எழுத்துக்கள் வரணும். உயிர்மை எழுத்துக்கள்னால் என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா கா, க, கி, கி, கு அந்த மாதிரி வரும். உயிர் எழுத்துக்களில் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்களில் கா, கா, கி, கி, கவு வரைக்கும் அப்படி அந்த வரிசையில் வரும். எந்த காரணத்து கொண்டோ காங்கா சானான்னு என்ற முறையில் வரிசைப்படுத்தக்கூடாது. இதுதான் இதோட விதி. முதல்ல உயிரெழுத்துக்கள், பிறகு மெய் எழுத்துக்கள், அதன் பிறகு உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் இந்த வரிசையில் வரும். கா, கா, கி, கி, கு, கு, குன்னு நம்ம சொல்லுவோமே அந்த வரிசை. இப்போ அந்த வரிசையில், சா, சா, சி, சு அந்த வரிசையில் வரணும். எக்காரணத்தொன்னும் கா, ஞா, சா, ஞா என்ற வரிசையில் வரிசைப்படுத்தக்கூடாது. நம்ம பண்ணுற தப்பே இந்த வரிசையில் வரிசைப்படுத்துறது தான். எல்லாரும் மிஸ் பண்ணுறதே அந்த வரிசையில் படுத்துறது தான். இது எளிமையான பகுதி. நம்ம எங்கே விழுறோன்னா வழுக்கிறோன்னா இந்த மாதிரி வரிசைப்படுத்துறதுலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று தர நோட் குறிப்பெடுத்துங்க. உதாரணத்துக்கு 5, 2, 6, 1, 7, 8 இந்த மாதிரி ஒரு 6 எழுத்துக்கள் சொற்கள் கொடுத்துருக்காங்க. 5, 2, 6, 1, 7, 8 நம்ம என்ன படுத்துவோம், 1, 2, 5, 7, 8 வரிசைப்படுத்துவோம். இந்த வரிசைப்படுத்துறது என்ன வரும், ஆனால் எழுத்தில் வரிசைப்படுத்தும் போது அகர வரிசையில் முதல்ல வர்றது ஆ, 6, ரெண்டாவது வரு 2, இ, அ, இ அந்த வரிசையில் ஆ முதல்ல வரும், 6, ரெண்டாவது 2, மூன்றாவது 8, 8ன்றது ஏ, அதுக்கப்புறம் தான் ஏ, 7 நாலாவது வரும், ஐந்தாவது 5, ஏக்கப்புமா தான் ஐ வரும், கடைசியாக 1. நம்ம முதல்ல அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா 1 தான் முதல்ல வரும். அந்த மாதிரி இடத்துல நம்ம சில இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அடுத்தது இன்னொரு உதாரணம், படம், பட்டம், பாடம், படிப்பு. படம், பட்டம், பாடம், படிப்பு. முதல்ல நம்ம இந்த விதியில் பார்த்திங்கன்னா முதல்ல எது வரும், உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களை பா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒற்று, ஒற்ற எழுத்துக்கள்னா மெய் எழுத்துக்கள். பட்டம் ரெண்டாவது வரும், பட்டம் முதல்ல வரும், அடுத்தது படம், பார்க்கப்புமா பா, பாடம், மூன்றாவது டி, படிப்பு. பட்டம், படம், பாடம், படிப்பு. இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம், கண்ணன், மூணு சுழி கண்ணன் நமக்கு பெயர் சொல்லுவோமே, கண்ணன், கன்னி, கண்ணகி, கல்வன். கண்ணன், கன்னி, கண்ணகி, கல்வன். இதில் எது முதல்ல வரும்னு பார்த்திங்கன்னா கண்ணன். கண்ணில் பார்த்திங்கன்னா முதல்ல உயிரெழுத்து கா வந்தது, அதுக்கப்புறமா ஒற்றெழுத்து இன் வந்திருக்கு. இதில் எல்லாத்துலேயும் ஒற்றெழுத்து வந்திருக்கு. ரெண்டாவது

0: எல்லாத்துலேயும் முதல்ல காணாம ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒட்டெழுத்து இருக்குது. இதில் ஒட்டெழுத்தில் முதல்ல எது அகரவயசுப்பிடி வருதுன்னா இன். இந்த இன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது, கண்ணனும் வருது கண்ணகியும் வருது. இந்த கண்ணனா கண்ணகியான்றது அடுத்த இதில் நம்ம பார்த்துடலாம். கண்ணன்றதில் கண்ணகி, மூணாவது எழுத்தும் நாதா வருது, மூன்று சுழி நாதா ரெண்டுத்துலேயும் வருது. நாலாவது எழுத்தை வச்சு தான் இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இதில் வந்து ஒட்டெழுத்து வந்து கீ வந்திருக்கு. கண்ணனில் ஒட்டெழுத்து இன்னு, கண்ணகியில் கீ வந்திருக்கு. எது முதல்ல வரும்? ஒட்டெழுத்து தான் முதல்ல வரும். கண்ணன்றது முதல்ல, அடுத்தது கண்ணகி. இப்போ மூன்றாம் எழுத்து கண்ணன் முதல்ல, கண்ணகி ரெண்டு. இப்போ மூன்றோ நாலோ எதுன்னுன்றத கன்னியா கல்வனான்றது நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கன்னி கல்வன், இதில் முதல்ல எது வரும்? கன்னின்றது ரெண்டு சுழினி, இல்லுன்றது கல்வன், பள்ளிக்கு ஸ்கூலுக்கு வருமே இல்லு. இதில் முதல்ல எது வரும்னா இல்லு தான் வரும், கல்வன் கல் கல்வன். அது மூணாவது வரும், கன்னின்றது நாலாவது வரும். இந்த மாதிரி அகர வரிசைப்படி ரொம்ப எளிமையான பகுதி, இது நிறைய இருக்குது. எட்டாம் வகுப்புலேருந்து அகர வரிசைப்படி எழுதுகள்னு சொற்களை சீர் செய்கன்னு நிறைய வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் பழக பழக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பார்த்தோன்னே நீங்களே சொல்லிடலாம் அந்த மாதிரியான இது எளிமையாக இருக்கும். அடுத்தது நம்ம இலக்கணத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உலக தமிழ் மாநாடு, நம்ம தமிழ்நாட்டில் உலக அளவில் உலக தமிழ் மாநாடு எத்தனை நடந்திருக்குன்னு கேள்வியெலாம் நிறைய வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சில இடத்துல நான்காவது உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்தது, மதுரை மாநாடு, மதுரை உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது, ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு எந்த ஊரில் நடைபெற்றது, ஆறாம் உலக தமிழ் மாநாடு மொரிஷிய தீவில் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்ற போல் என்ற கேள்விகள்லாம் வருது. நம்ம இந்த உலக தமிழ் மாநாடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். எந்த வருடமோ ஒரு இடத்தை பற்றி சொல்லும்போது தொடர்பு படுத்தணும். தொடர்பு படுத்துறது தான் ஒரு பொருளை இன்னொன்னோட தொடர்பு படுத்தும் போது நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உலக தமிழ் மாநாடுக்கு ஒரு சின்ன ஒரு தொடர்பு படுத்தி ஈஸியாக நீங்கள் மனதில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன இது, ஒரு சின்ன இதை சொல்கிறேன். அதை நான் அதை மனதில் வச்சுட்டிங்கன்னா இந்த உலக தமிழ் மாநாட்டை நீங்கள் ஈஸியாக வரிசை கிரமப்படுத்தலாம். எல்லாம் குறிப்பெடுத்துங்க. கோயிலுக்கு சென்ற பாட்டியை, கோயிலுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு லைனில் எழுதிங்க. கோயிலுக்கு சென்ற பாட்டியை, மூணு ஆயிடுச்சா, கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலுக்குள் மொட்டையடித்து தண்டிக்கப்படும். இன்னொரு சொல்கிறேன், கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலுக்குள் மொட்டையடித்து தண்டிக்கப்படும். எழுத முடிஞ்சதுக்குலாம் மறுபடியும் நான் இன்னொரு சொல்லிடுறேன், கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலுக்குள் மொட்டையடித்து தண்டிக்கப்படும். இது மொத்தம் எட்டு லைனாக வரும். கோயிலுக்கு ஒன்று, சென்ற ரெண்டு, பாட்டியை மூன்று, யாரேனும் நான்கு, மறித்தால் ஐந்து, கோயிலுக்குள் ஆறு, மொட்டையடித்து ஏழு, தண்டிக்கப்படும் எட்டு. இதை முதல் எழுத்தை பாருங்கள். கோயிலுக்கு கோன்றது கோலாலம்பூர், கோலாலம்பூர்னா முதல் உலக தமிழ் மாநாடு நடந்தது. 1966 கோலாலம்பூரில் முதல் உலக தமிழ் மாநாடு நடந்தது. ரெண்டாம் மாநாடு முதல் என்ன சொல், கோயிலுக்கு சென்றன்றது சென்னை. ரெண்டாம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் 1968 நடைபெற்றது. மூன்றாம் மாநாடு கோயிலுக்கு சென்ற பாட்டியை, பாட்டின்றது பாரிஸ், பாரிஸில் 1970 மூன்றாம் உலக தமிழ் மாநாடு நடந்தது. இதை நீங்கள் அப்படியே வரிசைப்படுத்திகிட்டே இருக்கலாம். நீங்களே பிற்காலத்தில் அப்படியே ஒரு தடவை படிச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே நீங்களே சொல்லலாம். அடுத்தது கோலாலம்பூர், சென்னை, பாரிஸ், கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால், யாரேனும் யாழ்ப்பாணம், யா யான்றது யாழ்ப்பாணம். நான்காம் உலக தமிழ் மாநாடு 1974 நடந்தது யாழ்ப்பாணத்தில். யாரேனும் மறித்தால், மறித்தால்ன்றது மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு 1981 நடந்தது. இந்த ஐந்து உலக தமிழ் மாநாடு சொல்லிட்டோம். ஆறாவது உலக தமிழ் மாநாடு கோயிலுக்கு கோலாலம்பூர், மறுபடியும் கோலாலம்பூரில் 1987 ஆறாம் உலக தமிழ் மாநாடு நடந்தது. மலேசியாவிலே ரெண்டு தடவை நடந்திருக்கு, முதல் உலக தமிழ் மாநாடும் ஆறாம் உலக தமிழ் மாநாடும் நடந்திருக்கு. அடுத்தது கோலாலம்பூருக்கு அப்புறம் கோயிலுக்கு, கோயிலுக்குள் மொட்டையடித்து, மொட்டைன்றது மொரிஷியஸ் மொரிஷியஸ் தீவிலா ஏழாம் உலக தமிழ் மாநாடு 1989 நடைபெற்றது. இறுதியான எட்டாம் உலக தமிழ் மாநாடு தண்டிக்கப்படும் தஞ்சாவூர், தஞ்சாவூரில் 1995 எட்டாம் உலக தமிழ் மாநாடு நடந்தது. இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், கோலாலம்பூர் முதல் உலகத்தமிழ் மாநாடு 1966 ரெண்டாம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் 1968 மூன்றாம் உலகத்தமிழ் மாநாடு பாரிஸில் 1970 நான்காம் உலகத்தமிழ் மாநாடு யாழ்ப்பாணத்தில் 1974 ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் 1981 ஆறாம் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் 1987 ஏழாம் உலகத்தமிழ் மாநாடு மொரிஷியத்தில் 1989 எட்டாம் உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் 1995 இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொடர்புபடுத்தல். இப்போ நீங்கள் நான் சொன்னதை மறுபடியும் நீங்களே அப்படியே ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலுக்குள் மொட்டை அடித்து தண்டிக்கப்படும். இது எல்லாரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. இதை வச்சு உலகத்தமிழ் மாநாடாக அப்படியே நீங்களே சொல்லிடலாம். சரி சார், இது உலகத்தமிழ் மாநாடுன்னு சொல்கிறீங்க. 2010 ஒரு மாநாடு நடந்தது, அது என்ன மாநாடு? கோயம்புத்தூரில் 2010 ஜூன் மாதம் ஒரு மாநாடு நடந்தது, அது என்னென்னா செம்மொழி மாநாடு. இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் செம்மொழி மாநாடும் வேறு, அது வந்து உலகத்தமிழ் மாநாடு, இது வெறும் செம்மொழி மாநாடு. இது 2010 கோயம்புத்தூரில் நடந்தது. இதில் எனக்கு கேள்விகள் வரலாம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தில் ரெண்டு பேரும் கடைசியாக நடந்த மாநாடு எங்கே நடந்ததுன்னா, கடைசியாக உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்ததுன்னா தஞ்சாவூரில், கோயம்புத்தூரில் அல்ல, அது உலக செம்மொழி மாநாடு. சரி சார், வருஷம் வருஷம் இதெல்லாம் ரைட்டு, வருஷம் வருஷம் ஒரு மாநாடு நடக்குது, உலக தமிழர் பொருளாதார மாநாடு, வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்னு நடக்குது. இந்த வருஷம் வந்து டர்பன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது, போன வருஷம் சென்னையில் நடந்தது, அதுக்கு முன்னே 2015 மலேசியாவில் நடந்தது. இதெல்லாம் என்னென்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது உலக தமிழர் பொருளாதார மாநாடு, வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸு, இது அது வந்து உலக தமிழ் மாநாடு. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிங்க, அவ்வளோதான். நமது MOP சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பணி திடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம், அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது MOP கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
2: You are listening to MOP Vaishnav.

0: with integrity, youth with responsibility, and youth with high moral values.
1: Now, friends, I'm in the midst of the students. I would like to share the type of opportunities and challenges that are in front of you. Let me describe my visualization of the distinctive profile of India by 2020. 2020, a vision for the nation. Another 7 years, we are 2030. Another 7 years time, what type of distinct profile India by 2020? What type of opportunities you have in life? I'm going to talk to you now. It's called distinctive profile of India by 2020. A nation where rural and urban divide has reduced a thin line. A nation where the equitable distribution and adequate access to energy and quality water. A nation where agriculture, industry, service sector work together in symphony. A nation where agriculture, industries, and a nation where education value system is not denied to any meritorious candidate because of societal or economic discrimination. A nation with the best destination for the most talented scholars, scientists, investors. A nation where the best of health care is available to all. A nation where the governance is responsive, transparent, and corruption-free. A nation where poverty has been totally eradicated, illiteracy removed, and crimes against women and children are absent, and none in the society feels alienated. A nation is prosperous, healthy, secure, devoid of terrorism, peaceful and happy, and continues with a sustainable growth path. A nation that's one of the best places to live in and is proud of its leadership. இந்தியாவை படைக்க எழுச்சிமிக்க எண்ணம் கொண்ட இளைஞர்கள் இளைஞிகள் அனைத்து துறைகளிலும் தேவை. அந்த இளைய சமுதாயம் தன் நாளைய தலைவர்களாக பரமித்தால்தான் இந்தியா ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ சமுதாயம் கொண்ட நீட்டி நீடித்த வளர்ச்சி கொண்ட நாடாக மாறும். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வு லட்சிய வேண்டும். அந்த லட்சியம் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும். தொடர்ந்து அறிவை பெற அதை தேடி சென்றடைய வேண்டும். விடா முயற்சி வேண்டும். அதாவது தோழி மனப்பான்மையை தோல்வியடை செய்ய வேண்டும். இந்த நான் குணகம் இருந்தால் கனவு நனவாகும். நண்பர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு. நண்பர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு. உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எங்க திருப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். உறக்கத்தில் வருவதல்ல கனவு. உறக்கத்தில் வருவதல்ல கனவு. என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. பூமிக்கு கீழே பூமிக்கு மேலே உள்ள எந்த சக்தியை காட்டிலும் மன எழுச்சி கொண்ட இளைஞன்தான் இந்தியாவின் இளைஞர்கள் தான் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி. 60 கோடி இளைஞர்களை கொண்ட பெற்ற நாடு இந்தியா. எனவே இளைய சமுதாயம் மன உறுதியோடு முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், when you choose your career, be it science, engineering, healthcare, agriculture, arts, literature, humanity, business, management, social entrepreneurship, politics also, law and the executive, whatever the field that you opt for, you have the responsibility to contribute to the society. What is that? What is the one thing that the spirit of what can I give? One of the spirit when you go out on this campus, when you come to this campus 4 years back, 5 years back, 10 years back, you may have a feeling, what can I take? You go to the campus, you are going, what can I do? What can I do? What can I do? மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் எழுதிய கவிதையை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பி சொல்றீங்களா? எஸ் ஆர் நோ? கவிதையின் பேரில் நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த நான் பிறந்தேன். ஆராய்ச்சி உள்ளத்துடன் நான் பிறந்தேன். ஆகாய உச்சியில் பறக்க நான் பூமியில் ஒருபோதும் தவழ மாட்டேன், தவழவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன், பறப்பேன், வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். பறக்க வேண்டும் என்ற உணர்வு வாழ்வின் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தினைய என்ன செய்ய வேண்டும்? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் வெற்றி அடைய முடியும். நீ யாராயிருந்தாலும் உழைப்பால் அறிவால் வெற்றியடைவாய். விளாச்சியோ என்ற கவிஞர் சொல்கிறார், அவர் சொல்கிறார், இதில் நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் என்பது விண்மீனாக இருந்தாலும் என் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும். என்னுடைய கருத்து என்னவென்றால், என் உள்ளத்தில் லட்சிய ஒளி பிரகாசிக்கட்டும். லட்சியத்தை அடைய அறிவாற்றலை பெருக்கு. அதை அடைய உழைப்பு முக்கியம். உழைத்துக் கொண்டே இரு. இத்துடன் விடாமுயற்சி உனக்கு இருந்தால் நீ யாராகும் நான் நீ யாராகவும் இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும். நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும்.
2: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
3: In basic language, what we have done is, we have made a plastic, same like that of chair. But with that plastic, if you make a chair, not one person but 100% can sit and the chair won't break. In the same plastic we used, we've kept in satellite, we made it small, we made it strong.
2: That was so nice and also very inspirational for many young kids over there. And you all, like, you invested so much of time and your hard work in a project, and how heartbreaking it would be like it if it's get delayed or if it's not like bringing in success to you.
3: So we put our hard work, ma'am put hard work more than us. We always did our best. We did like many, more than 100 or 200 times we got failed in our tests and all. But then every time it fails, we'll learn, we'll make it better, and we'll have a constant motivation from ma'am. Hence, if it get delays, we will try to cover it up, we will request, we'll be humble, that is what we do. And every time being humble pays us back. And when it fails, we request, like, we try again, ma'am encourages us, and that is how we'll be moving forward every time.
2: Okay, so you all are from different engineering backgrounds. So what changes you want to bring in our Indian, Indian engineering structure for it to, you know, get competed with the American system of education? From each of your, stream also you can tell.
3: Talking about aerospace, I am telling the curriculum is good. Like, the what actually we have to, like, they have to teach us, everything is good. But the implementation is not happening. Like, suppose we have like 4 theory and 3 practicals. We have it in our syllabus. But the theory part that teaches the practical parts, we are lagging back. There is no good infrastructure. If there's an infrastructure, teachers are not willing to support as much. If these few changes will be done with this population, with this many engineering, we can show what India is in next few years.
4: The main thing which is lacking in most of the Indian curriculum is that exposure. There is no exposure for technical knowledge ever. And technical knowledge in the foreign countries are way, way more than what we have. So, I mean, if we get more of the technical knowledge, we are sound in our theory as well. So it is better if we have more of technical knowledge provided to us.
5: So basically, in foreign countries, now take an example for NASA, they take students to their facilities and they show everything, like how this works, how it is done. But in India, it is all protected, it's all security, that they don't reveal it out only. So students are not knowing what they are studying. So basically, when we have been to NASA, so we have seen what it is. But in India, we yet don't know what's happening inside that blocks. So that's what I want everyone to open up. Once you open up the education system, there'll be much better projects coming up in India than in foreign countries. And yes, space research will go ahead in beating other countries once in future times to come. Yes, I believe that.
2: So in space research and what projects you all do, do Indians have, I mean the Indian kids all have lot of exposure or the American kids?
5: No, basically when we have done all this, we believe in education. We believe like everyone should know. So basically after this, we'll start organizing workshops where we'll teach every kid, let it be from 8th standard, 12th standard engineering, we'll teach them what we have done. And we'll tell them that space is not expensive, it's not hard, and basically everyone can do it, but you'll have to learn. So we want to teach everyone. We'll start workshops now, and we'll take classes for everyone who wants to learn all this. And so, yeah, that's our future plan, to teach what we have just done.
2: Okay, how was your feeling after you launched Kalamsat? Like, what kind of feel you had?
3: We were overwhelmed. Actually, we had no words to speak. The day of launch, we were sitting in our lab. All the media people came to cover us. And when the launches happened, we were not screaming, we were not happy. We were just like enjoying the moment, being silent, and all our hard work from like 8 months. The team's hard work for like 4 years, the organization was waiting to do something suborbital launch. It was one of the best feelings, and we want to get the feeling again and again. That is why we'll be working hard.
5: That moment when that rocket took off and we saw it on the screen, it was amazing. The rocket is like, okay, one and launch, it's going straight up the sky, taking a satellite into space. It was very well. We did not shout, like he said, we did not. We were just quiet and watching, enjoying the moment, and it was beautiful. So that's what we expect in future also.
2: So now after your successful project, you do get support, right?
3: We are looking forward for the support. Government helped paid like 10 lakh rupees as a reward for our project. And the thing is, if we get like good funding, then we can do better projects, we can do something bigger. We are looking forward for the support, and hopefully they support us.
2: What's your next idea? Can you reveal something about it?
5: No, or actually we cannot reveal our next suspense. Project. We would wanted to keep a surprise for everyone who is willing to know what these kids are going to do it again. But I'm sorry, we cannot just tell them, but it's going to be big, and we hope to make you all proud again. So till then, please have patience and support us.
2: Sure, we will wait for the suspense. And what's your long term, like you want to make a big achievement
3: after,
2: or project?
3: Our long term goal is, see, in USA, in Russia, we all have like private space agencies where they get exposure. You'll get more jobs, more exposure, and we'll have more export from them. In the same way, we want to create an aerospace hub, like an AID park for IT people. We want to create an aerospace park in India. This will not only help students learning, we'll get interns, we'll get jobs, and we can make everything in India, computer, rocket, and we can export it. It will be more economical, and it will support our country. And aerospace will show the world that how good the Indians are in aerospace. That is what our goal is.
2: We seriously salute your goal. And we just want to tell from MOP that you're never, never a disgrace for India. You have made us even more proud by setting it as the name Kalamsat. And how did you get the inspiration as Kalamsat?
5: So this story goes back to 2015 when we were doing a first project called as Near Space Launch Vehicle. And Dr. APJ Abdul Kalam was invited. He was invited for the launch. That day he was invited, and just week before that he passed away. So like this is more like a tribute to him. So from that day we named that as Kalamsat, our first project. And then afterwards we were like, okay, now we have done something below Earth. Now something that's going into space, it will be called as Kalamsat. We wanted to give him a major tribute for being the, you know, the missile man of India. He's really a motivational to everyone. So that's why we named it Kalamsat.
2: Okay. So had you before, I mean, launching the Kalamsat, had you ever proposal to Kalam's office or something about your projects?
3: We never got an opportunity to send our projects to Kalamsat. And
5: it is not that we didn't try, but we couldn't make it. This is that thing.
2: That's okay. Anyway, today you stand high up.
5: We tried a lot, but we couldn't make it. We couldn't make it here.
2: Maybe they are waiting for something big from you.
5: Maybe. Hopefully. And I hope they support us then.
2: So how was your experience, Mr. Gopinath, working with all these engineering grads sitting with us?
6: எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆனால் சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான் எல்லாமே. இப்படி நான் நினச்சி பார்த்ததில்ல, இப்படி பண்ணுவோன்னு பண்ணி காட்டிட்டோன்னா எல்லாத்தையும் இப்படி சொல்கிறது.
2: உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கிடச்சிது உங்கள் காலேஜில்? நீங்கள் கலாம் சட் அந்த க்ரூவில் இருக்கீங்க, நீங்கள் அதை லான்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னது, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கிடச்சிது?
6: அசோஷியல் உள்ளே போனாலே செல்ஃபீஸ் ஓகேஸ் எல்லாம் தான், எல்லாமே ஒரு செலிபிரிட்டி போவான என்ன நடக்கும் ஒரு இடத்துல ஆட்டோகிராஃப் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் உள்ளே போகும்போது காலேஜுக்குள்ளே செல்ஃபீஸ் செல்ஃபி கொடுங்க ஆட்டோகிராஃப் கொடுங்க. எஸ்
2: ஸோ உங்களோட கிளாஸ்மேட்ஸ் லைக் உங்களோட சக மாணவர்கள் யாருக்காவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கீங்களா? வேற யாருக்காவது இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்த ஏரோ ஏரோ ஸ்பேஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
6: இருக்கு, ரெண்டு பேரும் இருக்கு, இருக்க பசங்க இருக்காங்க, கேட்டிருக்காங்க அதனால பார்ப்போம்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நம்ம கூட ஏரோஸ்பேஸ் கிட்ஸ்லேருந்து நம்ம 4 ஜீனியஸஸ் வந்து நம்மளோட எல்லாமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட கலாம் சட் மாதிரி இன்னும் நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வாழ்த்தி இப்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.

0: ஹாப்பி சமுதாய வானொலி 107.8.
1: நான் உங்க பவித்ரா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. ஸோ லைஃப்ல பாத்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான விஷயம் எப்போ கிடைக்கும்னா, நம்ம யாருக்காவது ரொம்ப ஈடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு வந்து பலனா வந்து ஒரு தேங்க்ஸ்னு ஒரு சின்ன வேர்ட்ல அவங்க சொல்லும் போது தாங்க கிடைக்கும். ஸோ இப்ப இருக்க பிஸி லைஃப்ல பாத்தீங்கன்னா, வேலை, டென்ஷன், டிப்ரெஷன் இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறத கூட மறந்துடுவோம். சில பேர் வந்து நம்ம சொன்னாங்க தப்பா எடுத்துப்பாங்களோன்னு கூட சில டைம்லாம் வந்து மறந்துடுவோம். ஆக்சுவலா தேங்க்ஸ், சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். அது சொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து தனிங்க. பட் நம்ம வந்து இப்போலாம் என்ன நினைக்கிறோம்னா, அது சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு நினைக்கிறோம். சில டைம் நம்ம மறந்துடுறோம், சில டைம் வந்து சொல்லணுமா, எதுக்கு சொல்லணும்னு கூட நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து நமக்கு யாருக்காச்சும் தேங்க்ஸ் சொல்லணும் தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து உடனே வந்து எந்தவித எண்ணமும் இல்லாம கண்டிப்பா வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி வந்து நம்ம கண்டிப்பா தப்பு பண்ணாம வந்து எந்த மனுஷனும் இருக்க மாட்டா. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தப்புன்றது வந்து நடக்கதான். ஸோ சில டைம் வந்து தப்பு செஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சா கூட வந்து நம்ம சாரி சொல்ல மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, வந்து நம்ம பஸ்ல போயிட்டு இருப்போம்.

0: அப்ப வந்து தெரியாம நம்ம கால் வந்து யார் மேலயாவது மிதிச்சிருவோம். அது வந்து மிதிச்சது தப்புன்னு நமக்கு தெரியும், பட் நம்ம எதுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு நம்ம போயிடுவோம். சில டைம் வந்து ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வருக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து கொடுத்துருவோம், பட் வந்து அவங்க செய்யற வேலைக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு நமக்கு தெரியும், பட் நம்ம எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு போயிடுவோம். அதே மாதிரி நம்ம அம்மா அப்பாவுக்கு கூட வந்து சில டைம் வந்து நம்ம தேங்க்ஸ் சாரி சொல்லணும்னு நினைப்போம், பட் எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயத்துல வந்து போயிருக்கோம். சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சண்டை வரும். ஸோ சண்டை வரும்போது வந்து அந்த ஒரு சின்ன வேர்ட் சாரி சொன்னீங்கன்னா வந்து அந்த சண்டை வந்து அதோட முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து கிடைக்கும். பட் அந்த இடத்துல கூட நம்ம ஏன் சாரி சொல்லணும் அப்படின்னு நினச்சது விட்டோம்னா அந்த சண்டை வந்து பெருசாகி பெருசாகி பெருசாகி போகுமே தவிர அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தேங்க்ஸோ சாரியோ சொல்கிறதுக்கு வந்து யோசிக்கவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கூட நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, அவங்களால வந்து சில டைம்லாம் தேங்க்ஸ் சாரி சொல்ல முடியல. ஸோ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணி இங்க வந்து நான் சொல்றேன் தேங்க்ஸ் சாரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க என்ன சொல்றாங்க, யாருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, யாருக்கு சாரி சொல்றாங்கன்னு கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூட அபிநயா இருக்காங்க, சொல்லுங்க அபிநயா, நீங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க, சாரி சொல்ல போறீங்க?
1: ஹாய், நான் உங்க அபிநயா பேசுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாரிலேருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்து யாருக்கு சாரி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா, அவங்க தான் என்னை பெத்தாங்க. பட் இருந்தாலும் வந்து இவ்வளோ வருஷமா என்னை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, என்னால ஸ்கூல் நல்ல காலேஜ் எல்லாமே, பட் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து பெருமையா இன்னும் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இது, எல்லாருமே வந்து இந்த வயசுல என்னென்னவோ பண்றாங்களே, நம்மளுக்கு 20 ஆகுது இன்னும் ஒன்று கூட சாதிக்கலையே அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு எப்போ நான் பெருமை சேர்க்கிறனோ அப்போதான் வந்து இந்த என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணாக பிறந்தன்றது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு சாரி கேட்குறேன் நான் சாதிக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து யாருக்குன்னா என்னோடய சாரதி அங்கிள். ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷனல் பர்சன், மோட்டிவேஷனல் பர்சன் எல்லாமே. அவர் வந்து என்னோடய டியூஷன் மிஸ்ஸோட ஹஸ்பண்டு, பட் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் மாதிரி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். எங்கள் அப்பா வந்து அவ்வளோ எஜுகேட்டட் கிடையாது, பட் எனக்கு வந்து இவ்வளோ நாலேஜ் வந்து என்னோட ஆம்பிஷன் வந்து ஐஏஎஸ் ஆகணும்ண்டு. அந்த ஐஏஎஸ் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆகணும்னு மட்டும்தான் தெரியும், பட் அதுக்கு எப்படி போகணும் எல்லா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமுமே வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவரால் மட்டும்தான் வந்து என்ன சொல்கிறது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன், இவ்வளோ ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணதுக்கு காரணம் அவர் தான். ஸோ அவருக்கு வந்து தேங்க்ஸ். அவருக்கு வந்து சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுத்து அவரோட சிஷ்யம் ஏற்றுக்கிட்டதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் வந்து சாரதி அங்கிளுக்கு, அண்ட் சாரி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு.
0: ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளால சொல்ல முடியாது, பிகாஸ் டென்ஷன் அது இதுன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அபிநயா வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தேங்க்ஸும் சாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க, யாருக்கு அவங்க தேங்க்ஸ் சாரி சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க ஆர்த்தி.
2: ஹாய், நான் ஆர்த்தி பேசுகிறேன். நான் தேங்க்ஸ் வந்து காடுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நல்ல பேரண்ட்ஸ், நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல என்விரான்மெண்ட் எல்லாமே கொடுத்தது காட் தான். நல்ல லைஃபு, இந்த வயசில் நிறைய பேர் நிறைய விதமாக கஷ்டப்படுறாங்க. என்னுடைய கசின் கூட அவங்க அப்பா சரியில்லை அவங்களுக்கு. ஸோ இந்த வயசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நான் நினைப்பேன் நம்மளுடைய லைஃப் வந்து எவ்வளோ பெட்டர் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. காடுக்கு தேங்க் பண்ணுவேன். ஸ்பெஷலாக நான் சொல்லணும்னா எங்கள் பேரண்ட்ஸ்க்காக தான் நான் தேங்க் பண்ணுவேன். நான் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்ல விரும்புகிறேன். நான் 7th படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் சைக்கிள் ஓட்டிட்டு போனேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எங்கள் டேடி என் கூடயே பைக்கில் வந்தாங்க. சைக்கிள் ஓட்டிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி ஓட்டுவேன்னு பார்க்கறதுக்கு என் கூடயே வந்தாங்க. செகண்ட் டே வந்து நானே தனியாக தான் ஓட்டிட்டு போய் சைக்கிள் ஷெட்லாம் சைக்கிள் விட்டுட்டு திரும்பி பார்த்தா எங்கள் டேடி மறுபடியும் வந்திருக்காங்க. எனக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, நான் எப்படி ஓட்டுறேன், ஒழுங்காக ஓட்டுறாளா, எப்படி கிராஸ் பண்ணுறா ரோடு, ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டேடி கலைப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்காக நான் காடுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன், ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் சாரி வந்து என் சிஸ்டருக்கு சொல்லணும். வந்து பிகாம் நம்ம எம்ஓபி காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க வந்து சிஎஸ் கோர்ஸ் எடுத்திருக்காங்க, இப்போதான் என்ட்ரன்ஸ் எழுத போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ நான் ஏதாவது சண்டை வந்தால் சும்மா அவங்கள நான் வெறுப்பேற்றுவேன், நீ என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அழுது கூட இருக்கா. அப்போ நான் அவளுக்கிட்ட நான் சாரி சொன்னது கிடையாது. இப்போ கூட எங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை தான், நாங்கள் 2 பேசிக்காம தான் இருக்கிறோம். ஸோ இப்போ நான் அவளுக்கு வந்து சாரி சொல்கிறேன். சாரி பவித்ரா.
0: ஸோ ஆர்த்தி, சாரி சொன்னால் மட்டும் போதாது. ஸோ இன்றைக்கே போய் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறீங்க, இதுதான் வந்து சாரிக்கான கரெக்டான அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம கூட ஓவியா இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிறேன், பட் சாரி நான் சொல்ல மாட்டேன், நான் வந்து சாரி சொல்ற அளவுக்கு யாருக்கும் நான் வந்து எந்த ஹர்ட்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி ஓவியா சொல்றாங்க. ஸோ அவங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: சொல்லுங்க ஓவியா. ஹாய், நான் ஓவியா பேசுறேன். நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன்னா என் பேரண்ட்ஸ்க்கு தான். ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ்னா என் அப்பாக்கு தான். என் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. என் அம்மா கூட எப்பயாவது என்னை திட்டிடுவாங்க, ஆனா அப்பா வந்து ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாரு. என் தம்பி வரும், ஆனா என்னை விட்டே கொடுக்க மாட்டாரு. அவர் தான் ரொம்ப திட்டுவாரு. நான் எங்கேயாவது வெளியே போனா கூட ஒரு 3 times ஆச்சும் கால் பண்ணிடுவார். சாப்பிட்டியா, வீட்டில் இருக்கும் போது கூட சாப்பிட்டியா, என்ன பண்ற, டிவி பாக்குறியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நான் எதனாவது டிவி பாக்குறேன், லேப்டாப் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட தூங்கு அப்படிலாம் சொல்லுவாரு. ரொம்ப எனக்கு ரொம்ப காட் கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். எங்க அப்பா எங்க அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். எப்பவுமே எந்த ஜென்மத்திலயும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் நான் பிறக்கணும் அப்படின்னு நான் காட் கிட்ட வேண்டிக்கிறேன்.
0: ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ஓவியா. இங்க சொன்னது மட்டும் இல்ல, இதை நீங்க வீட்டுல போய் கண்டிப்பா சொல்லணும்.
3: ஓகே. ஹலோ, நான் லாவண்யா பேசுறேன். நான் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா நான் என்னோட பாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்றது அவங்க தான். நான் என்ன பண்ணாலும் நான் இப்போ ஒரு வார்த்தை போயிட்டு நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது, எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா வார்த்தை கூட அதுக்கு மறுப்பு சொல்லாம சொல்லுவாங்க. இதை இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணுன்னு அதுலயும் சஜஷன் சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னோட ஒப்பீனியனுக்கு 90% வந்து அவங்க இடம் கொடுப்பாங்க. மற்ற 10% அவங்களோட இதுவா இருக்கும். நீ இதை இப்படி பண்ணுமா, அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்து இது பண்ணுவாங்க. என்ன ரொம்ப சப்போர்ட் பண்றதுன்னா அவங்க தான். மாரலாவும் சரி, பினான்சியலாவும் சரி, அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவோ நடந்திருக்கு என் லைஃப்ல. ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நான் வந்து ரொம்ப வீக், ரொம்ப எமோஷனலா வீக், டக்குன்னு அழுதுருவேன். இல்லைன்னா சில நேரங்கள்ல வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம எனக்கு அலை மட்டும்தான் தெரியும். நான் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அவங்களால ஏதாவது யாராவது திட்டினா அழுதிருவேன், இல்ல அவங்களே நான் திட்டினா கூட நான் நிறைய டைம் அழுதுருக்கேன். ஆனா அவங்க வந்து இல்ல, இந்த பிரச்சனையை நீ இப்படி ஹேண்டில் பண்ணணும், நீ ஏமா எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ற, நம்ம ஹேண்டில் பண்ணிடலாமா, எவ்வளவோ இருக்கு, இதை விட கஷ்டப்படுறவங்க எல்லாம் நிறைய பேர் லைஃப்ல இருக்காங்க, இது ஒண்ணுமே கிடையாது, என்ன பண்றது, கடவுள் நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப கொடுத்துட்டாங்க, நம்ம நல்லதா வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும், கடவுள் நமக்கு கொடுத்த லைஃப நம்ம ஹாப்பியா எடுத்துட்டு போகணும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியே வந்து என்னை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு 1.5 இயர்ஸ் நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கஷ்டத்தெல்லாம் என் கூட இருந்ததுக்கு அவங்களுக்கு நான் நிஜமா தேங்க்ஸ் சொல்லணும். என்னை சுத்தி நிறைய பேர் வந்து என்னை பிட்ரே பண்றதுக்காக இருக்காங்க. என் முன்னாடி நல்லா பேசுவாங்க, திடீர்னு பார்த்தா என்னையே வந்து தப்பா பேசுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் அவங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் என்னை தப்பா தான் பேசுவாங்க. ஆனா இவங்க தான், இவங்க இப்படி இவங்க அப்படின்னு ஒரு பர்சனை நீ வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், அவங்க கேரக்டர் எப்படி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பர்சன்னா அது என்னோட பாட்டி தான். என்னதான் நிறைய வாட்டி நான் அவங்களை ஹர்ட் பண்ணி திடீர்னு கத்திடுவேன், திடீர்னு வந்து ஏதாவது சொல்லிடுவேன், எனக்கு இது பிடிக்கல அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்திடுவேன். ஸோ அவங்க அமைதியா போயிடுவாங்க அந்த நிமிஷம். ஆனா அடுத்த நிமிஷம் அவங்க தான் என்ன வந்து பாத்துக்கிறதுன்னு பார்த்தா அவங்க தான். ஸோ யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டி கிடைக்காது. நிஜமா அவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க கால் ஃப்ராக்சர் ஆனனால அவங்களுக்கு பிளேட் வச்சிருக்காங்க. அதுலயும் எங்க வீடு வந்து 2nd floor, டெய்லி மார்னிங் மேலே வந்து எங்களை பார்த்துட்டு தான் போவாங்க. ஒரு நாள் கூட அவங்க வராமல் இருக்க மாட்டாங்க. டெய்லி நடந்து அவங்களுக்கு இப்போ இந்த வீக் வந்து கால் வந்து வீங்கிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப அது வந்து கஷ்டமாயிடுச்சு. இல்லை நீங்கள் வராதிங்க, நீங்கள் ஏன் வந்து எங்களுக்காக பார்த்துட்டு உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எங்களுக்காக இப்படி இருக்க ஒரு பாட்டி வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக கடவுள் எனக்கு அவங்கள கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், என் பாட்டிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என் லைஃப்ல இன்னொரு பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட பிரதர் இன் லா, என்னோட அக்கா ஹஸ்பண்ட். அவர் வந்து எனக்கு என் லைஃப்ல யாரும் இந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பண்ணதில்ல. ஒரு சப்போர்ட்டிவான பர்சன்னா அது அவர் தான். ஏன்னா என்னோட கெரியர்ல இருந்து எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. அவர் இப்போ இந்தியாவில் இல்லை, அவர் வந்து US இருக்காரு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கும் போது கூட திடீர்னு எனக்கு கால் பண்ணி என்னம்மா லைஃப் எப்படி போகுது, என்ன டெசிஷனில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே இந்த அளவுக்குலாம் வந்து ஃபோன் பண்ணி உன் லைஃப்ல என்ன பண்ண போற, 1 hour பேசுவார் மேரா, 1 hour பேசிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன். நீ ஒர்க் போகணுன்னா கூட நீ காசை எப்படி பிரிக்கணும் அப்படின்றது நான் உனக்கு எல்லாமே சொல்லித்தரமா, நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா யாருமே என்னோட கெரியர்ல இருந்ததில்லை. எப்பவுமே என் வீட்டில் கூட சரி நான் வந்து ஒர்க் பண்ண போறேன், நான் இந்த இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது என் கெரியர் பத்தி பேசினாலே நீ பொம்பளை பிள்ளை தானே, நீ ஏன் கெரியர் பத்திலாம் யோசிக்கிற, 3 வருஷம் நீ படிச்சு முடிச்சிட்டனா ஓகே உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அவர் தான் வந்து என் வீட்டில் இருக்க இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி, இல்ல அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஏஜ் கிடையாது, அவ வந்து படிக்கணும், அவ லைஃப்ல இன்னும் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். ஆனா என் ஃபேமிலி இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு என்னோட கெரியரை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவர் தான். ஒரு பர்சன் இந்த அளவுக்கு, அதாவது அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா தான் பழக்கமே, 3 இயர்ஸா தான் என் ஃபேமிலியில இருந்தாரு. அவ்வளோ ஜோவியல் டைப்பு, ஜாலியா இருப்பாரு. எனக்காக பெருமாள் கோயில் திருவள்ளூர்ல இருக்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு வேண்டிட்டு நீ போய் விளக்கு போடுமா அப்படின்லாம் வந்து சொல்லி நான் உண்மையில ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன மாமா எனக்காக ஏன் இதெல்லாம் நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஷாக் ஆயிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப்ல கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதுக்கு நான் அவருக்கு நிஜமாலே தேங்க்ஸ் சொல்லணும். நான் எத்தனையோ வாட்டி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், ஆனா அவர் அதெல்லாம் வந்து அட விடுமா சொல்லிட்டு போயிடுவாரு. எதுவா இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். என்ன பிஸியா இருந்தாலும் என்னோட கால் அட்டன் பண்ணி என்னோட வாய்ஸ் நோட், அதுவும் நான் லாங் லாங் லென்தி வாய்ஸ் நோட் எல்லாம் பேசி அனுப்புவேன், அதெல்லாம் கேட்டு எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க எப்போ வந்து சென்னைக்கு வருவீங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி யாருக்கு சொல்லணும்னா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், மெயினா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நான் சாரி சொல்லணும். ஏன்னா நான் எந்த கஷ்டத்தையும் வந்து இப்போ ரீசெண்டா நான் ஷேர் பண்றது இல்ல. ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணி அவங்கள நான் கஷ்டப்பட வைக்க விரும்பல. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அதை வந்து என்னமோ காட்டிக்காம நீங்களும் வந்து என்கிட்ட சிரிச்சுட்டு போறீங்க. நீங்க எங்க அவுட்டிங் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேங்கிறேன், எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா நான் உங்களை எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் சில சிச்சுவேஷன்ஸால உங்க கூட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால ஷேர் பண்ண முடியல. அதை தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் நல்ல நிலைமைக்கு வருவேன், அப்போ நீங்க என்னை பார்த்து சந்தோஷப்படுவீங்க நம்புறேன். உங்ககிட்ட நான் வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம்னா வந்து ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ட்டு என்னோட சொல்யூஷன் முடிஞ்சிடும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் நானே என் விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கும் மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நானே ஹேண்டில் பண்ணணும். என் ஹாப்பினஸ் நான் எனக்குள்ளேயே தேடணும் அப்படின்றனால தான் சில விஷயங்கள்னால உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பட் மறைக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அதனால ரியலி சாரி. அண்ட் எப்பவுமே நான் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்றது இல்லை, கால் பண்ணினா சரியா பேசுறது இல்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும். ஆனா அது எதுவுமே வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணதே இல்லை இது வரைக்கும். கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல ஃபுல்ஃபில் பண்ணுவேன். இன்னைக்கு பண்ணலனாலும் நீங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் ரியலி சாரி மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் தே நேம்ஸ், மெர்லின், யாமினி, திவ்யபாரதி, ஹெலன், சுப்ரியா. இந்த கேங், இவங்க எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. லைஃப்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது வரும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வரணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
0: ஸோ நம்ம லாவண்யா பேசினது ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூட பேசுறதுக்கு ராஜேஸ்வரி இருக்காங்க. சொல்லுங்க ராஜேஸ்வரி.
4: ஹாய், நான் ராஜேஸ்வரி பேசுறேன். எல்லாரும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா வந்துட்டு எங்கள் அப்பா அண்ட் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் ஷைலஜா. ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லணும்னா ஆல்ரெடி நிறைய கதை இருக்கா, சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் மோர் ஓவர் அப்பானா தான் உயிரே, பொண்ணுனா எங்கள் அப்பாவுக்கு உயிர், அந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் இப்போ நான் என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லலான்னு இருக்கேன், ஷைலஜா. அவள் என்னோட காலேஜ் மேட். ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு நாங்கள் எப்படி மீட் பண்ணோன்னா, நான் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கேன், தப்பி தவறி என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தவ தான் அவள். ஆனால் இருந்தாலும் வந்து அவள் அப்புறம் மாறவே இல்லை, அவள் ரொம்ப படிப்ஸ், ஆனா நான் அப்படியே ஆப்போசிட் என்ன பண்றது, அவ என்ன நினைச்சிட்டா நான் படிப்ஸ்ன்னு. நான் வந்து நினைச்சேன் சரி நம்மள போலதான் இருப்பா அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் லாஸ்ட் பெஞ்ச் வரான்னு. ஆனா சத்தியமா வந்து நினைச்சு கூட பாக்கல அவ அவ்வளவு படிப்ஸா இருப்பான்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பசியில நான் ரொம்ப நர்வஸா இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் பிபிடி ஆர் சம்திங் ஏதாச்சும் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு என்கரேஜ் பண்ணதே வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஷைலஜா தான். இதுக்கெல்லாம் பயப்பட்டா எப்படி ராஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல. அவ சொன்னதுனால நான் ஒரு பிபிடியை வந்து சக்சஸ்ஃபுல்லாவே பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷைலஜா வந்துட்டு என் ரைட் ஹேண்ட் மாதிரி, இன்னொருத்தி வந்துட்டு தீபிகா அவ என்னோட லெஃப்ட் ஹேண்டு. ஸோ நாங்கள் மூணு பேர் தான் வந்துட்டு எப்பயுமே வந்து த்ரீ இடியட்ஸ் மாதிரி

0: அவள வந்துட்டு நான் என்கிட்ட வந்து சொல்லுவா இந்த மாதிரிலாம் பண்ணேன் அந்த மாதிரிலாம் பண்ணேன், அதை தவிர வந்துட்டு உனக்கு பிடிச்சத பண்ணேன் அப்படின்லாம் அவ சொல்லியிருக்கா. ஸோ எனக்கு பிடிச்சதே டான்ஸ் தான். ஆனால் அவள் சொல்லி சொல்லி கூட பார்த்துட்டா, ஆனால் நானும் ஒன்றும் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன் நம்புறேன். ஸோ இந்த 3 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப் வந்துட்டு அவளால் தான் எனக்கு நிறைய ஹாப்பினஸ்ஸே கிடச்சிச்சு. யாரும் இல்லாத நிறைய விஷயத்தில் வந்து என் கூட இருந்ததே அவ தான். ஒரு டூர் போனனாலும் அவ்வளோ சண்டை வந்துச்சு, ஆனால் அவள் என்னை ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுத்ததே இல்லை. அந்த டைம்லலாம் வீட்டில் போய் நான் கொஞ்சம் நினச்சி பார்த்து என் கண்ணிலேருந்து தண்ணிலாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் அவளை வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கோவமும் பட்டிருக்கேன். ஸோ அவகிட்ட வந்து சாரிலாம் சொல்ல மாட்டேன். இப்போ லைட்டாக சாரி சொல்லிக்கிறேன், லைட்டாக தான் சாரி சொல்லிக்கிறேன். காலேஜ் முடிச்சிட்டோன்னே வந்துட்டு அவள் வந்து சொல்லுவா, ஏதாச்சும் பண்ணேன், பிஜி பண்ணேன், இல்லை வேலைக்கு போனேன். நான் வந்து இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆன ஒரு 98% அவ தான், 2% எங்கள் அப்பா, 98% அவ தான். ஏன்னா வந்துட்டு அவள் சொல்லுவா, ஏ டூ சப்ப மேட்ரு அவள் டைலாக்கி தான், இல்லைன்னா வந்துட்டு ஐயட அப்படின்வா. ஸோ நான் ஏதாச்சும் சொன்னேன்னா என்கரேஜ் பண்ணேன்னா, ஏ டூ சப்ப மேட்ரு இதெல்லாம் இப்படி பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரே ஆள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏதாச்சும் மொக்கையாக ஏதாவது சொல்லுவேன், என்னால் முடியாது போல அப்படின்னு சொன்னேன்னே ஐயட அப்படின்வா. ஸோ அவளோட ஸ்லாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாக்கெல்லாம் முடியாமல் போயிருக்கு, ஆனால் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் அவ தான். எனக்கு நான் உண்மையாக சொன்னேன்னா என் காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு யாரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவள் மட்டும்தான். ஏதாச்சும் நான் அவளை பேசாமல் விட்டுருப்பேன், ஆனால் அவள் கால் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் சம்டைம்ஸ் பார்க்காம விட்டுருவேன். ஸோ கால் பண்ணி ஒரு நாளும் கேட்பேன், உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் இயர்லலாம் ரொம்ப நர்வஸாக இருப்பேன், ஆனால் வந்து என்னை இண்டிபெண்ட்டாக வாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே அவள் தான். எங்கேயாச்சும் போனேன்னா வந்து யாராச்சும் கிட்ட வந்து பேசும்போது தைரியமாக பேசு, என்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசு, எதுக்கு எல்லாரையும் பார்த்து பயப்படுற அப்படிலாம் பேசுவாள். ஸோ அதெல்லாம் அவள் சொல்லும் போது தான் எனக்கே தெரியும் நான் வந்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி சொல்லணும்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஷைலஜா பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ இதோட வந்துட்டு அவளுக்கு நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஸோ ஷைலஜா வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னோட ஃபேமிலின்னு மீன் பண்ணுறது வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா மட்டும் கிடையாது, என்னோட ஹோல் ஃபேமிலி. எனக்கு மொத்தம் 16 அண்ணங்க. ஐயோ தங்கச்சி அப்படின்னு அவங்க கேட்டாலே ராஜி, பொண்ணாக பிறந்திருக்கவே கூடாது, பையனை தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பாசம் என் மேலே, அவ்வளோ வால் நான் வேற. ஸோ எப்படின்னா வந்து 16 அண்ணங்க கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனு அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. அப்போனா நான் வந்து சத்தியமா நான் உணர மாட்டேன் நான் ஒரு தங்கச்சி அப்படின்னு, இல்ல பையன் மாதிரி நடந்துப்பேன். என்ன வந்து எப்படி சொல்றது, விளையாட்டுலயும் சரி இல்லைன்னா வந்து இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லாம, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்ற எல்லா அண்ணங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னை வந்து ஒரு நல்ல வழியில கூட்டின்னு போனதே வந்துட்டு என்னுடைய ஓன் பிரதர், எங்க அண்ணன் அஜய். ஸோ அவன் மட்டும் இல்லைன்னா வந்துட்டு வீடே வெச்சோட மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கம்பெனிக்கு ஆள் இல்லாத மாதிரி இருப்பேன். என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி ஒரு புதுசு புதுசா சண்டை போடுவான், அது மட்டும்
1: 5 நிமிஷத்துக்கு
0: அப்புறம் புரியும், சரி அவன் சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் சாரி சொல்ல விரும்புகிறேன். நான் யாருக்கு சாரி சொல்ல நினைக்கிறேன்னா எங்கள் அப்பாவுக்கு தான். ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு மிடில் ஏஜில் வந்துட்டு எல்லாருக்கும் தோன்றது தான், அப்பா எனக்கு கொஞ்சம் நேரம் விடுறியா இல்லை ஃப்ரீயாக விடுறியா, இல்லைனா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அவரை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், என்னை அழ வச்சதே நீ தான் அப்படின்லாம் சொல்லுவார். என்ன உன்னால் தான் எனக்கு பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு அப்படிலாம் சொல்லும் போது நான் அழுதுருக்கேன். ஆனால் அவர்கிட்ட சாரி சொன்னதே இல்லை மேபி. ஆனால் கோவம் எனக்கு அப்படியே வந்து ரொம்ப கோவப்படுவேன் சம்டைம்ஸ், என்னால் எப்படி உனக்கு பிபி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்செல்லாம் விழுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு சாரி சொல்லணும்னு தோணலை. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு தோணும், ஐயோ நம்ம கோவப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன் எங்க அப்பாவை. அதே மாதிரி எங்க அப்பாவை விட ஹர்ட் பண்ணது எங்க பெரியமாவை தான். நாங்க ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம். எங்க பெரியமாக்கு வந்துட்டு என் மேல பாசம் இருக்கும், ஆனா காமிக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு எங்க பெரியமா மேல அப்பெல்லாம் பாசமே கிடையாது. எப்படின்னா வந்து எங்க பெரியமாக்கு எங்க அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆம்பளை பையனுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோபம் வரும். சின்ன வயசுல அவங்களால நிறைய எங்க அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கேன். அவங்கள

0: வந்து மரியாதை தரமாட்டேன், போடி வாடின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சில டைம்லலாம் கத்துவேன், இந்த மாதிரி நீ கொஞ்சம் பேசாம போறியா அப்படிலாம் கத்துவேன். ஸோ நிறைய வந்து சாரி கேட்கணும், கொஞ்சம் இல்லை 1000, 10,000 அந்த மாதிரி சாரிலாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8th standard படிக்கும்போதுலாம் வந்துட்டு அவங்களால வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுவேன். ஸோ அக்கா தங்கச்சி உறவே வந்துட்டு என்னால் வந்து கெட்டுற மாதிரி இருந்துச்சு. 11th, 12th standard படிக்கும்போதுலாம் வந்துட்டு எங்கள் பெரியம்மா சுத்தமாக வெறுத்துட்டேன். நான் சொல்லிட்டேன், அம்மா இங்கே வந்து காலி பண்ணிடலாமா அப்படின்லாம். அதனால எங்கள் அம்மா என்னாலே வீடு காலி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்துட்டு அது ஒரு ரீசன் வந்துட்டு, ஏன்னா வந்து அவங்க வந்துட்டு எங்கள் அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஏதாச்சும் வேணும்னா எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கி தருவாங்க. ஆனால் எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மா கிட்ட எனக்காக வந்து காசு கொடுக்கறது இல்லைனா வாங்கி தர்றது அதெல்லாம் நடக்கும். அது எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. தெரிஞ்சாலும் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, நான் காமிச்சிக்க மாட்டேன். சரி என்ன இருக்கு அதுக்கு, அவ காசு ஒன்று இருக்கு, நான் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் பேசியிருக்கேன். நான் வந்து ரொம்ப கொடுமைக்காரியாக இருந்திருக்கேன் அந்த டைமில். ஆனால் வந்து அந்த நிலமையில நான் இருந்தது எனக்கு தப்பாக தெரியல. அப்படி யாராச்சும் தப்பாக தெரிஞ்சிருந்தா என்னை அப்படி நினச்சி காட்டிங்க, சாரி. 11th, 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது நாங்கள் வந்து வீடு மாறிட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன் அவங்க முக்கியமான விஷயம் அவங்களால நடக்க முடியாது, அதனால தான் வந்து எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க. நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன், விழுந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு ஏஜ் வரும்போது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் ஆனால் ஹெல்ப் பண்ணுவேன், ஒரு அவங்களால முடியாது நடக்க, இது வேணும் அது வேணும்னு சொல்லும் போதுலாம் வந்துட்டு சம்டைம்ஸ் நான் வந்துட்டு தூக்கிலாம் விட்டுருக்கேன், எழுந்து நடக்கலாம், என்னை பிடிச்சிட்டு நடப்பாங்க, இப்போ கூட நடக்க செய்வாங்க. ஆனால் வந்துட்டு சம்டைம்ஸ் எங்கள் அண்ணன் இருக்கும்போது எங்கள் அண்ணனை தான் அப்போ கூப்பிடுவாங்க, அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்லாம் தோணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1st year நான் வீடு காலி பண்ணோன்னே எங்கள் அம்மா ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் சொல்லுவாங்க எங்கள் பெருமா பற்றி. அப்போ தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு எங்கள் நம்ம பெருமா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வீடு மாறினதுக்கும் வந்துட்டு முழு காரணம் வந்து என்னால் இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் பெரியமா தான் வந்துட்டு வீட்டுக்கு காசு கொடுத்தது எல்லாமே வந்துட்டு எங்கள் பெரியமா தான். அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கனால ஹெல்ப் பண்ணாங்க. அதே சமயம் யாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. வீடு கட்டுறதும் சரி இல்லை எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரிலேஷன் வந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு அப்படியே அவங்களோட பசங்களாக தான் என்னையும் எங்கள் அண்ணனையும் பார்த்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும்னா கூட அவங்க வந்து ரசிச்சு, இல்லை நான் வந்து பர்த்டே வருது எனக்கு ஒரு 500 ரூபாய் தா அப்படின்னு சொன்னா அப்படியே வாரி வழங்குவாங்க. அதெல்லாம் பண்ணாலும் வந்துட்டு ஒரு கோபம் இருக்கும். கோபத்தினால தான் நான் வந்துட்டு எரிஞ்சு விழுந்தது தவிர வெறுப்புலாம் வந்துட்டு ரொம்பலாம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடு மாறினோடனே அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போதுலாம் நான் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பேன். எப்படின்னா வந்துட்டு ஏ பெரியமா தான் கூப்பிடுவேன், அப்போ கூட மரியாதைலாம் கொடுக்க மாட்டேன், ஏ பெரியமா என்ன பண்ற அப்படின்லாம் கேட்பேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு பேசவே செய்வேன். அது வந்துட்டு எங்க கூட அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க வீட்டுக்குலாம் ஒரு வந்தா ஒரு 1 month அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்பெல்லாம் நான் சொல்லுவேன், நீ இங்கே இரு, எதுக்கு வீட்டுக்கு போற அப்படிலாம் நான் சொல்லுவேன். எங்க பெரியமா அப்படியே அழுதுட்டே பார்ப்பாங்க என்ன. அப்பெல்லாம் என்னை துரத்தி அடிப்பி, அடி அது என் வீடு அப்படின்வேன். இப்போ மட்டும் ஏன்டி என்ன இப்படி இருக்க சொல்ற அப்படின்னு நம்புறேன். உன்னாலும் முடியலன்னு தான் சொல்றேன், உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். அப்புறம் எங்க அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ நம்ம வீடு கட்டினா கண்டிப்பா வந்துட்டு பெரியமா இருக்கணும். அது எங்க அம்மா சொல்றதுக்கு முன்னாடியே நான் எங்க பெரியமா கிட்ட சொல்லிட்டேன், இங்க பாரு நான் இப்போ வீடு கட்ட போறேன், என்னோட கை பைசால நான் உனக்கு வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் குத்துறேன், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து அவங்க கிட்ட சொல்லுவேன். அவ சொல்லுவா, அவங்க கூடலாம் எவண்டி இருப்பான் அப்படின்னு, நான் என்ன உன் கூட குப்பை கொட்ட போறேன், நீ பாட்டு தனியா தானே இருக்க போற அப்படின்லாம் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனா இது வரைக்கும் நான் வந்து சாரி சொன்னதே இல்லை, நான் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ இப்போ நான் நிறைய சாரி சொல்லிக்கிறேன். தயவுசெய்து என் கூட இல்லைன்னா எங்க அம்மா கூடையாச்சும் வந்து இருந்துருங்க, நான் வந்து தனியா இருந்துக்கிறேன் வேணா, ஆனா வந்து நீ தனியா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாரி.
1: ஐ, நான் பவித்ரா பேசுறேன். என்னோட லைஃப்ல நான் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என் அம்மாவுக்கு தான் சொல்லணும். என்னோட லைஃபோட ஃபுல் சப்போர்ட்டுமே என் அம்மா தான். சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கு பயங்கரமா பிசினஸ் லாஸ் ஆச்சு. அப்ப வந்து எங்க அம்மா தான் வேலைக்கு போய் என் அக்கா நான் ரெண்டு பேருமே படிக்க வச்சது வந்து எல்லாமே எங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணதே எங்க அம்மா தான். அதுக்கப்புறம் என் அக்காவுக்கு நெக்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு பிடிச்ச விஷயம் எது இருந்தாலும் அவ செஞ்சிருவா, இல்லைன்னா ஏதாவது எனக்கு பிடிச்சிருந்தா கூட அவ வாங்கி கொடுத்துருவா. எனக்கு ஃபர்ஸ்ட் மொபைல் வாங்கி கொடுத்தது கூட அவ தான். சின்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா போதும் எனக்கு வாங்கி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் சில வாட்டி நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் அழுதுருவேன். அப்போ நான் எப்படி போல்டா இருக்கணும், எப்படி நம்ம பேசணும், எல்லாருமே எனக்கு கத்து கொடுத்ததே என் அக்கா தான். எனக்கு சில வாட்டி டெசிஷன் கூட எனக்கு சில வாட்டி கன்ஃபியூஷனா இருக்கும், இதை பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு. எது நம்ம ரைட் ட்ராக்ல போகணும், எது வந்து இது செஞ்சா நல்லது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது கூட என் அக்கா தான். அதுக்கப்புறம் சாரி வந்து என் அக்காக்கு தான் நான் திருப்பி சொல்லுவேன், ஏன்னா அவ செஞ்ச அளவுக்கு என்னால திருப்பி அவளுக்கு செய்ய முடியல. ஃபியூச்சர்ல வந்து நான் செய்வேன், என்ன செய்ய முடியாத என்னால நான் செய்வேன் அப்படின்னு நான் என் அக்காக்கு சொல்றேன்.
2: என் பேர் சுமன். நான் தேங்க்ஸ் சொன்னா எங்க அக்காக்கு சொல்லிக்க விரும்புறேன். சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்து என்ன எது சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் எனக்கு எல்லாமே ஷேர் பண்ணி எனக்கு பண்ணது எங்க அக்கா தான். எங்க அம்மாவை விட நான் எங்க அக்கா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸ். எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்கா ரெண்டு அக்காக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஆனா இன்னைக்கு கூட எனக்கு சாயந்தரம் கால் பண்ணி என்ன பண்ண காலேஜ்ல என்ன நடத்தினாங்க எல்லாமே கேட்டுட்டு ஃபியூச்சர்ல என்ன பிளான்ஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுக்கறது எங்க அக்கா மட்டும்தான். முதல் அக்கா பேர் சாந்தினி, ரெண்டாவது அக்கா பேர் பூனம். நான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே. சாரி சொல்லுனா நான் யாராவது தெரியாம நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா இப்போதைக்கு எதுவுமே எனக்கு வரல. ஸோ அதனால நான் எல்லாருக்குமே சாரி சொல்ல விரும்புறேன்.
3: ரொம்ப நன்றி சுமன். அடுத்தது நம்ம கூட ஸ்ரீலேகா இருக்காங்க, சொல்லுங்க ஸ்ரீலேகா.
4: ஹாய், நான் உங்க ஸ்ரீலேகா பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றேன், எங்க அம்மாக்கு தான். எங்க வீட்டில் வந்து எல்லாரும் வந்து பொம்பளை பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வரல, இங்க அனுப்பாத அங்க அனுப்பாத இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எங்க அம்மா அப்பெல்லாம் இருந்ததே இல்லை. உனக்கு என்ன பிடிக்கோ அது செய், நான் கூட இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப சப்போர்ட்டு, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் என்ன வேணாலும் எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணாத விஷயமே இல்லை, எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட நான் என்ன கேட்டாலும் இல்லை முடியாது அப்படிலாம் இது வரைக்கும் சொன்னது கூட இல்லை. என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ அம்மா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் சாரி வந்து எங்கள் பாட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பட் அவங்க இருக்கிறப்ப வந்து இது ஏதாவது கேட்பாங்க, சும்மா இதை எடுத்துக்கொடு அப்படிலாம் கேட்குறப்ப வந்து நான் நிறைய வாட்டி ஹர்ட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை. பட் இப்போ அவங்க இல்லாதப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நம்ம அப்போ பேசினதெல்லாம் ரொம்ப தப்பு, பேசியிருக்க கூடாது அப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அவங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி பாட்டி.
3: தேங்க்யூ ஸ்ரீலேகா. ஸோ இவங்கெல்லாம் தேங்க்ஸ் சாரி சொல்லும் போது வந்து எனக்கும் சொல்லணும்னு தோணுது. தேங்க்ஸ் நான் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என் பாட்டிக்கு. பாட்டின்னு சொன்னதும் இப்போ என் கூட இருப்பாங்க, இல்லை கொஞ்ச நாள் நான் அவங்க கூட இருந்திருப்பேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி இல்லை, நான் வந்து 2.5 இயர்ஸ் இருக்கும் போதே வந்து அவங்க இறந்துட்டாங்க. நான் அவங்க எனக்கு ஞாபகம் கூட இல்லை. பட் எல்லாரும் சொல்லும் போது தான் வந்து ஓகே பாட்டி இருந்தாங்க இப்படிலாம் இருந்தது அப்படின்னு எனக்கு வந்து நான் நினைக்கிறேன். ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னா வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணா அக்கா. ஸோ அண்ணா அக்கா இருந்ததால் வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடில், அதாவது தாத்தா பாட்டியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஒரு டாட்டர் ஒரு சன் இருக்காங்க, ஸோ இன்னொரு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து எங்கள் பாட்டி தான் வந்து, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா தான் வந்து, இல்லை குழந்தை வந்து பிறக்கட்டும், அதுவும் ஒரு குழந்தை தானே, அதை வந்து அழிக்க வேண்டாம்னு சொல்லி எங்கள் பாட்டி தான் வந்து, இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ நான் இங்கே பேசுகிறேன், இப்போ நான் இங்கே படிக்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கு முழு காரணம் வந்து எங்கள் பாட்டி தான். இன்கேஸ் அவங்க இப்போ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நான் ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பேன். பட் இல்லை, ஸோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு சாரி வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லலாம். பிகாஸ் வந்து நான் எனக்கு ரொம்ப கோவம் வரும், எனக்கு கோவம் வந்ததுன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து எனக்கே தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து நான் நிறைய பேரை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலியிலே கூட எங்கள் அம்மாவை அண்ணாவை அக்காவை அப்பாவை எல்லாரையுமே வந்து ஹர்ட் பண்ணி பேசியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட வந்து பேசாமல் கூட இருந்திருக்கேன். ஏன் அவங்க வந்து பேசிட்டுமே, நம்ம ஏன் போய் பேசணும்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பேசாமல் கூட இருந்திருக்கேன். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட வந்து ஏன் நம்ம போய் பேசணும், அவங்க வந்து பேசிட்டோன்னு வந்து நான் நிறைய டைம் இருந்திருக்கேன். பட் அதெல்லாம் வந்து சகிச்சிட்டு என் கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க இன்னும், என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி என்னை இந்த இவ்வளோ இந்த இப்போ நான் வந்து இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க தான். கண்டிப்பாக சாரி தேங்க்ஸ்ன்னு சொல்லலை, பட் வந்து இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி எனக்கும் இது ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நான் சாரி வந்து என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் கூட வந்து எங்கள் அக்காவுக்கு சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் பூஜான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, எங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் வந்தது, அதில் வந்து நாங்கள் ஒரு கேம் விளையாடணும், கிறிஸ்மா கிருஷ்ணன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பேர் வந்து யாருக்கு வருதோ அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ வந்து பூஜா கிட்ட வந்து என் பேர் வந்த பொண்ணு வந்து கேட்டிருக்கா இந்த மாதிரி வந்து பவித்ராக்கு என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்கா. நான் எனக்கு வந்து கிஃப்ட்னா வந்து என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி ஒரு ஃப்ரேமில் போட்டு கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு வந்து நான் பூஜா கிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இது வந்து யாருக்குமே தெரியாது, கண்டிப்பாக என் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. இப்போ எனக்கு பர்த்டே வந்துருந்தது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து நானும் அக்காவும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சண்டை போடுவோம். எதுக்கு எடுத்தாலும் வந்து ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் சண்டை வரும், எல்லா விஷயத்துலையுமே சண்டை வரும். பட் வந்து அவளுக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, ஆனால் வந்து அவ ரொம்ப யோசிச்சு என்னோட பர்த்டேக்கு வந்து என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து ஃப்ரேம் மாதிரி பண்ணி வந்து எனக்கு கொடுத்தப்போ வந்து நான் வந்து இது வரைக்கும் அவகிட்ட சொன்னதே இல்லை. பட் எப்படி இவளுக்கு வந்து நமக்கு இது பிடிச்சிருக்குன்னு தெரியும்ன்ற மாதிரி நினைச்சேன். அது அது கொடுத்தப்ப வந்து இவ்வளோ நாளாக நான் போட்ட சண்டை எல்லாமே வந்து எனக்கு நம்ம ஏன் போட்டோன்ற மாதிரி நான் நினைச்சேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நான் அவளுக்கு வந்து தேங்க்ஸ் வந்து இத்தனைக்கும் நான் டைரக்டாக கூட தேங்க்ஸ் சொல்லவே இல்லை, வாட்ஸ்அப்பில் தான் நான் தேங்க்ஸே சொன்னேன். ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், டைரக்டாக நான் சொல்லலை. இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரியா, உன்னை நான் சைக்கோன்னு தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ சைக்கோ. ஸோ நேயர்களே வந்து இவங்க தேங்க்ஸ் சொன்னது சாரி சொன்னதெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக கேட்குற நேயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் சாரி சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க. பட் எங்களை மாதிரியே நீங்களும் மனசுக்குள்ளே வச்சுருந்துருப்பீங்க. இதை கேட்கறது மட்டும் இல்லாமல் நீங்களும் இன்னைக்கு போய் யோசிச்சு யார் யாருக்கெல்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு கொஞ்சம் வந்து தேங்க்ஸோ சாரியோ சொல்லுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து இந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதால வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பை வந்து வாழலாம்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நான் பேசிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே பவித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது வானொலி.

0: சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கனாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

0: ஓகே மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத் ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடறாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கொட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture tamil pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட் தர்

0: आप रहे।
1: எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் தாய் தந்தை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு விஷயம்தான் எப்பவுமே வச்சுட்ருப்போம். அதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணுது இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அதுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லும் போது முதல் முதல்ல சொல்றது உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லித்தரல இல்லை உன் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயம்தான். வளர்ப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்பவுமே எல்லா இடத்துலயுமே வந்து கொண்டு வரப்படுது. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும், அது பிஹேவியர் ஓரியன்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் ஓரியன்டா இருந்தாலும் சரி, ஏன் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண வைக்கும் ஒரு நம்ம வளர்ப்பு தான் சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்டே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு அந்த வளர்ப்பு அப்படிங்கிற விஷயம் பரவலா பேசப்படுற ஒரு விஷயம். சோ எப்படி நம்ம குழந்தைய நம்ம வளர்க்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம எப்பவுமே பிளான் பண்ணி பண்றது கிடையாது. நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்லயோ இல்ல வந்து நியூ மாம்ஸ் எஸ்பெஷலா நான் சொல்றது வந்து பிரெக்னன்சி டைம்ல நிறைய யோசிச்சு வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு குழந்தை பிறந்தா இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில பேர் வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு செஞ்சது வந்து நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களும் வந்து நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்கிறது பொறுத்தும் நம்ம வந்து அதை வச்சிருப்போம். ஸோ அதை பத்தி தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. ஸோ பொதுவாக பேரண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற டைம்லேருந்தே வந்து நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் வரும். அதாவது ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே வந்து குழந்தைய வந்து நீ சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் நீ வச்சுக்கணும், அது வந்து சண்டை போட்டால் நீயும் திருப்பி வந்து அதை அடித்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைசஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுக்கு கேட்டிருப்போம், நம்மளே கூட சம்டைம்ஸ் சொல்லியிருப்போம் நம்மளை அறியாமலே. ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம்தான், நம்ம வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்திருக்கோம்னு அர்த்தம். அதாவது குழந்தை வந்து நல்ல குழந்தைனா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நல்ல குழந்தை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், குழந்தை வந்து நல்லா படித்தா மட்டும்தான் வந்து அதோட அப்ரிங்கிங் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற நினைக்கிற நிறைய பேரண்ட்ஸ் இப்போவும் இருக்காங்க. பேரண்ட்ஸ்னு இல்லை, நம்ம சமுதாயமே வந்து அப்படின்னு நினைக்குது. ஒரு குழந்தை நல்லா படிச்சிருச்சுன்னா அப்போ அதோட பேரண்டிங் நல்லா இருக்குது, நல்லா வளர்த்துருக்காங்க பிள்ளைய அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி இல்லை. அதையும் தாண்டி டிசிப்ளின்

அதாவது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நல்ல விதமாக நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து வளர்ப்பு நல்லா இருக்கு. இதே அதே இடத்துல இன்னொரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா வந்து அதோட வளர்ப்பு சரியில்லை, சரியா சாப்பிடலையா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, சரியா தூங்கலையா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, இல்லை சரியா வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறானா ரொம்ப அமைதியா இருக்கானா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, நிறைய பேசுறானா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, எல்லாத்துக்குமே வந்து வளர்ப்பு சரியில்லை வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ என்னதான் அப்போ வளர்ப்பு எப்படி வளர்த்தா நம்ம வந்து நம்ம குழந்தை வந்து நல்லா வரும் அப்படிங்கறத பத்தி தான் வந்து நம்ம பேச போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு விதம் இருக்கு. அதாவது டைகர் பேரண்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு, பாசிட்டிவ் பேரண்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு, ப்ரிமிட்டிவ் பேரண்டிங் ஒன்று இருக்கு, ஜென்டல் பேரண்டிங்கிறது ஒன்று இருக்கு. நாலு விதத்தையுமே நீங்க வந்து ரொம்ப ரேரா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து பேரண்டிங் அப்படின்னா இது என்னப்பா வளர்ப்புல என்னப்பா இருப்பு, நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா தானா வளரப்போகுது அப்படின்னு. இன்னொரு ஒரு வாக்கியமும் இருக்கு, ஊரா விட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை தானா வளருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்மளோட குழந்தை தானா எல்லாத்தையும் கத்துக்கணும், ஆக்சுவலி கிடையாது. எல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து மெயினான விஷயம். சம்டைம்ஸ் வந்து நம்ம அதெல்லாம் நம்புவோம், மற்றவங்களுக்கு பண்ணா நம்மளுக்கு தானா வந்து வளர்க்கும் வந்து சேருங்கிறது. ஆனா வந்து அதோட மீனிங் ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு தேவையான நேரத்துல நம்மளுக்கு உதவி கிடைக்குங்கிறது ஆக்சுவலி அதோட மீனிங். பட் வந்து நம்ம அந்த தாட் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா மத்தவங்க பிள்ளைங்களை வளர்த்தா நம்ம பிள்ளையோ அதை பார்த்து வளரும் அப்படிங்கிறது. சோ அது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் குள்ள போகும்போது நம்ம முதல்ல சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து மோஸ்டா நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தவிர்த்து போன ஜென்ரேஷன் வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பேரண்டிங் ஸ்டைல் தான் வந்து டைகர் பேரண்டிங்கிறது. அதாவது ஏன் அப்பா அம்மா இருக்கட்டும், இல்ல பல பேரோட அப்பா அம்மா இப்ப நம்ம சொல்றது வந்து ஏன் அப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்க அப்பா சொல்வாரு இப்ப வந்து என்னோட அப்பால வந்து உன்ன மாதிரி என்ன மாதிரிலாம் இல்ல, உன்னை வந்து எவ்வளவு நான் ஃப்ரீயா விட்டுருக்கணும் அந்த மாதிரிலாம் எங்க அப்பா அம்மா என்னை விடல, நான் வெளில போகணும்னா சொல்லிட்டு தான் போகணும், வீட்டுக்கு லேட்டா வந்து அடி விழும், வீட்டுக்கு சொல்லாம போனா அவ்வளவுதான், அதே மாதிரி ரொம்ப பயமுறுத்தி வளர்த்தோம் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் தான் வந்து டைகர் பேரண்டிங் சொல்றது. அதாவது வந்து நம்ம மேல எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கிறது, நம்ம பிள்ளைங்க மேல ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் அப்படிங்கறது வந்து டைகர் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது பிள்ளை வந்து ஒரு 70% மேல எடுக்கணும் படிப்புல, பிள்ளை வந்து இந்த டைம்ல சாப்பிடணும், இந்த டைம்ல தூங்கணும், இந்த டைம்ல மட்டும்தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல நம்ம நிறைய ப்ரெஷர் போடுறது. ஆப்வியஸா வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லல, பட் ஸ்டில் வந்து நம்ம அந்த டிமாண்ட வந்து ஓவர் ப்ரெஷரைஸ் பண்றது, அந்த குழந்தைங்க மேல ஓவர் ப்ரெஷரைஸ் பண்றது பேர் தான் வந்து டைகர் பேரண்டிங் சொல்லுவாங்க. இந்த டைகர் பேரண்டிங்க தான் நம்ம போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கிறத சொல்ல அது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்டா பேரண்ட் இருந்தாதான் அந்த பிள்ளை நல்லா படிக்கும், அப்பதான் அந்த பிள்ளை வந்து டிசிப்ளினா இருக்கும், அப்பதான் வந்து அந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு கல்ச்சர்ல வளருதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. பட் அது உண்மையும் கிடையாது. இந்த டைகர் பேரண்டிங் ஃபாலோ பண்றது மூலமா என்னென்னலாம் வந்து குழந்தைங்க ஒரு மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். முதல் திங் வந்து அவங்களால ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு கன்சர்ன்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு வந்து ஒரு எண்ணம் இருக்கும், இல்ல நம்ம இது பண்ண வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற சொல்றதுக்கே பாதி பேர் தயங்குற விஷயம் வந்து டைகர் பேரண்டிங் மூலமா வருது அப்படிங்கறத சொல்லலாம். தன்னோட அப்பா அம்மா கிட்டேயே ஓப்பனா ஷேர் பண்ண முடியறது இல்ல அப்படின்னு ஒரு குழந்தை சொல்றதுன்னா அந்த குழந்தை டைகர் பேரண்டிங் மூலமா வளர்க்கப்படுது அப்படிங்கறதுதான் அர்த்தம். சோ இந்த டைகர் பேரண்டிங் மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது சொல்லும் போது ஆப்வியஸா நிறைய பேர் சொல்லுவோம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கனால குழந்தைங்க வந்து டிசிப்ளினா இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க, ஏன்னா வந்து அப்பா அம்மா வந்து நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்திலே வந்து நிறைய ஒர்க் போடுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் தான். பட் ஸ்டில் அப்பா அம்மாக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே போயிடுவாங்களே தவிர நமக்காக நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்காமலே போயிடுவாங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு டைகர் பேரண்டிங்ல நீங்க வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதே அளவுக்கு அதுல வந்து கான்ஸும் இருக்கு, அதாவது அதனால வர விளைவுகள் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெமிசிவ் பேரண்டிங், அதாவது வந்து இந்த பேரண்டிங் எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம நிறைய படத்துல இது ஆப்வியஸா காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் வந்து எந்த ஒரு குழந்தை வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேக்குதுன்னா அதுக்கு நோ அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம எல்லா விஷயமுக்குமே வந்து எஸ் எஸ் எஸ் மட்டும்தான். குழந்தை வந்து ஒரு காஸ்ட்லி ஒரு விஷயம் கேக்குதா உடனே என் குழந்தை கேட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி போய் வாங்கி கொடுக்கறது, இல்ல ஒரு கன்சென்ட் அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் விட்டுறது, அது வந்து கம்பல் கூட இல்லை, அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அது ஓகே நீ எடுத்துக்கோ இல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் கடைசியில உன் டிசிஷன் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தை என்ன சொல்றானோ
அதுதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் செல்லம் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஓவர் செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் வந்து ஒரு ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து நீ என்ன வேணால் பண்ணு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பாக நான் ஒரு டைலாக் வந்து எப்பவுமே இருக்கும், அதாவது நான் உன்னை உன் ஃப்ரெண்டு போல தானே உன்னை வளர்த்தேன், இன்னும் நான் உன்னை அப்பாவே வந்து நான் காமிச்சிக்கலையே, நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து பெர்மிசிவ் பேரண்டிங். அதாவது இது வந்து ரொம்ப சைல்டுக்கு வந்து ரொம்ப ஓரியன்டாக நீ என்ன சொன்னாலும் ஓகே தான், நான் அது மறுத்தே பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் தான் வந்து ப்ரமோட்டிவ் பேரண்டிங். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஓகே நீங்கள் எல்லாமே குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணுறோம், அப்போ இதில் என்னப்பா கான்ஸ் இருக்க போகுது, இதனால என்னப்பா விளைவு இருக்க போகுது அப்படின்னா, இந்த மாதிரி வளர்ற குழந்தைகள் மட்டும்தான் அப்யூசிவாக மாறுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது அவங்களுக்கு நோ அப்படின்னா அதுக்கான மீனிங்கே தெரியாது. ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம சூழ்நிலை அதாவது அப்பா அம்மா குழந்தைன்னு வளரும் போது அவங்களுக்கு வந்து ஓகே நோன்னு சொன்னால் ஓகே உடனே வந்து அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதே அவங்க சொசைட்டி கூட போகும்போது அவங்க நிறைய ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால அந்த கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக அட் தி ஆப்போசிட் சைடு அவங்க வந்து அப்யூசிவாக மாறுறாங்க. ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து நோ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த ப்ரமிசிவ் பேரண்டிங்கில் வளர்ந்த ஒரு குழந்தைகிட்ட போய் ஒருத்தவங்க நோன்னு சொல்கிறாங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த அங்கே பாதிக்கப்படுறது வந்து இந்த குழந்தையும் இல்லை, அந்த ஆப்போசிட்டில் நோ சொன்னவரும் தான். ஸோ வந்து அவங்களால அந்த நோவை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் அவங்கள வந்து திருப்பி பழி வாங்குறது இல்லை அவங்க அப்யூசிவாக ட்ரீட் பண்ணப்படுறது எல்லாமே வந்து நடக்குது. டியூ டு திஸ் வந்து நிறைய விளைவுகளும் வருது. நாளைக்கு வந்து ஒரு நம்ம நியூஸில் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி ஒரு செல்லமாக வளர்த்த, ஏன் நம்ம படத்துலேயே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி செல்லமாக வளர்த்த ஒரு சிஸ்டம்லேருந்து வந்த ஒரு குழந்தை தான் வந்து நாளைக்கு வந்து தப்பு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ரேப் நடக்குதுன்னா அந்த சைடில் இருக்க அக்யூஸ்ட் வந்து ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியில் எதுக்குமே அவங்க நோன்னு சொல்லாமல் வளர்த்த ஒரு குழந்தையாக தான் இருக்குது. ஸோ இதோட கான்ஸ்லாம் வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட கான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பேரண்டிங். இந்த பாசிட்டிவ் பேரண்டிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு டைப் ஆஃப் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சு அது மூலமாக வந்து நம்ம குழந்தைய வழி நடத்துதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து விளையாடிட்டு வருது, நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம சைட்லலாம் நம்ம வீட்டிலலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா 4 to 6 விளையாடணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற போது 6 o'clock கண்டிப்பாக குழந்தை வந்துட்டுமா ஒன்று 5 minutesமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். அப்போ வந்து இப்போ ஃபார் இந்த சிச்சுவேஷனில் டைகர் பேரண்டிங்னா இல்லை உனக்கு 6 மணி வரைக்கும்தான் உனக்கு டைம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது டைகர் பேரண்டிங். ப்ரிமேட்டிவ் பேரண்டிங் வந்து சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி திருப்பி அனுப்பி ஒரு 1 or 2 hours கழிச்சு அவங்களுக்கு எப்போ தோணுதோ நீ வா அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரிமேட்டிவ் பேரண்டிங். பாசிட்டிவ் பேரண்டிங்கிறது எனக்கு தெரியும் நீ வந்து இவ்வளோ நேரம் விளையாண்ட, நீ இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்த, இப்போ நீ உள்ளே வரும்போது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீ இப்போ வந்தால் தான் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத முடியும் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ் பேரண்டிங். அதாவது அதுக்கான ரீசனை சொல்லி குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் அது ஏன் அவங்க ஒத்துக்கலை அப்படிங்கிறத ரீசனை சொல்லி உள்ளே கூட்டி வர்றது பேர் தான் பாசிட்டிவ் பேரண்டிங். பாசிட்டிவ் பேரண்டிங்கில் உங்களுக்கு என்ன கான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது டீச் பண்ணப்படுறது இல்லை. அதாவது இப்போ ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க நம்ம அதுக்கு அவங்க பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசல்ட் வருதுன்னே வச்சுக்கோங்க, நம்மளோட ஆப்வியஸாக எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம குழந்தைங்க படிக்கிற விதத்தை பொறுத்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 70% வந்தால் போதும்பா அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அவங்க 65% தான் வராங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் ஓகேடா 65% எடுத்தலாம் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் ஏன் 70% நீ எடுப்பேன்னு நினைச்சேனா அப்படிங்கிறது நம்ம முக்காவாசி பேர் 90% பேர் சொல்றது கிடையாது. ஓகே சில பேர் வந்து நான் வந்து நீ 70% வருவேன்னு பார்த்தா நீ என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் ஓகே 65% வந்துருச்சா இது வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் செட்டில் ஆயிடுவாங்க. பட் ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. நீ 70% எக்ஸ்பெக்ட் பண்ணனா ஏன் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறத அவங்க கிட்ட ரீசனை தெரிஞ்சு வாங்கிக்கணும். மோஸ்ட்லி இந்த பாசிட்டிவ் பேரண்டிங்கில் இது நடக்கிறது கிடையாது. ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங்கில் இருக்க கான்ஸ் இது ஒன்றுன்னு சொல்லலாம். அதாவது அதுக்கான ரீசன் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் பேரண்டிங் இருக்கும் போது அவங்களால நெகட்டிவ் திங்ஸை ஃபேஸ் பண்ணாமல் போக முடியுது. பாசிட்டிவாக எல்லாத்தையுமே அவங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பார்க்கும்போது நாளைக்கு ஒரு கட்டத்தில் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அதாவது பேரண்ட்ஸ் இருக்காத ஒரு நேரத்தில் அவங்களால அந்த நெகட்டிவ் திங்ஸ் இல்லை நெகட்டிவ் வைப்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவங்க வந்து டிப்ரெஷனில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஜென்டல் பேரண்டிங் அப்படிங்கிற பற்றி தான் பேச விரும்புகிறேன். ஸோ இந்த ஜென்டல் பேரண்டிங்கிறது இப்போது நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் கேட்குறீங்களோ இல்லை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள்
கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு நபராக இருந்தால் இதை பற்றி நீங்கள் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், அதாவது உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வுன்னு கூட சொல்லலாம். இது வந்து இமோஷ்னலாக கிடையாது, ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டா அப்படிங்கிறது கிடையாது, ஃப்ரெண்ட்லியாக கிடையாது, நீ அம்மா நான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஜென்டில் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கான இடத்த நீங்கள் வச்சுக்கிறதும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீங்கள் கொடுக்கறது தான் வந்து ஜென்டில் பேரண்டிங்னு சொல்லலாம். ஸோ ஜென்டில் பேரண்ட்ல அப்படி என்ன தான் என்ன கான்செப்ட் இது அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். இதோட மெயின் மோட்டிவ், அதாவது ஜென்டில் பேரண்டிங்னால ஜென்டில் பேரண்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னா, ஒரு ஹாப்பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஒரு இண்டிபெண்ட் சைல்டை நீங்கள் வளர்க்கறதுக்கு தான் இந்த ஜென்டில் பேரண்டிங் வந்து யூஸ் ஆகும். அதாவது வந்து ஒரு குழந்தை வளர்க்கறதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நம்ம இவ்வளோ கொடுக்குறோம்னா, நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து அவங்க எதுவுமே வந்து தப்பாக பேசக்கூடாது, இல்லை வந்து நாளைக்கு வந்து நீ உங்கள் அப்பா அம்மா இப்படி வளர்த்தனால நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் சொசைட்டியில் இவங்க போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஜென்டில் பேரண்டிங் கான்செப்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த ஜென்டில் பேரண்டிங்கை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு சைல்டு வந்து ஹாப்பி இண்டிபெண்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக வளருதுன்னு கூட சொல்லலாம். நிறைய ரிசர்ச்சும் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜென்டில் பேரண்டிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இருக்க அந்த ஆங்ஸிட்டி, அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறதுக்கான பயம், அதெல்லாம் வந்து ஆப்வியஸாக குறையுது. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஜென்டில் பேரண்டிங் மூலமாக நிறைய ஓப்பன் அப் ஆயிருப்பாங்க சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து வெளி உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் இருக்கும், ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி ஃபேஸ் பண்ணும், அதாவது ஒரு நம்ம ஆப்வியஸாக நம்ம சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சில பேரை வந்து ஒரு விதத்தில் நடத்தணும், சில பேரை வந்து ஒரு விதத்தில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எங்கே வந்து ஏறி பேசணுமோ அங்கே ஏறி பேசணும், எங்கே வந்து கம்மியாக பேசணுமோ அங்கே கம்மியாக பேசணும் அப்படிங்கிற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து ஜென்டில் பேரண்டிங் மூலமாக வந்து ஒரு சைல்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜென்டில் பேரண்டிங்னா முதல்ல என்ன, இதில் வந்து நாலு டைப்ஸ் இருக்குது. நாலு டைப்ஸ்ன்னு சொல்கிறத விட நாலு முக்கியமான ஒரு அம்சமாக பொறுத்து தான் வந்து ஜென்டில் பேரண்டிங் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். முதல்ல வந்து ரெஸ்பெக்ட், அதாவது வந்து நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆப்வியஸாக நம்ம கம்ஃபர்டபுளாக என்ன ட்ரெஸ்ஸில் இருப்போமோ அந்த ட்ரெஸ் தான் நம்ம சூஸ் பண்ணிட்டு போவோம். நம்ம ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஜிகு ஜிகுன்னு இருந்தால் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜிகு ஜிகுன்னு இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போக மாட்டோம். ஆனால் இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது அவங்க என்ன கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு வேண்டாம் எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அது நம்ம வந்து சரி ஓகே வேண்டாம்னு சொல்கிறான், அவன் ஏன் வேண்டாம்னு சொல்கிறான் நம்ம யோசிக்க மாட்டோம். இல்லை ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இதுதான் நல்ல ஜிகு ஜிகுன்னு இருக்குது, நல்லா கிளிட்டர்ஸோடு இருக்குது, நீ போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் போடுறதுனால வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம், அங்கெங்கா குத்தலாம். பட் குழந்தைங்களுக்கு அது சம்டைம்ஸ் சொல்ல தெரியாது. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் ஆப்வியஸாக வந்து குழந்தைங்க வந்து ஓப்பனாக எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற சொல்லியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கான ஒரு ஓகே நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அது வரைக்கும் எல்லாத்துக்குமே குழந்தைங்க அழும், பிடிக்கலன்னா அழும், பிடிச்சாலும் அழும், எல்லாத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் வந்து அழறாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம அப்போ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு குழந்தை வந்து இல்லை எனக்கு அந்த ட்ரெஸ் வேண்டாம் தூக்கி போடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே கிரியேட் பண்ணுது அந்த குழந்தை இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுனால அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி ஓகே இந்த ட்ரெஸ் வேணாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ நம்ம அவங்களுக்கு அவளுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இல்லை அவனுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து போட்டு விடுறது பேர் வந்து ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எம்பத்தி, அதாவது வந்து ஒரு குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுது அப்படின்னா நம்மளா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணிப்போம். அதாவது வந்து இதனால தான் அழுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுத்துருவோம். ஆனால் வந்து ஆக்சுவலாக குழந்தை ஏன் அழுது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அப்படிதான் ஆச்சு. அதாவது வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் பாட்டி வீட்டில் விட்டோடனே வந்து விட்டு போன உடனே வந்து குழந்தை வந்து ஒரே அழ ஆரம்பிக்குது, அழுதுகிட்டே இருக்கு. அந்த பாட்டியும் தாத்தாவும் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் விட்டு போன ஒரு 10 to 15 மினிட்ஸ் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு. சரி ஓகே இவங்க வந்து ஏன் என்ன ஏதாவது சாப்பிட்டானா அப்படி கேட்கும்போது சம் சூ ஒரு சாக்லேட் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே இவங்களா டிசைட் பண்ணிடுறாங்க. அதாவது சரி இந்த சாக்லேட் வந்து ஒன்று தொண்டைக்குள்ள போய் மாட்டியிருக்கோம், இல்லை பல் எதாவது மாட்டிருக்கோம், அதனால தான் அழுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. ஆனால் வந்து அப்போ அவங்கள உணரல, அதாவது
நம்ம கூட்டிட்டு போகணும், நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது குழந்தை அழலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இல்லாம அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த டாக்டர் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுதான் இவங்களுக்கு ரிலீஃபே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து அப்போ நம்ம யோசி பார்க்கும் போது அவங்களுக்கே தோணி இருக்கலாம், அதாவது ஓகே நம்ம பாட்டி வீட்டுல விட்டு போறோம், பாட்டி கூட அந்த அட்டாச்மெண்ட் இல்ல குழந்தைக்கு, அதனால நம்ம விட்டு போறோம் ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணி அந்த குழந்தை அழுதுருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சிக்காம பிசிக்கலா அவங்களுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு, ஒரு கை வலிக்குதோ கால் வலிக்குதோ இல்ல பல் வலிக்குதோ அந்த மாதிரி பிசிக்கலா அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும்தான் யோசிச்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்காம மென்டலா ஏன் இப்ப அழுகுற அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நம்ம அவங்க கிட்ட உட்காந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க புரிஞ்சுக்கோங்க, ஓகே நம்ம இப்படி பண்ணா அம்மாக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது பேர் தான் வந்து எம்பதி. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றதுன்னா குழந்தை பிறந்த 18 months வந்து அதோட பிரெயின் வந்து வளர ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 18 months ரேப்பிடான க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் வந்து அந்த 18 months அந்த குழந்தைங்க நிறைய வந்து அழுது கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது சில விஷயங்கள் அதுக்கு புரியாமல் போகிறதுனால தான் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும் ஒரு 2 years 3 years அதாவது அது சொல்லி எனக்கு வேண்டாம்னு சொல்லி வர அந்த வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே தான் இருக்கும். ஏன் அழுது அப்படின்னா அப்போதான் அதோட பிரெயின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு விஷயமும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்துக்கோங்க, சின்ன வயசில் குழந்தை பிறக்கும் போது அது வெறுமே வந்து தாய்ப்பால் குடிச்சு தான் வளரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதால் ஃபீடிங் பாட்டிலில் தன்னாலே குடிக்க முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சாப்பாடு ஊட்டி ஊட்ட சாப்பிட முடியும். ஒரு அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு தானே சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு கொஞ்சம் வளர்ந்த பிறகு எனக்கு இதுதான் பிடிக்கும் எனக்கு இதான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஒரு சில விஷயம் கொடுத்தா சாப்பிடாம இருக்குது, சில விஷயம் கொடுத்தா விரும்பி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் பிரெயினும் ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே அதுக்கு புரியாது, அந்த பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எல்லா விஷயமே வந்து ஆன் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுனால குழந்தைங்க வந்து என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அது ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ வந்து ஒரு விஷயம் உங்களுக்கே புரியல, ஐயோ அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான் எனக்கு புரியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைம் அவங்களுக்கு கொடுங்க, அந்த காம்னஸ். இப்போ அழுதுகிட்டே இருக்காங்களா, ஓகே அழ விடுங்க, அழ முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களே வந்து உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. அவன் அழுகுறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறதோ இல்லை வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்கறதோ வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ஜென்டில் பேரண்டிங் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுண்ட்ரிஸ். அதாவது வந்து பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயம் வந்து நம்ம மைண்டில் வரும். பவுண்ட்ரிஸ்னால் எப்படின்னு ஒரு குழந்தை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பேரண்ட்டுக்கு சொல்லிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது முதல்ல தப்பு. அந்த பவுண்டரிஸ் நம்ம இப்போ வந்து பேச போகிறோம். அதாவது ஒரு குழந்தை வளரும் போது எல்லாத்தையுமே வந்து தன்னோட பேரண்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கும் ஆப்வியஸாக. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம், ஒரு 10-15 இருக்கும் நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து காலையில் என்னெல்லாம் நடக்குதோ ஸ்கூலில் அப்படிங்கிறது அப்படி வந்து அப்படியே ஒரு ரைம் ஒப்பிக்கிற மாதிரி அப்படியே ஒப்பிச்சிருக்கோமா, காலையில் இப்படி போகணுன்னா இப்படி இருந்தாச்சா அப்படி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒப்பிச்சிருப்போம். ஆனால் ஒரு பாயிண்ட்க்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒரு சர்க்கிள் வந்த பிறகு பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும், இப்படி நடந்தது அப்படி நடந்தது ரெண்டு மூணு விஷயம். சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஏஜுக்கு மேலே, அதாவது ஆஃப்டர் பியூபர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மோஸ்ட்டாகவே பேரண்ட்ஸ் கிட்டே எதுவுமே ஓப்பனாக பேசுறது கிடையாது. ஸோ அது அந்த வந்து ஒரு பவுண்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயமா அங்கே மாறிடுது. ஸோ அந்த மாதிரி டீனேஜில் இருக்க பசங்களுக்கு ஆப்வியஸாக ப்ரைவசி தேவை. ஸோ அவங்கள ஓப்பன் அப் பண்ணும் போது நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத ஜென்டில் பேரண்டிங் சொல்லுது. அதாவது அந்தந்த ஏஜ்க்கான பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணும். 4 years நீ இந்த குழந்தை வந்து இது வரைக்கும் பேச முடியும் இல்லை இந்த அளவுக்கு வந்து அதால் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும்னா அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து பேசலை அப்படின்னா ஓகே அதுக்கான ப்ரைவசி எடுக்குது, அதுக்கு அவங்களா வந்து பேசுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேஷன்ஸும் நம்ம கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஜென்டில் பேரண்டிங்ல வருது. நான் இப்போ சொல்லும் போதே தெரியும் நிறைய விஷயம் வந்து ஆப்போசிட்டா இருக்கே, ஐயோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ற பேரண்டிங் வந்து கம்ப்ளீட்டா ஜென்டில் பேரண்டிங் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா ஆமா, ஏன்னா ஜென்டில் பேரண்டிங் இப்போதான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு குழந்தையோட மைண்ட் செட் மென்டல் பீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வர ஒரு கான்செப்ட் தான் ஜென்டல் பேரண்டிங்னு சொல்லலாம். ஸோ வந்து இது இப்போ ஃபாலோ பண்ணுறதுல கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இல்லை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது நம்ம ஒரு பேரண்டிங் சூழலில் வளர்ந்துருப்போம்,
அந்த பேரண்டிங் நம்ம பண்ண முடியாம நம்ம ஒரு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் பண்ணும் போது ஆப்வியஸா நம்மளுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆப்வியஸா இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவங்க கொடுக்கல, இப்போ அவங்க கேட்கறது நம்ம வாங்கி தரல அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பா அங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, அழுதுகிட்டே வந்து இல்ல அவங்க வந்து அடம் பிடிக்கிறது, அது வந்து அங்க கண்டிப்பா நடக்கும். அந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறது முக்கியம். ஸோ ஜென்டல் பேரண்டிங்ல எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறது நான் சொல்றேன், அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க இப்ப எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வரீங்கிறதும் சொல்றேன்.

மென்டல் பேரண்டிங்கில் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த குழந்தை காம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, அவங்கள டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்க. அடம் பிடிக்கிறாங்கன்னா இல்லைடா சொல்லோ, நோ இது நான் வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இல்லைம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னா, இதனால உங்களுக்கு என்ன லைக் இது ஏன் வாங்கலை அப்படிங்கிறத அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது இல்லைப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சாக்லேட் இப்போ கேட்குறாங்கன்னா, இல்லைப்பா நம்ம நிறைய சாக்லேட் வாங்கிக்க வேணாம், ரெண்டு மூணு சாக்லேட் ஸ்பெஷலாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கறது. இல்லை அப்படியே இல்லை எனக்கு நிறைய சாக்லேட் வேணும், எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, அடுத்து நீங்கள் சொல்லலாம், இல்லை நம்ம நிறைய சாக்லேட் நீ வாங்கினேன்னா நாளைக்கு வந்து அதனால உனக்கு தான் ஹெல்த்ல வந்து பாதிப்பு வரும், நீ நிறைய சாக்லேட் சாப்பிட்டனா உனக்கு பல்லு சொத்தேடும், அந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். ஸோ இப்போ ரெண்டு எடுத்துக்கோ, நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது ரெண்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து முதல்ல சொல்லி பாருங்க. ஸோ இது எல்லாமே ஜென்டில் பேரண்டிங்கில் வரும். நீங்கள் ஆப்போசிட் பேரண்டிங் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே வந்து இல்லை நான் வாங்கி தர மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மைண்ட் செட் போயிடும், அப்படி அழுத அடிக்க ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பேரண்டிங்கில் வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிறது தான். ஒரு விஷயம் வந்து குழந்தை அடம்பிடிச்சு கேட்குனா உடனே அடித்தா சரியாக போயிடும், அடித்தா அந்த குழந்தை வந்து அடங்கிடும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். ஏன்னா ஒரு அடிக்கிறது மூலமாக உங்கள் மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் தான் அந்த குழந்தைக்கு போதே தவிர, கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்காது. இது அது போக போக உங்கள் மேலே இருக்கிற ஒரு பயமாக மாறிடுது. ஐயோ நம்ம இதை வந்து போய் சொன்னால் வந்து அம்மா அப்பா நம்மளை அடிப்பாங்க, ஐயோ நம்ம இது பண்ணால் அம்மா அப்பா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நினைக்கிறது கூட அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ ஜென்டில் பேரண்டிங்கில் நம்ம இப்படி சொல்லிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக வந்து குழந்தைங்க வந்து ஓகே இந்த மாதிரி ஓகே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படியும் குழந்தைங்க அழுகுது, இல்லைப்பா நான் இது எல்லாமே சொல்லி பார்த்துட்டேன் அப்படியும் அழுகுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த டைமை கொடுங்க. இங்கே பேர்தா கண்ணா நீ அழு, ஆனால் நான் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பொறுமையாக கடைசி வரைக்கும் அந்த பொறுமையை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஜென்டில் பேரண்டிங் சொல்லலாம். நம்ம அந்த பொறுமையை எப்போ இழக்கிறோமோ அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங், அதாவது டைகர் பேரண்டிங்க்கு மாறிட்டுரும் நடக்கும். ஸோ ஜென்டில் பேரண்டிங் ஏன் வந்து இவ்வளோ வந்து இல்லை நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் நிறைய தாய்மார்கள் ஏன் நினைக்கிறாங்கன்னா, இப்போ இல்லை பட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதாவது போக போக குழந்தைங்க வந்து அவங்கக்கிட்டருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ், அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் டெஃபினேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ நான் அப்பா அம்மா கிட்ட போய் இதை ஓப்பனாக பேசலாம், நான் அப்பா அம்மா கிட்ட போய் இதை போய் கேட்டால் எனக்கு இது கிடைக்கும், ஆனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இதை போய் புரிய வச்சா தான் கிடைக்குங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இப்போ இதை போய் கேட்டாலே கிடைச்சிரும், இதை நான் போய் புரிய வச்சா தான் கிடைக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் தான் குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ இந்த ஜென்ரல் பேரண்டிங் வந்து பேரண்ட்ஸ்க்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்போ இருக்கும் ஜென்ரல் பேரண்டிங்கை ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ வந்து ஜென்டில் பேரண்டிங் பண்ணும்போது ஸ்டார்டிங் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அதை தாண்டி போயிடக்கூடாது, நம்ம வந்து குழந்தைய வந்து இப்படி தான் வளர்க்கணும் டிசைட் பண்ணியிருக்கோம், ஸோ இதே விதத்தில் தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். செகண்ட் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து குழந்தை பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப பரவாயில்ல பேசப்படுற ஒரு விஷயம், அது உண்மையும் கூட. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னா அது பார்த்து தான் குழந்தை வந்து அந்த கெட்ட வார்த்தையை கற்றுக்குது. ஸோ எல்லா விஷயமே வந்து வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்கோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து குழந்தை கிரியேட் பண்ணி தருமோ அந்த என்வாயன்மெண்ட் தான் குழந்தை வெளில போய் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிய வைக்கும் போது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளை வச்சியோ சிச்சுவேஷனை வச்சியோ நம்ம புரிய வைக்கணும். அது மிஸ்லீடிங்காக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த அர்த்தத்தை அவங்க எடுக்கிறது தப்பான விதத்தில் இருந்தால் அதோட விளைவுகளும் கண்டிப்பாக தப்பான விதத்தில் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னங்கிறதும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ராத்திரி வந்து சீக்கிரம் தூங்க போகணும் அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓ நம்ம வந்து என்ன மாதிரியான காரணம்லாம் சொல்வோம்னா, போதும் போய் தூங்க, அப்போ தான் நீ ஒழுங்காக தூங்குவ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன், என்னோடய குழந்தை வந்து ஒரு 10 மணிக்கு போய் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 4 பேர் 5 பேரோ எல்லா குடும்பத்தோடு உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா, படம் பார்த்து முடிச்சுட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு நம்ம போய் தூங்கலாம், அப்போ தான் வந்து நம்ம மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு ஒரு ரஷ் இல்லாமல் குடு குடு குடுன்னு நம்ம கிளம்ப மாட்டோம், நம்ம பொறுமையாக கிளம்புறது
கிளம்பணும்னா இப்போ வந்து நம்ம ராத்திரி போய் சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு நம்ம புரி வைக்கிறது மூலமா குழந்தைக்கு அப்ப என்ன தெரியும், ஓகேப்பா நம்ம இப்போ வந்து இந்த டைம்ல போய் தூங்கிட்டோம்னா நம்ம நல்லா தூங்குவோம், அப்போதான் நம்ம காலையில வந்து பொறுமையா குடுகுடு அதாவது நான் முன்னவே சொன்ன மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணி கிளம்ப மாட்டோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வச்சு புரிய வைக்கிறது மூலமா குழந்தைங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல நாளைக்கு அவங்க இருக்கும் போது பேரண்டா இருக்கும் போது இதே மாதிரி அவங்க வழி நடத்திட்டு போவாங்க. ரெண்டாவது வந்து பெரியவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் தர்றது, அதாவது வந்து பெரியவங்கன்னு இல்லை எந்த வயசுல இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். உன்னோட சின்ன பையனா இருந்தாலும் அவனை நீ வந்து ரெஸ்பெக்டோட தான் ட்ரீட் பண்ணணும், நீ சின்ன குழந்தைய உன்னோட சின்ன வயசுல இருக்கிறதுனால நீ அவனை வந்து ஒரு ஹார்ஷா ஹேண்டில் பண்ணலாம், நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் நம்ம கண்டிப்பா வந்து சொல்லித்தரணும். அதாவது எந்த வயசா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நான் தேர்ட் விஷயமா ஒன்று சொல்ல நினைக்கிறது வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், அதாவது நீ இது செஞ்சா உனக்கு இது கிடைக்கும், நீ இது செய்யலன்னா உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரியை கொண்டு வராதிங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா குழந்தை வந்து அந்த ரிவார்டுக்காக தான், ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் நீ வந்து 10 நிமிஷத்துல இந்த ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டனா உனக்கு இந்த சாக்லேட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்கறதுனால அந்த சாக்லேட் மேலதான் அந்த குழந்தை குறியா இருக்குமே தவிர அந்த 10 நிமிஷமா அது பண்ற ஹோம்ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணாது. ஸோ அங்கிருந்து அவங்க என்ன கத்துக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் கான்செப்ட் அவங்க கத்துக்கிறாங்க, இந்த ஹோம்ஒர்க்ல அதான் கான்செப்ட்னா இந்த கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப நான் உனக்கு வந்து இது வந்து இது பண்ணி தரேன், இந்த ரிவார்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. ஸோ தட் அவங்களோட கவனம் வந்து அந்த ரிசல்ட்ல இருக்குமே தவிர அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறதுல இருக்காது. ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த சம்பளத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்களே தவிர அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அவங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றது மூலமா நம்மளுக்கு இப்போ இல்லை லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது ரிசர்ச்னு சொல்லப்படுது. நம்ம லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா அதுவும் உண்மையும் கூட. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் பேரண்டிங்கை சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் பேரண்டாக இருக்கும் போது, இல்லை நீங்கள் பேரண்டாக இப்போ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பேரண்டிங்கில் வந்து உங்கள் குழந்தைய வழி நடத்திட்டு போனீங்க, இதுக்கப்புறம் எந்த பேரண்டிங்கை சூஸ் பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து நாளைக்கு நீங்கள் நிறைய யோசிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே தாரிணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.

சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
2: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய கதை நேரம். என்ன சுட்டீஸ், இன்னைக்கும் கதையை கேட்க ரொம்ப ஆவலோட ரேடியோ முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க போல. கதைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே நிஷா?
3: ஆமா ஆமா, நேத்திக்கு கூட சூப்பரா வெட்டுக்கிளியும் எறும்பும் பத்தி ஒரு கதை சொன்னாங்கல்ல.
2: ஆமா, அதுல எவ்வளவு கருத்து இருந்தது. சோம்பேறியா இருக்க கூடாதுன்றது ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப அழகா சொன்னாங்க.
3: இன்னைக்கும் அதே மாதிரி சூப்பரா கதை சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
2: இன்னைக்கும் ஒரு பஞ்சதந்திர கதை சொல்ல ரெடியா இருக்காங்க சௌந்தர்யா அண்ட் பிரீத்தி ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
4: உங்க கடையில நானும் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி கடலை மிட்டாய் பர்ஃபியும் தான் வச்சிருக்கீங்க. கடையில பழைய காலத்து சேரு பெஞ்சு தான் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மாடர்ன் பர்னிச்சர்ஸ் போடுங்க, ஷாப்பை டெவலப் பண்ணுங்கன்னு, கேட்க மாட்டீங்களா?
3: உனக்கு தெரியாதாப்பா, நான் ஒரு காந்தியவாதி, சுதேசத்தை பின்பற்றி நடந்துக்கிறவ. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு ஆடம்பரமும் புதுமை தன்மமும் தேவையில்லைன்னு தோணுது.
4: உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க.
3: சில நாட்களுக்கு பிறகு,
4: ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இப்படிலாம் எனக்கு கஷ்டம் வருதே.
3: என்னப்பா, ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப சோகமா இருக்கியே.
4: எனக்கு கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சுதேசம் பத்தி எழுத சொல்லிருக்காங்க. எனக்கா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஆகணும்.
3: இதுக்கா கவலைப்பட்டு இருக்க, நேத்தே என்கிட்ட வந்திருக்கலாம்ல, எனக்கு அதை பத்தி எல்லாமே தெரியும். அன்னைக்கு நீ கிண்டலா சொன்னியே, இத பத்தி எல்லாம் கேட்டிருந்தா நேத்தே நான் உனக்கு சொல்லிருப்பேன்ல.
4: சரி, இப்போ எனக்கு சொல்லி தாங்க ப்ளீஸ்.
3: சரி வா, நான் உனக்கு எல்லார பத்தி சொல்லி கொடுக்கறேன். உனக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த தலைப்பை சொல்லு, நான் உனக்கு மொத்தமா சொல்லி தரேன்.
4: ரொம்ப நன்றி.
5: சிறிது நேரம் கழித்து,
4: ரொம்ப நன்றி மாமி, உங்களால தான் இன்னைக்கு எனக்கு மார்க் எல்லாம் வரப்போகுது, ரொம்ப நன்றி.
5: இரண்டு நாட்களுக்கு பிறகு,
4: மாமி நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி.
3: அன்னைக்கு நீ கல்லூரிக்கு ரொம்ப வருத்தத்தோட போன, நானும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்திருக்கியே. இதுக்குதான் யாரையும் உருவத்தை வச்சு தப்பா எடை போடக்கூடாது. இத பார்த்தா எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது.
4: என்ன கதை சொல்லுங்க, நான் கேக்குறேன்.
3: அந்த கதை என்னன்னா, யானை கூட்டம் ஒரு காட்டுல தினமும் குளிக்க ஊர்வலமா போகுமா. போற வழியில நிறைய எலிகள் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காம யானைகள் வந்து மிதிச்சிட்டு போயிடுமா.
4: அப்ப அந்த எலி எல்லாம் தினமும் செத்துக்கிட்டே தான் இருக்குமா?
3: ஆமா, எல்லா எலிகளும் செத்துடும். ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம அந்த யானை கூட்டம் ரொம்ப சாதாரணமா போயிடும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காணணும்னு சில நாள் பொறுத்து அந்த எலிகளின் தலைவன் யானை கூட்டத்தோட பேசணும்னு நினைச்சு எலியோட தலைவனை போய் பாக்குறதுக்காக யோசிச்சாங்க.
4: அப்புறம் என்ன ஆச்சு?
3: யானைகளே, எங்க கூட்டத்தை பார்த்தா பாவமா இல்லையா? தயவு செஞ்சு நீங்க குளிக்கிறதுக்கு வேற வழிய பாத்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நாங்க அந்த நேரத்துல வந்து உங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு அந்த எலி கூட்ட தலைவன் சொல்லிச்சான்.
4: ஓ, அதுக்கப்புறம்
3: எலிகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போதான் சுவாரஸ்யமே, அதுவே சின்னதா இருக்கு, அது நமக்கு உதவுமான்னு யானை கூட்டம் சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. போற வழியில சில வலைகள்ல யானை கூட்டத்துல இருந்த எல்லா யானைகளும் மாட்டிக்குச்சு.
4: ஐயோ,
3: அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? யார் காப்பாத்துவான்னு சோகமா இருந்த அந்த நிலையில அந்த எலி கூட்டம் தான் வந்து வலைய கடிச்சு கடிச்சு யானைகளை காப்பாத்தி விட்டுச்சு. அப்புறம் அந்த யானைகள் நன்றி சொல்லுச்சு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது?
4: நாம ஒருத்தங்களோட தோற்றத்தையும் உருவத்தையும் பார்த்து அவங்கள தப்பா எடை போடக்கூடாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு மாமி. இனிமே நான் யாரையும் இந்த மாதிரி குறை சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு.
3: மன்னிப்பெல்லாம் வேண்டாம் விடுப்பா. இது மூலமா எனக்கு ஒரு பழமொழி கூட ஞாபகம் வருது, சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மைதான்.
2: ரொம்ப சந்தோஷமா கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க போல. பாத்தீங்களா, உருவத்தை வச்சும் தோற்றத்தை வச்சும் ஒருத்த ஒருத்தங்களை வந்து எடை போட கூடாதுன்றத ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப அழகா சொன்னாங்களே, என்ன சுட்டீஸ் கேக்குறதோட மட்டும் இருந்துடாதீங்க. இந்த கருத்துக்களை நீங்களும் உங்களோட வாழ்க்கையில நடைமுறையா பருத்திக்கோங்க.
6: தேங்க்யூ ஃப்ரம் ஆர்ஜே பிரியா அண்ட் நிஷாந்தினி ஃப்ரம் தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.

என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ் குமார். உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோன்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் பிரசன்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா கடைபிடிச்சோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது 100% உண்மை. இதை கடைபிடிப்போம் வாழ்க்கையில்.

சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிவனுக்கான விரதம். இந்த விரதம் வருஷ வருஷம் கொண்டாடப்படுது. இந்த விரதம் மாசி மாசத்துல வர கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில எல்லா இரவிலையும் கொண்டாடப்படுகிறது. இந்த நோன்பு முறைகளுக்கு சொல்ற அந்த நூல் பேரு மகா சிவராத்திரி கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவராத்திரிக்காக சிவன் மேல தீபிகா ஒரு பாட்டு பாடுறாங்க, அதை கேட்டு மகிழ்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மகா சிவராத்திரி குறித்து பேசிக்கொண்டிருப்பது வைஷ்ணவி, தீபிகா, ஸ்ரவந்தி. இப்போ நீங்க கேட்ட இந்த பாட்டோட ராகம் இந்தோளம், தாளம், ஆதி. இந்த பாட்டோட பொருளை சொல்ல வராங்க தீபிகா.
1: சிவபெருமானே, உன்னை நம்பி ஏமாற்றம் அடைந்தவர் இவ்வுலகில் உண்டோ? திருமயிலையின் இறைவனே, அம்புலி கங்கையை தலையில் அணிந்தவனே, உன் மீது அன்பாக இருக்கும் மாந்தரின் மனதை கவரும் மாயனே, இவ்வுலகில் மனிதர்கள் நன்றாக லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து மரணப்படுக்கையில் இருக்கும் போதுதான் இந்த ஜென்மத்தை நாம் பக்தி செய்யாமல் வீண் செய்து விட்டோம் என்று உணர்வர். இந்த நிலை எல்லா மனிதருக்கும் வரும். ஆனால் அந்த நிலையில் சிவன் எனும் நாமம் வாயிலிருந்து வராது. ஆதலால் இன்றே சிவநாமத்தை சொல்லி கரையேறிவிடும் மனமே என்பதே இப்பாடலின் பொருள்.
0: அருமை. சிவராத்திரி பல வகையா கொண்டாடுறாங்க. சிவராத்திரி சாதாரணமா 5 வகையா கொண்டாடப்படுறது. நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி தான் நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல கொண்டாட போறோம். அது என்ன மாத சிவராத்திரி அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் தேய்பிறை சதுர்திசை அன்னைக்கு அன்னியோட இரவுல ஒரு மாசமும் சிவராத்திரி வரும். இந்த சிவராத்திரியோட சிறப்பு என்னன்னா, ஒரு மாசமும் சிவனடியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவனை நினைச்சு பெரிய விரதம் இருப்பாங்க. அவங்க அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா உணவருந்தாம விரதம் கடைபிடிப்பாங்க. அடுத்த நாள் காலையில சிவநாமம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க உணவருந்துவாங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு இரவும் 4 யாம பூஜைகள் நடக்கும். அந்த 4 யாம பூஜைகளோட என்னென்ன திரவியங்கள் உபயோகிக்கிறாங்க அப்படிங்கறத இப்ப கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். முதல் யாம பூஜைக்கு என்னென்ன தேவைப்படும்ன்றத பார்ப்போம். வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமஸ்கந்தர், அபிஷேகம் பஞ்சகவ்யம், அலங்காரம் வில்வம், அர்ச்சனை தாமரை அலரி, நிவேதினம் பருப்பண்ணம், பழம் பில்வம், பட்டு செம்பட்டு, தோத்திரம் இருக்கு வேதம் சிவபுராணம், மணம் பச்சை கல்பூர், தேர்ந்த சந்தனம், புகை சாம்பிராணி சந்தனக்கட்டை, ஒளி புட்பதீபம். இரண்டாம் யாம பூஜைக்கான முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வழிபட வேண்டிய மூர்த்தம் தென்முக கடவுள், அபிஷேகம் பஞ்சாமிர்தம், அலங்காரம் குருந்தை, அர்ச்சனை துளசி, நிவேதனம் பாயாசம் சர்க்கரை பொங்கல், பழம் பலா, பட்டு மஞ்சள் பட்டு, தோத்திரம் யஜுர்வேதம் திரு அகவல், மணம் அகில் சந்தனம், புகை சாம்பிராணி, குங்குமம் ஒளி நட்சத்திர தீபம். மூன்றாம் யாம பூஜைக்கு தேவையான பொருட்கள் வழிபட வேண்டிய மூர்த்தம் லிங்கோத்பவர், அபிஷேகம் தேன் பால், அலங்காரம் கிளுவை விழா, அர்ச்சனை 3 இதழ் வில்வம் சாதி மலர், நிவேதனம் எள், பழம் மாதுளம், பட்டு வெண்பட்டு, தோத்திரம் சாமவேதம் திருவண்ட பகுதி, மணம் கஸ்தூரி சேர்ந்த சந்தனம், புகை மேகம் கருங்குங்கிலியம், ஒளி 5 தீபம். நான்காம் யாம பூஜைக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் வழிபட வேண்டிய மூர்த்தம் சந்திரசேகரர், அபிஷேகம் கருப்பஞ்சாறு வாசனை நீர், அலங்காரம் கருணுச்சி, அர்ச்சனை நந்தியாவட்டை, நிவேதினம் வெண் சாதம், பழம் நானாவித பழங்கள், பட்டு நீலப்பட்டு, தோத்திரம் அதர்வணவேதம், மணம் புனுகு சேர்ந்த சந்தனம், புகை கற்பூரம் லவங்கம், ஒளி 3 தீபம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம பேசுறது சிவராத்திரி குறித்த குறிப்புகள். பேசுறது வைஷ்ணவி, தீபிகா, ஸ்ரவந்தி. சிவராத்திரியை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? இதுக்கு ஒரு சின்ன புராண கதை இருக்கு. இந்த கதைக்கு கதாநாயகன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு வேடன். அந்த வேடன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போறான். போகும்போது வழியில ஒரு பெரிய குளம் வருது. இந்த குளத்தை பார்த்துட்டு, இவ்வளோ ஆழமா இருக்கே, என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு வில்வ மரத்துக்கடியில உட்காந்து சோர்வாடுறான். அந்த சமயம் அங்க ஒரு அழகான புள்ளிமான் ஓடி வரத பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு இந்த மானை வேட்டையாடணும் அப்படின்னு தோணிச்சு. ஆனா அவன் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அந்த மான் சொல்லிச்சா, நான் ஒரு பெண் மான், எனக்கு வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானுக்கு அனுமதி கொடுத்தான். அவன் அவ்வளோ கருணையா அந்த மான் மேல நடந்துக்கிட்டது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அவன் போன அந்த வேட்டைக்கு போன அந்த இரவு சிவராத்திரி இரவு அவனுக்கு என்ன தோணிச்சுன்னு தெரியல, ஆனா அவன் தூங்காம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஒரு இலையா பிச்சு பிச்சு கீழே போட்டுட்டு இருந்தான். கீழே போடும் போது பார்த்தா அந்த மரத்துக்கு அடியில ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவன் தன்னையே அறியாம அந்த மரத்தோட இலைய கீழே கீழே பிச்சு போட அது சிவனுக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி ஆச்சு. அவன் வந்து இரவுல தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க கண் முழிச்சு ஒரே எண்ணத்தோட சிவனை நினைச்சு பூஜை பண்ணதுனால சிவபெருமான் ரொம்ப மனசுல மகிழ்ந்துட்டாரு. என்ன பண்ணன்னு தெரியாம அவன் அங்கேயே உட்கார்ந்து இருக்கும்போது அந்த மான் மறுபடியும் வந்தது. வந்துட்டு அவன்கிட்ட, நீ இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உடனே என்ன ஆச்சுன்னு அதிர்ச்சியில் அவன் பார்த்தா, அந்த மானா வந்தது தேவலோகத்தில் இருக்கிற ஒரு தேவர், அவனுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது சிவன். இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான நம்மளையே அறியாத செய்கிற ஒரு பூஜையும் சிவன் ஏற்றுப்பார். அந்த மாதிரி நம்ம சாதாரணமாக செய்கிற ஒரு பூஜை தான் சிவராத்திரி பூஜை. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. சிவராத்திரி குறித்த குறிப்புகளை வழங்குவது வைஷ்ணவி தீபிகா ஸ்ரவந்தி. சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட ஜோதிர்லிங்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அந்தந்த லிங்கம் வந்து எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். முதல் ஜோதிர்லிங்கம் ஓம்காரீஸ்வரர், இது மத்திய பிரதேசல இருக்கு. ரெண்டாவது ராமேஸ்வரம், இது நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கு. மூணாவது பீமசங்கர், இது வந்து மகாராஷ்டிரா பூனால இருக்கு. நாலாவது மகாகாலேஸ்வர், இது மத்திய பிரதேசல உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கு. அஞ்சாவது சோம்நாத், இது குஜராத்ல சௌராஷ்டிரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஆறாவது நாகேஸ்வர், இது குஜராத்ல துவாரகா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஏழாவது மல்லிகாநாத், இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. எட்டாவது கேதார்நாத், இது இமயமலையில இருக்கு. ஒன்பதாவது துர்மேஸ்வர், இது அவுரங்காபாத்ல இருக்கு, எலோரா குகைகளுக்கு அருகே இருக்கு. பத்தாவதா திரிகம்பகேஸ்வர், இது நாசிக்ல இருக்கு. அடுத்து விஸ்வநாத், இது வந்து பெனாரஸ்ல இருக்கு. கடைசியா வைத்தியநாத், இது மகாராஷ்டிரால இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. சிவராத்திரி குறித்த குறிப்புகளை வழங்குவது வைஷ்ணவி தீபிகா ஸ்ரவந்தி. சிவராத்திரி அன்னைக்கு சிவனை பத்தி மட்டும்தான் பேசணுமா? சிவனை பத்தி பாடினவங்கள பத்தியும் பேசலாம். சிவனை பத்தி பாடினவங்கள சைவக்குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மொத்தமா 4 பேர். அவங்கள பத்தி சொல்ல வராங்க ஸ்ரவந்தி.
2: இப்ப நம்ம அந்த 4 பேரை பத்தி கேட்கலாம். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர். இவர் இருதயர்க்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தவர். இவர் சின்ன வயசுல இருக்கும் போது இவருக்கு பேச்சு வராது. ஒரு வாட்டி இவர் அப்பாவோட குளிக்க போகும்போது இவர் பசியில் அழுததுனால பார்வதியும் சிவனும் தோன்றி இவருக்கு பால் கொடுத்தார். இவர அருளுடைய பிள்ளை, காளிவள்ளல், திராவிட சிசு என சிறப்பு பெயர்கள் பெற்றவர். இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு ஆகும். பிற நாயன்மாரோடு திருஞான சம்பந்தர் வரலாற்றையும் கூறும் நூல் பெரிய புராணம். இந்த நூல் இவரது வரலாற்று சீரிய இடமளித்தல், பிள்ளை பாதி புராணம் பாதி என சிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர் பாடிய பதிகங்கள் 384, பாடல்கள் 3840. இவரது தேவார பாடல்கள் 3 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது அவருடைய பாட்டு 1 கேட்போம்.
0: காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி கொய்ப்பது தேவம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயது. இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, காதல்ல நம்ம திளைத்து நம்மளோட கண்ணிலேந்து கண்ணீர் மல்கினாலும் அந்த இடத்துல நம்ம நினைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா அது சிவபெருமானோட நாமம்தான். அந்த நாமம் 4 வேதங்களிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாட்டு உணர்த்தும் பொருள் இதுவே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. சிவராத்திரி குறித்த குறிப்புகளை வழங்கிக் கொண்டிருப்பது வைஷ்ணவி, தீபிகா, ஸ்ரவந்தி. இப்போ அடுத்த ஒரு நியாயமார்கள் பத்தி கேட்கலாம். இவர திருநாவுக்கரசர், அதாவது அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: திருநாவுக்கரசர் இவர் கிபி 7 நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர் புகழானார் மாதினியார் ஆவர். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவர் பல சிவத்தலங்களை கண்டுள்ளார். இவர் பாடிய பாடல்கள் 49,000 என்பர். கிடைக்கப்பெற்ற பதிகங்கள் 311. 4, 5, 6 திருமுறைகளாக இவரது தேவார பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. இவரது ஒரு பாடலை கேட்போம்.
1: மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. குற்றம் இல்லாத வீணையின் ஓசையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் இளவேனில் காலமும் மூசு வண்டுகள் சோலையில் போனது என்பதே இப்பாடலின் பொருளாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. சிவராத்திரி குறித்த குறிப்புகளை கூறுவது வைஷ்ணவி, தீபிகா, ஸ்ரவந்தி. இப்போ அடுத்த நாயன்மாரை பத்தி பார்க்கலாம். இவர் சுந்தரர்.
2: சுந்தரர் திருமுனை பாடி ஊரில் பிறந்தவர். இயற்பெயர் நம்பியாரூரர். இவர் நரசிங்க முனையரார் என்னும் மன்னனின் வளர்ப்பில் பிள்ளையாக வளர்ந்தவர். இவர் சிவ தொண்டர்களை பற்றி சொல்லியிருக்கார். இவரது தொகுப்பே 7 திருமுறை ஆகும். இவர் பாடிய பாடல்கள் மொத்தம் 38,000 என்பர். கிடைத்தது 100. இவரது காலம் 8 என்பர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. சிவராத்திரி குறித்த குறிப்புகளை வழங்கிக் கொண்டிருப்பது வைஷ்ணவி, தீபிகா, ஸ்ரவந்தி. இப்போ அடுத்த நாயன்மார் மாணிக்கவாசகர்.
2: மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டு திருவாத ஊரில் சைவ குலத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. ஆனால் இவருடைய ஊரோட பெயர் தான் இவரோட இயற்பெயராக இருக்குமோ என்று நினைத்தார்கள். இவர் எழுதிய பாடல்களை காண்போம்.
0: மாணிக்கவாசகர் மற்ற நாயன்மார்கள் மாதிரி இல்லாம இன்னும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அவர் எழுதிய பாடல்கள் சில: திருச்சதகம், திருப்பள்ளி எழுச்சி, உண்டி, திருத்தெள்ளேனம், திருப்பொற்சுண்ணம் போன்ற பாடல்கள் ஆகும். திருப்பள்ளி எழுச்சியில இவர் பாடிய பாடல்கள் மார்கழி மாசத்துல பாடக்கூடியதா இருக்கு. இவர் திருவெம்பாவையும் பாடியிருக்காரு. பாவை நூலாகிய திருவெம்பாவை ராசக்கோவை என பாராட்டப்பட்டுள்ளது. மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகத்தை ஜி யு போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. இவரோட ஒரு பாடலை இப்ப கேட்போம்.
2: வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் என தென்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேனே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. சிவராத்திரி குறித்த குறிப்புகளை வழங்கிக் கொண்டிருப்பது வைஷ்ணவி, தீபிகா, ஸ்ரவந்தி. இவ்வளோ நேரம் நம்ம சிவனை பத்தி நிறைய குறிப்புகள் கேட்டோம். இப்ப அவரோட பஞ்சபூதங்கள் குறித்து, அது எங்கெங்க இருக்கு, அதோட ஸ்தல புராணம், இத பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க வராங்க சுதர்சனம்.
3: சிவபெருமான் திருமூர்த்திகளில் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் மகிமையுடையவராகவும் கருதப்படுகிறார். மற்றும் அம்மூவரில் மிகவும் கனிவானவராகவும் கருதப்படுகிறார். அவர் ஐந்து பூதங்களாகிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பின் அம்சமாக கருதப்படுகிறார். ஆதலால் அவருக்கு ஐந்து இடங்களில் திருஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டது. அதுவே பஞ்சபூத ஸ்தலமாகும். பஞ்ச என்றால் ஐந்து, ஸ்தலம் என்றால் இருப்பிடம். ஆகையால் பஞ்சபூத ஸ்தலம் எனும் திருக்கோயில் ஐந்து இடங்களில் கட்டப்பட்டது. சிவபெருமானுக்குரிய ஐந்து பூதங்கள், அதற்குரிய லிங்கமும், அவரின் அம்சமும், அஸ்தலத்தின் உறுப்பிடமும் இப்பொழுது காண்போம். நிலம் லிங்கம் பிருத்விலிங்கம், அம்சம் ஏகாம்பரேஸ்வரர், இருப்பிடம் காஞ்சிபுரம். நீர் லிங்கம் அப்புலிங்கம், அம்சம் ஜம்புகேஸ்வரர், இருப்பிடம் திருச்சி. தீ லிங்கம் அக்னிலிங்கம், அம்சம் அருணாச்சலேஸ்வரர், இருப்பிடம் திருவண்ணாமலை. காற்று லிங்கம் வாயுலிங்கம், அம்சம் ஸ்ரீகாளஹஸ்தி, இருப்பிடம் ஆந்திர பிரதேசம். ஆகாயம் லிங்கம் ஆகாயலிங்கம், அம்சம் தில்லை நடராஜர், இருப்பிடம் சிதம்பரம்.
0: கூடிய விரைவில் நம்ம கொண்டாட போகிற ஒரு பண்டிகை சிவராத்திரி. சிவராத்திரியை பற்றி நம்ம இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயம் பார்த்தோம். கடைசியாக நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி சிவனோட ஒரு சின்ன பாடல் பாட வருகிற தீபிகா.

இந்த பாடலை பாடினது சுந்தரர். சிவனை பத்தி இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் கேட்டுக்கிட்டோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பல தெய்வீக நிகழ்ச்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இதே மாதிரி வேற ஒரு தெய்வீக நிகழ்ச்சியில கூடிய விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது வைஷ்ணவி, தீபிகா, சுமந்த்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல்ல, ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுர கானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.